0: ஊழியர் ஜோன்சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9வது அதிகாரம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 9:16.
2: என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார்.
1: ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹாலலூயா. பவுலை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனனியாவினிடத்திலே சொன்ன வார்த்தை, கடந்த நாளிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் காண்பித்தார் என்று பேசும்படிக்கு இந்த வார்த்தையை தான் செய்தியாக கொடுத்தார். ஆமென். நம்ம யாருமே கேட்க விரும்பாத சில வார்த்தைகள் வேதத்தில் உண்டு. அதில் ஒன்று தான் பாடு, சோதனை. ஆமென். இன்னைக்கு ஆராதனையில் கூட எடுத்த பாட்டை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த சோதனை, புரியாத பாதைகள். ஆமென். பாடுகள் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற வேதனை, கஷ்டம், துயரம், இழப்பு அல்லது துன்பம், இப்படிப்பட்ட அனுபவங்கள். அது மன ரீதியாக, சரீர ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக இப்படியெல்லாம் வெளிப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பாடுகளின் பாதையை அனுமதித்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னாக தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. ஆமென். பவுல் தமஸ்குவை நோக்கி வேகமாய் புறப்பட்டு கொண்டிருக்கிறான். அதற்கு முன்பு வரை பவுலுடைய வாழ்க்கையில பாடுகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா தெரியாது. அதுக்கு முன்னாடி வர பவுல், பவுலாலதான் பாடுகள், பவுலுக்கு பாடுகள் இல்லை. கர்த்தருக்கு மகிமை கொஞ்சம் மாறிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. ஆனால் எப்பொழுது தமஸ்குக்கு போகிற வழியில கிறிஸ்து அவனை சந்தித்தாரோ, அந்த சந்திப்பை எப்படிதான் ஆரம்பிக்குது அப்படின்னா அது பாடுகள்ல தான் ஆரம்பிக்குது. அவன் குதிரையிலிருந்து என்ன செய்தான், அந்த ஒளி வந்ததும் பொத்துன்னு கீழே விழுறான், கீழே விழுகிறான். அவன் எழும்பும் போது அவனால எழும்ப முடியல. ரெண்டு பேர் கை கொடுத்து அவனை தூக்கி விடுறாங்க. இப்படிதான் அவனுடைய ரெண்டாவது ஒரு ஜேர்னி, ஒரு நியூ ஜேர்னி அவனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவர் நீ தமஸ்குக்கு போங்கிறார். இன்னும் அவனுக்கு பார்வையே கிடைக்கல. அவன் போய் தமஸ்குல உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான். 3 நாட்கள் சாப்பிடாம உபவாசிக்கிறான், புசியாமலும் குடியாமலும். ஆமே, அப்படிதான் இருக்கு பைபிள்ல. 9:9 அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் கொடியாமலும் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சும்மா இருக்கல. 11 கடைசியில் ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் என்று சொல்லுகிறார். அவன் புசிக்காம குடிக்காம இருந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கிறான் ஒருத்தன். ஆமே. அப்படி ஜபிக்கிறவன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் அனனியாவுக்கு சொல்றார், நீ போய் அவன் பார்வை அடையும்படி அவனை தேடி கண்டுபிடித்து அவனுக்காக ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். அப்பொழுது அனனியா சொல்ற, ஆண்டவரே அவன் பொல்லாப்பு செய்கிறவன் ஆண்டவரே என்று சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், 15வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும்
1: என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலலூயா சொல்லுவோம். அவன் யாருங்கிறதுக்கு தான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பே. தேவன் தம்மை வெளிப்படுத்த இந்த பூமியிலே யார் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாடுகளின் பாதை உண்டு. ஆமேன், ஆமேன், ஹாலலூயா. ஆமென். முதல் வசனமே உங்களை இப்படி போக பண்ணிச்சுன்னா ஹாலலூயா. ஆமேன். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவராக இயேசு திரள் கூட்டத்தை பார்த்து சொல்லும் செய்தி உண்டு, சிறு கூட்டத்தை பார்த்து சொல்லும் செய்தி உண்டு. சின்ன கூட்டம், சின்ன கூட்டம் தான் சீஷர்கள். அதுலேயும் யூதாஸ் போனதுக்கு அப்புறம் நிறைய சொல்லுவார். அவர் சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்று என்னவென்றால், உலகம் என்னை பகைத்ததானால் உலகம் உங்களையும் பகைக்கும். இயேசு உலகம் பகைக்க காரணம் என்ன? அவர் பிதாவை வெளிப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளை உலகம் பகைக்க காரணம் என்ன? அவர்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலலூயா சொல்லுவோம். அவன் யார் அந்த அவன்? தேவ நாமம் அறிவிக்கப்பட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, தமஸ்குக்கு போகிற வழியில எப்படி பவுல் சந்திக்கப்பட்டானோ அது போல நாமும் எங்கேயோ போய் கொண்டிருந்தோம், எப்படியோ போய் கொண்டிருந்தோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்வீங்க, நான் அவரை பிடிக்கவில்லை, நான் அவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவன் ரெண்டு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தேவ பிள்ளைகள் அனுபவிக்கிற மூன்று விதமான பாடுகள். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான காரியம் அதுதான். இன்னைக்கு முக்கியமான செய்தி என்னவென்றால், கிறிஸ்து பாடுபட்ட பின்பும் ஏன் தேவன் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார். இந்த ரெண்டு டைட்டில் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வேகமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒன்று, தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிற பாடுகளை மூன்று விதமாய் பிரிக்கலாம். பல விதமான பாடுகள் உண்டு, அதை மொத்தத்தில் மூன்றாய் பிரிக்கலாம். ஒன்று, சரீர ரீதியாக சந்திக்கிற பாடுகள். சரீர நிலை, சரீரத்தில் நாம் அனுபவிக்கிற பாடுகள். ரெண்டாவது, ஆவியில உண்டாகிற பாடுகள், ஆவிக்குரிய நிலையில உண்டாகிற பாடுகள். அது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அது ஆவிக்குரிய யுத்தம் என்று கூட சொல்லலாம். மூன்றாவது, ஆத்மாவில உண்டாகிற பாடுகள். இந்த மூணையும் சந்திக்காத ஒரு தேவ பிள்ளை இருக்கவே முடியாது. ஆமென். சரீரத்தில் அப்போஸ்தலாகிய பவுல் வாழ்க்கையை, பவுலை வாழ்க்கையை முன்னிறுத்தி சொன்னதுனால பவுலை வைத்து சொல்வதற்கு இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது ஆமென், சில காரியங்களை நமக்கு புரியவே இல்லை. நம்ம பாடினது போல ஆமென், அந்த கோரஸை ஒரு வாட்டி பாடுறீங்களா, புரியாத பாதைகள்

0: Hallelujah.
1: Amen. சரீரத்துல ஒரு தேவ பிள்ளைக்கு பாடு உண்டு, ஆவியில பாடு உண்டு, ஆத்மாவில பாடு உண்டு. சரீர நிலை பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் போது, இரண்டாவது 2 கொரிந்தியர் 11 அதனுடைய 24 முதல் பவுல் சொல்லுகிறார், 23 முதல் அவர் சொல்றார். அவர் சொல்லணும்னு சொல்லல, ஆனா இந்த கொரிந்து சபைக்கு சொல்லாம இருக்க வழி இல்லை. நம்ம மேக்சிமம் நம்ம பாடுகளை சொல்லாம ட்ரை பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு. ஆனா சில கட்டத்துல நம்மளால சில காரியங்கள் முடியாதுன்னு வரும்போது ஏன் முடியலன்னு அவங்களுக்கு தெரியணும். தெரியலன்னா நம்மள என்ன நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, சொல்லிடுவோம். ஆமே, ஒருவேளை அப்படி டைரக்டா சொல்லாட்டியும் சில எக்ஸ்பிரஷன்லயே காட்டிடும். ஹல்லேலூயா. ஏன்னா வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும். சில காரியங்களை ரொம்ப மறைச்சு மறைச்சு மறைச்சு மறைச்சு ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்க, டாக்டர்ஸ் சில காரியத்தை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மறைப்பாங்க. ஆனால் கைவிட்டு போகும்போது வேற வழி இல்லை, ஃபேமிலிக்கு சொல்லி தான் ஆகணும்னு சொல்லும்போது மெதுவாக கூப்பிடுவாங்க. ஆமாம், ஒரு கட்டம் தாண்டும் போது. அப்படி தான் பவுல் இந்த கொரிந்து சபைக்கு கொஞ்சம் டைப் இந்த கொரிந்து சபைக்கு எழுதுறார். அதனால தான் சொல்றாரு, நான் புத்தியினமாக பேசுகிறேன் அப்படிவார். அதாவது தன் அவர் வந்து எதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார்னா, கிறிஸ்துவ குறித்து பேசுறதுல. தன்னை குறித்து பேசுகிற இடத்துல வரும்போது பவுல் தன்னை எப்படி காட்டுறான் தெரியுமா, நான் புத்தியினன். நம்ம நம்ம குறித்து பேசுகிற இடத்துல தான் பெரிய அறிவாளியாக காட்டுவோம், ஒரு வாளியும் கிடையாது. ஆமாம், ஆனால் பவுல் தன்னை குறித்து பேசுகிற இடத்துல கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, புத்தியினனாக பேசுகிறேன் சொல்லிட்டு அவர் இல்லாததை சொல்லலை, இல்லாத கதையை சொல்லலை, அவர் பட்ட கஷ்டத்தை சொல்கிறாரு. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். மரண அவதினா உயிர் போற நிலை. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். ஆமே, 40 × 5 எவ்வளோ சில பாக்குறாங்க, நாங்க சயின்ஸ் குரூப் 200, அதுல 5 குறைச்சா. இயேசுக்கு சரீரத்தில் எத்தனை அடி பட்டுச்சு, 39. பவுலுக்கு சரீரத்தில் எத்தனை அடி தெரியுமா, 195. அப்போ அந்த சரீரம் என்ன பாடுபட்டிருக்கும், என் நிமித்தம், என்னுடைய நாமத்தின் நிமித்தம். ஏன், ஏன்னா அவன் மூலம் என்னுடைய நாமம் பரவ போகிறது. என்ன ஒரு ஒரு காரியத்தை தேவன் மனசில் வச்சு ஒரு பாதையில தேவன் நடத்தும் போது புரிந்து கொள்ளுங்கள். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு பாடுகளின் பாதையில தேவன் நம்மை நடத்துகிறார் என்றால், ஆமே, தேவன் ஒரு மேன்மையான காரியத்தை தம்முடைய மனதிலே வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ஆமே, அவர் சொல்றாரு, நான் கல்லறி உண்டேன், கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அப்படிங்கிறார். கடல்ல ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். இந்த கப்பல் உடஞ்சி துண்டு பிடிச்சது அடுத்த செகண்டே கரை போல. ஹல்லேலூயா. எவ்வளோ டைம் அவர் சொல்ற, ஒரு ராப்பகல் முழுவதும் நான் போக்கினேன். அடுத்து 26 இன்னும் நிறைய சொல்றார், நமக்கு நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோ. இது ஒரு பக்கம். அடுத்து சொல்றார், கண் விழிப்பு, தாகம், பசி. இது ஒரு பக்கம். ஆமே, ஆமே, இது ஒரு முள்ளு போலவே இருக்கிறது பவுல் வாழ்க்கையில. பலவீனம் சரீரத்தில். கலாத்தியர் 4:15 பவுல் சொல்றாரு, உங்க கண்களை கூட நீங்க நான் கேட்டிருந்தா எனக்கு பிடுங்கி கொடுத்திருப்பீங்க. கண்களை கூட பிடுங்கி கொடுத்திருப்பீங்கன்னு சொல்றாருன்னா பவுலுக்கு எதுல பாதிப்பு, கண்ணுல பாதிப்பு. கண்ணு ஒரு சரியா தெரியாது, பிரதான ஆசாரியன்னு தெரியாமல் பேசிடுவார். பக்கத்தில் இருக்கவன் பலாருன்னு ஒன்று வைப்பான் பவுலுக்கு. பிரதான ஆசாரியன்றே இப்படி பேசுறியா, அப்படி பேசும்போது அவர் சொல்லுவார், எனக்கு தெரியல அது யாருன்னு. ஒரு ஆள் நிற்கிறது மாதிரி வந்து நான் பேசிட்டேன், அது பிரதான ஆசாரியன்னு தெரியாது. சரீரத்திலே பாடுகள். ஒரு தேவப்புள்ள வாழ்க்கையில், ஆமே, சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம். இந்த சரீரம் பலவீனம் உள்ளது. ஹல்லேலூயா. 2 விதமான பாடுகள் உண்டு. ஒன்று நம்முடைய பாவத்தினால் வருகிற பாடுகள், இன்னொன்று அவருடைய நாமத்தி நிமித்தம் நாம் அனுபவிக்கிற பாடுகள். அவருடைய நாமத்தி நிமித்தம், அவருடைய நாமத்தி நிமித்தம். ஆமே. சில இடத்துல நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. ஆமே, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வீட்டில் சாப்பாடு இல்லாமல் போச்சு. ஆமே, எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களை ஒரு நல்ல சூழ்நிலையில் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். இன்னைக்கு நாங்கள் நல்ல சூழ்நிலையில் கிருபையாய் ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு வளர்க்கப்பட்டோம். ஆனால் என்னுடைய தகப்பனார் தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க எத்தனை நாள் பசி பட்டினி, 10 நாள் வரை சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்க. எத்தனை நாள் என்னுடைய நாமத்து நிமித்தம் அது சரீரத்தில் எத்தனை பாதிப்பு. பின்னாட்களில் அது அவங்க சரீரத்தில் தெரிய ஆரம்பித்தது, அவங்க சரீரத்தில் ஆமென் அது அதிகமாய் வெளிப்பட ஆரம்பித்தது. எத்தனை பாதிப்புகள், ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நிச்சயம், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இரண்டாவது, ஆவிக்குரிய நிலை. இந்த போராட்டம் வந்து சந்திக்காத ஒரு தேவ பிள்ளையே கிடையாது. விசேஷமா இதை யார் ரொம்ப சந்திப்பாங்க அப்படின்னா, யார் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்களுக்கு இந்த யுத்தம் வரும். காரணம், உண்மையிலே தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவன் யாரோடு யுத்தம் செய்ய மாட்டான் தெரியுமா? மாம்சத்தோடு யுத்தம் பண்ண மாட்டான். ஆமென், கூட பிறந்த சகோதரனோடு, கூட ஆராதிக்கிற சகோதரியோடு. ஆமென், இப்படி மாம்சம் என்று சொல்லும் போது இவங்க தான். ஆமென், மாம்சத்தோடு ஒருத்தர் சண்டை போடுறானாலே அவன் அந்நிய பாஷை பேசுவான், ஆனா ஆவியானவரா, இன்னைக்கு செய்தி கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், அவன் ஆவியானவரால் நடத்தப்படவில்லை. ஆவியானவரால் ஒருத்தர் நடத்தப்படுவான் என்றால் அவனை நோக்கி சவுல் ஈட்டி எறிந்தால் அவன் விலகுவானே தவிர அந்த ஈட்டி எடுத்து சவுலை எறிய மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவ தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவனுக்கு யுத்தம் அவான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையும் அவன் ஆவியில் அதை அவன் உணர்வான். ஆமே, பவுல் சொல்றார், எனக்கு தீத்துவ காணாததுனால. ஆமே, 2 கொரிந்தியர் 2:13 இருக்கு, நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினால் என் ஆவிக்கு என்ன இல்லாதிருந்தது தெரியுமா? அமைதல் இல்லாதிருந்தது. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த அனுபவம் உண்டாகும். என்ன அனுபவம் உண்டாகும்? அவங்களை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்ட போறாங்கன்னு தெரியும் போது இவங்க ஆவியில போராட்டம் ஜாஸ்தி ஆகிரும், இவங்க ஆவியில போராட்டம் அதிகரிக்கும். இன்னைக்கு அநேகர் ஆவியை எப்படிப்பட்டு இப்படி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அணைத்து போட்டிருக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு இது தெரியணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நம்ம பிள்ளைங்க வெளியே இருப்பாங்க, நம்முடைய உறவுகள் வெளியே இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ நெருக்கமோ வரும்போது நம்ம ஆவியில் அந்த போராட்டத்தை அனுபவிக்கலன்னு வைங்களேன், அவங்களுக்காக நம்ம உத்தரவாதம் எடுக்க முடியாது, அவர்களுக்காக நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா திறப்பில் நிற்க முடியாது. ஆமேன். லோத்து பட போகிற பிரச்சனை, லோத்துக்கு உண்டாகிற பிரச்சனையை ஆபிரகாம் உணர்ந்ததுனால தான் அவனால் என்ன செய்ய முடிந்தது? தேவனுக்கு முன்பாக நிற்க முடிந்தது. அதனால லோத்து காக்கப்பட்டான். ஒரு தேவ பிள்ளை இந்த அனுபவத்தில் வளரணும். பவுல் சொல்ற, எனக்கு ஆவியில் அமைதலே இல்லை அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் தேவ ஆவியானவரால் கொண்டு போகப்படுகிறார். எதுக்கு கொண்டு போகப்பட, அவர் கொண்டு போகப்பட்டதுமே யார் வரா தெரியுமா? பிசாசு வருகிறார். அவருக்கு ஆவியில போராட்டம் வருகிறது. ஆவியில் எப்படிப்பட்ட போராட்டம் வருகிறது? இந்த கல்ல அப்பமா மாத்து, இந்த கல்ல அப்பமா மாத்து. ஏன்னா அவருக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? பசி இருக்கிறது. அவன் ஆவியில் முதல் போராட்டம் நமக்கு ஸ்பிரிட்ல தான் வரும், அடுத்துதான் மாம்சத்தில் அது வெளிப்படும். கண்களின் இச்சை, மாம்ச ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை, இது ஃபர்ஸ்ட் போராடுறது நம்முடைய ஸ்பிரிட்ல தான். பிசாசானவன் போராடுறது தெரியும், ஏன்னா ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு என்ன செய்திருக்கிறார்? இணைந்திருக்கிறார். அப்போ ஒரு தீமையான காரியம் வரும்போது நம்முடைய ஸ்பிரிட்ல தான் முதல் போராட்டம் எழும்பும்.

இதுக்கு நீங்க எசஞ்சு போனீங்கன்னா நீங்க சேஃப் ஆயிட்டீங்க. நீங்க நம்ம என்ன பண்ணுறது, இதை அணைப்போம். கரண்ட் வந்ததும் என்ன பண்ணும், மெழுக அணைக்கிறது மாதிரி ஆவி அணைக்கிறோம். ஆவியில நமக்கு போராட்டம் வரும்போது அணைக்கிறோம். அணைக்கும் போது அவர் துக்கத்தோடு உட்கார்ந்துருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர், எத்தனை பேர். அதனாலதான் நீங்கள் ஆவியை என்ன செய்து போடாதிருங்கள், அவித்து போடாது. இந்த போராட்டம் உண்டு. இயேசுவுக்கு அந்த போராட்டம் இருந்தது. பிசாசானவர் அவரை எப்படியாவது தள்ளிவிட பார்த்தான். பிசாஸ் ஆவியில போராட்டம் வருதுனால ஒரு தேவப்புள்ள அலர்ட் ஆயிரணும். ஏன்னா அவன் என்ன செய்ய பார்க்கிறான், தள்ளிவிட பார்க்கிறான், தள்ளிவிட பார்க்கிறான். ஆமே. தானியல் ஜெபிக்க உட்காரும் போது அவனுக்கு ஆவியில போராட்டம் இருந்துச்சு. 21 நாள் ஆச்சு ஜெபத்துக்கு பதில் வர. ஏன்னா பேர்ஷியா தூதன் வந்து சொல்றான், ஒருத்தன் போராடிட்டு இருந்தான்பா அப்படின்னு. நான் அவனை தாண்டி உங்ககிட்ட வந்திருக்கிறேன். ஜெபத்துக்கு பதில் வரலையா, புரிந்து கொள்ள வேண்டும் இது போராட்டம். ஆமே. உடனே தேவ புள்ள உட்காரணும். ஜெபத்துக்கு பதில் வர வரை விடக்கூடாது. உபவாசிக்கணும். தேவன் அதை நம்மிடத்திலே கற்று தருகிறார். சில காரியங்கள் ஏன் எங்களால் இது கூடாமற் போயிட்டு. இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. ஆமென். உபவாசம்னா நம்ம ஒரு பிரேயர் வைக்கிறோம் தெரியுமா, அது மட்டும் கிடையாது. நாம தனித்து இருக்கிறது தேவ சமூகத்துல. தனித்து தேவ சமூகத்திலே தரித்திருப்பதன் பேர் தான் என்ன தெரியுமா, உபவாசம்னா தனித்து அவரோடு வாசம் பண்ணுதல். அதுக்கு பேர் தான் உபவாசம். தனித்து வாசம் பண்ணுதல் அவரோடு, தேவனோடு. அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய காரியங்கள் உணர்த்தப்படுவோம், உருவாக்கப்படுவோம், ஜெயம் பெறுவோம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாவை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி யாக்கோபுக்கு ஆவியில போராட்டம் இருந்துச்சு. அவன் போராடினான்னு பைபிள்ல இருக்கு. அவன் போராடினான். யாரோடு போராடினான் தெரியுமா, தேவனோடு போராடுறான். அவனுக்கு அந்த போராட்டம் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அமைதியே இருக்காது, சமாதானமே இருக்காது. ஆவி போராடிட்டு இருக்கு. எதுக்கோ ஆவி பாடுபடுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அநேகர் ஆவி என்ன செய்யறாங்க தெரியுமா, அவித்து போடுறதுனா அணைத்து போடுறது, அணைத்து போடுறது. அதாவது கரண்ட் இல்லைன்னா உனக்கு மெழுகு தேவை. கரண்ட் வந்தோடனே எப்படி அணைப்போம் தெரியுமா, சிலர் ஊதுறங்கிற பேரில் துப்புவாங்க. அதாவது அது எரிய வைக்கும் போது எவ்வளவு பாதுகாப்பா எரிய வைப்போம் தெரியுமா. இப்போ அதெல்லாம் இப்ப எல்லாருக்கும் இன்வெர்டர் எல்லாம் வந்துட்டு எமர்ஜென்சி லைட் வந்துச்சு, சார்ஜே இருக்காது. அது வேற. நம்ம இந்த கேண்டில் கொளுத்தும் போது நீங்க பாத்துருக்கீங்கன்னா, முதல்ல தீப்பெட்டில தீக்குச்சியை வச்சுட்டு அதை பாதுகாத்து அப்படியே வச்சுட்டு அப்படியே இருப்போம். சேஃபான ஒரு இடத்துல வச்சு அதை ஃபர்ஸ்ட் கேண்டில் கொளுத்தி அதை நிக்க வைப்போம். அது உடனே நிற்காது, உடனே நிற்காது. அதை நிக்க வைக்க நிக்க வைக்க அப்படி நிக்க வச்சுட்டு கையெடுத்து பார்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் எங்கேயா காத்தடிக்குன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோ பாதுகாப்பு. உனக்கு கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போதெல்லாம் ஒரு தேவை. உனக்கு கொஞ்சம் வசதி வந்ததும் ஆமே திடீர்னு ஒரு நாள் கரண்ட் போகும், கேண்டில் இருக்காது. அப்போ ஆவியில் போராட்டம். ஒரு தேவ பிள்ளை தேவனால் நடத்தப்படுகிறவன் அனுபவிப்பான். அவனுக்கு அந்த போராட்டம் அவனால ஃபீல் பண்ண முடியும். இயேசுவுக்கு அந்த போராட்டம் இருந்துச்சு, ஆனா போராட்டத்துக்கு பிறகு மகிமை. மூன்றாவது ஆத்மா. ஆத்மா என்பது நம்முடைய மனம், உணர்ச்சி, விருப்பம், துக்கம், கவலை, பயம், ஏக்கம், இது எல்லாமே உள்ளடக்கினது. 2 கொரிந்தியர் 11:28 பவுல் சொல்றாரு, நாம் பட்ட பாடுகள் கஷ்டங்கள்லாம் இருக்கிறது, அது மட்டும் இல்லை, எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆத்துமாவில் அவனுக்கு ஒரு பெரிய பேர்டன் இருக்கிறது, எல்லா சபைகளை குறித்து உண்டாகிற கவலை. ஆமே. அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, அது சரீரத்தில் பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனை எங்க வர போயிட்டு தெரியுமா, அவளுடைய ஆத்மா வர பாதிச்சுட்டு. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எப்படி அழுதாலும் மனம் கசந்து. தாவீதுக்கு பிரச்சனையும் ஆத்மாவை வர பாதிக்குது. அதாவது ஆத்மாவை ஒரு பிரச்சனை பாதிச்சுட்டுன்னா அதை எப்படி புரிந்து கொள்ளணும் தெரியுமா, நம்மளால துதிக்க முடியாது. அதான் தாவீது சொல்லுவாரு, உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கும்.
பவுலையும் சீலாவையும் சரீர பிரகாரமாய் கட்டி போட்டார்கள். அவங்க ஆத்மாவை அவங்களால என்ன செய்ய முடியல?

கட்ட முடியல. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, துதித்தார்கள். தாவீது சொல்ற 142 கடைசியில, உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். அதனாலதான் சங்கீதங்கள்ல தாவீது ரிப்பீட்டடா சொல்லுகிற வார்த்தை உண்டு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற. அப்ப கலக்கம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, சரீரத்துல பாடுகள் உண்டு, ஆவியிலே பாடுகள் உண்டு, ஆத்மாவிலே பாடுகள் உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 வசனங்களிலே ஆமென் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ பாடுகளுக்கு பின்னாக இருக்கிற நோக்கம் என்ன? பரிசுத்தம். சொல்லுங்க, பாடுகளுக்கு பின்னாக இருக்கிற நோக்கம். அப்ப பாடுகள்ல தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் விளங்கும், வெளிப்படும் போது நமக்குள்ள என்ன தங்கும் தெரியுமா? சமாதானம். ஹல்லேலூயா. ஒரு ஒரு பொண்ண தீல போடுவதற்கான நோக்கம் என்ன? அது சுத்திகரிக்கிறது மட்டும் இல்ல, அது இன்னும் மேன்மையாக்க. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில, பவுல் வாழ்க்கையில தேவன் ஒரு முள்ள கொடுத்தார், சரீரத்தில் ஒரு முள்ள கொடுத்தார். எதற்காக? எதற்காக? அவன் பரிசுத்தப்படுத்த. ஆவியில ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தை எப்படி கொண்டு வந்துட்டார்னா, சபைகளை குறித்த கவலையை இறக்கிட்டார். எதற்காக? உலக கவலை உள்ள வராதிருக்க. உலக கவலை உள்ள வந்துச்சுன்னா விதைய என்ன செஞ்சு போட்டுருமா? அது நெருக்கி போட்டுரும். ஹல்லேலூயா. ஆத்மாவில கவலையை கொடுத்தார். எதற்காக? சேதமடையாதிருக்க. தேவ பிள்ளை என் நாமத்தி நிமித்தம் அவன் படப்போகிற பாடுகள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தையை தியானித்த போது எழும்பின கேள்வி, ஆண்டவர் நீங்க தான் பாடுபட்டுட்டீங்கல்ல, மெய்யாகவே நாம் அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சும, நீங்க தான் எங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு இந்த பாடுகள்? அதாவது நம்முடைய மீட்புக்காக அல்ல நம்முடைய பாடுகள், நம்முடைய மீட்புக்காக யார் பாடுபட்டா? அவர் பாடுபட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற பாடுகளுக்கு பின்னாக தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய தீர்மானங்களும் இருக்கிறது. அதனாலதான் அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். தேவன் பாடு, கிறிஸ்து பாடுபட்ட பின்பும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பாடுகளை அனுமதிக்கிறதுக்கான 5 காரணங்களை வேகமாய் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இதை ஒரு தேவ பிள்ளை உள்வாங்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.

ஆமென். கிறிஸ்து பாடுபட்ட பின்பு ஏன் தேவன் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், எல்லார் வாழ்க்கையிலும் அல்ல, தேவன் யார் மூலமாய் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த தம்மை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவங்களுக்கான செய்தி தான் இது. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும், ஆவியிலேயும் பாடு, சரீரத்திலேயும் பாடு, ஆத்மாவிலேயும் பாடு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அதிகமாக கஷ்டப்பட்டது தாவீது. அவன் யோபு இருக்கிறாரு, அது வேற கேட்டகரி. புதிய ஏற்பாட்டில் அதிகமாக கஷ்டப்பட்டது பவுல். இந்த ரெண்டு பேர் மூலம் தேவன் மகிமைப்பட்டது கொஞ்சம் அல்ல. ஹல்லேலூயா. ஏன் பாடுகள்? ஒன்று, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக்க. To make us partakers of Christ's sufferings. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு. 1 பேதுரு 4:12-13 வாசிக்க கேட்கலாம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி. இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த வியாக்கியானமும் தேவையில்லை. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று. அப்ப ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, பயப்படாத. ஆமே, முதல்ல சொல்றது அக்கினியை பார்த்து பயப்படாத. பழைய பாட்டில் என்ன சொல்லுவார்? நீ அக்கினியில் நடக்கும் போது நான் கூட இருப்பேன். புதிய பாட்டில் என்ன சொல்றாருன்னா, நீ அக்கினியில் நடக்கும் போது இல்ல, நீ இருக்கிற இடத்துல அக்கினி பற்றி எறியும், பயப்படாத, நீ திகையாதே, திகையாதே. அப்போ பயப்படாதேன்னு சொல்றாருன்னா, அந்த அக்கினியில எனக்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. சொல்லுங்க பாக்கலாம், அழிவு இல்லை. ஆமே. இன்னைக்கு நீங்க இதே போல ஒரு அக்கினியில இருக்கலாம். ஆமே. இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை ஆமே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். எல்லாம் முடியுதா? இல்ல இல்ல, இந்த அக்கினியில உனக்கு அழிவு கிடையாது. இந்த அக்னியில உனக்கு அழிவு கிடையாது. எதற்காக இந்த சோதனை? எதற்காக இந்த சோதனை? இந்த அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள். ஏன் பங்காளி அப்படிமா? ஆமே. கிறிஸ்து வரும்போது நம்ம எப்படி கூடுவார் தெரியுமா? ஹலோ, பங்காளி. பங்காளிங்கிற வார்த்தையுடைய சும்மா கூடாது, பங்காளி. ஆமே, பங்காளி, மலையாளி, நேபாளி. ஆமே, அவர் வருவார். பங்காளி, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளானதா? ஆமே, அவரோடு கூட. அப்ப தேவன் என்ன என்ன செய்யறார் தெரியுமா? என்னை பாடுகளுக்கு பங்காளியாக்குறார். எதற்கு? மகிமையில அவரோடு கூட. ஹல்லேலூயா.

0: அவன் பாடுகளின் அனுபவத்துக்குள்ள ஒருத்தன் போகும்போது அவன் பங்காளியாரான். பாடுகளின் அனுபவத்துக்குள்ள போகும்போது ஆமென். இங்க பழைய கல்வாரி பாடல்களை எல்லாம் நீங்க பார்க்கும்போது அதை எழுதினவர்களுடைய அந்த பேக்ரவுண்ட், நீங்க எப்படி இதை எழுதுனீங்க அப்படின்னு கேட்டவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒரு பாடுகளின் பாதையில பயணித்திருப்பார்கள். அதாவது இந்த பாடுகளின் பாதை பவுல் சொல்லுவாரு பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதும் போது அதை எழுதினதே ஜெயில இருந்து பாடுகளின் நடுவில் இருந்து அவர் எழுதும் போது சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டமா என்னென்ன எதற்கு தெரியுமா? 3:10 பிலிப்பியர் 3:10
1: அவரையும்
0: அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் பாடுகளின் ஐக்கியம் என்று ஒன்று இருக்கிறது. ஆமே, நம்ம சபை கூடுதலோ அந்த ஐக்கியத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம். பாடுகளின் ஐக்கியம் என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது உலகத்துக்குரியவைகளை வேண்டான்னு ஒருத்தன் விலகும் போது அவன் உண்மையிலே இந்த உலகத்துல உறவுகளால, சொந்தங்களால, சூழ்ந்திருக்கிறவர்களால, சூழ்நிலைகளால, பிசாசால எல்லா விதத்திலும் அவன் நெருக்கத்துக்குட்பட்டு பாடு அனுபவிக்கிறான். அப்படி பாடு அனுபவிக்கப்படுகிறவன் அவன் யாராக மாறுகிறான் என்றால் அவருடைய பாடுகளுக்கு பங்காளியா மாறான். அவருடைய பாடுகளுக்கு யாரு பங்காளிகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதுதான் அவருடைய ஆமென் பெரிய சித்தமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவின் நிமித்தம் ஏதாவது சிறுமைப்படுத்தப்படுறீங்களா, கஷ்டப்படுத்தப்படுகிறீங்களா, அதுதான் உங்கள் நடுவில் பட்டி எரிகிற அக்கினி. இதை குறித்து நீங்க திகைக்காதீங்க, இது உங்களுக்கு வேல்யூவை கூட்டி கொண்டே இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலலூயா. பாடுகள் கிறிஸ்துவை அறியும் அனுபவத்தை இன்னும் ஆழமாக்குகிறது, இன்னும் ஆழமாக்குகிறது. கிறிஸ்துவை அறியும் அனுபவத்தை இன்னும் ஆழமாக்குகிறது. பாருங்கள், லூக்கா 22 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கடைசி வரை நிலைத்திருந்த சீஷர்களுக்கு சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, என்ன தெரியுமா? அதனுடைய 22:28-23 பாருங்கள். லூக்கா 22:28-29 மேலும்
1: எனக்கு நேரிட்ட சோதனைகளில்
0: நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, ஆகையால் நல்ல கவனிங்க, நீங்க எனக்கு சீஷர் ஆயிட்டீங்க, ஆகையால் சொல்லல, நீங்க என்கிட்ட வந்துட்டீங்க, சிலுவை எடுத்துட்டு என்ன பின்பற்றினீங்க, ஆகையால் சொல்லல, நீங்க என் கூட நிலைத்திருந்தீங்க, கஷ்டத்துல இருந்தீங்க, நெருக்கம் வந்தபோது என் நிலைச்சிட்டீங்க, என்ன விடலை, நீங்க என்ன மறுதளிக்கலை, நீங்க உங்களை ஒதுக்குனாங்க. உங்களுக்கு நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறது நிமித்தம், கிறிஸ்தவளா இருக்கிறது நிமித்தமே உன் ப்ரொமோஷனை கட் பண்ணாங்க, ஆனாலும் நீ மறுதளிக்கல. ஆமே, நீ பைபிளை தூக்கிட்டு வர்றதுனாலே உன்னை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல. ஆமே, ஆனாலும் நீங்க நின்னீங்க பாருங்க. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துவே. அடுத்த வசனம், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் சிங்காசனங்களின் மேல் நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அதுல மாற்றமே கிடையாது, அது தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம். ஆனா இந்த பாடுகளுக்கு பங்காளியாரா தெரியுமா? அவனுக்கு அதிகாரம் உண்டு, அவருடைய அரசாட்சியில அவனுக்கு போஸ்ட் உண்டு. ஹல்லேலூயா. பாடுகளுக்கு பங்காளி ஆகிறவனுக்கு அவதான் நீ நியாயம் தீர்ப்ப. அப்ப இந்த பூமியிலே ஒருத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தி அவனை பங்காளி ஆக்குறாரு அப்படின்னா அவனுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன கிடையாது? ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஏன்னா அவன் கிறிஸ்து நிமித்தம் பாட அனுபவிக்கிறான், கிறிஸ்து நிமித்தம் நெருக்கத்தை அனுபவிக்கிறான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்டோம், நம்ம நம்ம நம்மளை பாதுகாக்க, ஐயோ சொசைட்டிக்கு என்ன ஆகுது, இது இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு நம்ம நிறைய நிறைய நிறைய காம்ப்ரமைஸ் ஆகி காம்ப்ரமைஸ் ஆகி இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது ஒரு பாட்டு உண்டு தெரியுமா, கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம் கிறிஸ்துவின் மக்களுக்கோ. அடுத்த வார்த்தை, கஷ்டங்கள் வந்தாலும் இதுதான் ரியல் கிறிஸ்டியன் லைஃப். அதனுடைய மகிழ்ச்சி கலவே கிடையாது. ஒரு பக்கம் உபத்திரவம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொண்டாட்டம் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன கஷ்டம், சின்ன ஒரு நெருக்கம் வந்தாலே நமக்குள்ள அந்த ஜாய் நஷ்டமாகுது இல்ல? ஏன் நம்ம அதை அக்செப்ட் பண்ண விரும்பல? இந்த பாடுகளை நம்முடைய இருதயம் ஏற்க மறுக்கிறது. இயேசு சொல்லுகிறார், ஓ என் ஆவி கலங்குகிறது, இந்த வேளையில் நின்று என்னை நீக்கும் என்று நான் கேட்பேனா? கேட்க மாட்டேன். இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். அதனாலதான் 1 பேதுரு 4 அதிகாரம் அதனுடைய 16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4:16, இருக்கிற முக்காவாசி கேஸ்ல பேரை பாத்தீங்கன்னா பீட்டர், ஜான், என்ன பண்ண ஃபுல்லா பேர் பீட்டர், அவ்வளவு 12 அப்போஸ்தலர்களுக்கு பேரும் அங்க இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் டைவர்ஸ் கேஸ்ல டாப்ல இருக்கிறதே கிறிஸ்தவன் பாடுபட்டாலும் இல்ல, கிறிஸ்தவனா இருப்பது. அப்ப கிறிஸ்தவனா ஒருத்தன் இருக்கிறானாலே அவனுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கு எங்களுக்கு தெரியும் பிரதர். அதனாலதான் நாங்க பேரு கூட மாத்தாம கிறிஸ்தவனா இருப்பதினால் ஒருத்தன் கஷ்டப்படுறானா, நீ வெக்கப்படாத, வெக்கப்படாத. நீ தப்பு பண்ணி கஷ்டப்படல, நீ திருடி கஷ்டப்படல. நான் சொல்றது புரிய, ஏங்க திருடி தண்டிக்கப்படவனே ஆமா எப்படி போறான் பாத்திருக்கீங்களா? இடையில ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்களே, ஆமே அந்த தீர்ப்புக்கு கொண்டு போன இத பாக்குறேன் எல்லாம் அப்படி நிமிந்து இப்படி போறாங்க. ஆனா நம்ம பைபிள் எடுத்துட்டு யாரும் பாத்திரக்கூடாது. ஆமே அவன் தப்பு பண்ணிட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு நிமிந்து போறான். நீ ஆண்டவருடையவனாய் கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவனுடையவனாய் இருப்பதுனால நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, அற்பமா பேசுறாங்க. ஆமே உங்களை இதனால அது சந்தோஷமா, அது நிமித்தம் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க பைபிள் படிக்கிறது நிமித்தம் ஒருத்தவங்க உங்களை தூஷிக்கிறாங்கன்னா தேவனை மையப்படுது. அதுக்காக உங்க காது கிட்ட பேருந்து படிச்சுட்டு இருக்க கூடாது. சிலருக்கு அப்படிதான், நீங்க பாட்டு கேட்கறது நிமித்தம் உங்களை நிந்திக்கிறாங்கன்னா தேவனை படித்து, அதுக்காக அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பக்கத்து வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருப்பான். நம்ம ஃபுல் வாலிபில் பாட்டை வச்சுட்டு வல்லமை உண்டு உண்டுன்னு பாடிட்டு இருப்போம். உடனே அவன் கேஸ் கொடுப்பான், உடனே ஆண்டவரே உங்களுக்கு தெரியலையே, ஆண்டவர் பார்த்தார் அவனுக்கு லீவு நாள்லாம் நீ பாடலை, அவனுக்கு எக்ஸாம் டைம் மட்டும் உனக்கு பாட்டு கேட்குது. அவன் நிறைய பேர் நம்மை தீமை செய்து பாட அனுபவிச்சுட்டு ஆமே இது கர்த்தர் அனுமதித்தார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீ கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம் பாடுபட்டால் அது வெக்கப்படாத, வெக்கப்படாத, வெக்கப்படாத. உன்னை இது என்னவா மாற்றுது தெரியுமா? அவருடைய பாடுகளுக்கு பங்காளியா மாற்றுது, அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாய் மாற்றுகிறது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாடுகள்னு சொல்லும் போது 5 பாயிண்ட்னை முடியுமான்னு தெரியாது, இருந்தாலும் அது டச் பண்ண. பாடுகள் சொல்லும் போது இன்னொருத்தங்களால நமக்கு உண்டாகிற வலியோ காயமோ மட்டுமல்ல, அது சும்மா இருந்தாலும் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இதை விட அதிகமாக கிறிஸ்தவர்கள் படக்கூடிய பாடு என்ன அப்படின்னா சரீரத்தில் இச்சை. எப்படின்னு சொல்கிறேன், உன்னை செய்யணும்னு வரும்போது இந்த கண் உன்னை பார்க்கணும்னு விரும்பும், பார்க்காம இருப்போம்னு வைங்களேன் நம்ம கண் வலிக்கும், நமக்குள்ள போராட்டம் வரும், அதை சகிக்கிறோம் தெரியுமா? இதுதான் பாடுகளை சகிக்கிறோம். ஆமென். 1 பேதுரு 4:1 நீங்கள் படிக்கணும். ஆமே, நீங்க வீட்டில் போய் இந்த 1 பேதுரு 4 மெதுவா நிதானமா படிங்க. இப்போ அந்த 1 வசனத்தை வாசிக்கலாம்.
1: இப்படி இருக்க
0: கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால். கிறிஸ்து எப்படி பாவம் இல்லாம இந்த பூமியில வாழ்ந்தார் தெரியுமா? அவர் மாம்சத்துல என்ன பட்டிருக்கிறார்? பாடுபட்டிருக்கிறார். அவரை சுத்தி எல்லாரும் தான் நிற்பாங்க. அவர் 100% காட், அதுல மாற்றம் இல்ல. அதே நேரத்தில் 100% யாரா தான் இருக்கிறார்? மனுஷனா இருக்கிறார். அதனால் அவர் எல்லா உணர்ச்சிகளும் அவருக்கு உண்டு. ஆனால் எதுவுமே பிதாவுக்கு பிரியமானதை தான் எப்பொழுதும் செய்யணுங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவர் மாம்சத்தில் என்ன பட்டார் தெரியுமா? பாடுபட்டார். இங்க கவனிங்க, பரலோக தேவனை பிரியப்படுத்தணும் நினைக்கிறவங்க மாம்சத்துல பாடுபடுவாங்க. ஆமே. அடுத்த வசனம்,
1: ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன்
0: இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும்
1: மனுஷனுடைய
0: இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். என்னை தேவன் பாடுகளுக்கு உட்படுத்துறது ஒரு பக்கம் என்னை பங்காளியாக்க, இன்னொரு பக்கம் என்னை பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கு. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? எல்லாரும் கை தூக்கும். இவன் லைஃப்ல பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறான். என்ன வேடுங்க, ஒரு மனுஷன் எப்ப தெரியுமா பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். செத்ததுக்கு அப்புறம் அவன் உண்மையான ரட்சிப்பு என்பது என்ன? பாவங்களுக்கு மரித்து, பாவங்களுக்கு மரித்து மரித்த ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் டைம் ஆகுது, ஸ்மெல் அடிக்குது, கையை தூக்குங்க, ஸ்ப்ரே அடிக்கணும் சொன்னா கை தூக்குவாங்களா? கை தூக்க மாட்டாங்க. இப்போ ஃப்ரீசர்ல இருந்து பெட்டிக்கு மாத்திரம் கொஞ்சம் இளம்புறீங்களா? இளம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன எப்படி இருக்கிறாங்க? மரித்து பாவங்களை விட்டு ஓய்ந்தனா அப்படிதான். அவனுக்கு அவனை எல்லாம் இல்லை சேர்க்கக்கூடாது. அவனுக்கு அந்த அந்த ஓய்வுக்குள்ள அவன் வர அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், அவன் பாடுபடுறான். ஆமே, ஹல்லேலூயா. வேண்டான்னு வைக்கணும், என்ன ஆயிரும்? ஆமே. நீங்க ஒரு காரியத்தை வேண்டான்னு வைக்கும் போது கஷ்டப்படுறீங்க தெரியுமா? இந்த பாட ஆமே நீங்க சகிச்சிட்டீங்கன்னு எங்களை நீங்க பங்காளி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு என் கண்ணு விரும்பினத நம்ம எல்லாம் தாவீது பாட்டை பாடிட்டு சாலமோன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொன்ன இப்போ படிக்கிறது ஃபுல்லா சங்கீதம், வாழ்றது ஃபுல்லா ஆமே, படிக்கிறது ஃபுல்லா சங்கீதம், எடுத்தா சங்கீதம், நின்னா சங்கீதம், ஆமே, ஆனா வாழ்றது ஃபுல்லா சாலமோன். எப்படி? என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அதற்கு விளக்கவில்லை. கடைசியில கம்யூனுக்கு முன்னாடி இருந்துட்டு என் மீறுதல்கள் காயவர் ஒன்று வேண்டாம், இது வேண்டாம், இது நான் வேண்டாம்னு வைக்கிறதுனால என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் என் மாம்சம் போராடும், அதை சகிச்சேனா இன்னைக்கே அந்த அக்கினி எரியும். ஆமே. இதுவரை உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். ஆமே. சில பாக்குறாங்க ஆண்டவர் நாளையில இருந்து நீ கிறிஸ்தவன் என்கிறதின் அடையாளம் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு ஓய்ந்திரு. பைபிள் சொல்லுகிற கிறிஸ்தவன் என்கிற ஒரு கேட்டகரி இருக்கு, கிறிஸ்டியன் பைபிள்ல இருக்கு, மூணு இடத்துல இருக்கு, கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் அப்படின்னு. ஒன்று சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைப்பாங்க, இன்னொன்று அகரிப்பா ராஜாவா பெஸ்துவான்னு தெரியல. பவுல்கிட்ட சொல்லுவார், நீ இன்னும் கொஞ்சம் விட்டேனா என்ன யாரா மாத்திருவேன்? கிறிஸ்தவனா மாத்திருவேன் அப்படிம்பாரு. இன்னொன்று இங்கே இருக்கு, இதுக்கு மேலே இருக்கான்னு தெரியல, நீ கிறிஸ்தவனா இருப்பு. இதுதான் கிறிஸ்தவன், கிறிஸ்டியன் இதான். ஹூ இஸ் கிறிஸ்டியன்? பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறவன் அக்கார்டிங் டு பைபிள். கவர்மெண்ட் கணக்கில் வேற. ஆமே. உலக அறிவில், உலக அறிவில் நம்ம எல்லாருமே யார் தான்? கிறிஸ்தவர்கள் தான். பரலோக அறிவில் கிறிஸ்தவன் யார் தெரியுமா? பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பவன். மூணாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சென்ற வாழ்நாள் காலம். பாவங்கிறது நம்முடைய பழைய வாழ்க்கையா மட்டும்தான் இருக்கணும்? ஒரு ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம். ஆமீன். சில சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பழைய பாவம் இப்பவும் தொடருது. இப்போ தொடருதுன்னு அது பழைய பாவம் கிடையாது. இப்போ தொடருதுன்னு அது என்னதான்? கரண்டா தான் இருக்கு. பழைய பழைய என்னுடைய பழைய பழையதுன்னா என்ன தெரியுமா? ஃபுல் ஸ்டாப் வச்சது, ஃபுல் ஸ்டாப் வச்சது. ஹல்லேலூயா. சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், போதும். செய்தி இல்லை. ஆமே. நம்ம எப்படி நடந்தோம், எப்படியோ நடந்தோங்க. ஆமா. இன்னைக்கு ஆவியான நம்ம பார்த்து சொல்ல போதும், போதும், விடு, போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். பேதுரு வந்து இது யாருக்கு எழுதுறன்னு சிதறி இருக்கிற சீஷர்களுக்கு எழுதுறார். சி, முன்னாடி நம்ம இப்படி இருந்தோம், இப்ப நம்ம எப்படி இல்லை? அப்படி இல்லாததுனால நாலாவது வசனம்,
1: அந்த
0: துன்மார்க்க உலகிலே
1: அவர்களோட கூட
0: நீங்கள் விழாமல் இருக்கிறது, நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவங்க ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு உங்களை தூஷிக்கிறதுக்கு பின்னாக இருக்கிற ரீசன் என்ன தெரியுமா? நீ விழல, நீ விழல. என்ன எவ்வளவு ஒஸ்டா வேற பேசுவாங்க தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், அந்த அந்த தேசத்தை பொறுத்த வரைக்கும் 8 ஸ்டாண்டர்டுக்கு மேலேயே பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி வச்சிட்டு இருப்பாங்களாம். அந்த கிளாஸ்ல இந்த பையன் 10th படிக்கிறான், இந்த பையன் வந்து ஸ்பிரிச்சுவலா வளர்க்கப்பட்ட பையன். ஆமா, அவன் இந்த மாதிரி எல்லாம் போகாம இருக்கிறதுனால அந்த ஸ்கூல் வாத்தியாரு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, இவன் ஆண்மை இல்லாதவன் அப்படிங்கிறான். ஸ்கூல் டீச்சர் இந்த மாதிரி தப்பு பண்ணாததுனால அவனை குறித்து சொல்ற வார்த்தை, இது அந்த பையனை பாதிச்சது. இது அந்த பையனை ரொம்பவே பாதிச்சது. பாதிச்சு போராட்டம் ஆரம்பிச்சது. ஆனாலும் கிருபையினால கர்த்தர் அவனை கைவிடலை. கர்த்தர் அவரோடு இடைப்பட்டு பேசி அதையெல்லாம் கடக்க பண்ணினார். இப்படியே இதுதான் போராட்டம். நம்ம சொசைட்டி சாதாரண நம்ம இங்கே பார்க்கறது இல்லை. வெளியே போக போக போக போக சந்திக்கிற நீ ஒண்ணு இதுலயாவது இதுலயாவது கமிட் ஆகலைன்னாலே உனக்கு ஏதோ ஒண்ணு முத்திரை குத்திடுவாங்க. அது நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாத வார்த்தையா இருக்கும். ஏன்னா நீ வந்து இந்த துன்மார்க்க உலகில அவங்க கூட விழல. அவங்க கூட நீ விழுந்துட்டேன்னா உன்னை வந்து சேர்த்துப்பாங்க. விழலைன்னா ஏதோ ஒண்ணு சொல்லி முத்திரை குத்துவாங்க. ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் தமிழ்நாட்டில் தான் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்டல்ல போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்து ஒரு வாரத்தில் கலர ஆரம்பிச்சிட்டா, ஐயோ முடியாது, என்னை கூட்டிட்டு போயிருங்க மம்மி, என்னை கூட்டிட்டு போயிருங்க, இங்கே இருக்க முடியல. வெரி ஃபர்ஸ்ட் இயர், ஒரு மந்த் கூட ஆகலை, கூட இருக்க முடியல. அப்புறம் இவங்க போய் பேசி வெளியே ரூம் எடுத்து தங்க வச்சு படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, அன்பு தம்பி தங்கச்சி, நீ வந்து அவங்க கூட அந்த பாவத்தில் சிக்காம இருக்கிறதுனாலயே நீ தூஷிக்கப்படுவேன். ஆமாம், நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு பொண்ணு ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறா, அவ கூட படிக்கிறப்ப அவங்களும் கிறிஸ்டியன்ஸ். அவங்க நைட்டு சினிமா பார்க்கும்போது இவ பார்க்க மாட்டான். இவ பார்க்காத உடனே அவங்க வந்து அவளை வந்து கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீ பெரிய தூதனா, பரலோகத்துலேருந்து வந்துட்டியா, நாங்களும் நாங்களும் சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், என்ன நீ ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாகிறன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சில பிள்ளைங்க தாக்கு பிடிச்சு நிற்கிறாங்க. சில பிள்ளைங்க ஃபஸ்ட் இயரில் நிற்கிறாங்க, செகண்ட் இயரில் நிற்கிறாங்க, ஃபைனல் இயரில் எங்கேயோ ஸ்லிப் ஆகிடுறாங்க. ஒரு தேவ பிள்ளை, அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு வேர்டை சொல்கிறேன், பெற்றோரே உங்கள் ஸ்பிரிட்டில் நீங்கள் சென்ஸ் பண்ண அந்த ஒரு இது உங்களுக்கு நஷ்டமாயிட்டுன்னா ரொம்ப கஷ்டம். நமக்கு அது நஷ்டமாகக்கூடாது. லோத்துக்கு ஒரு பாதிப்புனா ஆபிரகாமுக்கு தொடிக்கணும், ஆபிரகாமுக்கு ஏதோ பண்ணணும். அவ்வளோ பொல்லாத உலகத்தில் இன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்குறாங்க, இன்னைக்கு அப்படியே போயிட்டுருக்குறாங்க. பொதுவாகவே எல்லாமே பாருங்கள், ஒருத்தன் நார்மலாக ஒரு ரியல் கிறிஸ்டியன், நீங்கள் நான் நான் நான் கிறிஸ்டியனா இல்லையாங்கிறது இதிலே தெரியும். அப்படி இந்த கணக்குப்படி ஆண்டவர் இப்போ கணக்கெடுத்தா நம்ம சர்ச்சில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருப்போம். ஆமென். உங்கள் உண்மையை நான் பாராட்டுறேன். ஆமென். ஹல்லேலூயா. சி, நம்ம எவ்வளோ வளர வேண்டி இருக்கிறது, எவ்வளோ மாற வேண்டி இருக்கிறது. அதனால தான் 1 பேதுரு 4:19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சித்தத்தின்படி பாடு ஒருத்தன் அனுபவிக்கிறானா, அவன் யாரா மாறுறான் தெரியுமா? தீமை செய்கிறவனாய் அல்ல, நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உங்களுக்கு நெருக்கம் வரும்போது சரண்டர் பண்ணிருங்க. அப்பா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக்க. 2, கிறிஸ்துவை போல் நம்மை உருவாக்க. ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, ரோமர் 8:29,
1: தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனை சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்து.
0: நல்ல கவனமா கேளுங்க. அப்போ தேவனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, என்ன யாரா மாத்தணும்? இயேசுவை போல. எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம், இயேசுவை போல. அப்ப தேவனுடைய லக்கு என்ன? என்ன இயேசுவண்டை கொண்டு வரணும், என்னை இயேசுவினிடத்துல கொடுக்கணும், என்னை இயேசுவுக்குள்ளானவனாய் மாற்றணும், என்னை இயேசுவ போல மாட்டணும். எங்கேயோ இருந்த நம்மளை இழுத்து கொண்டு வந்தார், கிறிஸ்துவின் அண்டை சேர்த்தார், கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாற்றினார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு அந்த உடன்படிக்கைக்கு உட்படும் போது நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறுகிறோம். கிறிஸ துவின் உடையவர்கள் கைகளை உயர்த்தி ஹாலலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட அந்த உடன்படிக்கை, ஞானஸ்நான உடன்படிக்கை செய்கிறாங்க தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். நீங்கள் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் எவ்வளோதான் காணிக்க கொடுத்தாலும் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவோடு கூட அந்த உடன்படிக்கைக்கு உட்படல அப்படின்னா நாம் கிறிஸ்துவின் உடையவர்களே அல்ல. இது வந்து வேதம் காண்பிக்கிற வெளிச்சம். காதுள்ளவன் கேட்க கடவன். காலத்தை தள்ளாதிருங்க. நான் சின்ன வயசுல எடுத்துட்டேன், சின்ன வயசுல பைபிள் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. பைபிளை ஃபாலோ பண்ணுங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுங்க. வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். முழு இருதயத்தோடு விசுவாசித்த ஆமே கந்தாகே ராஜஸ்திரியின் மந்திரி ஞானஸ்நானம் பெற்றார். இயேசு யார் என்பதை அறிந்து ஏற்றுக்கொண்ட பவுல் ஞானஸ்நானம் பெற்றான். அப்ப இயேசுவை குறித்த அறிவு, இயேசுவின் மேல விசுவாசம், இயேசுவை முழு மனதாக ஏற்றுக்கொள்கிற இந்த அனுபவம் வந்த பிறகுதான் நம்ம எதுக்கு உட்படணும் தெரியுமா? ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படணும். எனவேதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், காலம் சமீபமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் நம்மை இயேசுவை போல மாற்ற, இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் நியமித்த பாதை சாதாரண பாதை அல்ல, பாடுகளின் பாதை. இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு. அப்போ இயேசுவின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனால் அது நமக்கு லெகுவானதா இருக்கும், அதை நம்ம ஷேப் பண்றதா இருக்கும், ஷேப் பண்றதா இருக்கும். ஆமென். அந்த பாடுகளின் வழியாய் ஆண்டவர் கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவை போல. சஃபரிங் இஸ் காட்ஸ் டூல் டு கன்ஃபார்ம் அஸ் டு த இமேஜ் ஆஃப் கிறைஸ்ட். அது ஆண்டவர் உபயோகிக்கிற ஒரு பொருள், உபயோகிக்கிற உபத்திரவத்தின் குகையில என்னை மாற்றுகிறது. ஒரு பொன் அக்னியில போடப்பட்டு அந்த போட்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல மாற்றப்படுவது. அது போலதான், அது போலதான் என்னையும் உங்களையும் பிதாவாகிய தேவன் எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால் கிறிஸ்துவை போல. உங்க உங்க உங்க உங்க ஆசை என்ன அப்படி கேட்டா இப்போ சொல்லுவோம், ஆனா நார்மலா கேட்டா நம்ம யாருமே எதை மட்டும் சொல்ல மாட்டோம் தெரியுமா? இயேசுவை பார்க்கணும்னு சொல்லுவோம், ஆனா என்ன சொல்ல மாட்டோம் தெரியுமா? இயேசுவை போல ஆகணும்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த காரியம் நம்முடைய மனசுலயே இருக்க விடாதபடிக்கு பிசாசாகிய பறவை வந்து அந்த விதையை மட்டும் என்ன செய்யுது? குத்திட்டு போயிருது. மகிமை பரலோகம், பொற்தள வீதி, பளிங்கு நதி, ஜீவ விருட்சம், இதெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ள இருக்கும். ஆனா கிறிஸ்துவை போல உருவாக்கப்படுதல் என்பது அது மட்டும் நம்ம சிந்தி. நீ யாராகிற சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணாதவங்கிட்ட கேட்டு பாருங்க, உன் ஆசை என்ன, உன் விருப்பம் என்ன. ஆமே அவன் சொல்லுவான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஏன் கல்யாணம் பண்ணினேன். இந்த மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. எதுவுமே வாழ்க்கையில் சொல்ல என்ன சொல்ல மாட்டாங்க. இயேசுவோ, இயேசுவோ போ. இதற்காக கர்த்தர் சி இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு வசனம் ஒரு மூணு நாளாக என் மண்டை குழப்பிட்டே இருந்தது. ஆமே எபிரேயர் 5:7-8 வசனங்கள்.
1: அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி
0: பலத்த சத்தத்தோடு
1: கண்ணீரோடும்
0: விண்ணப்பம் பண்ணி
1: வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம்
0: கேட்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன பண்றார்? பலத்த சத்தம். இது எங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கெட்செமனே தோட்டம். கெட்செமனே தோட்டத்துக்கு காரணமே என்ன தெரியுமா? நம்ம ஏதேன் தோட்டத்தை இழந்ததுதான். ஆமே ஏதேன் தோட்டத்துல ஆமே இழந்தான், பாவம் செஞ்சு கெட்செமனே தோட்டம். அவர் கெட்செமனே தோட்டத்துல வந்ததுனால எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு இன்னொரு விஷயம், நான் ஏதேனை அடைவேன். ஹல்லேலூயா. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அங்க பலத்த சத்தம், கண்ணீர், விண்ணப்பம், வேண்டுதல். எதுக்கு தெரியுமா? அவருடைய ஜபத்துல ஒரு ஜபம் என்ன? கெட்செமனே தோட்டத்தில் அவர் என்ன ஜபம் பண்ணார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்ப அந்த பாடுகளின் பாத்திரம் நீங்கணும் அப்படின்னு இயேசு என்ன பண்றார்? ஜபம் பண்றார். ஏன்? அது வந்து ஒரு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்க? அதாவது அவ்வளோ வலி, அவமானம், நிந்தை, எல்லாற்றை விட, எல்லாவற்றை விட இயேசு வந்து எதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா, பிதாவுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்பட போகிறது. இது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய் சத்தம் போட்டு அழுது ஜோமன்றார், ஜோமன்றார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேர்டு தான், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை. எப்படியா? அப்போ அதுக்கு முன்னாடி அவர் கீழ்ப்படி இல்லையா? அதுக்கு முன்னாடி கீழ்ப்படியவே இல்லையா? ஆமே. அதாவது பொதுவாக நம்ம தானங்க சொல்லி கேட்கலன்னா, இப்போ அடிக்க கூடாதுன்னா ஸ்கூல்ல, சொல்லி கேட்கலன்னா அடிப்பாங்க. ஆனா இங்க இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேர்டை பாருங்க, அவர் குமாரனாயிருந்தும், அவர் குமாரனாயிருந்தும். அதன் அர்த்தம் என்ன? அவர் இப்படி அழ வேண்டிய அவசியமே இல்லை, அவர் இப்படி கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இல்லை, அவர் இந்த பாடுகளுக்கு உட்பட வேண்டிய அவசியமே இல்லை. குமாரனாலே அவருக்கு எங்க ஸ்தானம் இருக்கிறது? வீட்டில் ஸ்தானம் இருக்கிறது. குமாரனாலே எங்க ஸ்தானம் இருக்கிறது? வீட்டில் ஸ்தானம் இருக்கிறது. அப்போ அவர் வீட்டுக்கு போறதுக்கு இந்த பாடுகளின் வழியாய் பயணிக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. அவர் அங்கேயே ஏறி என்ன பண்ணியிருக்கலாம்? போயிருக்கலாம். ஏன்னா அவரை தவிர பிதாவினிடத்தில் ஏறுகிறவனும் இறங்குகிறவனும் ஒருவனும் இல்லை. அவர் நினைச்சா போயிருந்திருக்கலாம், ஆனா அப்படி போகாமல் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தவர் கொஞ்ச நேரத்தில் சொல்றார், நான் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படிங்கிறார். அப்ப கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டனா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே தேவ சித்தம் இன்னது என்பதை உள்வாங்கி அதற்கு முழுமையாய் அர்ப்பணிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் வந்து பிதா கொடுத்த பாத்திரம் இதுல பானம் பண்ணணும். இயேசு சொல்றாரு, ஆண்டவரே இதை மட்டும் நீக்கிருங்க, ஆண்டவரே இதை மட்டும் நீக்கிருங்க. ஹல்லேலூயா. தேவ சித்தம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், பிதாவின் சித்தம். அதற்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க, ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. கிறிஸ்துவை போல மாறுகிறவர்கள் அடையாளம் என்ன தெரியுமா? இந்த பாட அனுபவிக்கிறது தேவ சித்தம்னு நான் ஒப்பு கொடுக்கணும். நான் யோனாவை மாதிரி ஓடக்கூடாது. நாம் ஆராதிக்கிறது யோனாவிலும் பெரியவர். ஆமென். இந்த கண்ணீர், இந்த கண்ணீர். ஹல்லேலூயா. துக்கத்தை

0: அதாவது கெச்சமனை தோட்டத்துக்கு முன்பு வர எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிந்தது தான், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது தான். இந்த ஒரு காரியத்தை இவர் குமாரனா இருந்தோம். அப்போ இந்த இடத்துல அவன் இதை எனக்கு நான் நினைச்ச மாதிரி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சான்னு எனக்கு தெரியல. அவன் குமாரனால இதை கேன்சல் பண்ண முடியும், ஏன்னா அவர்கிட்ட அந்த அத்தாரிட்டி இருக்கிறது. கர்த்தத்துவம் எங்க இருக்கிறது? குமாரனால இந்த சாப்டரை மாத்தி எழுத முடியும், முடியும். ஆனா அவர் அப்படி செய்யாம எப்படிங்க என்னங்க? குமார் அவர் அவர் குமாரனா இருந்தும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், ஆனா அவர் யாராதான் இருக்கிறார்? குமாரனா இருந்தும். அப்போ ஜீசஸ் நினைச்சா அந்த ஒரு நைட்ல அந்த ஸ்டோரியை வந்து ரீரைட் பண்ண முடியும், திருப்பி எழுத முடியும், மாற்றி எழுத முடியும். ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்கிறது தெரியுமா? கர்த்தத்துவம் அவர் தோல்ல இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனா அவர் அதை செய்யல, பாட் கீழ்ப்படுதல். அவர் அவர் வந்து சித்தம் செய்வதை அனுபவமாக்குறார். பாருங்க, தேவ சித்தம். இப்ப நம்ம கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். ஒரு இரவு, கடுமையான இரவு, பெரிய சவாலை சந்திக்கிற இரவு, நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு அதிகாரம் தர்றார். என்ன அப்படின்னா, இந்த இரவை ஸ்கிப் பண்றதுக்கு ஒரு அதிகாரத்தை தர்றார். நம்ம மேக்ஸிமம் என்ன தெரியுமா செய்வோம்? அதை ஃபேஸ் பண்ண மாட்டோம், அதை ஸ்கிப் பண்ணுவோம். ஆனா பிதாவின் சித்தம் ஃபேஸ் பண்றது ஜீசஸ் அக்செப்ட் பண்றார். இதான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஜீசஸ் நினைச்சா அந்த ஸ்டோரியே மாத்தி எழுதி இருக்கலாம். ஜீசஸ் நினைச்சா அண்ணா காய்பாவத் அடுத்த நாள் குற்றம் சாற்றுறவங்க எல்லாம் ஆமை வந்து கர்த்தரே தெய்வம் என்று ஆண்டவர் மட்டும் அப்படி மாத்தி எழுதுனா நடந்திருக்குமா நடந்திருக்காதா? நடந்திருக்குமா நடந்திருக்காதா? ஒரு அக்கினிய எலியா பாடுள்ள மனுஷன் எலியாவை நிறுத்தியே மொத்த ஜனத்தை கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைத்தவர், வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தவர் அல்லவா இவர்? இவர் நினைச்சிருந்தா அதை மாத்தி எழுதியிருக்க முடியும், ஆனா அவர் அப்படி செய்யாம. இதுதான் நம்ம எல்லாம் மாத்திட்டு இருக்கிறோம், மாத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, விசேஷமா ரீசன்ட் டைம்ல ஆவியானவர் ரொம்ப பேச வைக்கிற வார்த்தையில் உண்டு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஆன்சர் வருது பாருங்க, அதுதான் அவருடைய ஹார்ட்ல இருந்து வருது. நம்ம அவருடைய ஹார்ட்ல இருந்து வார்த்தை எடுக்க மாட்டேங்கிறோம், வாயிலிருந்து எடுக்க பாக்குறோம். ஆமே ஹாலேலூயா. ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு நோ சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் கேட்கவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த டாபிக்கை கொண்டே போகக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிடுவார். அந்த எஸ்ஸுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆமே. நிறைய பிள்ளைங்களுக்கு பெற்றோர் பைக் வாங்கி கொடுத்தது விரும்பியா வாங்கி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? நோ பாருங்க எவ்வளோ கோரஸ். எஸ் நோ தான். அங்கன்னு சொன்னதும் நம்மால் உடனே சாப்பாடுக்கணும், தண்ணிக்கணும், ஸ்கூலுக்குனும், காலேஜுக்குனும், எல்லாத்துக்கணும். பிள்ளைல்ல சரி போட்டுங்க வாங்கி கொடுங்க அவ்வளோதான். வாங்கி கொடுத்துட்டு பைக்கு ஜோம் பண்ண வரும்போது நான் அப்படி எல்லாப்படியும் பார்ப்பேன். பையனையும் பார்ப்பேன், அப்பாவையும் பார்ப்பேன், அம்மாவையும் பார்ப்பேன். பையன் முகத்தில் அப்படி இருக்கும், அப்பா அப்படி இருப்பார், ஆமேன் அப்படி இருப்பார், அம்மா எல்லாம் இருப்பாங்க. அப்படியே அப்படி பார்த்துட்டு சோதராண்டூரே வா, நூறு வர போனாலும் பரவாயில்ல, 108 போயிடக்கூடாது, காத்துக்கொள்வீராக. ஆமே. அதுவும் பைக்கை பார்த்தா சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க இருந்து பாருங்க. ஆமே. எலியா கர்மேல் பருவத்தில் இருந்து ஜோம் பண்ணம அப்படிதான் இருக்கும். இது விரும்பியா வாங்கி கொடுக்கறது? நம்ம நிறைய போராடுறோம்ல, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். அதிகாரம் உள்ளவர் அமைதியாகிறார். ஆமே. ஒன்றும் இல்லாத நம்ம, நம்மளால பஸ்ல கூட ஒரு சீட்டு பிடிக்க முடியாது. இப்பொழுது இறங்கி ஆண்டவரே என்ன பிரச்சனை உனக்கு? ஆமே ஆண்டவரே என்னோட பேசும், நேத்து பேசினேன்ல அது வேண்டாம் ஆண்டவரே. ஆமா சி கீழ்ப்படுதலை, இதுதான் சித்தமா. பாத்திரத்தை நீக்குங்கன்னு சொன்னவரு வெளியே வந்து சொல்ற, நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படிங்கிறாரு. ஆமே. நான் கிறிஸ்துவ போல மாறுறேன் அப்படிங்கறது அடையாளம். ஆண்டவர் உட்பட்டு அக்செப்ட் பண்ணணும். ஆமே. நான் நினைச்ச ரிசல்ட் வரல, அக்செப்ட் பண்றேன். நான் எதிர்பார்த்த நன்மை என் கைக்கு கிடைக்கல, நான் அக்செப்ட் பண்றேன். எல்லாம் பவுல் சொல்றாரு, நான் என் குறைச்சல பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் அக்செப்ட் பண்றேன். சில காரியத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாததுனால எப்படி பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட பேசாம இருக்கிறாங்களோ ஆண்டவர்கிட்ட. இயேசுவ பாத்தீங்களா? உள்ள ஜபம் வேற, வெளிய வந்து தீர்மானம் வேற. அவர் குமாரனா இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, கீழ்ப்படிதலை கட்டு உள்ள போய் அழுதார், போராடினார். அதுக்கப்புறம் இல்லை இல்லை, நான் கீழ்ப்படியணும், நான் இப்படி அழக்கூடாது, இல்லை நான் அவருடைய நேச பிள்ளை இல்லைவா, நான் இப்படி அழுதுருக்கக்கூடாது, நான் இப்படி கத்திருக்கக்கூடாது. அவர் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளியே வந்துட்டார், வெளியே வந்துட்டார். ஐயோ நான் இப்படி அழுதுருக்கக்கூடாது. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. 9வது வசனம்,
1: தாம் பூரணர்
0: பூரணரான அப்ப பாடுகளின் வழியாய் கர்த்தர் ஒருத்தங்களை நடத்துறாங்கனால அதனுடைய ரிசல்ட் பூரணம். சத்தமாமேன் சொல்லுங்க பார்க்கலாம், பூரணம். கர்த்தருக்கு மகிமை. நேரம் முடிந்து விட்டது. கர்த்தருக்கு சித்தமானா மீதி மூணு அடுத்த வாரம் கேட்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு அரை மணிக்கு பேசினால் நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வசனத்தை நேசிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை பாருங்க. இந்த பாடலை பாடுமா புரியாதவன்

பிரசனம் இந்த இடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ தண்டனை என்று எண்ணி ஆண்டவர் கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாயே, உன்னை அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாக்கி மகிமையிலே பங்கடைய செய்ய வைப்பதே தேவனுடைய திட்டம். புரியாத பாதை புதிய வழிகளில்

Makala. Amen. Oh Jesus. Amen. யோசி பாருங்க, யோசேப்பு அதிபதி அந்த ஸ்தானத்தை அடைகிறதுக்கு அவன்பட்ட கஷ்டம் இருக்கு தெரியுமா? தாவீது ராஜா அந்த ஸ்தானத்தை அடைக்கிறதுக்கு அவன்பட்ட கஷ்டம் இருக்கு தெரியுமா? நம்மை அதிபதியாக அல்ல, ஏதோ ஒரு கூட்டத்துக்கு ராஜாவன் இயேசுவை போல முழு பலத்தோடு.

அப்பா பாதத்தை தொட்டு முத்தமிட்டு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்க பாத்திரவான்கள், உங்க கிருபை பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறீர். எங்க மேல வச்ச உங்க திட்டம் அது எங்களுக்கு புரியல, ஆனா நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க. நாங்க எவ்வளவு உயரமா நினைச்சாலும் அதுக்கு மேலதான்ப்பா நீங்க எங்களை குறித்து நினைச்சிருக்கிறீங்க. இந்த பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதே அல்ல, உமக்கு பங்காளியாக்கும், உம்மை போல மாற்றும். எங்க மேல நீங்க வைத்திருக்கிற எல்லா சித்தத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுடைய பிள்ளைகளோடு பேசிக்கொண்டே இருப்பதால் கிருபை பெருகட்டும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லாம் மகிமை கணம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.

உயர்த்துவோம். அல்லேலூயா. அது என்னது அல்லியா, நம்மளுக்கு அது புது அந்நிய வார்த்தையா, அந்நிய பாஷை மாதிரி இருக்கு. அரணுக்கு திரும்புங்கள் என்பதற்கான அந்த மூல பாஷையினுடைய ஒன்று. நம்ம ஆண்டவர் பூமியில வாழும்பொழுது அந்த பாஷையெல்லாம் பேசினார். நம்மளுக்கு அது வந்து இப்ப அந்நியர் பாஷை தான், அது அந்நியருடைய பாஷை தான் அது. இந்த வரிகள், நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு உன்னை மறுபடியும் அழைத்து செல்வார். அது அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னு வைங்க, உதாரணத்துக்கு நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, மனசு கஷ்டமா இருக்கும், நீங்க இந்த வேலைக்கு வேண்டாம், யூ ஆர் நாட் வர்தி டு பி ஹியர் எனிமோர், போயிட்டு துக்கத்தோடு வந்துருவோம். திருப்பியும் கூப்பிட்டு, ஐயோ உன்ன மாதிரி எனக்கு இன்னொரு ஆள் கிடைக்க மாட்டாங்க, நீ வாழும் பொழுது வரும்பொழுது குடிஞ்சு போயிருப்போம், போகும்போது எப்படி போவான், அப்படிவா என்ன சொன்ன, என்னையா வேணான்னு இப்ப பாத்தியா, கூப்பிடல வருவோம்ல. அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ஏற்கனவே இருந்ததை விட ஒருபடி மேலாத்தான் ஆண்டவர் நம்மை வைப்பார். ஸோ எந்த இடத்திலிருந்து நம்ம விலக்கப்பட்டோம், இது உலக பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன, நாம எங்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஒருவேளை நமது வாழ்க்கைகள் சூழ்நிலைகளினால நம்ம கைதிகளாக்கப்பட்டு அநேக காரியங்கள் நம்மை திசை திருப்பி நாம இருக்க வேண்டிய இடத்திலிருந்து ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைய நாள் ஒருவேளை நீங்க உங்க ஸ்தானத்துல மீண்டுமாய் நிலைநாட்டப்படுகிற நாளாக இது அமையலாம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹாஃப் இன்க்ரீஸ். நம்ம மறுபடியும் அந்த வரிகளை பாட போறோம். என்னை அரணுக்கு திரும்ப வர பண்ணுகிறவர், அரணான பட்டணத்திற்கு நேராக என்னை வழி நடத்துகிறவர், எனக்கு உரைக்கப்பட்ட நிறைவேறாத வாக்கு தத்தங்களை இன்றைய நாளில ஒருவேளை ஆண்டவர் அதை எனக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருப்பார். எல்லாரும் விசுவாசத்தோட பாடலாம்.

கொள்ளை கொண்ட பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் என்னை தேடி வருவார்கள், அதற்காக வாசல்களை திறக்கிறவர் என் தெய்வம்.

ஒடுக்கினோரை குனிய செய்தார், பரியாசம் செய்தோரை எனக்கு முன்பாக பணிய செய்தார், சத்ருவினுடைய வாசல்களை நான் மேற்கொள்ள எனக்கு கிருபை செய்தார், என் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் என் தெய்வம்.

மறுபடியும் சொல்ல போறோம். ஒடுக்கினோரை எனக்கு முன்பாக குனிய செய்தார், என்னை பார்த்து பரியாசம் செய்தோருக்கு முன்பாக என்னை உயர்த்தினார். எங்கெல்லாம் அவமானப்பட்டு தலை குனிந்தேனோ அங்கெல்லாம் என் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணினவர் என் தெய்வம். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற நல்ல

மனசுல இருக்கிறத எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும், நம்மையே முழுசா கொடுக்கணும். எனக்கு ஒரு நான் கேட்ட ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒருத்தர் வீட்டில் அழகான ஒரு ஆப்பிள் மரம் வச்சிருந்தாராம். அந்த மரம் ஃபுல்லும் அப்படி பெரிய பெரிய ஆப்பிள் அழகழகா காய்ச்சி அப்படி கொட்டி கிடக்குமா. காலையில் அதை அள்ளி விலை விலைக்கு கொடுக்கறத கொடுப்பாங்க, அக்கம் பக்கத்தினருக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, தேவைக்கு சாப்பிடுவாங்க. இதை பார்க்கும்பொழுது அண்டை வீட்டுக்காரருக்கு எரிச்சல் வந்துச்சான். என்ன இவர் வீட்டில் மட்டும் இப்படி பழுக்குது, என்ன உரம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு கோபம் வந்து ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்பொழுது குப்பையும் சாக்கடையும் அள்ளி கொண்டு வந்து அந்த கீழே கொட்டி கிடந்த பழத்து மேலே போட்டு வச்சுருந்தாங்க. இது யார் வேலை? இவ் பழத்து மேலே போய் யாருக்காச்சும் இப்படி போட மனசு வருமா? யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்து டெய்லி இது நடக்குது. ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்தா ஐயா பக்கத்துக்கிட்ட ஐயா வேலை அது. போய் சட்டையை பிடிச்சி என்ன காரியம் பண்ணுறேன்னு கேட்கலான்னு மனசில் தோணுச்சு. நம்ம பெண்ணாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க, நான் கண்ணுக்கு கண்ணு பார்த்துட்டேன்ப்பா, பக்கத்து வீட்டு சார் தான் இந்த வேலையை பார்க்குறாரு, போய் நாலு கேள்வி கேட்கலாமா, பொறுமையாரு. இன்னும் ரெண்டு நாள் கழித்து ஒரு கூட நிறைய அந்த ஃபைன் அந்த ஆப்பிள்லையே எது எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை எல்லாம் அடுக்கி அவர் வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாராம். அவருக்கு அதிர்ச்சி தாங்களை என்னென்ன இல்லை, உங்களுக்கு கொடுக்கணும், பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தேன், உங்களுக்கு தான் இன்னும் கொடுக்கல, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அன்னையோடு அவர் குப்பையை கொட்டுறதை நிறுத்திட்டாராம். வந்த உடனே மனைவி கேட்டாங்களாம், ஏப்பா குப்பையை கொட்டினவருக்கு போய் ஃபைனஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்குறீங்களே, அவர்கிட்ட இருக்கிறத அவர் கொடுக்குறாரு, எங்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன்னாராம். புரியுதா? அவர்கிட்ட இருக்கிறது என்னது? குப்பையும் சாக்கடையும், அதை அவர் கொடுத்தாரு. என்கிட்ட குப்பை சாக்கடை இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு? நல்ல பழங்கள் இருக்கிறது. நான் என்கிட்ட இருக்கிறத தானே கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு என்ன கொடுக்க போறீங்க? சந்தோஷமான ஆராதனையை கொடுக்க போறீங்களா? புலம்பலையும் அழுகையையும் கொடுக்க போறீங்களா? ஆண்டவர் இடத்துலதான் அழணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம விழுந்து அழுகிறதுக்கு மடி ஆண்டவருடைய மடியில தான் விழுந்து அழணும். எங்க போனாலும் ஆண்டவர் பாதத்துலதான் வந்து விழணும். உரிமையா சண்டை கூட போடலாம், ஏப்பா என் விஷயத்துல அமைதியா இருக்கிறீங்கன்னு ஆண்டவரை உரிமையா அப்படி கூட கேட்கறது கூட அது வந்து ரசனைக்குரியதுதான். ஆனால் ஆனந்த பலி என்று ஒரு வார்த்தையை வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனந்த பலிகள், ஆனந்த களிப்புள்ள உதவி. பலின்னா அதில் வலி இருக்கணும். சந்தோஷத்துக்கு ஏது வலி? நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுன்னா பிடிக்கும். யாருக்காச்சும் அழுகிறதுக்கு பிடிக்குமா? சில பேருக்கு சாவு வீட்டுக்கே போக பிடிக்காது, அப்படிப்பட்ட ஆத்மாக்களெல்லாம் இங்கே இருக்குது. கல்யாண வீட்டுக்குனா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகலாம், சர்ச்சுக்கு போனால் கூட ஏன் அழற மாதிரி இருக்குதே, எதுக்கு போகணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க உண்டு. அப்போது சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையில் என் துக்கத்தை மறந்து நான் ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்துவேன்னு நம்ம மனசை ஆண்டவருக்காக மாத்திக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆனந்த பலி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கிற மூடு இல்லை, ஜாலியா இருக்க மூடு இல்லை, சந்தோஷமா கை தட்டி பாட்டு பாடி அப்படி ஒரு டான்ஸ் பண்ற மூடில் நான் இல்லை. நான் வந்து துக்கத்தினால சார மிகுந்த மன நோவுனால இருக்கிறேன். எனக்கு அழணும்னு தான் இங்கே முட்டிட்டு நிற்குது எனக்கு அழுக. இப்போ போய் என்ன சிரிக்க சொல்கிறீங்களே? இல்லை ஆண்டவரே, என் பாரமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு அழகிறதுக்கு நேரம் தனியாக இருக்கட்டும், இப்போ நான் என்ன செலுத்த போகிறேன்? ஆனந்த பலி, ஆனந்த பலி, அப்பாவுக்கு என்ன அப்பாவுக்கு. அப்பாவுக்கு என்ன செலுத்த போகிறீங்க? ஆனந்தம் எப்படி பலியாகும்னா, செய்ய முடியாத சூழ்நிலையில் என்ன நான் ஜெயிச்சு இல்லப்பா உங்க முன்னாடி நான் சந்தோஷமா தான் இருப்பேன்னு சந்தோஷமா பலி செலுத்துறதுக்கு பேர் தான் ஆனந்த பலி. நம்ம எப்படி ஆராதிப்போம்? எனக்கு தோணினா அழுவேன், எனக்கு தோணினா சிரிப்பேன், எனக்கு தோணினா பாடுவேன், எனக்கு தோணினா கோச்சிட்டு படுத்து தூங்குவேன். இதுதான் நம்ம ஆண்டவரை தேடுகிற தேடல். பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய நேரம் ஜெபிச்சிட்டேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சர்ச்சில் தான் இருந்தேன், நைட்டு ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு படுத்துக்கலாம்னு நினைப்போம்ல, அப்பதான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணுமா? எப்படி சாரே, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சர்ச்சில் தான் இருந்தேன், கன்வென்ஷன் ஆராதிச்சு மூன்றாம் வாரத்துக்கே போயிட்டு வந்து இறங்கி வந்திருக்கேன், ஐ எம் சோ டயர்ட் யூனோ, ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்துக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு மனசில் தோணும் பொழுது ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துருச்சு, ஆண்டவர் ஏன் இதை அனுபவிச்சார், ஆண்டவர் கூட டூ இனி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது ஜெபம் பண்ணுமாம். ஆண்டவர் ஆண்டவரை தேடுற தேடலில் மட்டும் பஞ்சமே வச்சிடாதீங்க. தேடுகிறவன் இன்னும் தேடட்டும், ஜெபிக்கிறவன் இன்னும் தேடட்டும், விசுவாசிக்கிறவன் இன்னும் விசுவாசிக்கட்டும், இன்னும் இன்னும் இன்னும் இன்னும்
தேவனோடு உறவாடுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பதை யார் தடுக்க முடியும்? என் தேவனால் நான் உயருவேன், வளருவேன். சுற்றியுள்ள கண்கள் நிச்சயமாக அதை பார்க்கும். ஹல்லேலூயா. இந்த சச்சு சச்சுன்னு போய் உனக்கு என்ன வந்துச்சு? உங்க கண்ணு பார்க்க தான் போகுது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த ஆண்டவரை நம்பி நம்பி உனக்கு என்ன வந்துச்சு? உங்க கண்கள் பார்க்கத்தான் போகுது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அது மறைக்கப்பட்டு இருக்கலாம், இப்போ அது வெளியரங்கமாக்கப்படாமல் இருக்கலாம். ஒரு நாள் வரும், என் ட்ரெஸ்ஸை நீங்களும் பிடிச்சிக்கிட்டு இந்த இயேசுசாமி நம்பினதுனால தானே உங்கள் பிள்ளை இப்படி இருக்கு, நானும் உங்கள் கூட வரட்டா, நீங்கள் போய் கூப்பிடவே வேண்டாம். இன்னைக்கெல்லாம் யாரையும் கூப்பிட முடியாது. மதம் மாத்திரியா என்ன சர்ச்சு கூப்பிட்றியா தெரியும். இந்த கிறிஸ்டியன் வேலையே இதுதான். ஆனால் ஒரு நாள் வரும், நாம் கூப்பிடவே வேண்டாம், அவங்களே பின்னாடி ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு நை நை நானும் வரேன் நானும் வரேன், என்னை கூப்பிட்டு போய் அப்படி வா அப்படின்ட்டு நம்ம போகிறோம். அப்படிப்பட்ட காலங்கள் வரும், உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. அந்த பாடல் வரிகளை நம்ம

நான் கலங்கி நின்ற போது என்னை கலங்காதே என்றார். நான் தனிமையாய் நிற்கும் பொழுது உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்றார். அவர் என்னை கரம் பிடித்து வழி நடத்துவார்.

நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. நம்மளுக்கு என்னதான் ஆண்டவர் செஞ்சாலும் இன்னொருத்தர் வாயிலிருந்து அது வரும்போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, பயங்கரமா வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றோம்னு வைங்களேன், வெயிட் லாஸ் ஆகணும், ஸ்லிம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே டயட்டு அப்புறம் ஒரே பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஆனாலும் குறைஞ்ச மாதிரி இல்லை அப்படின்னு மனசுல நினைக்கும் பொழுது ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறவங்க வந்து என்ன இப்படி திரும்ப இழைச்சிட்டீங்க அப்படி இளமை ஆயிட்டீங்கன்னு மனசுல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்பாடா அப்பாடா அப்படியா, பயங்கர டயட்டா இருக்கீங்களோ. அப்போ நம்மளுக்கே தோணினா கூட இன்னொருத்தர் வாயிலிருந்து ஒரு சாட்சி கேட்கும் பொழுது அது என்ன பண்ணும், பயங்கர பூஸ்டப்பா இருக்கும் உங்க வாழ்க்கையில. ஆண்டவர் செய்யறது உங்களுக்கு தெரியும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும்படி ஆண்டவர் செய்வார். சொல்லமா மறுபடியும், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவனால் நான் உயருவேன், நிச்சயமாய் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து சாட்சி சொல்லும்படி என் ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா.

என்றார். நான் மனம் தளர்ந்து போகும் பொழுது திடன் கொள் என்றார். என் அருகில் நின்று நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னார். என் தேவைகளை சந்திக்கும் தேவன் எனக்கு உண்டு.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம் மத்தேயு 5:23-24 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து. அதனால இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் முத்தான வார்த்தைகள், ஒவ்வொன்றுத்திலையும் ஆழமான மறைபொருளும் சத்தியங்களும் அடங்கியிருக்கிறது. இந்த நான் மத்தேயு 5:6-7 இந்த மலை பிரசங்கத்தை அடிக்கடி தியானிப்பது உண்டு. அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில். நான் விசுவாசியாக இருந்தபோது ஒரு செய்தியாளர் இப்படியாக ஒரு சபையிலே இந்த மலை பிரசங்கத்தை குறித்து ஒரு கோட்டேஷன் கொடுத்தார். என்னவென்றால், காந்தி ஜி எல்லாருக்கும் தெரியும், நம்ம நாட்டு சுதந்திரத்துக்கு அவர் மிகவும் பாடுபட்டு நம்முடைய நாட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். அந்த வெற்றி விழாவிலே காந்தி இடத்திலே அநேகர் கேள்வி கேட்டாங்களாம், நிருபர்கள், இந்த வெற்றிக்கு அடிப்படை காரணம் என்ன, இப்போ வெற்றி விழா கொண்டாடுகிறோம் என்று. அப்போ அவர் அழகாக சொன்னாராம், இன்றைக்கி அடிப்படை காரணம்னு கேட்டதுனால நான் அந்த அடிப்படை காரணத்தை சொல்கிறேன், பைபிள் தான் அடிப்படை காரணம் இந்த வெற்றி விழாவுக்கு அப்படின்னாராம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்களாம், எப்படி இதை சொல்கிறீங்க பைபிள் அப்படின்னு. இந்த சத்தியாகிரக போராட்டத்தையே நான் வந்து இந்த அகிம்சைன்ற கொள்கையை நான் பைபிளில் தான் கற்றுக்கொண்டேன். அதனால் நான் அதன் அந்த சத்தியாகிரகத்தின் மூலமாக இந்த போராட்டத்தை போராடி வெற்றியை பார்த்தேன். அப்போ அவர் இன்னொரு வடி மேலே சொன்னாராம், நான் மனசு சோர்வாக இருக்கும்போது சஞ்சலமாக இருக்கும்போது அதிகமாய் மலை பிரசங்கத்தை நான் வாசிப்பேன். அந்த மலை பிரசங்கத்தை நான் வாசிக்கும்போது நான் பலவிதமான முடிவுகளை எடுக்க எனக்கு அது உதவியாக இருக்கும் என்று. அப்போ அன்றைக்கு என் மனசில் ஒரு காரியம் வெளிப்பட்டது, இந்த மலை பிரசங்கத்தை காந்தியே வாசிப்பார், அவரே வாசித்து அதிகமான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அதை அதிகமாக வாசிப்பேன்னு சொன்னாரே, அதில் என்ன தான் இருக்குது என்று பார்க்கும்போது நான் படிக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு தான் அநேக பொக்கிஷங்களையும் புதைவுகளையும் நான் அதிலிருந்து வெற்றி எடுக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனம் இருந்தது. இந்த 5 லட்சம் ரூபா கடன் பிரச்சனைக்கு அது எல்லாத்துக்கும் விடுதலையாகிறதுக்கு வித்தாக ஒரு அநேக ஃபார்முலாக்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஃபார்முலாக்கள். இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ளே வந்தது. அன்பால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒப்புருவாக வேண்டிய ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். இந்த 23வது வசனத்திலையும் 24வது வசனத்திலையும் மிக நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒப்புருவாகுதல். இந்த ஒப்புருவாகுதல் என்பது மிக முக்கியமான உன்னதமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கி அது இல்லாதபடிக்கு தான் அநேகர் வாழ்க்கையில் சாத்தானவன் பிசாசானவன் அநேக ஆசீர்வாதத்துக்கு தடையை கொண்டு வருவான். நானும் நீனும் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாதபடிக்கு அந்த கசப்பையும் வெறுப்பையும் வைராக்கியத்தையும் கோபத்தையும் கொடுத்து நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இழுக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு குறைவாக அவன் தடை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒப்புருவாகுதல் என்பது பிசாசு கொடுக்குற ஒரு மரண அடி. எனவே அன்பானிலே இங்கே நீங்கள் 23வது வசனத்தை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா, உங்கள் பேரில் யாருக்காவது வருத்தம் வந்துச்சு அப்படின்னு, அதாவது யார் பேர்லேயாவது உங்களுக்கு வருத்தம் வந்துச்சு நான் அவங்களோட ஒப்புருவாங்க, இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது சண்டை போட்டுருக்குன்னா அவங்ககிட்ட போய் ஒப்புருவாங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் அழகாக சொல்கிறார், உன் சகோதரன், அதாவது 23வது வசனம், உன் சகோதரனுக்கு உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறையென்று அங்கே நினைவு கூறுவாய. நீ காணிக்க போகிற இடத்துல உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை, அவன் பேரில் உனக்கு குறை இல்லை, உன் சகோதரன் உன் பேரில் குறையாக இருக்கிறாரு, உன் பேரில் வருத்தமாக இருக்கிறாரு.

சிந்திக்க வைத்தது, அதன்படி நடக்க வைத்தது. என் பேரில் யாராருக்கெல்லாம் குறைன்னு நான் கேள்விப்பட்டனோ அவங்ககிட்டலாம் போய் ஒப்புருவானேன். ஆண்டவர் அந்த ஒப்புருவான பிறகு ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். எனக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம், அந்த கோபம் என்ற பிடிவாத குணங்கள் எல்லாம் என்னை விட்டு போ அகன்றது. இந்த ஒப்புருவாகுதில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு கட்டில் வச்சுருந்தார். அன்மாவில்லையே, அதுதான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நடந்தது தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது பெரிய சத்தியம், இதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. அந்த ஒப்புருவாக சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு உங்கள் பேரில் உங்கள் சகோதரனுக்கோ அல்லது சொந்தக்காரனுக்கோ உற்றாவரனுக்கோ நண்பனுக்கோ குறைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்ட போயிட்டு சாரி கேட்டு ஒப்புருவாகிறதுல தப்பே இல்லை. ஒப்புருவாகனா நமக்கு நிச்சயமாக ஆண்டுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பாருங்க, அதை காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு ஒப்புருவாயிட்டு வந்து பின்பு வந்து காணிக்கையை செலுத்து அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் சென்சிட்டிவாக எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட. இன்றைக்கி அது இல்லாதபடிக்கு இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள் காணிக்கை போட்டு கொண்டிருக்கோம். இருதயத்தை சுத்திகரிக்காதபடிக்கு, மனசாட்சியை சுத்திகரிக்காதபடிக்கு என் பேரில் 1000 பேர் குறை வச்சு குறை சொல்லுவோம். 1000 பேர்ட்டு நான் ஒப்புருவா முடியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை அன்பாங்களே, இல்லை. காரணம் இல்லாமல் யாருக்கும் குறை வந்துச்சுன்னா நீ போய் ஒன்று தாழ்த்து, ஒன்று நேரடியாக அவங்ககிட்ட ஒப்புருவாகலாம், இல்லை ஃபோன் மூலமாக ஒப்புருவாகலாம், இல்லை லெட்ரு போட்டு ஒப்புருவாகலாம். ஒப்புருவாகிறதுக்கு எத்தனையோ வழியாக இருக்குது. இல்லை இமெயில், இன்றைக்கி வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி எத்தனையோ கம்யூனிகேஷன் மெசேஜ், ஐ எம் சாரி, ஒரே வார்த்தை, நான் உன்னோட ஒப்புருவாகிறேன், என் பேரில் உனக்கு குறை வந்ததுனாக்கா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. தாழ்த்தத்தில் தப்பு இல்லை. தாழ்த்த யார் நம்மளை நாமே தாழ்த்தி கொள்ளும்போது ஆண்டு நம்மளை உயர்த்துறாரு அன்பாங்களே. இது தாழ்மைக்கு விரோதமாக இருக்கும். அந்த ஒப்புருவாகிறதுன்றது அந்த பெருமையை உடைக்கிறதாக இருக்குது. பெருமை என்ற பிசாசை உடைப்பதாக இருக்கிறது. அவனுடைய லூப் ஹோல்டு நுகத்தடியை நம்மளை விட்டு முறிக்கிறதுக்கு அது பயன்படுகிறது. எனவே இந்த ஒப்புருவாகிறதுன்ற சத்தியத்தை, அதாவது உங்கள்கிட்ட அவன் சண்டை போட்டு போயிட்டான் அவன்கிட்ட ஒப்புருவான்னு சொல்ல, உன் பேரில் அவனுக்கு வருத்தம் இருந்தாலே போய் ஒப்புருவான்றார். குறை உண்டுன்றால ஒப்புருவா, அவன் பேரில் உனக்கு குறை இல்லை, உன் பேரில் அவனுக்கு குறைனாலே ஒப்புருவான்றார். உண்மையிலே இது என்னை சிந்திக்க வைத்தது, என்னை டர்ன் பண்ணிச்சு. அதன்படி நான் செய்தேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். எனவே இந்த 23-24 இருக்கிற அந்த ரகசியத்தை நாம் அறிந்து, நான் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய், ஆண்டவர் எதிர்பார்க்கிற கிறிஸ்தவர்களாய், ஆண்டவர் சொல்லபடி நடக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்வோம். நிச்சயமாக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையில் எங்களுக்கு ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர். உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்றால், குறை உண்டென்று அங்கு நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புருவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்துன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் எத்தனையோ பேர் நாங்கள் இன்னும் வைராக்கியத்தோடு, கசப்போடு, கோபத்தோடு, எங்கள் பேரெல்லாம் அவனுக்கு கோபம், நாங்கள் எங்கள் மேலே நாங்கள் ரைட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோம். தயவாக மன்னிங்க சுவாமி, தயவாக மன்னிங்க. அப்படிப்பட்டவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு உள்ளத்தில் பேசுங்கப்பா. உம்முடைய ஒப்புருவாக சத்தியத்தினை அவங்க கீழ்ப்படிந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. அது பரலோ ராஜ்யத்துக்கு அது பெரிய ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கிறது நாங்கள் நுழைவதற்கு. ஆண்டவரே, இதை செய்யவிடாதபடிக்கு பிசாசு தடை செய்கிறான். ஆண்டவரே, அந்த பிசாசின் கிரியிலே ஆண்டவரே அர்த்தமாக்கி போடுங்கப்பான். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புருவாகி ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க, ஆசீர்வாதிங்க. அந்த கசப்பு, வெறுப்பு, கோபம், ஆண்டவரே வைராக்கியம் எல்லாவற்றையும் எங்கள் இதயத்தை விட்டு எடுத்து போடுங்கப்பாம். அந்த அன்பு ஆண்டவரே, அன்பினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவரே மன்னித்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிருபியாக ஒப்புருவாகி, ஒருத்தருக்கு ஒருத்தர் உடைய ஆண்டவரே நாமத்தினால் வாழ்த்துதல் சொல்ல என்ன எங்களையும் ஆண்டவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இதை கேட்குற ஒவ்வொருவரும் இன்றைக்கே ஒப்புருவாகி ஆண்டவரே அவருடைய எல்லா ஆண்டவரே தடைகளையும் நீங்கி போக உதவி செய்யுங்க சுவாமி. ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் தகப்பனேன். ஆமென். காட் பிளஸ் யூ அன்பானே. இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் யாருக்கிட்டையாவது, உங்கள் பேரில் யாருக்காவது கசப்பு இல்லை கோபம்னாக்கா சீக்கிரமாக ஒப்புருவாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.

பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆதியாகமம் 22 அதிகாரம் அதனுடைய 6 வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டார். இருவரும் கூடி போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். எப்படி என்றால், அவனுடைய நேசகுமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து என்று சொல்லு. ஆபிரகாம் அதிகாலையிலே ஈசாக்கையும் உடன் 2 வேலைக்காரர்களையும் அழைத்து கொண்டு கர்த்தர் காண்பித்த அந்த மலைக்கு அந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறான். தேவன் சொன்ன இடம் வந்தபோது கூட வந்த 2 வேலைக்காரர்களையும் கீழே மலை அடிவாரத்தில் நிறுத்திவிட்டு கொண்டு வந்த விறகை அதுவரை கழுதையின் மேல் வைத்து கொண்டு வந்து விட்டு இப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், அந்த விறகுகளை எடுத்து ஈசாக்கின் மேல் வைக்கிறார். வைத்த பிறகு இருவரும் கூடி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மேல ஒரு பாரத்தை வைக்கும்போது அது பிள்ளையினால் சுமக்க முடியுமா இல்லையா என்பதை அறிந்து வைக்கிறதை இங்கே பார்க்க முடியும். வீட்டிலிருந்து புறப்படும் போதே அந்த விறகுகளை ஈசாக்கின் தலையில வைக்கவில்லை. அப்படி வைத்திருந்தால் இந்த 3 ஈசாக்கால பயணித்திருக்க நிச்சயமாய் முடியாது. எவ்வளவு தூரம்தான் ஈசாக்கால் சுமக்க முடியும், எவ்வளவு பாரம்தான் சுமக்க முடியும் என்பதை அறிந்து அதை ஈசாக்கின் தலையிலே தூக்கி வைக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். இளம் வயதிலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் எண்ணி மௌனமாயிருக்க கடவன், அமைதியா இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னால் எவ்வளவுதான் சுமக்க முடியும் என்பதை அவர் அறிவார். என் நுகம் லெகுவாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. மிஞ்சின பாரத்தை கர்த்தர் நிச்சயமாய் தரவே மாட்டார். இதுக்கு மேல உங்களால முடியாது என்ற நிலை வரும்போது ஆமே, அதற்கு மேல அவர் சுமக்க விட மாட்டார். ஆமே. நீங்க பாருங்கள், இருவரும் கூடி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த விறகை சுமந்து கொண்டு நடக்க முடியாமல் இல்லை, அவன் நடந்து கொண்டுதான் போகிறான். தலையில ஒரு நுகம் இருக்கிறது உண்மைதான், பாரம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அவனுடைய ஓட்டம் முடங்கவில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய 8 வசனத்தின் பிற்பகுதியில் அப்புறம் இருவரும் கூடி போய், 9 வசனம், தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் சொல்லி இருக்கிற இடம், குறித்திருக்கிற இடம் இருக்கிறது. கர்த்தர் ஒரு நுகத்தை வைத்தால் நாம் அதற்கு நேராய்தான் நடத்தப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. எனவே என் மேலே கர்த்தர் இப்படி ஒரு நுகத்தை வைத்தாரா என்று கலங்க தேவையில்லை. நம்மை தம்முடைய வழியிலே நடத்தவும் நமக்கு தேவன் குறித்திருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்கவுமே இந்த நுகத்தை தேவன் வைத்திருக்கிறார். இது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தரும் நுகம், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மிஞ்சின பாரமாக இராது, மாறாக அவருடைய பாதையிலே நம்மை நடத்துவதற்கு ஏதுவாய்தான் இருக்கும். அதனால தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக ஆலயத்தில் பேசும்போது ஆவியானவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார், தேவன் தரும் நுகம் அது நமக்கு மிகவும் சுகம். ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மேலே தேவன் ஒரு நுகத்தை வைத்திருக்கிறார் என்றால் உங்களை தனியே விடமாட்டார். வசனம் சொல்லுகிறது, இருவரும் கூடி போனார்கள் என்று. அவரும் கூடவே தான் இருக்கிறார். இது போதுமே, அவர் நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார், மகிமேல கொண்டு போய் சேர்க்க மட்டும் நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டீர், தாங்கிடும் பலன் தருவீர், தப்பி செல்ல வழி செய்வீர், தப்பி செல்ல வழி செய்வீர். மிஞ்சின பாரத்தை எங்கள் மேல் சுமத்தாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீரும் கூட இருக்கிறேன். நீர் எதை செய்தால் எங்கள் நன்மைக்காக, எங்களுக்கு குறித்திருக்கிற ஸ்தானத்தில் எங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்காகவே செய்கிறீர். தினச்சயத்தோடு முன் செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரோமர் 3:24. அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா முதன் முதலில் விண்வெளி வீரர்களை அனுப்பிய போது அந்த வீரர்கள் புவியீர்ப்பு விசை இல்லாத இடங்களில் பால் பாயிண்ட் பேனா செயல்படவில்லை என்று அறிந்தனர். இந்த பிரச்சினையை சரி செய்வதற்காக நாசாவின் விஞ்ஞானிகள் சுமார் 10 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்தனர். அதற்காக சுமார் $12 பில்லியன் பணம் செலவு செய்ததாக கூறப்படுகிறது. புவியீர்ப்பு விசை இல்லாத இடங்களிலும் தலைகீழாக இருக்கும் போதும் தண்ணீருக்கு அடியிலும் எந்த தளத்திலும் எந்த வெப்பநிலையிலும், அதாவது உறைப்பனி வெப்பநிலையிலிருந்து 300 டிகிரி செல்சியஸ் வரை எழுதும்படியான ஒரு பேனாவை கண்டுபிடிப்பதுதான் அந்த ஆராய்ச்சியின் நோக்கம். ரஷ்ய விஞ்ஞானிகளோ விண்வெளியில் எழுதுவதற்கு பென்சிலை பயன்படுத்தி கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு மிகவும் எளிமையான வழியை நமக்கு இலவசமாக சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் அதை விட்டுவிட்டு பல இடங்களை தேடி அலைகிறோம். நிம்மதியை தேடி, பாவ விமோச்சனத்தை நாடி லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்கிறோம். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி நாம் அவரிடம் ஜெபித்தாலே போதும், அவர் நமக்கு இலவசமாக விடுதலையை தருகிறார். இதை போலவே இயேசு கிறிஸ்து இலவசமாக நோயிலிருந்தும் விடுதலை தருகிறார். 12 வருடமாக அதிகப்படியான உதிரப்போக்கினால் ஒரு பெண் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் நோயிலிருந்து எப்படியாவது தனக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று மருத்துவத்திற்காக செலவு செய்தும் சற்றாகிலும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டு அவரிடம் வந்தாள். ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தது. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவளுக்குள் ஒரு விசுவாசம் வந்தது. அதன்படி அவள் போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுக்கு உதிரப்போக்கு நின்றது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து ஒரு விடுதலையையும் நோயிலிருந்து ஒரு விடுதலையையும் தேடி மனிதன் எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறான். ஆனால் மிகவும் சுலபமாக நாம் இருந்த இடத்திலேயே இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் நமக்கு விடுதலை தருகிறார். இந்த விசுவாசம் நமக்கிருந்தால் இலவசமான பாவ மன்னிப்பும் நோயிலிருந்து விடுதலையும் நிச்சயம் நமக்கும் கிடைக்கும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 40:17. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். எனக்கு அன்பாந்தவர்களே, இன்றைய நாள் கர்த்தர்

உங்களை நினைவு கூறுகிற நாளாய் இருக்கப் போகிறது. என்னை விசாரிக்கவோ, என் மேல் அன்பு செலுத்தவோ, என்னை நினைக்கவோ, என் நிலையை இன்னதென்று அறியவோ யாருமில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை நினைவு கூறுகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் உலக இரட்சகர் இயேசு என்பதை மறந்து விடாதீர்கள். மனுஷனை அவர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை அவர் விசாரிக்கிறதற்கும் நாம் எம்மாத்திரம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்று. முதலாவதாய் தேசத்திற்காய் நினைவு கூர்ந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7:8 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே நோவாவின் காலத்தில் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது என்றும், அதில் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் பிழைத்திருக்க வேண்டி பேழையை செய்வித்து அதில் நோவாவையும் அவனுடனே சகல காட்டு நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் தேசத்தின் மீதெங்கும் கொடிய கொள்ளை நோய் பரவி அடைப்பட்ட நிலையில் இருக்கிறோமே என்று கலங்கிப்போயிருக்கிறீர்களா? அன்றைக்கு நோவாவும் அவன் குடும்பமும் பேழைக்குள்ளே அடைப்பட்ட நிலையில் இருந்தார்கள். அவர்களை போஷித்து வழி நடத்திய அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர் இன்றைக்கு உங்களை நினைத்தருளி உங்களின் தேவைகளை சந்திக்கவும் போஷிக்கவும் போதுமானவராயிருக்கிறார். இரண்டாவதாய் பாசத்திற்காய் நினைவு கூர்ந்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எல்கனா என்ற மனுஷனுக்கு மனைவியாக இருந்தவள் அன்னாள். அவளுக்கு பிள்ளை இல்லாதபடியினால் மிகவும் துக்கமடைந்தவளாய் அழுது கொண்டும் வியாகுலத்துடனும் எப்பொழுதும் காணப்பட்டவளாய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவளாயும் இருந்தாள் என்று வாசிக்கின்றோம். 17வது வசனத்தில், சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று ஆசாரியன் வாழ்த்தி கூறுகிறதையும் வாசிக்கின்றோம். 19வது வசனத்தில், அன்றைய நாளில்தாமே கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று வாசிக்கின்றோம். எனக்கன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக உறவுகளுக்காய், பாசத்திற்காய், நேசத்திற்காய் ஏங்கி நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை அன்னாலே நினைவு கூர்ந்ததைப் போல உங்களையும் நினைவு கூறுகிறார். உங்களின் மனநிலையை உலகமும் உறவுகளும் அசட்டை பண்ணினாலும் பாராமல் போனாலும் இயேசு உங்களின் கண்ணீரை காண்கிறார். உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் காத்திருங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 3வதாய் பரதீசில் நினைவு கூர்ந்தார். லூக்காவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இயேசுவை அவர் செய்யாத குற்றத்திற்காக அவரை சிலுவையில் அறையும்படிக்கு தம் சொந்த ஜனங்களும் அரசாங்கமும் ஒப்பு கொடுத்தார்கள் என்பதையும், அநேக பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகளை இருதயத்திலே சுமந்தவராய், பாரச்சிலுவையை தோளிலே சுமந்தவராய், அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியைப் போல எல்லாவற்றையும் சகித்தார், சிலுவையில் அறையப்பட்டார், அவரோடு கூட கல்லர்களும் அறையப்பட்டனர் என்று வாசிக்கின்றோம். 41வது வசனத்தில், கள்ளர்களில் ஒருவன் இயேசுவை குறித்த சுவிசேஷம் அறிவிக்கின்றான். எப்படி என்றால், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதான பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று கூறுகிறான். 42வது வசனத்தில், இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிந்தவனாய் மீண்டும் இயேசு இந்த பூமியில் வருவார் என்ற வெளிப்பாட்டை உணர்ந்தவனாய் கூறுகிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று 43வது வசனத்தில் இயேசு அவனிடத்தில் கூறுகிறார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று கல்லனை நினைவு கூர்ந்தார். எனக்கன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்விலும் செய்யாத குற்றத்திற்காக அநேகரால் தூஷிக்கப்பட்டும் மனமுடைந்தும் நன்மை செய்கிற நமக்கு தீமை வருகிறதே என்று கலங்கியும் மனதில் உண்டான வலி வேதனைகள் காயங்களுடன் உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி பார்த்து கண்ணீருடன் எப்பொழுது விடியும் என் உபத்திரவங்கள் என்று காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கை நிலையை மாற்றப் போகிறார். 4வதாய் இறுதியாய் பார்ப்போம், பரிமள தைலத்தால் நினைவு கூர்ந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றி கனம் பண்ணினாள்.
அதற்கு இயேசு, என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள் என்றும் கூறுகிறதை வாசிக்கின்றோம். 9வது வசனத்தில், சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ ஆங்காங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று அந்த ஸ்திரீயை நினைவு கூறுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, எந்த சூழ்நிலையானாலும், மரணமே ஆனாலும், உலகம் உங்களை பகைத்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிப்பவன் யார்? ஆகவே எதை குறித்தும் கலங்காமல் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். பரிமள தைலமாகிய உங்கள் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் உண்டு. உங்களை நினைவுகூறுகிற இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்தி உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: உண்மை உன்னை உயர்த்தும் என்ற தலைப்பில் ஊழியர் பென்ஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வேதம் சொல்லுது, யோசேப்பை ஆண்டவர் அந்த அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தினார். சிறைப்பட்டு போன தேசத்திலே, அடிமையாக விற்கப்பட்ட தேசத்திலே, யாருமே இல்லாம தனிமையில போன அந்த தேசத்துல ஆண்டவர் அவனை அதிகாரியாய் உயர்த்தின. அப்ப எனக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துருச்சு, இவன் என்ன ஆண்டவரை செஞ்சான்? இத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்னுடைய இருதயத்துல நான் தியானித்த போது, அவன் உண்மை உள்ளவன், அதனால ஆண்டவர் உயர்த்தினேன் என்று என்கிட்ட கர்த்தர் பேசினார். வேதம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நான் சொல்றேன், கொஞ்சத்தில் உண்மையாய் உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். நீங்க மனுஷங்களுக்கு முன்பாக மேன்மைப்படணும்னு நினைக்கிறீங்களா? உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்க மேல பொறாமைப்படுகிற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீங்க உண்மையா மட்டும் இருந்து பாருங்க, ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏன் மற்றவர்களுக்கு முன்பாக அவங்க குறைஞ்சு போறாங்க? ஏன் மற்றவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்க முடியல அப்படின்னா, நிறைய பேர் உண்மையாகவே இல்லைங்க. ஆனா இன்னைக்கு இந்த மாலையில எனக்கு இந்த யோசேப்பனுடைய உண்மை என்னை ரொம்ப கவர்ந்து இழுத்துருச்சு. நான் வந்து ஒரு சில ஏரியாவில் அவன் உண்மையா இருந்ததை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நம்பர் ஒன், முதலாவதாக அவன் யாருக்கு உண்மையா இருந்தான் அப்படின்னா, 39 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39 8 வசனத்தையும் 9 வசனத்தையும் வாசிக்க போகிறோம். 39 வசனத்தையும் 9 வசனத்தையும் வாசிக்கலாம். அவனோ தன் எஜமானனுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு

0: விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கை பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. நம்பர் ஒன், முதலாவதாக இந்த யோசேப்பை கர்த்தர் சகல ஜனங்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்தினார். ஏன் மேன்மைப்படுத்தினார் அப்படின்னா, முதல்ல அவன் யாருக்கு உண்மையா இருந்தான் தெரியுமா? கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க, கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. கவனிங்க, இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற நிறைய பேர் நிறைய அதிகாரிகளுக்கு உண்மையாக இருக்கிறாங்க. உங்களை நம்பி நிறைய அதிகாரிகள் வந்து கல்லாப்பெட்டியை கொடுத்துட்டு போயிடுறாங்க. உங்களை நம்பி லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து இதை பேங்கில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை நம்பி ஒரு பெரிய வீட்டை விட்டுட்டு போயிடுறாங்க. உங்களை நம்பி இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பல காரியத்தை செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்களுக்கு உண்மையாக இருக்கிறீர்கள். பாஸ்டருக்கு உண்மையாக இருக்காங்க, வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு உண்மையாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே இருக்கிற எத்தனை பேர் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீங்க? இந்த யோசேப்பு சொல்கிறான், இவ்வளோ பெரிய பொல்லாங்க, நான் வந்து உங்கள் கணவனாக இருக்க துரோகம் பண்ணுறதா நினைக்கல, இல்லை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் துரோகம் பண்ணுறதா நினைக்கல, இவ்வளோ பெரிய பொல்லாப்ப செஞ்சு தேவனுக்கு விரதமா நான் எப்படிப்பா செய்வேன்? அவருக்கு உண்மையா, அவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும்னு தானே அவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தார். உங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கிறது. நான் இங்க ஆண்டவருக்கு, ஆண்டவரை பாக்குறேன். வேதம் சொல்லுது, சின்ன வயதுல இருந்து தன்னுடைய தகப்பனார் வந்து அவ்வளவு செல்லமா வளர்த்தினார். அப்பா வந்து அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தினார். அவனுக்கு நேரடியாக வேற எந்த ஃபைத்துமே இல்லை. சொப்பனத்தை பார்க்குறவன் அவங்க அப்பா கொடுத்த விசுவாச வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்தில் வாங்கி இந்த போத்திபாருடைய வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு பல நாட்கள் அடிமை வேலை பார்க்கிறான். இப்போ அவன், வேதம் சொல்லுது, அவன் சிவந்த மேனி உள்ளவன், ரொம்ப அழகான ஒரு பையன். அந்த வீட்டில் இருக்கிற போத்திபார் என்கிற அவனுடைய மனைவி அவன் பேரில் கண்ணு போட்டு, வா தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை கூட பிடிக்கும் போது வேதம் சொல்லுது, உதறி தள்ளிவிட்டு, என் ஆண்டவருக்கு நான் என்னவா இருப்பேனா? உண்மையா இருப்பேன். இது நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறதுனால எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எனக்கு பரவாயில்லப்பா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை நான் செய்யாவிட்டால் எனக்கு தண்டனை வரும், என்ன எப்படி வேணாலும் என்ன பழி வாங்கலாம், என்ன தூக்கி சிறைச்சாலையில போடலாம், என்ன கொல்ல கூட செய்யலாம், கொல்ல கூட. ஆனா எதையுமே அவன் பொருட்படுத்தல. அவனுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தருக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் யாரை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் தெரியுமா? சகல ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவார், சொந்தங்களுக்கு முன்னாடி கர்த்தரங்களை மேன்மைப்படுத்துவார். எப்ப தெரியுமா? கர்த்தருக்கு முதல்ல உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு முதல்ல உண்மையா இருங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் முன்னாடி நின்று பார்க்கறது மாதிரி தெரியாததுனால நிறைய பேர் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது இல்லை. உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்மை கண்ணு முன்னாடி பார்க்கறான்றதுக்காக நிறைய பேர் உண்மையா இருக்கிறாங்க. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உட்காருதலையும் உங்களுடைய எழுதலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க என்னென்ன செய்றீங்கன்றது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல ஒண்ணு சொல்லுங்க, என்ன மேன்மைப்படுத்த உங்களால முடியும் ஆண்டவரே? நான் யாருக்கு முன்னாடி முதல்ல உண்மையா இருக்க விரும்புறேன்னா, உமக்கு முன்னாடி நான் உண்மையா இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும் உண்மை உள்ளவனை போல நடிச்சான். அவன் அவன் அவன் எல்லாரும் அந்த அவன் செய்த தப்பை குறித்து, பர்சேபாளை அவன் அனுபவித்ததை குறித்து யாருமே பெருசா தப்பா எடுக்கல, யாருமே பெருசா தப்பா சொல்லவும் இல்லை. அவனிடத்துல வந்து யாரும் அதை குறித்து கேள்வியும் கேட்கல. ஏன்னா எல்லாருமே ராஜாவை நம்பினாங்க, எல்லாருமே ராஜாவை நம்பினாங்க. யோவாவுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன், உரியாவை கொன்னது யோவாவுக்கு தான் தெரியுமே தவிர, லெட்டரை அவன் கையில் கொடுத்து, யோவாப் கையில் கொடுத்து, யோவா பிரித்து படிக்கும்போது இவனை யுத்தத்தில் முன்னாடி நின்று கொன்று அப்படின்ற செய்தி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் பேதம் மாதிரி தன்னுடைய உயிரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த லெட்டரை கொண்டு யோவாப் கையில் கொடுக்குறான். யோவாவுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்குமே தெரியாது. தாவீது என்ன நினைச்சான் அப்படின்னா, சே எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லவங்கள மாதிரி இருக்கிறோம், நல்லவங்கள மாதிரி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மகனே நீ எல்லாருக்கும் முன்னாடி உண்மை உள்ளவனை போல நடிச்சிட்ட, ஆனால் எனக்கு முன்னாடி நீ உண்மை உள்ளவனா நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? இன்றைக்கு அதே வார்த்தையை இன்றைக்கு முழங்கால் யுத்த ஜபத்தில் வந்திருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாங்க. உலகத்தில் இருக்கிற ஜனங்களிடத்தில் உண்மையாக இருக்கிறது ஈஸி தான் பிரதர், நிறைய நேரத்தில் ரொம்ப சுலபந்தான். அவங்க உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லை பெரிய உயர்வு அவங்க தரணும்னு நினச்சா நம்ம உண்மையாக இருந்துருவோம். ஆனா நீங்க உண்மையா இருக்க வேண்டியது மனுஷனுக்கு முன்னாடி இல்ல, முதல்ல யாருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும்னா, என் கர்த்தருக்கு முன்னாடி நான் உண்மையா இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை, அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, மனைவிக்கு தெரியாது, கணவனாருக்கு தெரியாது, எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. நான் சொல்றேன், யாருக்குமே தெரியாம இருக்கலாம், யாருக்குமே தெரியாம இருக்கலாம் சிஸ்டர். கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு முன்னாடி மட்டும் நீங்க உண்மையா இருந்துட்டீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், நீங்க இருக்கிறது எகிப்து தேசமா இருந்தாலும் அங்கே கர்த்தர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அந்த தேசத்துல கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எதிரியனுடைய நாட்டிலேயே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவருக்கு தேவை உண்மையுள்ளவங்களை மட்டும்தான் தேடுறாரு. உண்மை உள்ளவர்களை மட்டும்தான் கர்த்தர் அழைக்கிறார். ஊழியத்துல பயன்பட வேண்டும் என்று நீங்க விருப்பம் இருக்குதா? ஸ்டேஜ்ல ஏறி பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதமா வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கர்த்தர் என்ன ஒரு மேன்மையான இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்க உண்மையா மட்டும் இருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு வந்து அநேக ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துவார். பார்த்தா அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை நிறுத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் உண்மையை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். அதான் நான் எல்லா வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் முன்னாடி உண்மையுள்ளவன மாதிரி நீ நடிச்சிடலாம்ப்பா, நீ நடிச்சிடலாம்ப்பா, ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி நீ உண்மையுள்ள நபரா நடிக்கவே முடியாது, நடிக்கவே முடியாது. அது வந்து மற்றவங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அதனால இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே உமக்கு உண்மையாய் வாழ நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. நம்பர் டூ, இரண்டாவதாக இவனுடைய உண்மையை குறித்து நான் வாசிக்கும் போது வேதத்துல ஒரு காரியத்தை நான் வாசிச்சேன், வாசிக்கலாம் பார்க்கலாம். 39 அதிகாரத்துல 2-3 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சக்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. நம்பர் டூ, இந்த யோசேப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தது மட்டும் இல்ல, எதுல உண்மையா இருக்கான்னா, அவனுடைய வேலையில அவன் உண்மையா இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன வேலைன்றது, நீங்க நினைக்கிறது மாதிரி முன்னாடி உட்காந்து எழுதுறது வேலை இல்ல, இல்லைன்னா பணம் வசூல் பண்ற வேலை இல்ல, இல்லைன்னா இருக்கிறதுல பெரிய போஸ்ட்ல கொடுக்குற வேலை இல்ல, பெரிய வேலையெல்லாம் கொடுக்கல. நான் சொல்றேன், போத்திபாருடைய வீட்டிலே இவன் என்ன வேலை செஞ்சிருப்பான், அடிமை வேலை செஞ்சிருப்பான். நான் இப்படி யோசிக்கிறேன், அந்த வீட்டில் பாத்திரம் வளர்க்கறது, அந்த வீட்டில் வந்து கூட்டுறது, அந்த வீட்டில் வந்து மாட்டுக்கெல்லாம் அவங்க மாடு வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கு புல் போடுறது, அந்த வீட்டை சுத்தமாக வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் அவன் கையில். அடிமையாக இருக்கிற ஒருத்தனுடைய கையில் பணம் என்ற வேலையை கொடுப்பாங்க? சொல்லுங்க. அடிமையாக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய கையில என்ன வேலை கொடுப்பாங்க, என்ன வேலை கொடுப்பாங்க? நான் சொல்றேன், அந்த வீட்டிலேயே இருக்கிறதுலயே மோசமான வேலை அவங்க தான் கொடுப்பாங்க. பாத்திரம் வழங்குடா, பாத்ரூம் கழுவுடா, உனக்கு வேற எந்த வேலையும் கொடுக்க மாட்டான். ஆனா வேதம் சொல்லுது, அவன் உண்மையா இருந்தது ராஜ பதவியில இருக்கும் போது இல்ல, என் கையில பெரிய வேலையை கொடுக்கும் போது இல்ல, சின்ன வேலையை கொடுக்கும் போது அவன் உண்மையா இருந்ததுனால கர்த்தர் அந்த தேசத்தையே ஆளுகிற பெரிய வேலையை கர்த்தர் அவன் கையில கொடுத்தாரு. கொஞ்சத்தில் உண்மையா இருங்க, கர்த்தர் கொடுக்கிற சின்ன வேலையில உண்மையா இருங்க. நீங்க வேலை செய்கிற இடத்துல அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை எல்லாரையும் விட குறைவான வேலையா இருக்கலாம், உங்களுக்கு கூட்டுற வேலையா இருக்கலாம், ஆனா உங்களை போல படிச்சவங்க, உங்களை விட அழகுல குறைவா இருக்கிறவங்க பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். நீங்க அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அவனுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கீங்க, எனக்கு சாதாரணமான ஒரு வேலை கொடுத்துருங்க. சொல்லவே சொல்லாதீங்க, எனக்கு கர்த்தர் இந்த வேலையை ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். இந்த வேலை எந்த வேலைனாலும் இதுல நான் உண்மையா இருப்பேன்னு உண்மையா செய்யுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவது, இந்த யோசேப்பு எதுல உண்மையா இருந்தா அப்படின்றத நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 45 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 45 அதிகாரத்துல 1-2 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 45:1-2. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாகவும், தன்னை அடக்கி கொள்ள கூடாமல் யாவரும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை, அவன் சத்தமிட்டு அழுதான். அவன் அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். அல்லேலூயா. அவன் நம்பர் த்ரீ, மூணாவது எங்க உண்மையா இருந்தானா, அவனுடைய உயர்விலே அவன் உண்மையா இருந்தான். ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என் வேலையில உண்மையா இருக்கலாம், ஆனா எதுல உண்மையா இருக்க முடியாது தெரியுமா? உயர்வு வரும்போது நிறைய பேருக்கு உண்மையா இருக்க முடியாது. வேதம் சொல்கிறது, தன்னுடைய ஊர்ல இருக்கும் போது, தன்னுடைய வீட்டில இருக்கும் போது, தன்னுடைய சகோதரர்களை அவன் எப்படி நேசிச்சானோ, இப்ப அவனை வெறுத்து அவனை குழியில போட்டு அத்தனை வருடங்கள் கஷ்டப்படுவதற்கு காரணமான தன்னுடைய சகோதரர்கள் முன்பாக வந்து நிற்கும் போது இவன் பெரிய அளவுல உயர்த்தப்பட்டிருக்கிறான். கர்த்தர் இவனை எட்டாத உயரத்துல கொண்டு போய் வச்சாரு. ஆனா நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, கண்டிப்பா சொல்றேன், அந்த சிச்சுவேஷன்ல நம்முடைய சகோதரர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், நீங்க அழுதுருப்பீங்களா? ஹலோ, நீங்க உங்களை வந்து அந்த யோசேப்பினுடைய சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு தெரியும்ல, அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. அவனை பிடிச்சி சொல்றாங்க, இவனை கொன்றுவோம், இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பாத்துடலாம் அப்படின்றாங்க. அவனை குழியில தூக்கி போடும்போது கத்துறான், என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு. அவனை கொண்டு போய் வித்து போடும் போது அவ்வளவு அவனுக்கு கஷ்டமா இருக்குது. 14 வருஷம் பாடு மேல பாடு அனுபவிச்சுட்டான். இப்ப ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஒருவேளை அவங்கள பார்த்துருந்தா, வாடா வா, காலில் விழு, முதல்ல காலில் விழுறா, கடைசி வரைக்கும் ஒண்ணு நம்ம யாருன்றத சொல்ல மாட்டோம். ஒருவேளை அப்படி நம்ம யாருன்றத சொல்லிட்டோமா, எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கெத்தா சொல்லுவோம், ஏய் யார் தெரியுமா நான், நான் ஏத்தரமடா, நீங்க தூக்கி போட்டீங்களே குழியில, அந்த யோசேப்படா நானு. ஐயா கெத்த பாத்தீங்கல்ல, ஐயா இப்ப எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நம்மளா இருந்தா அவ்வளவு டயலாக் பேசியிருப்போம். ஆனா வேதம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் டைம் தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் யோசேப்பு சத்தமிட்டு அழுதான். எல்லாருமே கேட்டாங்க, அந்த அந்த அந்த ஹாலுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அவன் அழுததை கேட்டாங்களாம். அந்த இடத்துல அவன் அழவே முடியாது, ஏன்னா பெரிய பொசிஷன்ல உட்காந்துருக்கான். அவன் அழுத அழுதான், எல்லாருக்கும் என்ன, இவர் அழுறாரா, இவர் அழுறாரா, அவ்வளவு போஸ்டிங். எல்லாத்தையும் விட்டுட்டு வேதம் சொல்லுது, ஒவ்வொருத்தரையா கட்டி பிடிச்சு அழுதான். அவனுடைய இளைய சகோதரனை கழுத்தை கட்டி கொண்டு வெகுநேரம் சத்தமிட்டு அழுதான். நம்ம தன்னுடைய அன்பை அவ்வளவு உயர்விலையும் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் சகோதரன் தான் அப்படின்றத நிரூபிச்சிட்டான். பிரதர், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு உயர்வை உங்களுக்கு கொடுக்கும் போதே உங்க எண்ணம் எப்படி எல்லாம் மாறுது, உங்க சிந்தை எப்படி எல்லாம் மாறுது, உங்க பேச்சு எப்படி எல்லாம் மாறுது. அவங்க உங்களுக்கு எதிரியாகவே இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறதுக்கு அவங்க காரணமானவர்களாவே இருக்கலாம். ஆனா இப்ப அவங்கள விட ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டாரு, அவங்கள விட கத்துறவங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆசீர்வதிக்கும் போது, உங்களை அப்படி கஷ்டப்படுத்தின அந்த மனுஷனை பார்க்கும் போது நீங்க நெஞ்சில கெத்தா நடக்கிறீங்களா, இல்ல அதே தாழ்மையா இருக்கிறீங்களா நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம நிறைய பேர் எப்படி தான் தெரியுமா, என்ன கஷ்டப்படுத்தின, எனக்கு விரோதமா பேசினல்ல, என்ன என்ன பண்ண, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், கடவுள் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு, அப்படியே அப்படியே கெத்தா பயணிப்போம். இல்ல இல்ல இல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல நீங்க எதுல நீங்க உண்மையா இருக்கணுமோ இல்லையோ, எதுல உண்மையா இருக்கணும் தெரியுமா, உயர்வுல உண்மையா இருக்கணும். உயர்த்த உயர்த்த உயர்த்த உயர்த்த ஆண்டவர் உங்களிடத்துல உண்மையை எதிர்பார்த்துட்டே இருப்பார். நான் டெய்லி இந்த ஊழியத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபம், என் மனசு ஜெபிக்கிற ஜெபம், எனக்கு ஆயிரக்கணக்கான ஃபோன் கால்ஸ் வரும்போது, நிறைய பேர் ஊழியத்தை குறித்து சந்தோஷப்படும் போது, நீங்கள் நல்லா ஊழியம் செய்கிறீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, என் மனசு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையின் பேரில் கூட பிரியப்படலை. ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது என் மனசில் சொல்கிறேன், ஆண்டவரே கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும்ப்பா, நீர் எவ்வளோ உயர்த்தினாலும் நீர் உயர்த்த உயர்த்த உயர்த்த உயர்த்த என் உயர்வில் உண்மையாக இருக்கணும்ப்பா. நான் உயர்வடைஞ்சன்றதுக்காக யாரையும் மதிக்காமல் இருந்துடக்கூடாது, நான் உயர்வடைஞ்சன்றது கூடாது, உயர்த்தப்பட்டிருக்கின்றதுக்காக யாரையும் தூக்கி எறிஞ்சு நான் பேசிடக்கூடாதுப்பா, என் கேரக்டர் சேஞ்ச் ஆயிடக்கூடாதுப்பா, என் நடக்க சேஞ்ச் ஆயிடக்கூடாதுப்பா, மற்றவங்களை வேற்றுமையும் ஒற்றுமையும் அப்படி பார்க்கக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் பலிபீடத்திலேருந்து நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் இதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நீர் என்னை எவ்வளோ உயர்த்தினாலும் நான் எதில் உண்மையாக இருக்கணும்னா, என் உயர்வில் நான் உண்மையாக இருக்கணும். இந்த பென்ஸ் 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் 2005 வந்தது எப்படி இருந்தானோ, சாகிற வரைக்கும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நான் மரணம் அடைகிற வரைக்கும் எப்படி இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சேனோ அதே தாழ்மை எனக்குள்ள இருக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். என் ஜெப குறிப்பில் கூட இந்த அம்மாங்க இப்போ ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஜெப அறை கட்டுறேன், அந்த ஜெப குறிப்பில் எழுதி வச்சிருக்கிறேன், பாஸ்டருக்கு இருக்கிற தாழ்மை, இப்போ இருக்கிற தாழ்மை எவ்வளோ உயர்ந்தாலும் அவருக்கு இருக்கணும் அப்படின்றத ஜெப குறிப்பாக எழுதி எனக்காக ஜெபிக்கிற டீம்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். எங்கிட்ட டீம்கிட்ட கொடுத்தேன், அந்த டீமில் அவங்கள்ட்ட இருக்கிற புக்கை வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், பாஸ்டர் எவ்வளோ உயர்ந்தாலும் அவர் அவராகவே இருக்க வேண்டும் என்று ஜெபிங்க அப்படின்னு எழுதியிருப்பேன். அதனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களத்தில் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஒரு சின்ன சின்ன பதவி கொடுக்கும்போது அந்த பதவி கிடச்சிருச்சே, அந்த உயர்வு கிடச்சிருச்சேன்றதுக்காக தலக்கணம் வந்துடக்கூடாது, ஹெட்வெயிட் வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. ஆண்டவர் உயர்த்த உயர்த்த உயர்த்த உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? போஸ்டிங் அதிகமாக அதிகமாக, பொறுப்புகள் அதிகமாக அதிகமாக, உங்களுக்கு பெருமை வந்துடக்கூடாது. போஸ்டிங்கும் பொறுப்புகளும் வர வர உங்களுக்கு என்ன வரணும் தெரியுமா? தாழ்மை வரணுங்க, தாழ்மை வரணுங்க. ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உயர உயர உங்களுக்கு தாழ்மை வரணுங்க. ஒரு வீடுக்கு ரெண்டு வீடு வரும்போது இன்னும் கொஞ்சம் தாழ்மை வரணுங்க. ஒரு வாகனத்துக்கு இன்னொரு வாகனம் வரும்போது இன்னும் கொஞ்சம் தாழ்மை வேணுங்க. ஆண்டவர் ஒரு சொத்துக்கு இன்னொரு சொத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் தாழ்மை வேணும். அப்படி நீங்கள் தாழ்மையா இருப்பீர்களே ஆனால் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். நீங்க மரணம் அடைகிற வரைக்கும் கொடுப்பார், வருக வரைக்கும் கர்த்தர் கொடுப்பார், உங்களது எடுக்கவே மாட்டார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த முழங்காலி யுத்த ஜெபத்தில் ஐ சரண்டர், நான் என்ன ஒப்பு கொடுக்குறப்பா. எதுக்கு அப்படின்னா, உனே உனக்கு எவ்வளோ உயர்ந்தாலும் நான் உண்மையாக இருப்பேன்ப்பா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு அலை அலையா சொல்லு, அப்புறம் கதவை திறந்து விடணும் அப்படின்னு நினைக்கிறது. நான் உயர்ந்ததுக்கு அப்புறம் ஆழு அப்படி நிறைய நீங்கள் பார்க்குறீங்க தானே எல்லாரும், அப்படியே என்ன என்ன ஆக்சன், என்ன பேச்சு, சே அவர் உயர்ந்துட்டாரம்மா, அவர் எல்லாரோட வளர்ந்துட்டாரம்மா. இல்லை இல்லை, ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தர் உங்களுக்கு காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த காசு கொடுத்துட்டாருன்றதுக்காக நீ ஆடம்பரமாக வாழ்ந்துட முடியாது. அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார், ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொடுக்காம சோதிப்பாராம்மா, ரெண்டாவது ஆண்டவர் கொடுத்து சோதிப்பாராம்மா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஃபஸ்ட்டு கொடுக்காமலே சோதிப்பார். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஃபஸ்ட்டு கொடுக்காமலே சோதிப்பார். நீங்கள் விசுவாசத்தில் நிற்கிறீங்களா இல்லையான்னு பார்ப்பார். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ட்ரெஸ் இல்லை, எதுவுமே இல்லப்பா, கொடுக்காமலே கத்த நிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் கத்தர் என்ன பண்ணுவார்னா, ஒரு காலம் தாண்டி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும், பணமா வந்துச்சு, சாப்பாடா, ஐயோ ஒரு சாப்பாடுக்கு பத்து சாப்பாடு வந்து நிக்குது, ஒரு ஆளுக்கு பத்து பேர் வந்து நிக்கிறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பத்து ட்ரெஸ். நான் சொல்றேன், நிறைய பேர் ஆண்டவர் கொடுக்காத போது அந்த இதுக்கு சோதனையில் நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க, ஆனா நிறைய பேர் எதுல தோத்தாங்க தெரியுமா? சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற சோதனையில் தாங்க நிறைய பேர் தோத்துட்டாங்க. நான் சொல்றேன், அந்த லிஸ்ட்ல இங்க இருக்கிற யாரும் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு எவ்வளவு வேணாலும் கொடுங்க ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவு நீ எனக்கு கொடுத்தாலும் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. அடுத்ததாக இந்த யோசேப்பா ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதற்கு அவனுக்கு இருந்த உண்மையை நான் வாசித்த போது வேதத்தை திறந்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 46:31 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு யோசேப்பு தன் சகோதரனையும், நான் பார்வோனிடத்திற்கு போய் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசே நாட்டில் குடியிருக்கும்படி அவரை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவறுப்பாய் இருக்கிறார்கள். மேலான அதிகாரம் தனக்கு முன்பாக இருக்கும் போது அதுல உண்மையா இருந்தார். ஆமேன் சொல்லுங்க. நன்றாய் கவனிங்க. அவங்க சகோதரர்களை கூப்பிட்டு சொல்றான், நான் இப்ப யாருக்கு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன் சொல்லுங்க, பார்வோனுக்கும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். அப்ப நான் சொல்லுவேன், இவங்க இந்த வேலையத்தான் செய்யறாங்கன்னு சொல்லுவேன். சொல்லும் போது பார்வோன் உங்களை அழைத்து உங்க வேலை என்னன்னு கேட்பாரு. அந்த வேலை என்னன்னு கேட்கும் போது நீங்க என்ன சொல்லணும், நாங்க வந்து எங்க முற்பிதாக்களுடைய காலத்தில் இருந்து ஆடு மேய்க்கிற தொழிலை செஞ்சிருக்கிறோம்னு யாருக்கு முன்னாடி சொல்லணுமாமா? ஆனா அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி முடியுது, மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு. சத்தமா சொல்லுங்க, நல்லா புரியுதா? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு ஆபீசர்னு வைங்களேன், இல்லை சரி வேற யாராவது ஒரு ஆஃபீஸர், பெரிய ஆஃபீஸர் வந்திருக்கிறாரு. அந்த ஆஃபீஸருக்கு முன்னாடி ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். அப்போது அந்த ஆஃபீஸர் வந்து அவருக்கு வேலை போட்டு கொடுக்க போகிறாரு. நீங்கள் அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஒரு டிடிபி ஒர்க் பண்ணுற ஆள்னு வைங்களேன், ஒரு டிசைன் பண்ணுற ஒருத்தரை வேலைக்காக கொண்டு போய் அப்பாயின்மெண்ட்டுக்காக எனக்கு தெரிஞ்சவர்னு கொண்டு போய் நிற்க வைக்கிறீங்க. அந்த மேனேஜருக்கு வந்து இப்படியெல்லாம் இருக்கிறது பிடிக்காது, இந்த மாதிரிலாம் பிடிக்காது, அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஆள்கிட்ட என்ன சொல்லுவீங்க? டே தப்பி தவறி இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லிடாத, ஏன்னா அவருக்கு கேட்கல, சுத்தமாக பிடிக்காதுரா, அந்த வார்த்தையை கனவுல கூட நினைச்சிடாது, நீ சொல்லவே கூடாது அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுது, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் பொய் சொல்லுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஏற்கனவே அப்பாட்ட போய் இவனை வித்துப்புட்டு அப்பாட்ட போய் துணியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை தேய்ச்சி உங்கள் பையன் செத்து போயிட்டான்னு சொன்னான். அதனால இவன் எங்க போனாலும் இவனுக்கு இந்த திருப்பி போகாதுன்னு நினைச்சாலும் தெரியல, இவன் கண்டிப்பா போய் சொல்லுவான். அதனால கரெக்டா சொல்லி அனுப்புறான், உனக்கு அதிகாரம், உனக்கு மேலான அதிகாரம் இருக்கும்போது அந்த மேலான அதிகாரம் நமக்கு அவங்கள ப்ளீஸ் பண்ணணுன்றதற்காக, அவங்கள கூல் பண்ணணுன்றதற்காக ஒரு நாளும் அவர்களுக்கு முன்பாக பொய்யானவர்களாக மாறிடாதீங்க. ஹலோ ஹலோ, நிறைய பேரு பாஸ்டர்ட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவே நிறைய போய் சொல்லுவாங்க. ஆமே, பாஸ்டர்ட்ட நல்ல பேர் வாங்கணும் அதுக்காகவே நிறைய போய், மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதுக்காகவே நிறைய போய். ஏப்பா அதிகாரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நான் உண்மையாதான் பார்ப்பேன். அந்த அதிகாரத்திலே இருக்கிற நபர் நினைச்சா அவங்களை நல்லா வைக்கலாம், நினைச்சா அவங்களை வெளியே துரத்தலாம். ஆனா இவருக்கு இந்த மாதிரி சொன்னா அவருக்கு பிடிக்காது, அவர் வெளியே துரத்துவாரு. நான் அப்படிதான் சொல்லுவேன், அவர் என்னை வெளியே துரத்தினா கூட பரவாயில்ல, நான் உண்மையா இருப்பேன்னு யோசேப்பு முடிவெடுத்தான். வேதம் சொல்லுது, பார்வோனுடைய கண்கள்லாம் ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. ஆமென். நீங்க ஒரு விஷ உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க, ஆனா ஒரு டைம் நீங்க பொய்ய சொல்லிட்டீங்கன்னா அந்த பொய்ய மறைக்கிறதுக்கு ஓராயிரம் பொய் சொல்லுவீங்க பாருங்களேன். உங்க அது கடைசியில உங்க வாயிலிருந்தே என்ன சொல்லிடுவீங்க? கேட்கல, உண்மையை சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் திரும்பவும் உங்களை பார்த்து கே என்கிட்ட அப்படி தானே சொன்ன, நீ என்னைக்கு பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பொய் சொன்னா என்னைக்குனாலும் ஒரு நாள் சிக்க தான் போறீங்க. நல்லா சொல்லுங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே சொல்லுவீங்க, நீங்களே உலகி கொட்டிடுவீங்க. சொல்லுங்க, நீங்க உலகி கொட்டிடுவீங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன், நான் ஃபர்ஸ்டே என்னத்தை சொல்லிட்டு போயிடுவோம். கேட்கல, இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் இந்த சக்கரை திருடுவாங்க பாருங்களேன், இந்த சக்கரை திருடும் போது ஏய் எடுத்தியா அப்படின்னு கேட்டோம், எடுக்கவே அதுக்கப்புறம் எடுத்தியா இல்லையா அப்படின்னு குச்சியை கொண்டு வந்தா அப்படியே மாலை மாலையா கண்டு எடுக்கல, அண்ணன் தான் திறக்க சொன்னான் அப்படின்னா. அடுத்த நெக்ஸ்ட் டேய் கூப்பிடுற அவனை, இவன் திறக்க சொன்ன, அவன் உடனே அழுதுட்டோம்னா இல்ல டேடியோ அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா சாரி தெரியாம எடுத்துட்டேன். நான் சொல்கிறேன், அதுக்கு ஃபஸ்ட்டே என்ன சொல்லிடுவோம்? கேட்கல எல்லாரும், நீங்கள் எதுக்கு முன்னாடி உண்மையாக இருக்கணும் அப்படின்னா, மேலான அதிகாரத்திற்கு முன்பாக யோசேப்பு உண்மையாயிருந்தான். அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் சார், அதனால அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொய் சொல்கிறதுல தப்பு இல்லை சார், எதுக்கு சார் சொல்லணும், அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். நீர் மனிதனை பிரியப்படுத்த அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் அதிகாரிகளுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறதுக்கு ஏன் தவறுகிறார்கள் என்று சொன்னால், மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க, அதிகாரியை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க, தலைவர்களை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், அவர்களை பிரியப்படுத்துறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, அதுக்கு மாறாக உண்மையை பேசி கர்த்தரை பிரியப்படுத்துங்க. எங்கனாலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமோதிக்கிறவங்க சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். அடுத்ததாக இந்த யோசேப்பு எதுல உண்மையா இருந்தா அப்படின்றத வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். 47 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: எல்லாரும் 47 அதிகாரத்துல நான் சொல்ற வசனத்தை வேக வேகமா வாசிக்கணும். 13 வசனத்தை வாசிக்க போறோம். பஞ்சம் மிகவும் கொடியதா இருந்தது. தேசமெல்லாம் ஆகாரம் கிடைக்காமல் போயிற்று. எகிப்து தேசம், கானான் தேசம் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. 14 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3 லைன்ல, பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவரிடத்திற்கு வாங்கி. நெக்ஸ்ட் 16 அதிகாரத்துல, ஆடு மாடுகளை கொடுங்கள். 17 வசனத்துல, குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு. அடுத்து 20 வசனத்துல, அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் வயல் நிலங்களை விட்டார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்கு கொண்டான். யாருக்கு கொண்டானாமா? சத்தமா சொல்லுங்க. ஃபஸ்ட்டு அந்த ஜனங்கள் வந்து பாடுபடும் போது ஃபஸ்ட்டு எதை வாங்குறாரு? பணத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன தர்றேன்? ஆகாரம் தர்றேன். அதற்கு பிறகு ஆடு மாடுகளை கொண்டு வாங்க, உங்களுக்கு ஆகாரம் தர்றேன். அதுக்கப்புறம் குதிரைகளை கொண்டு வாங்க, கழுதைகளை கொண்டு வாங்க, உங்களுக்கு ஆகாரம் தர்றேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க, நிலங்களை கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன தர்றேன்? ஆனா இது எல்லாத்தையும் யோசேப்புக்கு பேருக்கு எழுதலை. ஹலோ, நம்ம அண்ணா என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்வோனுடைய பேரை போட்டுட்டு கண்டிப்பா கீழே யார் பேரை ஆட் பண்ணுவோம்? ஹலோ, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆசீர்வாதத்துல உண்மையா இருங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி காண்பிக்கும் போது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்தை, பொருட்களை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் காண்பிக்கும் போது நீங்க என்னவா இருக்கணும் சொல்லுங்க. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, யாவையும் பார்வோனுக்கு கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. எனக்கு ஒரு பிட்டு நிலம் கூட வேணாப்பா, எனக்கு 1 ரூபாய் காசு கூட வேணாப்பா, எனக்கு 1 ஆடு மாடு கூட வேணாப்பா, அது உனக்குரியது. உனக்கு எனக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் நினைச்சா காசை எடுக்கலாம், நான் நினைச்சா கொஞ்சம் பணத்தை எடுக்கலாம், நான் நினைச்சா கொஞ்சம் சொத்தை என் பேர்ல எழுதி வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்வோன்னு பெருசா கேட்க போறதெல்லாம் இல்லை. ஆனாலும் யோசேப்பு என்ன நினைச்சான் அப்படின்னா, எப்பா உன் இடத்துல எனக்கு 1 பிட்டு இடம் கூட எனக்கு வேண்டவே வேண்டாம். நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, நான் வேலை செய்யறேன். நீங்களா எனக்கு கொடுத்தா ரெடி, நான் வாங்கிக்கிறேன். ஆனா உங்களுடைய பொருள் நீங்க கேட்கலன்றதற்காக எனக்கு, சத்தமா சொல்லுங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய நீதி என்ன தெரியுமா? அடுத்தவங்களுடைய 1 ரூபாய் காசு கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஹலோ, அடுத்தவங்களுடைய 1 பிட்டு நிலம் கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க கொடுத்தா நீங்க வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏதோ ஆசீர்வாதம் உங்களுக்கு தர்றாங்க, நீங்க வாங்கிக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனா நீங்களா இச்சிக்கப்பட்டு இன்னொருத்தருடைய பொருளை நீங்க அபகரிச்சுக்கவே வேண்டாம். அது 10 ரூபாய் நஷ்டமானா கூட பரவாயில்ல, இன்னொருத்தருடைய வீட்டில் இருக்கிற பொருள் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவு தான். ஹலோ, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, பாஸ்டர் இவ்வளவு சிட்டா பேசிட்டாருன்னு நினைக்காதீங்க, உண்மை இதுதான். அடுத்தவங்களுடைய பணமும் அடுத்தவங்களுடைய சொத்தும் ஒரு நாளும் நம்ம கையில இருக்கக்கூடாது. நம்ம கை எப்போ எப்படி இருக்கணும்னா, அந்த விஷயத்துல சுத்தமா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை, அவங்க கேட்கறதுக்கு தகுதி இல்லை, அவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. வேணவே வேணாப்பா, இன்னொருத்தருடைய பொருள் எனக்கு வேணாப்பா, இன்னொருத்தர் பொருள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல உண்மையா இருக்கணும்? இந்த யோசேப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னா, எதுல உண்மையா இருந்தானம்மா, அவன் கண்ணு முன்னாடி காமிச்ச அத்தனை ஆசீர்வாதங்களிலையும் அவன் எதுவா இருந்தானம்மா? சத்தமா சொல்லுங்க எல்லாரும், 1 ரூபாய கூட தனக்குன்னு அவன் எடுத்துக்கவே இல்லை. 1 கோடி ரூபாய் என் கண்ணுக்கு முன்னாடி கிடக்குதியா, ஆனா அது இன்னொருத்தருடையது வச்சுக்க, எனக்கு வேணாப்பா. அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை குப்பையில கொட்டுறாங்க, பரவாயில்லப்பா, உன் பணத்தை நீ கொட்டுறப்பா, நான் அதுக்காக எடுக்க முடியாதுப்பா. இந்த வைராக்கியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பங்க வரும்? எப்போ வரும்? நான் சொல்றேன், இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னா உங்களுக்கு அந்த தைரியம் வரணுங்க, அந்த தைரியம் வரணும். இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில இன்னொருத்தருடைய பணம் உங்க வீட்டில் இருக்குமானால் நான் சொல்றேன், எப்படியாவது கொடுத்துருங்க. நீங்க இன்னொருத்தர் இடத்துல கை நீட்டி காசை வாங்கி இருப்பீர்களே, ஆனால் அந்த கை நீட்டி வாங்கின காசை நீங்க உங்களுக்குடையதுன்னு வச்சிருக்காதீங்க. நீங்க கடன் வாங்கினது உண்மையானால் எப்படியாவது கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்டு அந்த பணத்தை வாங்கி அவங்க கையில கொண்டு போய் கொடுத்துருங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரரான ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பேங்க்ல எடுத்த ஒரு லோன் பணத்தை திரும்ப கொண்டு போய் பேங்க்ல 15 வருஷம் தாண்டி கட்டியிருக்காருங்க. அப்படியே பேங்க் மேனேஜர்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாமா, எப்படி சார் உங்களால முடிஞ்சிச்சுன்னு கேட்டவுடனே அவர் எழுமின்னு சொன்னாராமா, நான் ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன். ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, யாருடையதையும் அநியாயமா நீ வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் திரும்பி கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் கோயம்புத்தூர்ல பெரிய கோடீஸ்வரராய் கத்துறவரா ஆசீர்வச்சு வச்சிருக்கிறார். அவர் உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆசைப்பட வேணாம், கொடுத்துருங்க. வேண்டாம், அந்த பொருள் வேணாம், அந்த நகை நமக்கு வேணாம், அந்த பத்திரம் நமக்கு வேண்டாம், இன்னொருத்தருடைய ஒரு பிட்டு இடம் கூட நமக்கு. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, அது தேவையில்லைன்னு சொல்லுங்க. நல்லா ஐய் நல்லா, அதுல தேவையில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது தகுதியும் இல்லை தேவையும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொருத்தருடைய பொருள் நமக்கு எதுக்கு? இன்னொருத்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு எதுக்குது? வச்சுக்கப்பா உன் பொருள். சொல்றேன், இது வந்து வெறும் பொருள் சம்பந்தப்பட்டதில்லை. இன்னொருத்தருடைய பிள்ளைங்க கூட நம்ம வந்து அவங்கள நம் பக்கமா இழுக்க பார்த்துடக்கூடாது. இன்னொருத்தருடைய மனைவியை கூட நம்ம வந்து நம் பக்கமா இழுத்துறக்கூடாது. இன்னொருத்தருடைய கணவனார கூட நம்ம பக்கமா இழுத்துறக்கூடாது. அடுத்தவங்களுடைய இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆமேன்னு சொல்றீங்களா? இல்லை ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த ஃபோனு பார்த்தோன்னே எந்த கடையில் வாங்குறீங்க, நீங்கள் வேணால் கொடுங்க. அது என்னப்பா, அதுக்கு மேலே எதுக்கு இச்சை போகுது? வேண்டியதில்லை. அது கொடுப்பீங்களா, தருவீங்களா? வேணாப்பா, தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதுவும் தருவார், அதுக்கு மேலேயும் தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்ததாக ஸோ கடைசியாக ஒரு ஒரு ஒரு அதில் ஒன்றில் அவன் உண்மையாக இருக்கிறான், அதனால ஆண்டவரை மேன்மைப்படுத்தினார். வாசிக்கலாம், 39வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 39வது அதிகாரத்தில் 39வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 20வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 39வது அதிகாரம் 20வது. யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறையிலே அவனை அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிற யாவரையும் யோசேப்பு கையிலே ஒப்புவித்தான். அங்கே செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அதிகாரத்தில் யோசேப்பு உண்மையாக இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. எதில் உண்மையாக இருந்தான்? இப்போ யோசேப்பினுடைய கையில் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அதிகாரம்னா, சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரையுமே அவர் கையில் கொடுத்துட்டான். எப்பா நீ தான்ப்பா இந்த சிறைச்சாலைக்கு ஹெட்டு. இவனும் ஒரு கைதியாக வந்திருக்கிறான் அவன், ஆனால் இவன் உண்மையானவன். இவன் வந்து செய்யாத ஒரு தப்புக்காக உள்ள வந்திருக்கிறான். ஆனா ஏற்கனவே சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்காக உள்ள வந்திருக்காங்க. இப்ப அவங்களெல்லாம் பாக்குற மாதிரி ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரம் என் கையில வந்த உடனே யோசேப்பு அந்த அதிகாரத்தை வச்சு ஆளுகை செய்யல. ரெண்டு பேர் சொப்பனம் பார்த்து கலங்கி போய் வந்திருக்கிறவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க பார்த்த சொப்பனம் இதுதான்னு அவங்களுக்கு ஆறுதலாய் விளக்கத்தை உள்ளதுபடி அவன் சொல்லி அனுப்பான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எதில் உண்மையாக இருக்கணும்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் நான் என்ன இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன், பரிபூர்ண ஆசீர்வாதம். எத்தனை பேரை ஆண்டவர் அநேகருடைய கண்ணுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை உண்மையான வார்த்தை. கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உங்களை வெட்கப்படுத்தின உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை தரக்குறைவாய் பேசின மனுஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக மேன்மைப்படுத்துவார். உங்கள் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். உங்களை ரொம்ப குறைவாக எடை போட்ட மனுஷங்க முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை பார்த்து நிறைய பேரிடத்துல தூற்றி திரிஞ்ச அந்த ஜனங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாள் ஆண்டவர் ஆசீர்வாதமா கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க உயர்வை விரும்பாம உங்க மேல பொறாமப்பட்ட ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு நாள் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு எதிராய் உங்களை அழிக்கணும்னு வர்ற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஆனா ஆண்டவர் மேன்மைப்படுத்தணும்னா ஆண்டவர் நம்மிடத்துல இந்த ரெண்டாவது சர்வீஸ்ல கர்த்தர் சொல்றாரு, நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ. சத்தமா சொல்லுங்க, கேட்கல. அல்லேலூயா. இப்போ ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆண்டவர்கிட்ட உண்மையா வாழக்கூடிய கிருபை மட்டும் எனக்கு தாங்கப்பா. கையை எல்லாரும் மேலே உயர்த்தி முடிஞ்ச முழங்கால்களை மடக்கி ஏசப்பா சமூகத்தில் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சத்தத்தை உயர்த்தி, ஓ நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே உமக்கு உண்மையாய் வாழக்கூடிய கிருபை எனக்கு தாரும் என்று சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம்.

கரங்களை உயர்த்தி இயேசுப்பா பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே முழு பலத்தோட இயேசுப்பா பார்த்து சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே மரணம் பரியந்த உண்மையா இருக்கக்கூடிய ஒரு கிருபையை தாங்கப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் கையை உயர்த்தி ஏசப்பட்ட சொல்லுங்க, நீங்க உண்மையா மட்டும் இருப்பீர்களே, ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். ஆண்டவர் இருக்கார்ல, ஆண்டவர் கைவிட்டுருவாரா? ஆண்டவர் கைவிட்டுருவாரா? எஸ் எஸ், பொய்ய சொல்லி வாழ்றதோட உண்மையை சொல்லி மடிகிறது ஆசீர்வாதம். பொய்ய சொல்லி பிழைக்க வேண்டாம், பொய்ய சொல்லி ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம், உண்மையை சொல்லி செத்தா கூட இங்க கண்ணை மூடின அடுத்த நிமிஷத்துல பரலோகத்துல நமக்காய் கத்தர் கிரீடத்தோட ஆயத்தமா காத்திருப்பாரு. கிரீடத்தை கத்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. கையை மட்டும் மேல உயர்த்தி சாகர வரைக்கும் உண்மையை தாங்கப்பா. கெஞ்சுங்க, கெஞ்சு மகா, கெஞ்சு மகா, கெஞ்சு. இயேசுப்பாவுக்கு உண்மையாரு, இயேசுவே நான் எல்லாருக்குமே உண்மையா இருக்கிறேன், ஆனா உங்களுக்கு நான் உண்மையா இல்லப்பா, உங்களுக்கு நான் உண்மையா இல்லப்பா, நான் உங்களுக்கு உண்மையா இருக்க விரும்புறப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் உங்களுக்கு உண்மையா இருக்க விரும்புறேன், நான் உங்களுக்கு உண்மை.

ராஜ் இந்த பாட்டினுடைய வரிய நான் திரும்ப திரும்ப சொல்லும் போது நீங்க கையை உயர்த்தி இயேசுப்பாவே உமக்கு உண்மையா வாழக்கூடிய கிருபை. ஓ எஸ் எஸ் எஸ் எஸ் உங்க சத்தமான பரியந்தம் எட்டுட்டும் போய் ஏச பாட்டேன். மரண பரியந்தம் உண்மையாயிரு. உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன் கத்தர் சொல்லி இருக்கிற இந்த முழங்கால் யுத்தத்தினுடைய இந்த இரண்டாவது நாள் முழங்கால் படிட்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளையே, பரலோகத்துக்கு நீ போகும்போது உன்னை ஏற்றுக்கொள்றதுக்கு தூதர்கள் கிரீடத்தை வச்சு காத்துட்டு இருக்கணும். வாப்பா வாப்பா உன் பேரை சொல்லி கூப்பிட்டு வா, உனக்காக வச்சிருக்கிற ஜீவ கிரீடத்தை வாங்கி தலையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும்.

நம்ம திருச்சபைக்கு ஒரு சொந்தமான இடம் தேவை. அதற்கு தேவை ரொம்ப பெருசு. ஆனா நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கரத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், சத்துருக்களுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன். இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறணும். எல்லாரும் ஏசப்பா பார்த்து, ஏசப்பா எங்க திருச்சபை வாடக இடத்துல இருந்தது போதுமா, ஒரு சொந்த இடத்தை தாங்கன்னு எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் உங்க சத்தம் கேட்கணும் ஏசப்பாட்ட, ஏசப்பா என் காலத்துல படணும், ஏசப்பா நான் அந்த இடத்துல ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு வரணும்ப்பா, அந்த இடத்துல லட்சக்கணக்கான ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும்ப்பா. எங்களுடைய இந்த பட்டணத்துல இந்த பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் உம்முடையது. இந்த பட்டணத்துல எங்களுக்கு ஒரு சொந்தமான இடத்தை தர்றதற்கு இப்பவே பத்திரத்தை நீங்க கையெழுத்து வச்சிருங்க சுவாமி. அதற்கான ஆட்களை எழுப்பி தாங்கப்பா, அதற்கான ஆட்களை எழுப்பி தாங்கப்பா. பரத்திலிருந்து எங்களுக்கு உதவி வரட்டும்ப்பா. எங்க கையில எதுவுமே இல்லப்பா, எங்க கை வெறுமையா இருக்குது, நாங்க ஒன்றும் கொண்டு வரல, எங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. எங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்டு நீங்க தான்ப்பா, எங்களுக்கு இருக்கிற ஆதாரம் நீங்க தான்ப்பா. ராஜயோக்கியமா ஒரு இடத்த வில பேசுறதற்கு எங்களை நம்புறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை முத்தம் செய்யறோம். ஏழு நாட்களும் உங்க பிரசன்னம் எங்களை முழுவதுமா ஆளுக சேர்த்து இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறும். நாளைக்கு காலையில எந்த தடையும் இல்லாம வர உதவி செய்யும். மூன்று செக்ஷனையும் ஆசீர்வதி. பேசக்கூடிய தொண்டையில பலன், மனபலன், சிந்தையில பலன், அனைத்தையும் கட்டளை எடுங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடந்துட்டு இருக்கிறீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையினோட கட்டம், அது கடந்துதான் போகணும். ஆனால் பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போறதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்திருக்கிறாரா? இந்த ஆயுசு நாள் இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல, உங்களை கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கும் நீங்க கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவன் எங்கூட இருக்கிறார்ப்பா. சர்வ வல்லமையுள்ள இயேசு எங்கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி எங்கூட சேர்ந்து, பழைய பாடலை எங்கூட சேர்ந்து பாடுறீங்களா?

கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு நடமும் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலதை கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் நின்னால் இருக்கிறாரு, நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் ஃப்ரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார் நான் நம்புறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். நெருக்கத்துல கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர்ல ஆண்டவர், நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை. அவ்வளவுதான் இங்க எல்லாம் முடியுது, நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில, முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். ஆவின் சொல்றீங்க, என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை ஆசை. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிற பயமே இல்ல, எனக்கு நெருக்கமே இல்ல, ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா போய்கிட்டே இரு. மேலையில என் கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும், நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்கூட சேர்ந்து பாடுவீங்களா?

Sobre a básica. Sobre a la. எல்லாத்தையும் மறந்துருங்க. பெருக்கத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி. ஆமா.

சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாத. ராமின் சொல்றீங்க, கவலை வந்தாலும் கண்ணீர் விடாத. அதான் நான் சுமக்கிறேன், அதான் நான் தோள்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும்? அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல, கவலை படாத. நீ வாழ்க்கையை கூட சேர்ந்து டிராவல் பண்ணு. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி.

பணம் இல்லாம போகும், நெருக்கம் அதுலயும் நீ குருகி போக மாட்ட, நெருக்கம் வர மாதிரி இருக்கும், தாக்குற மாதிரி இருக்கும். அன்று சொல்றாரு, நெருக்கம் வரும் போதெல்லாம், குறை வரும் போதெல்லாம்

வியாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்து தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குழத்தை கொடுத்துரும் என்று சொல்றாரு. இருக்கிறம்மா படுக்கை என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னவங்க நடந்தால குஷ்ணரோகியை பார்த்து கை நீட்டினோன்னு குஷ்ணரம சரியாச்சுல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசுவோட தோல்வானதா இருக்கிறீங்க. அப்புறம் வியாபாரம் பாடணும் அப்பாவை நினைச்சு நான் தோல்ல சாஞ்சி நடப்பேன். அவர் சுமக்கிறதுக்கு ரெடி, நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கிறதா யோசிக்கிறேன்.

பக்கத்தை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. அந்த நெருக்கம் தான் உங்க பெருக்கத்துக்கு ஒரு வழி, அந்த நெருக்கம் தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி. தைரியமா சொல்லுங்க, நெருக்கத்தை நான் மேன்மையாய் கருதுகிறேன். இந்த நெருக்கம் எனக்கு பெருக்கத்தை தான் கொடுக்கும், இந்த நெருக்கம் எனக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். என்ன இயேசு என் சத்தத்தை விசாலத்துல வைத்து ஏற்றுக்கொள்வார். இன்னுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருல்ல, அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணணும் யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ண நான் பண்ண. இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களுக்கு கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானு, நான் பண்ண, நான் ஏன் சபை, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க. சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவர், நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்கிருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லணும் இயேசப்பா, அதுதான் நன்றியில் இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவர், குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம விட்டுருந்தா என்னை எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்னை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

தருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் உன சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவாரு, சுகம் தருவாரு, எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன ஆசீர்வாதிவார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தாரு, உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடிச்சதுனால எனக்கு குறைவில்லை, ஆகையா அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சங்கீதம் 121 7வது வசனம். டிஎல் மூடியின் பாடகர் சாங்கி ஒரு முறை நீராவி படகிலே சென்று கொண்டிருந்தார். அவரோடு படகில் சென்று கொண்டிருந்தவர்களின் விருப்பத்திற்கு இணங்க ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம் என்ற பாடலை பாடினார். அவர் பாடி முடித்ததும் ஒரு மனிதன் சாங்கியிடம் வந்து, நீங்கள் எப்போதாவது இராணுவத்தில் வேலை செய்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு சாங்கி, ஆம், நான் 1860 இராணுவத்திலே வேலை செய்தேன் என்றார். அந்த மனிதன், நானும் அப்போது இராணுவத்தில்தான் வேலை செய்தேன். அப்பொழுது ஒரு நாள் நீங்கள் உங்கள் பணியில் நின்று கொண்டிருந்தீர்கள். உங்களை பார்த்ததும் என் துப்பாக்கியை பயன்படுத்தி உங்களை கொன்றுவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அப்போதும் நீங்கள் ஒரு பாடலைத்தான் பாடிக்கொண்டிருந்தீர்கள். நான் உங்களை கொல்வதற்கு என் துப்பாக்கியை ஆயத்தம் செய்துவிட்டேன். நீங்கள் பாடிக்கொண்டிருந்த அந்த பாடலை பாடி முடித்த பின்பு நீங்கள் சற்று முன்பு பாடிய ரட்சா பெருமானை பாரும் என்ற பாடலை இரண்டாவதாக பாட ஆரம்பித்தீர்கள். அப்பொழுது அந்த பாடலில் ஏசுநாதா ஏசுநாதா உந்தன் சொந்தமாயினோம் என்ற வரிகளை நீங்கள் பாடிய போது என்னுடைய பழைய நினைவுகள் எனக்கு வந்தன. என் தாய் ஒரு பக்தி வைராக்கியமான தாய். எனக்கு அதே பாடலை பல முறை அவர்கள் பாடி காட்டியிருக்கிறார்கள். அந்த பாடல் வரிகளை கேட்ட பின்பு என்னால் உங்களை கொல்ல முடியவில்லை. என் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டேன். பிற்பாடு இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிய தேவன்தான் உண்மையான தேவனாக இருக்க முடியும் என்று பல வருடங்கள் கழித்து அந்த சாட்சியை சாங்கியிடம் கூறினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வரும் சகல ஆபத்துகளிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறார். ஒருமுறை எசேக்கியா ராஜாவின் காலத்தில் அசீரியர்கள் எருசலேமுக்கு விரோதமாக வந்தார்கள். சனகிரிப் என்ற அசீரிய ராஜா லட்சக்கணக்கான போர் வீரர்களோடு எருசலேமுக்கு விரோதமாக வந்தான். இதை பார்த்த எசேக்கியா மிகவும் பயந்தார். தேவனிடம் அன்றாடி ஜெபித்தார். எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்தான். சனகிரிப்பும் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்பி போய்விட்டான். எசேக்கியா ராஜாவுக்கோ அல்லது எருசலேமுக்கோ ஒரு தீங்கும் அவனால் செய்ய முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, தேவன் தமது பிள்ளைகளை எல்லா ஆபத்திலிருந்தும் பாதுகாக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்த தேவன் அனுமதிப்பதில்லை. நமக்கு தீமை செய்யும்படி தேவன் ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் கொடுக்க மாட்டார். நம்மை சுற்றிலும் இருக்கும் தேவனுடைய பாதுகாப்பு வேலியை கண்டு அவர்கள் புறமுதுகிட்டு ஓடிப்போவார்கள். இதேபோலவே நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தரும் நமது வியாதிகளோ அல்லது பொருளாதார கஷ்டங்களோ நம்மை மேற்கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார். தேவன் நம்மை அவருடைய கண்மணியைப் போல பாதுகாக்கிறார். தம்மை நம்பும் மனிதர்களுக்கு அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். ஆகவே நாம் எதை பார்த்தும் அஞ்ச தேவையில்லை. நமது தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வார்.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 23 அதிகாரம். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கத்தரிடத்தில் விசாரித்ததற்கு கத்தர், நீ போ, பெலிஸ்தரை முறிய அடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே ஜூதாவில் இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போனார்கள். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதனிடத்தில் தப்பியோடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தார். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை

அவன் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார்கள் என்றார். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டார். தாவீது வனாந்தரத்திலுள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தார். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தார். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய ஜோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டார். ஜோனத்தானோ தன் வீட்டுக்கு போனார். பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எசிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலை காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் ஜார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. அவன் ஒளித்துக் கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடிப் போவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப்பூருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எசிமோனுக்கு தெற்கான அந்தரவழியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்தில் தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தார். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றார். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனார். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினார்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் தயாநிதி. நான் கும்மிடிப்பூண்டியில் என் தாய் தகப்பனுக்கு இரண்டாவது மகனாக நான் பிறந்தேன். என் கூட பிறந்தவர்கள் மூன்று பிரதர், மூணு சிஸ்டர். இரண்டாவது மகனாக நான் பிறந்தேன். எனக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து கண் பார்வை தெரியாது. ஆனால் ஒன்றரை வயதில் எனக்கு கண் பார்வை போனது என்று சொல்லி என் பெற்றோர்கள் எனக்கு சொல்லி தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்பாக நல்லா பார்த்து கொண்டு விளையாடி கொண்டு நன்றாக இருந்த நான், எனக்கு நினைவு தெரிந்ததுலேருந்து எனக்கு பார்வை தெரியாது. நாங்கள் பூர்வீகமான இந்து குடும்பத்தில், வைராக்கியமாய் வளர்க்கப்பட்ட ஒரு இந்து குடும்பத்தில் தான் நாங்கள் பிறந்தோம். எங்கள் அம்மா அப்பா இந்து முறைப்படி தான் எங்களை பெற்று வளர்த்தாங்க. இந்த இயேசுவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. என் தாய் தகப்பனுக்கு இரண்டாவது மகனாய் பிறந்த நான், இந்த உலகத்தை, இந்த வானத்தையும் பூமியையும் பார்க்க முடியவில்லைங்கிற வேதனையும் துக்கமும் அதிகமாக எங்கள் பெற்றோர்களுக்கு இருந்தது. என்னை கூட்டி கொண்டு போகாத டாக்டர் இல்லை, நான் என்னை கொண்டு போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, நிறைய மருத்துவரெலாம் பார்த்தாங்க. எனக்கு வயது ஆக ஆக இடது கண்ணில் ஒரு பெரிய சதை அப்படியே வளர்ந்து அப்படியே கீழே தொங்கும். என்னை பார்க்குறவங்கெல்லாம் பயப்படுவாங்க. பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சிங்கள்லாம் என்னை பார்த்து பயந்து ஓடி வீட்டுக்குள்ளே போய் ஒளியுவாங்க. அப்போது எனக்கு ஓரளவுக்கு தெளிவு தெரியும் போது என்ன சொல்லுவாங்க, நீ வீட்டு பக்கம் வராத, என் பிள்ளைங்கள்லாம் உன்னை பார்த்து பயப்படுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எனக்கு நல்லா நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏன் இந்த பூமியில் வாழணும், இந்த உலகத்தில் முக்கியமானது மனுஷனுக்கு கண், அதுவே இல்லைங்கிறப்ப நம்ம எதுக்கு வாழணும்னு சொல்லி நான் பலமுறை தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறேன். எத்தனையோ எங்கள் வீட்டு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குது, பைபாஸ் ரோடு இருக்குது. என்னை யாராவது கூட்டிகிட்டு போகிறப்ப நான் அவங்க கையை ஒதுரி போட்டுட்டு நான் போய் ரயில்வே ட்ராக்கில் அல்லது பைபாஸ் அந்த ஓடுகிற அந்த லாரியில் விழுந்து செத்து போயிடணும் அப்படிலாம் நான் பலமுறை யோசித்திருக்கிறேன். ஆனால் அப்போதே தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்பது எனக்கு இப்போ தான் தெரியுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாட்சியை கேட்குற உங்களுக்கும் தேவனுக்கும் அது மகிமையாகவும் உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசத்தோடு இந்த சாட்சியை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நாட்கள் செல்ல செல்ல எனக்கு வயது ஆக ஆக என்னால் பார்க்க முடியவில்லைங்கிற கவலை எனக்கு அதிகமானது. என்னால் மற்றவரிடத்துல பேச முடியல, பார்க்க முடியலங்கிற கஷ்டம், மன கஷ்டம் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. எனக்கு சினிமா பாட்டுன்னா ரொம்ப தாகம். சினிமா நாட்கள் செல்ல செல்ல சில சினிமா கச்சேரிலாம் கூட நான் போய் பாடிக்கிட்டு இருந்தேன். ஒரு சில சினிமா கச்சேரியில் போய் பாடுவேன். இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன், யேசுதாஸ் அவருடைய தீவிர ரசிகனாக இருந்தேன். இப்போ இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னால், இயேசுவை என் சொந்த ரசிகராக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் நான் இந்த மாதிரி சினிமா கச்சேரிலாம் பாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு சிவசேஷகர் அடிக்கடி வீட்டுக்கு வருவார். அவர் பேர் டாக்டர் எம்சி பால். அவர் என்னை அடிக்கடி இயேசுவை குறித்து சொல்லிகிட்டே இருப்பார். நீங்கள் சபைக்கு வாங்க, இயேசப்பாவை நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார்லாம் சொல்லுவார். நான் அப்போ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எங்கள் அம்மா அப்பா எனக்காக கும்பிடாத தெய்வங்கள் இல்லை, போகாத கோயில்கள் இல்லை, செய்யாத பூஜைகள் இல்லை, நிறைய மருத்துவர்களெல்லாம் போயிட்டாங்க. அப்போது என்னை இவரது அடிக்கடி தொந்தரவு செய்கிறப்ப நான் அவரை ஒரு மாதிரி பேசியிருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக அவரை பேசியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, இயேசுவை பற்றி சொல்லாதீங்க, எனக்கு அது பிடிக்கல, எங்கள் அம்மா அப்பா அதை கேள்விப்பட்டாங்களா, என்னை திட்டுவாங்க, அடிப்பாங்கலாம் சொல்லி நான் அவரை ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறேன். அதையும் அவர் பொருட்படுத்தாமல் எனக்கு வந்து இயேசுவை குறித்து சொல்லிகிட்டே இருப்பார். இயேசுன்னா யார், அவர் எப்படிப்பட்ட தெய்வம், அவர்கிட்ட வந்தவங்களுக்கு என்ன லாபம், அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வேத வசனத்தின் மூலமாக எனக்கு சொல்லிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்பேன், என்னால் பார்க்க முடியாது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டும் பிரயோஜனம் கிடையாது, அதனால் நான் விட்டுருங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நான் பலமுறை அவர்கிட்ட சொல்லுவேன். இருந்தாலும் அவர் என்ன கேட்க மாட்டார், ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பார். இது ஒரு பக்கம் இருக்க, எனக்கு எழுத படிக்கவெல்லாம் தெரியாது. ஆனால் எங்கள் தாய் மாமாவுக்கு என்னை எப்படியாவது ஸ்கூலில் சேர்த்து நான் நல்லா படிக்கணும்னு எனக்கு அவங்க ஆசைப்படுவாங்க. நல்லா படித்து முன்னால் வரணும், முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு சில அதிகாரிகள்லாம் கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ எங்கள் பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி சொன்னாங்க, என் பேரனை நான் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன், அங்கே எல்லாம் அனுப்ப மாட்டேன், அது எங்கேயாவது போய் தனியாக ஏரியில், குளத்தில், கிணத்துல எங்கேயாவது விழுந்து செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி என்னுடைய படிப்புக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாங்க, தடையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்னை அனுப்பாத பட்சத்தில் அந்த அதிகாரிகள் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் தாய் மாமா துக்கத்தோடு என்னை பார்த்துட்டு, சரி உன் லைஃப் அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு வேதனை, எனக்கு கண்ணு தான் தெரியலையே, படிக்க வச்சாலாவது நல்லா இருக்குமே, படிக்க வச்சாவது நல்லா இருக்குமேன்னு சொன்னால் பலமுறை யோசித்தேன். நீ படித்து என்ன பண்ண போகிற, நீ
படிக்கிறதுக்கு தனியாக போக முடியாது உன்னால், நீ எப்படி படிப்பை எப்படி எழுதுவ எப்படி கற்றுக்குவ அப்படிலாம் என்னை கேள்வி கேட்டு என்னை அதுக்கும் போகாமல் பண்ணிட்டாங்க. அதுலேயும் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். இப்படி என்னுடைய லைஃப் இருந்துச்சு. அந்த பாஸ்ட் என்னை விடாமல் தொந்தரவு பண்ணிட்டு இருந்ததுனால லூக்கா எழுந்த சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் எப்படி ஒரு விதவை ஓயாமல் அந்த ராஜாவை தொந்தரவு செய்தாலோ, அதே போல் என்ன அந்த ஊழியக்காரர் இந்த தேவ மனிதன் என்னை தொந்தரவு செய்துட்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, ஒரு ராத்திரி ஜபத்துக்கு நான் போயிருந்தேன். எங்கள் அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு இரவு ஜபத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த இரவு ஜபத்திற்கு நான் போய் ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். எனக்காக அவங்க ப்ரேயர்லாம் ஸ்டார்ட் பண்ணி, அது ஒரு நியூ இயர் சர்வீஸாக இருந்தது. அப்போ அது எனக்கு தெரியாது. அந்த ராத்திரி ஜபத்தில் பாடல் முடிஞ்சது, ஆராதனை முடிஞ்சது, பழைய வருட செய்தியெல்லாம் முடிஞ்சது. புது வருட செய்திக்கு முன்னால் எனக்காக ஒரு கூட்டம் கண்ணீர் வடித்து அழுது ஜெபம் பண்ணாங்க. என்னை பார்த்தாங்க, என் இடது கண்ணில் கீழே தொங்குகிற அந்த சதையை பார்த்தாங்க. கண்ணும் தெரியல, இடது கண்ணு கீழே சதையை வளர்ந்து தொங்குது. இது என்ன ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி என்னை பார்த்து எல்லோரும் அழுது எனக்காக பிரார்த்தனை பண்ணாங்க. அப்போ என் மனசுக்குள்ளே யோசித்தேன், இவங்க யாரோ நான் யாரோ, இவங்க எனக்கு சொந்தக்காரங்களும் கிடையாது, என் கூட பிறந்தவங்களும் இல்லை, ஆனால் எனக்காக இவங்க இந்த மாதிரி எதுக்கு அழணும் அப்படின்னு சொல்லி, எனக்காக இப்படி இவங்க ஏன் கண்ணீர் விடணும் அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே யோசனை, சரி என்ன நடக்குது பார்க்கலன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என் கண்ணில் இடது கண்ணில் வளர்ந்து தொங்கிக்கிட்டு இருந்த அந்த காய் சதை திடீர்னு கண்ணுக்குள்ள ஒரு பிடி ஆற்று மனதை அள்ளி கொட்டினா எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு கஷ்டம் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ என் கூட ஒரு தங்கச்சி வந்திருந்தேன், என் கூட என் தங்கச்சி வந்திருந்தாங்க. அவங்க தான் எனக்கு கடைசி தங்கச்சி. அவங்க பேர் பானுமதி. இப்போ அவங்க ஊழியம் பண்ணுறாங்க, பொன்னேரி பகுதியில் அவங்க ஊழியம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து கத்தருக்கு ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க சொன்னாங்க, சின்ன பிள்ளை அவங்க சொன்னாங்க, உங்கள் கண்ணில் கையை வச்சு பாருங்கள், உங்கள் கண்ணில் இருக்கிற சதையெல்லாம் மாறிடுச்சு, நார்மலாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை அப்போது 4வது 5வது படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என் கண்ணில் நான் கையை வச்சு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம், சந்தோஷம் தாங்க முடியல. எப்போ பொழுது விடிய போதோன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பொழுது விடிஞ்ச உடனே போய் என் வீட்டுக்கெல்லாம் அதை காட்டணும். இயேசு தான் உண்மையான தெய்வம், அவர் தான் இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்தார், அவரால் தான் இதை செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி எப்போ விடிய போதோன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லா ஜனத்துக்கும் ஒரே ஆச்சரியம், சபை மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அது ஒரு சின்ன சபை தான், ஒரு கூரை கொட்டகையில் உட்காந்து கத்திர ஆராதனை பண்ணும். நான் சொல்கிறது ஒரு 25-30 சம்பவத்தை நான் சொல்கிறேன். 25 முன்னால் நடந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இருக்கும்போது பொழுது விடிஞ்சது நான் வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே என்னை பார்த்த அம்மா அப்பா பாட்டி என்னுடைய உடன் பிறந்தவர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து என்னை ஆச்சரியமாக பார்த்தாங்க, தொட்டு பார்த்தாங்க, தடவி பார்த்தாங்க. அந்த இடத்துல இருந்த அந்த சதை காணும்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு கத்தரை மகிமைப்படுத்தினாங்க. உடனே வீட்டுக்குள்ளே இருந்த அந்த இந்து டெம்பிள் அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு, இயேசு தான் உண்மையான தெய்வம், அவர் தான் உலக ரட்சகருங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என் கூட அவங்களும் சபைக்கு வந்து கத்தரை ஆராதிக்கிறாங்க. இன்றைக்கி நானும் என் குடும்பமும் வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல், இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டாரும் கத்தருக்கு ஊழியம் செய்கிறோம். என்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் என் கூட இருக்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா வயதானவர்கள் தான். எங்கள் அப்பா லாரியில் வேலை செஞ்சு எங்களை எல்லாம் காப்பாற்றுவார். கூலி வேலை, சாதாரண கூலி வேலை செஞ்சு எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். எனக்குள்ளே ஒரு வருத்தம், எங்கள் அப்பா லாரியில் போயிட்டு வேலை செஞ்சு எங்களை காப்பாற்றுறது, என்ன வேலைன்னு கேட்டுன்னா அந்த செங்கலில் ஏற்றுறது இறக்குறது தான் அவருடைய வேலை. அவருடைய கையெல்லாம் ரொம்ப காக்காச்சு போயிருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நிலமையில் என்ன நான் இப்படி யோசிப்பேன், என்னாலும் என் குடும்பத்துக்கு எதுவும் உதவ முடியலையே, என் குடும்பத்துக்கு எதுவும் எனக்கு செய்ய முடியலையே, அதாவது என்னால் என் குடும்பத்துக்கு ஒரு லாபமும் கிடையாதுன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். நாட்கள் போனது, என் தங்கச்சி தான் எனக்கு ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. நிறைய அப்போவே சிவசேஷ ஊழியர்களுக்கெல்லாம் நான் போயிட்டு இருந்தேன். எங்கள் ஊழியக்காரர் சொல்லுவார், பிரதர் உங்கள் எல்லோருக்கும் தேவன் கிள்ளி கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு கிருபைகள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவார் எங்கள் பாஸ்டர், பிரதர் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கலன்னாலும் இந்த உலகமே உங்களை பார்க்குற மாதிரி ஆண்டவர் வச்சுருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் அடிக்கடி என்னை சொல்லி தேற்றுவார், தைரியப்படுத்துவார். அந்த வார்த்தைக்கு நான் அந்த வார்த்தையை நான் கனம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய கிருபையில் அவரும் நானும் சேர்ந்து இன்றைக்கி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கும்படி பூண்டில் எத்தனையோ சபைகள் இருக்கிறது. இன்னும் சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். தேவக்கருவிலே நாட்கள் போயிட்டு இருந்தது. சினிமா பாடல்கள் எல்லாம் நான் பாடுகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா உண்மையான தெய்வத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவருக்காக தான் நான் பாடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி
நான் சினிமா பாட்டு பாடுறதெல்லாம் நிறுத்திட்டேன், சினிமா கச்சேரிக்கெல்லாம் போகிறத நிறுத்திட்டேன். நான் தேவனுக்காக வைராக்கியமாக எழுப்பி பிரகாசிக்கணும், நான் தேவனுக்காக எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் அந்த எண்ணமும் தான் என் மனசில் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன மாதிரி பிளைண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய படிச்சிருக்கிறாங்க, டிகிரி படிச்சிருக்கிறாங்க, எம்ஏ எம்காம் WMLலாம் படிச்சிருக்கிறாங்க. நான் சில பிளைண்டர்ஸ் எல்லாம் கேள்விப்படும் போது அவங்க சொல்கிறது, பிரதர் நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன், டிகிரி முடிச்சிருக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க. என் மனசுக்குள்ள ஒரு பெரிய வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், என்னாலையும் படிக்க முடியலையே, படிச்சிருந்தா நானும் இவ்வளோ மாதிரி சொல்லிக்கிறதுக்கு ஒரு டிகிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நிறைய வேதனை எனக்குள்ளே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் கண், அதாவது நான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் கண் இல்லைன்னு கவலைப்பட்டேன். ஆனால் நாட்கள் செல்ல கண் இல்லைங்கிற கவலையே எனக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் கத்துன வச்சிருக்கிறார். இன்றைக்கி படித்தவர்கள் பெரிய பெரிய ஆட்கள் மத்தியிலலாம் என்னை கொண்டு போய் தேவன் வாசிக்கவும், அவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கவும், சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் என்னை வச்சிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதுதான் என்னுடைய சாட்சி. விசேஷமாக நாட்கள் சென்றது, என் கூட உதவிக்கு இருந்த எங்கள் தங்கச்சி, ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக இருந்த என் தங்கச்சிக்கு ஒரு அலையன்ஸ் பார்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு நல்ல ஊழியக்காரரை தேவன் அவங்களுக்கு தந்திருக்கிறார். அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே எனக்கு மனசில் ஒரு விதமான கஷ்டம் இருந்துச்சு. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அல்ல, எனக்கு ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தேன், என் தங்கச்சி மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்களே, எனக்கு இனிமேல் ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது யார், என்னால் தனிமையாகவும் போக முடியாது. அந்த ஸ்டிக்கு வச்சு நான் ட்ரைனிங் பண்ணதும் கிடையாது. என் கூட பிறந்தவங்க ஏற்கனவே சொல்லிட்டேன், மூணு சிஸ்டர் மூணு பிரதர்னு சொன்னால், இளைய மகன் ரெண்டாவது மகன் நான். அப்படி இருக்கும்போது என் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு. எங்கள் பாஸ்டர் என்னை மல்ல வந்து ஒரு கேள்வி கேட்டார், மெல்லமாக வந்து ஒரு கேள்வி கேட்டார், பிரதர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஓகே, ஆனால் என்னை யார் பாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறத மட்டும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பொண்ணு பார்க்குறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே, நீங்கள் பண்ணுங்கள் பாஸ்டர், செய்யுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ எங்கள் சபையில் உள்ள ஒரு சகோதரிக்கிட்ட அவர் விசாரித்தார், இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறாரு, நம்ம சபை நல்லா பாடுவார், நல்லா ஊழியம் பண்ணுவார், அவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த புள்ள சொன்ன வார்த்தை, நான் கன்னியாஸ்திரியாக போக போகிறேன், என்னை ஏதாவது நல்ல பைபிள் காலேஜில் சேர்த்து விட்டுருங்க பாஸ்டர், நான் கன்னியாஸ்திரியாக போய் கர்த்தருக்கு ஊழியம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள சொன்னாங்க. அதுக்கு எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் கன்னியாஸ்திரியாக போயிட்டு ஊழியம் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணி சாதிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அந்த புள்ள சில காலங்கள் அவகாசம் கேட்டாங்க, சில மாதங்கள் அவகாசம் கேட்டாங்க. அதுக்குள்ளே அவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, என்னை போல் ஒரு கண்ணு தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களால் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் எழுப்பினாங்க. அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் நிறைய கேள்வி கேட்டாங்க. அந்த புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய அம்மாவுக்கு, என்னுடைய ஒய்ஃபோட அம்மாவுக்கும் என் ஒய்ஃபோட தங்கச்சிக்கும் விருப்பம், மற்றவங்க யாருக்கும் எங்கள் கல்யாணத்தில் ஈடுபாடு இல்லை. காரணம், கண்ணு தெரியாத மனுஷன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி காப்பாற்றுவான், எப்படி சாப்பாடு போடுவான், எப்படி இவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுப்பான்னு சொல்லி என்னை சொந்த பந்தங்களாக ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. தேவ கிருபையில், எங்கள் பாஸ்டர் தயவில் திருமணம் பெரிய மண்டபம் எடுத்து நல்லா நடந்துச்சு. எல்லோருமே கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் கண்ணீரும் கவலையுமாக தான் வந்தாங்க. யாருன்னா, எங்கள் சொந்த பந்தங்கள் இல்லை, என்னுடைய சொந்த பந்தங்கள் இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அந்த பெண்ணுடைய சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு தான் வந்தாங்க திருமணத்துக்கு. ஏன்னா இப்படி ஒரு நபரை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாழ போகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி. என் கல்யாணம் முடிஞ்சுது, இப்போ எல்லா சொந்த பந்தங்களும் எங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். உடந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது என் ஒய்ஃபோட தங்கச்சி தான், அங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ என் சொந்தக்காரங்க, எங்கள் மாமனார் மாமியார்லாம் என்னை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இது போல் ஒரு மாப்பிள்ளையே, இது மாதிரி ஒரு வரணை நாங்கள் மிஸ் பண்ணிட்டு போகணுமேன்னு சொல்லி அவங்க சங்கடப்படுறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி இதுவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு மனசில் ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, நானும் எப்படியாவது பாடல்களை எழுதணும், ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசில் பல நாட்களாக ஆசைகள் இருந்தது. இது நிறைவேறாமல் நான் ஜெபித்து கொண்டே இருந்த நாட்கள் உண்டு. அநேக மாதங்களாய் வருஷங்களாய் என்னாலும் பாடல் எழுத முடியலையே, நானும் ஆல்பம் பண்ண முடியலையேன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக தேவ பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து இருந்த நாட்களில் தேவன் எனக்கு பாடல்களை எழுதுகிற கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்தார். ஸ்தோத்திரம். பாடல்களையும் பாடல்களை எழுத பாட கர்த்தனுக்கு கிருபை செய்தார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக அந்த பாடல் எழுதுகிற அந்த வரங்களையும் அந்த கிருபைகளையும் தேவன் மாத்திரமே எனக்கு தந்திருக்கிறார். தேவன் தான் எனக்கு அதை தந்திருக்கிறார்.
சிலர் கேட்பாங்க, என்ன எப்படி நீங்கள் பாடலாம் எழுதுறீங்க, பாட்டை எழுதுறீங்க, எப்படி உங்களால் இப்படி நல்லா பாட முடியுது, பாட்டை நீங்கள் எப்படி எழுதுறீங்கிற விஷயத்தை எங்களை சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. அதுக்கு முன்னால் எங்கள் தங்கச்சி எனக்கு பைபிள் படித்து கொடுப்பாங்க, நான் அதை தேவபாதத்தில் உட்காந்து பாட்டாக எழுதுவேன். இப்போது எங்கள் மனைவி எனக்கு அந்த உதவியை செய்கிறாங்க. அவங்க எனக்கு வேணுங்கிற வேத வசனங்களை படித்து கொடுத்தாங்கன்னா நான் அந்த தேவபாதத்தில் உட்காந்து அதை அப்படியே எனக்கு அந்த பாட்டை நான் எழுதிடுவேன். கீபோர்டில் உட்காந்து நான் அதை கம்போஸ் பண்ணி எனக்கு நல்ல ராகங்களையும் நல்ல கிருபைகளையும் தேவன் கொடுத்துருவார். நல்ல பாடல்கள் எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். தேவ கிருபையில் ஒரு 11 ஆல்பங்களில் பாடுவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அநேக பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன் தேவ கிருபையில். அது மாத்திரமல்ல, தேவ கிருபையில் நான் ஒரு 3 மொழிகளில் பாடுவேன். இந்தி, மலையாளம், தெலுங்கு, இப்படி ஒரு 3 மொழிகளிலும் தேவன் எனக்கு பாட கிருபை செய்திருக்கிறார். நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு மொழியில் தான் நான் பேச முடியுமா பாட முடியுமான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் கிருபையில் தெலுங்கில் பாடுவேன், மலையாளத்தில் பாடுறேன், ஆண்டவர் கிருபையில் இப்போ கன்னடாவில் பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறேன். என்னாலையும் சாதிக்க முடியும் என்பதை தேவன் என்னோடு கூட இருந்து இதை செய்கிறார் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, அதாவது இன்றைக்கி பார்வையற்றவர்களால் எதையும் சாதிக்க முடியாது என்று சொல்வதற்கு இல்லை, என்னாலும் சாதிக்க முடியும் என்பதை தேவன் என்னோடு இருந்து எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதை நானும் சாதித்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, பாடல் எழுதுகிறது, பாடுகிறது எல்லாம் தேவ கிருபையில் என்னால் முடியும். இது உங்களால் எப்படி முடியும்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். எங்கள் மனைவி பைபிள் வசனங்களை படித்து கொடுப்பாங்க. எனக்கு எந்த வசனங்கள் வேணுமோ, எது எனக்கு எது தேவைப்படுகிறதோ அதை என்னுடைய இருதயத்தில் நிறுத்திக்கொள்வேன். என்னுடைய நினைவில் அதை வச்சுக்குவேன், மனப்பாடம் பண்ணிக்குவேன். அப்படியே போய் கீபோர்டு ஆன் பண்ணிவிட்டு அதில் உட்காந்து தேவ பாதத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு நான் அப்படியே கீபோர்டில் கையை வச்சு அதுக்கான டெம்போவை அதுக்கான ரெதமெல்லாம் செட் பண்ணி நான் அப்படியே பாடுவேன். தேவன் அதை எனக்கு ஒரு பாடலாக கொடுத்து விடுவார். பிரைஸ் இல்லை, தேவனுக்கு மகிமையாக அதை சொல்லுகிறேன். இப்படி ஆண்டவர் கிருபையில் 300 அதிகமான பாடல்களை எழுதி 11 ஆல்பங்களில் பாடி தேவநாமத்தை நான் மகிமைப்படுத்தி வருகிறேன். அது மாத்திரமல்ல, காஸ்புல் ஊழியத்தையும் நான் செய்து வருகிறேன். சுவிசேஷ ஊழியங்களையும் நான் செய்து வருகிறேன். சபை ஊழியங்கள் போக எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நான் சுவிசேஷ பணிகளையும் செய்து கொண்டு வருகிறேன். அதுக்கு நான் என்னை மியூசிக் பண்ண கூப்பிடுவாங்க, வாஷிப் பண்ண கூப்பிட்டாலும் சரி, பாட கூப்பிட்டாலும் சரி, பிரசங்கிக்க கூப்பிட்டாலும் சரி, அல்லது என்னுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள அழைத்தாலும் சரி, எப்படி வேணாலும் என்னை பயன்படுத்தி கொள்ளலாம். சாட்சியோ அல்லது பாடல் பகுதியோ வாசிப்போ எப்படி வேணாலும் என்னை பயன்படுத்தி கொள்வாங்க. தேவன் நல்ல கிருபிகள் எல்லாம் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கும்மிடி பூண்டியில் எந்த ஊரில் நான் தலை குனிந்து இருந்தேனோ, எந்த ஊரில் நான் அவமானப்பட்டு அசிங்கத்தோடு இருந்தேனோ, அதே கும்மிடி பூண்டியில் என் தலையை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அதில் சந்தேகமே இல்லை. இதை கேட்கிற பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாட்சி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பாடல் எழுதுவதற்கும் பாடுவதற்கும் முதலாவது தேவன் அதுக்கு காரணம், ரெண்டாவது எங்களுடைய ஆவிக்குரிய தலைமை பாஸ்டர் பிலிப் ஞானசேகர் ஐயா அவர்கள் காரணம், மூன்றாவதாக என்னுடைய மனைவி முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு நல்ல கண்ணு தெரிஞ்ச ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி எத்தனையோ பிளைண்டு, நான் குறை சொல்லலை, எத்தனையோ பிளைண்டு, அதாவது கண்ணு தெரியாதவங்களே தான் மனம் முடிச்சுக்குவாங்க, திருமணம் பண்ணிக்குவாங்க. எனக்கு தேவன் பாருங்க, தேவன் நல்ல கண்ணு தெரிஞ்ச ஒரு நல்ல மனைவியை கர்த்தனுக்கு கொடுத்துருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு எங்கள் மனைவி ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்த உடனே என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்கள் குழந்தை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி அவங்கள குழந்தைய டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவாக திருமணம், அதாவது குழந்தை பிறந்த உடனே என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நார்மலாக பிறந்துச்சா இல்லை செசரினாக பிறந்த செசரின் பண்ணி பிறந்துச்சான்னு கேட்பாங்க. ஆனால் என்ன ஒரு மாதிரி கேட்டாங்க, எங்கள் சிஸ்டர்கிட்ட ஒரு மாதிரி கேட்டாங்க, நீதி தயாநீதி பதிலுக்கு பிறந்திருக்கிற குழந்தையால பார்க்க முடியுதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னான். என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, அவங்க கேட்டது கேள்விக்கு அர்த்தம் இருக்கிறது. எனக்கு கண்ணு தெரியலங்கிறதுனால கண்ணு தெரியாமல் குழந்தை பிறக்கும், கண்ணு தெரியாத குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லி அவங்க நினச்சி கேட்டாங்க. ஆனால் தேவன் எனக்கு அதுலேயும் குறை வைக்காமல் இல்லையா, எனக்கு கண்ணு தெரியலைன்னாலும் என் மனைவிக்கு கண்ணு தெரியும், என் மகளுக்கு இன்றைக்கி 2 கண்ணுமே நல்லா தெரியும். என் மகள் க்ளோரி கர்சியால் இன்றைக்கி 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிக்கிறாங்க, எல்இஎஃப் ஸ்கூலில் படிக்கிறாங்க, 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எனக்கும் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து, நல்ல மனைவியை கொடுத்து, நல்ல மகளை கொடுத்து, இன்றைக்கி என்னையே கர்த்தர் கும்மிடி புண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வச்சிருக்கிறாருன்னு சொன்னால்
அது ஒரு பெரிய விசேஷத்தை தேவ கிருபைன்னு தான் சொல்லலாம். இது வரைக்கும் எத்தனையோ கடவுள்களை கும்பிட்டோம், எத்தனையோ தேவர்களை ஆராதித்தோம் பூஜித்தோம், எத்தனையோ கோயில் குளங்களுக்கெல்லாம் போகணும். எங்கள் அம்மா எனக்கு கண் தெரியணுன்றதுக்காக அவங்க புருஷன் கட்டின தாலையை கூட கொண்டு போய் உண்டியில் போட்டாங்க. மண்சோறு சாப்பிட்ருக்குறாங்க, தீ மிதிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் எனக்கு பார்வையும் கிடைக்கல, அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த சதையும் எனக்கு எந்த விதமான ஒரு அற்புதமும் நடக்கலை. ஆனால் அந்த இயேசுவை நான் என்றைக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தரினை அதிசயமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, என்னை பார்க்குறவங்களெல்லாம் வியந்து போகிற அளவுக்கு தான் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்றைக்கி இவங்களாலையும் சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிற வகையில் கர்த்தரங்களை வச்சிருக்கிறார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கும்மிடிப்பூண்டி தான், ஒரு சின்ன ஒரு வில்லேஜ், ஒரு அது பேர் வெட்டு காலனி. ஆனால் இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்துல ஊழியத்தை ஸ்தாபித்து சபையை கட்டி சபையை ஸ்தாபித்த பிறகு நாங்கள் அதை வெற்றி காலனியாக மாற்றிட்டோம். தேவ கிருபையில் இன்றைக்கி அது வெட்டு காலனி இல்லை, அது வெற்றி காலனி. ஏன்னா எனக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் அதை வெற்றி காலனியாக மாற்றிட்டார். அதனால் நான் அந்த வெற்றி காலனியில் பிறந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் என்ன தெரியும். ஆனால் நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால ஊர் உலகம் முழுவதும் என்னை தெரிகிற அளவுக்கு கர்த்தர் என்னை இன்றைக்கி வச்சிருக்கிறார். நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, இது யார் செய்த பாவம், இந்த பிள்ளை இப்படி பிறந்துச்சு, எல்லா பிள்ளையும் நல்லா பிறந்திருக்குது, இந்த பிள்ளை மட்டும் இப்படி பிறந்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கள் அம்மா அப்பாட்ட கேள்வி கேட்பாங்க. அதுக்கும் பைபிளில் ஆதாரம் இருக்கிறது, வசனம் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் சீஷர்கள் இயேசு ஆண்டவரை பார்த்து கேட்டாங்க, இது இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விகள்லாம் எழுப்புனாங்க சீஷர்கள் இயேசு ஆண்டவர் இடத்துல. அதுக்கு இயேசப்பா சொன்ன பதில், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. நான் அன்னைக்கு யோசித்தேன், கண்ணு தெரிஞ்சால் நான் என்ன எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஒருவேளை கண்ணு தெரிஞ்சிருந்தா நான் இன்னொரு ஒரு ரவடியாக இருந்திருக்கலாம், ஜெயிலில் இருந்திருக்கலாம், எப்படியாவது வாழ்ந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரையே நான் ஏற்றுக்காமல் தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கலாம், அப்படியே செத்து நரகத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அன்றைக்கி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு கண் இல்லைங்கிற கவலையே இல்லை. ஏன்னா இன்றைக்கி பெரிய பெரிய இடங்களெல்லாம் என்னை எங்கள் அப்பா கொண்டு போய் உட்கார வச்சு, பாட வச்சு, பேச வச்சு, வாசிக்க வச்சு என்னை அவர் கனப்படுத்துகிறார். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்பண்ணுவார்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை என் மூலமாக, அதாவது ஆண்டவரால் நான் கற்றுக்கொண்டேன். நான் அவருக்கு ஊழியம் செய்ததுனால என்னை அவர் கனப்படுத்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாட்சி நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்னை போல பார்வையற்றவர்கள் இந்த பூமியில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் பாஸ்டர் பிலிப் ஞானசேகர் ஐயா அவங்க எங்களுக்காக ஒரு பாட்டையே எழுதியிருக்கிறார், மனிதன் பார்வைக்கு நாங்கள் ஊனம், இறைவன் கொடுத்தார் எனக்கு ஞானம் என்று சொல்லி அந்த பாட்டை அதில் எழுதியிருக்கிறார். அந்த ஆண்டவர் சித்தமான அந்த பாடலில் ஒரு வரியை நான் அந்த சாட்சியில் பாடும் பண்ணி விரும்புகிறேன். இந்த பாடல்கள் அநேக பார்வையற்றவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த பாடல்களில் நல்ல கருத்துக்கள் இருக்கிறது, நல்ல அர்த்தங்கள் இருக்கிறது. இது எங்களாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஆதாரமாக இந்த பாடலை எங்களுடைய தலைமை போதகர் அவர்கள் எழுதி அதை நான் பாடியிருக்கிறேன். அந்த பாடலில் ஒரு பல்லவியை சரணத்தை நான் உங்கள் மத்தியில் பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். மனிதன் பார்வைக்கு நாங்கள் ஊனம், இறைவன் கொடுத்தார் எனக்கு ஞானம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அந்த மாபெரும் நாடகத்தை நடத்திய பொறுப்பாளர்களுக்கு அன்றைய காலநிலை அறிவிப்பு துக்கத்தையே தந்தது. காரணம், இன்னும் பல மணி நேரங்களுக்கு பனிப்பொழிவு இருக்கும் என்பதே அந்த அறிவிப்பு. அது மட்டுமல்ல, ஒரு சிறிய கூட்டத்திற்கு முன்னால் தங்களுடைய முழு முயற்சியோடு நடத்தும் அந்த நாடகத்தினால் என்ன பயன் இருக்கப் போகிறது என்பது அவருடைய சோர்வுக்கான இரண்டாவது காரணம். ஆனால் அந்த குழுவின் வழக்கத்தின்படி எந்த தங்கு தடையும் இல்லாமல் நாடகத்தை நடத்தி முடித்தார்கள். மிகச்சிறிய ஒரு கூட்டமே அங்கு வந்திருந்தது. நாடகம் முடிந்தபொழுது ஒரு சிறிய தாளில் எழுதப்பட்ட ஒரு வாசகத்தை ஒரு தன்னார்வ தொண்டர் நாடக மேடையின் பின்னால் இருந்த பொறுப்பாளர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். அந்த குறிப்பு அந்த நாடகத்தை பார்க்க வந்த ஒருவர் எழுதி கொடுத்து அனுப்பியது. அந்த காகிதத்தை திறந்து அந்த பொறுப்பாளர் வாசிக்க தொடங்கினார். "நீங்கள் இன்று செய்தது மிகவும் சிறப்பான பணி. நாடகத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை நான் மிகவும் உற்சாகப்படுத்தப்பட்டேன். என்னுடைய அன்பான முழு மனதான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்" என்று எழுதப்பட்டிருந்த அந்த காகிதத்தின் அடியிலே அந்த நாட்டின் அரசன் கையொப்பமிட்டிருந்தார். இது உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவம் பல நூறு ஆண்டுகளாக அநேக பேச்சாளர்களையும் நாடக கலைஞர்களையும் பாடகர்களையும் இசைக்கலைஞர்களையும் உற்சாகப்படுத்துகின்ற ஒரு சம்பவமாகும். நமது செயல்களை பார்ப்பவர்களோ கேட்பவர்களோ பெரும் கூட்டமாய் இருக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை. நாம் நமது கடமையை மிகச் சிறப்பாக செய்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அன்பு நண்பரே, நீங்கள் இன்று எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் உங்கள் முழு முயற்சியோடு முழு திறமையோடு சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உந்துதலோடு செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்களா என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் உங்களை படைத்து, உங்களை பாதுகாத்து, உங்களுக்கு இந்த திறமைகளையெல்லாம் தாளந்துகளையெல்லாம் கொடுத்தவர் எப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எனவே வாயால் உங்களை போற்றும் மனிதர்களுக்காக காரியங்களை செய்யாமல் மறைவாயிருந்து சகலத்தையும் கண்டு மகிழும் கடவுளுக்காக உங்கள் காரியங்களை செய்யுங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பணி சிறிய பணியோ இல்லை பெரிய பணியோ என்பது முக்கியமல்ல. நான் செய்யும் காரியத்தை என் முழு மனதோடு முழு முயற்சியோடு சிறப்பாக நான் செய்கிறேனா என்பதுதான் முக்கியம். இந்த நாள் உங்களுக்கு அப்படிப்பட்ட சிறந்த நாளாக அமைய உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம்.

0: ஜோர்தானை கடக்க என்ற தலைப்பில் சகோதரன் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் இரண்டு.
1: என்னுடைய தம்பிமாரை வச்சுக்கிட்டே சொல்றேன், வீடியோ எடுக்கிற தம்பிமாரெல்லாம் என் கூட அங்கே பீகாரில் இருக்கிறவங்க அவங்கள கேட்டு பாருங்க, அவங்கள வச்சுட்டு சொல்றேன். போன நவம்பருக்கு முந்தின நவம்பர் ஜபல்பூர்னு ஒரு இடத்துக்கு நான் பிரசங்கம் பண்ண போனேன்.

0: பாம்பேயில் கூட்டத்தை முடிச்சுட்டு உடனடியாக நான் ஜபல்பூருக்கு வந்து அங்கே ஒரு கன்வென்ஷனில் மூணு நாள் பேசணும். என்னுடைய புஸ்தகங்களை, என்னுடைய கேசட்டெல்லாம், அது ஒரு தீபாவளி ஹாலிடேயாக இருந்ததுனால என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற ரெண்டு டீச்சர்ஸ் ஊழியக்காரர்லாம், ஆனால் ஊழியத்துக்காக நான் கல்வி பணியில் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பயங்கரமான ஹிந்து கன்வெர்ட்டர், பேர சங்கர், இன்னொருத்தர் பேர் தேவா. ரெண்டு பேரும் சொன்னாங்கண்ணே, நாங்கள் லீவு தானே ஸ்கூலுக்கு, அதனால் நாங்கள் வந்து புஸ்தம் விற்கிறோண்ணே. நான் சொன்னேன், வாங்கப்பா டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க ட்ரெயினில் புக் பண்ணி நல்லா எல்லாத்தையும் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு ஜபல்பூருக்கு புஸ்தக கடை போட வந்திருந்தாங்க. நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக இல்லை, என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக இல்லை, என் செய்தியை ஒவ்வொரு நாளும் 110 நாடுகளில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. என்னுடைய தமிழ் செய்தியை, ஹிந்தி செய்தியை 180 நாடில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. நான் அதுக்காக பெரியவன் ஆயிட்டேங்கிறதுக்காக சொல்லலை, எப்படி மனநிலையோடு நீங்களும் நானும் வாழணுங்கிறதுக்கு ஆதாரமான ஒரு காரியத்தை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஊழியக்காரங்களோடு கூட பேசுகிறேன். இப்போ மூணு நாள் கூட்டம் நல்லா நடந்துச்சு. கடைசி நாள், அடுத்த நாள் எங்களுக்கு இங்கே ஒரு கூட்டம், டெய்ரியான் சோனில் ஒரு செமினார் வைத்திருந்தோம். அதுக்கு நான் ஓடி வரணும், காலையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அதனால் நான் கூட்டத்தை 10:30 முடித்தேன், 10:30 வரைக்கும் பேசினேன். நின்றுக்கிட்டே சாப்பிட்டேன். அங்கே ஸ்டேஷனுக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் 12 கிலோமீட்டர், வேகமாக ஓடி வந்தேன். எனக்கு 11:40 ட்ரெயின், 11:40 எனக்கு ட்ரெயின், என் தம்பிமாருக்கு 11:45 இன்னொரு ட்ரெயின். அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருந்து எனக்கு ஏசி டிக்கெட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் பாம்பே போகும்போது எனக்கு ஹோட்டலில் தங்கி வச்சுருந்தாங்க, அதனால் நான் டவல் கூட எடுத்துகிட்டு போகல. இந்த பாஸ்டர் என்னை அதுக்கு முன்னால் ஒரு தடவை கூப்பிட்டுருக்காரு, 5 வருஷத்துக்கு முன்னால். வீட்டில் நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க, நம்மளை தொடவே விட மாட்டாங்க, அதனால் நான் டவல் கூட எடுத்துகிட்டு போகல. போடுற ஜிப்பாயும் எடுத்துகிட்டு போயாச்சு. இந்த வெறும் இந்த ஜிப்பா 3 இருந்ததுன்னா ஊரே உலகத்தை சுற்றிட்டு வந்துடலாம். அதுதான் இந்த ஜிப்பாவினுடைய மேன்மை. நல்லா கவனிங்க, 3 ஜிப்பா எடுத்துகிட்டு சின்ன பையன் எடுத்துக்கிட்டு நான் பாம்பே போயிட்டு பாம்பேலேருந்து நேராக ஜபல்பூர் வந்திருக்கேன். இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவசரமாக வந்தாச்சு. வந்து பார்த்தா என் ட்ரெயின் 3 மணி நேரம் லேட்டு, என் சகோதரர்களுடைய ட்ரெயின் ரைட் டைம். அப்போ நான் நினச்சேன், சரி நமக்கு மீட்டிங் இருக்குது, அதனால் இந்த ட்ரெயினில் போயிடலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அது 3 மணி நேரம் லேட்டு சார் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்து சீல் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் எடுத்தவொடனே என் சகோதரர் சொன்னால், என்னண்ணே எழுதி கொடுத்தாரு, ஆமாம் அவங்களும் வந்துட்டாங்க. ஆனால் எங்கள் கூட வந்து ஏறிங்கன்னாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு ரிசர்வேஷனுக்கு உங்களுக்கு ஏசி டிக்கெட் இருக்குது, நான் ரிசர்வேஷன் இல்லை. நான் சொன்னேன், ஏசி டிக்கெட்டுப்பா, நான் கொஞ்சம் வசதியாக வந்துடுறேன், நாளைக்கு காலையில் பிரசங்கம் பண்ணி, இப்போ தான் 10:30 வரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நாளைக்கு காலையில் வந்து பிரசங்கம் பண்ணணும்ப்பா, கொஞ்சம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 7 கம்பார்ட்மெண்ட் தள்ளி அவங்களுக்கு டிக்கெட், அவங்கள அங்கே போய் ஏறுங்கன்னு சொல்லியாச்சு. ட்ரெயின் வந்துச்சு ரைட் டைமுக்கு, அவங்க ஏறிப்பா, நான் ஏறினேன். ஏறின உடனே அங்கே டிடி வைக்கல, அல்சேஷன் டாக் மாதிரி ஒருத்தன். நான் சொன்னேன், கையில் ஏசி டிக்கெட் வச்சுருக்கேன் சார், அந்த ட்ரெயின் லேட்டாக இருந்தாலும் வெளியே போகலாம் அப்படிங்கிறான். சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இங்கே போ, ஜபல்பூரை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் எங்கே வெளியே போகிறது. நான் சொன்னேன், சார் வெளியே போக முடியாது, நான் வந்து நான் எங்கேயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறேன், வெளியே போகன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன், எங்கே போக சொல்கிறீங்க சார். அங்கே அந்த அங்கே ஒரு கார்னரில் ஒரு இடம் இருக்குதுன்னுட்டு. எந்த கார்னரில்? டாய்லெட்டுக்கு பக்கத்தில். நார்த் இந்தியாவில் ட்ரெயினில் தண்ணி இருந்தாலே சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க, தண்ணி இல்லாமல் அது அங்கே இங்கேருந்தோ வருது. பாம்பேலேருந்து வந்து அந்த ட்ரெயின், பாம்பேலேருந்து வர்ற ட்ரெயினில் பாம்பேலேருந்து ஜபல்பூர் வரைக்கும் தண்ணி இல்லாமல் 2 டாய்லெட் இருந்தால் அது என்ன ஸ்மெல் அடிக்குன்னு உங்களுக்கு தெரியும், பயங்கர நாத்தம். எனக்கு அவன் காட்டின இடம் ஒரு ஓரம், வேறு வழி இல்லை. கொண்டு போன சின்ன பையை போட்டு அந்த பை மேலே உட்காந்துருக்கேன். இப்போ கதவில் ரப்பர் பீடிங் கொடுத்துருப்பாங்களே, காற்று உள்ளே வரக்கூடாதுன்ட்டு, அது இல்லை. நம்ம ஊர் டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். இப்போ சர்ன்னு காத்தடிக்கு, ராத்திரி மிட்நைட்டில் ட்ரெயின் போகுது, ஜபல்பூர்லேருந்து ட்ராவல் பண்ண உங்களுக்கு தெரியும், பயங்கரமான குளிர் காற்று நேர நெஞ்சில் அடிக்குது. என்கிட்ட டவல் தானும் இல்லை மூடுறதுக்கு, ஜிப்பாவை எடுத்து மூட முடியாது. அதனால் நான் என்ன செய்கிறேன் தெரியாமல் அந்த அட்டண்டட்டை நான் சொன்னேன், ஒரு ஷீட்டு கொடுப்பா, நீ ஒன்றும் இடம்லாம் தரண்டாலும் ஷீட்டு கொடு. அவன் என்ன ஒரு பெங்காலி, அப்படி பார்த்தான், நீ எப்படி உள்ளே ஏறினங்கிற மாதிரி இருந்தது. அடுத்த பக்கம் திரும்பி அவன் தூங்கிட்டான். இப்போ எனக்கோ அரை மணி நேரத்தில் எனக்கு வீசிங் வந்துட்டு இழுக்குது, கீ கீ கீ கீன்னுட்டு பூனைக்குட்டி போட்ட மாதிரி இழுக்குது வீசிங். நாளை காலையில் பிரசங்கம் வேற பண்ணணும். நல்லா கவனிங்க, நான் அந்த ட்ரெயின் இன்டர் கனெக்டட் ட்ரெயின், நான் ஏறி இறங்கி அந்த தாண்டி தாண்டி போய் என் சகோதரில் நான் தட்டி அவங்கள கீழே படுக்க வச்சுட்டு நான் படுத்திருக்க முடியும். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், நான் ஒரு ஸ்தாபகர், நான் பெரிய ஆள், நான் நடத்துகிற ஸ்கூலில் அவங்க வேலை பார்க்குறாங்க, கீழே படுங்கன்னா என் தம்பி மாதிரி சந்தோஷமாக படுத்துப்பாங்க, அண்ணனுக்கு உதவி செஞ்சிட்டேன்ட்டு. ஐ டோன்ட் டூ இட், ஐயா நான் செய்யலையா. எதுக்கு தெரியுமா? ஜனங்களின் நிமித்தந்தான் என்னைய தலைவனை வச்சிருக்கிறாரு. ஜனங்களின் நிமித்தந்தான் என்னைய தலைவனாக்குறாரு. என் நிமித்தம் அவங்கள எனக்கு வேலைக்காரனா கொடுக்கலையா? அவர்களுக்கு ஊழியம் செய்ய தான் என் ஊழியக்காரனாக்குனாரு. அவடத்தில் ஊழியம் கொள்வதற்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குளிரில் குட்டு குட்டு குட்டு குட்டு குட்டுன்னு அடுங்கி காலையில் மொகல்சராய் ஸ்டேஷனில் வந்து இறங்கும்போது அவங்களும் வந்தாங்க. என்னண்ணே என்னண்ணே இப்படி இழுக்குது இழுக்குது. நஞ்சனே தம்பி அவன் உள்ளே ஏற்ற மாட்டேன்ட்டாப்பா, வாசல் படியிலேயே உட்காந்துட்டு ட்ராவல் பண்ண வேண்டியதாகி போச்சுப்பா. அண்ணன் வந்திருக்கலாம், அங்கே எங்களையும் படுக்க விட மாட்டேன்ட்டானுங்க. ஆனாலும் நாங்கள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம், உங்களை படுக்க வச்சுருப்பானே. நீங்கள் நினைக்கலாம் அகஸ்டின் ஜெபக்குமார் பைத்தியம், 2500 ஊழியக்காரங்க என்கிட்ட இருக்கிறாங்க ஐயா, 2500 ஊழியக்காரர்களுக்கு தலைவனாக இருக்கிறேன்னா அவர்களுக்கு ஏதாவது ஊழியம் செய்ய முடியுமான்னு ஓடுறதுனால தான் ஐயா என்னோடு கூட அவர்கள் தக்க வைத்த கூட முடிஞ்சது. அல்லேலூயா. உங்கள் சபையில் அங்கே இருக்கிற யாரோடு சபையில் 2500 விசுவாசியாக இருக்க மாட்டீங்க. நான் 2500 ஊழியக்காரங்களை வச்சிருக்கிற ஒரு மனுஷனுடைய மனநிலையை நான் கோடு போட்டு காட்டுகிறது காரணம் நான் ஒன்றை மட்டும் நினச்சேன், தேவன் ஜனங்களை நேசித்ததின் நிமித்தம் என்னை தலைவனாக வைத்திருக்கிறான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை இந்த உலகம் பார்க்கட்டும், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாக பேசுவதற்கு எழும்பிக் கொண்டிருக்கிறார்களே, உனக்கு தைரியம் வேண்டும் என்றால் இவைகளை நீ முதலாவது சரி செய்து கொள். உன்னுடைய ஃபவுண்டேஷன் நீ சரி செய்து கொள். எந்த ஊரில் நீ சபை நடத்துகிறாயோ, எந்த இடத்துல ஊழியம் செய்கிறாரோ அவர்கள் சொல்லட்டும், இவர் எங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு வந்திருக்கிறார் ஐயா, இவர் எங்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறார், இவர் எங்களுக்கு வேணும்னுட்டு என் ஆட்கள் நன்மை செய்கிறதுக்கு வந்திருக்காங்க. கரங்களை தேடி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் ஊழியக்காரன் சொன்னதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். எப்படி? மினிஸ்டர், மினிஸ்டராகவே மாறிட்டேயா? வேண்டாம், ஊழியக்காரன் பக்கத்தில் வச்சுங்க. நீங்கள் ஊழியக்காரங்கிறத மறந்துடாதீங்க, ஊழியக்காரங்கிறத மறந்துடாதீங்க. நல்லா கவனிங்க. நமக்கு அநேக நேரங்களில் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை பிரிக்க தெரியாதனால தான் நமக்கு வம்பு. இஸ்ரேவேல் ஜனங்கள், இஸ்ரேவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போகும்போது ரெண்டு தடவை, ஒரு தடவை கடலை பிரித்தார், ஒரு தடவை யோர்தானை பிரித்தார். உண்மைதானே? இப்போ கடலை பிரிக்கும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களாம் பிரசங்கியார், செங்கடலை தானே முன்னாடி வாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே நல்லா பாடுற ஆட்கள். அல்லேலூயா. செங்கடலை பிரிக்கும்போது மோசே ஓரத்தில் நின்று கோல் நீட்டினா பிளந்துட்டு. அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இந்த பக்கம் வந்த பிறகு வனாந்திரத்தில் 40 வருஷம் நடந்த பிறகு இப்போ யோர்தானை பிரிக்கணும். இப்போ யார் இல்லை? மோசே இல்லை. இப்போ யார்? யோசுவா. மோசேயும் ஒரு விதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஏன்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்லி மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பட்ட போல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாகனு சொல்லியிருக்குது. ஓகே, இவங்க யோசுவா என்கிற தலகர்த்தனாக ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்துவார்னு பாடுறோம். அதனால் யோசுவாவும் இயேசுவுக்கு அடையாளம் தான். ஆனால் யோசுவா கம்பை நீட்டலை. ஹலோ, பக்கத்தில் உங்களுக்கு கேளுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சிக்கலுங்க. நீங்கள் மோசையின் ஊழியத்தை செய்ய விரும்புகிறீங்களா, யோசுவாவின் ஊழியத்தை செய்ய விரும்புகிறீங்களா? என்ன பதில் கிடைச்சது? நிறைய பேருக்கு மோசை, ஐ அம் சூப்பர் ஸ்டார், கையை நீட்டவுடனே கோட்டை போட்டவுடனே நிறைய பேர் அன்னைக்கு யாரோ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க, ஒரு பாஸ் உடனே துடு துடுன்னு ஒருத்தர் மேடையில் கூட்டு வச்சுக்கிட்டு எட்டு பேரை கூட்டு வச்சார். பார் என்கிட்ட இருக்கிறத வீடியோவில் இருக்கிறத காட்டுறேன், உங்கள் ஊரில் நடக்கிற சமாச்சாரத்தை நான் தான் சொல்ல வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. அல்லேலூயா. அவர் மேடையில் கூட்டு வச்சுக்கிட்டாரு, இந்த பார் நான் இங்கே கோடு போடுவேன், இந்த கோட்டில் இதுக்கு தாண்டி இவன் வர முடியாது, பார் எட்டு பேரை கைப்பிடிச்சு எங்கே வாடகைக்கு பிடிச்சாரோ தெரில. உடனே அவங்க வாங்கன்னொன்னு அதுக்கு பிறகு ஒரு சேரை போட்டுக்கிட்டார், சேரில் உட்காருப்பா நான் உட்கார்ந்துருக்குறேன், என் இடத்தை இவர்கள் யாரும் பிடிக்க முடியாது பார். உடனே எந்திரிச்சுட்டு பிரதர் நீங்கள் வாங்கன்னு அவர் சேரோட கலந்து விட்டாடான்னு கொடுக்குறாரு. நான் சொன்னேன் மதுராந்தம் பக்கத்தில் திண்டிவனம் பக்கத்தில் போய் கொடியை தூக்கிட்டு வரானே சோப்பு கொடி இல்லை காவி கொடி, அவனை போய் இப்படி பண்ணினேன்னா எனக்கு தெரியும். நீங்கள் மேடையில் நிற்கிற பாஸ்திரங்களை தள்ளி தள்ளி விட்டு யோ இருவன் சும்மாவே உடஞ்சி போய் கிடக்கிறான், இன்னும் நிறைய அப்பா உடைக்கிறேன், அங்கே போய் அடிக்க வாரானே அவன்கிட்ட சொல்லு இந்த கோட்டை தானே நீ உள்ள வாடா பாரலான்னு சொன்னால் தெரியும் தான், நீ உண்மையான மகிமையை கண்டவன் தெரியும், எனக்கு அது தெரிய மாட்டேங்கு. நீ மேடையை போட்டுக்கிட்டு லைட் போட்டுக்கிட்டு கலர் கலர் லைட்டு வேறு டபக்கு டபக்கு டபக்கு டபக்கு பார்க்குறவனுக்கு எது உழுது எது காயிற கீழே போட்டு இழுக்கிறானுங்களோ என்னமோ தெரியல. We are duping ourselves. Nama superstar ministry Mose pole kaaryathaiyume paathrom kai neetven renda pilakku paaru ipa na kekka virumbren nalla kavaninga rendu uliyathai naan accept pandren adukka Mose uliyatha thalirla adu பாவிகள் ரட்சிப்புகளை வந்து சத்ருடைய கையிலேருந்து பிரிக்கப்படுகிறதுக்கான ஊழியம், யோசுவாவுடைய ஊழியம் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கான ஊழியம். இப்போ கேளுங்க, இப்போ பிடிச்சி கேளுங்க, இப்போ கேட்டால் தான் உங்கள் நான் பிரசங்கம் பண்ணது மறந்துடும், நீங்கள் கேட்டது மறக்காது. பக்கத்தில் மூகத்தை பார்த்து கேளுங்க, ஜனங்களை வனாந்தரத்துக்கு கூப்பிடுறீங்களா அல்லது தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துறீங்களா? உங்க சபை எதுக்கு ஆயத்தப்படுத்துறீங்க? என்ன சொன்னாங்க? தேசத்தை சுதந்திரிக்குமா? ஒன்று நேர்ந்து நாம் சுதிப்போம், லெப்ட் ரைட் இங்கே போட்டு தேசத்தை சுதந்திரிக்க போறீங்க. ஆண்டவர் சொன்னா நடந்து திரி. ஆனா இவர் தேசத்தை சுதந்திரிக்கணும், இங்கே லெப்ட் ரைட் போட்டியே முன்னால பாப்ப, ரெண்டு அடியாவது முன்னால வைய, எங்கேயோ தவறு பண்றோம், எங்கேயோ தவறு பண்ணுறோம். அப்போ யோசுவா என்ன செய்தார் தெரியுமா? யோசுவா என்ன செய்தார் தெரியுமா? நாலு ஆசாரியர்களை கூப்பிட்டாரு. யோசுவா யூதா கோத்திரம், இவங்க லேவி கோத்திரம், வேற ஆளை கூப்பிடுறாரு. அம்ம சொந்த குடும்பத்தார கூட கூப்பிடல, பக்கத்தில் சொல்லுங்க மாமா மச்சானை கூப்பிடல, வேற ஆளை கூப்பிடுறாரு. சிலருக்கு இடிக்குது, நான் என்ன செய்யறது சார், வசனம் அப்படிதான் சொல்லுங்க. வேற ஆளை கூப்பிடுறாரு, வேற ஆளை கூப்பிட்டு நாலு பேரையும் பார்த்து சொல்றாரு, உனக்கும் ஜனத்துக்கும் 2000 முழம் அகலம் தூரத்தில் நிற்கணும். சரி, என்ன தலைவர் சொல்லிட்டீரு, சரி நீங்க முன்னால நடக்கணும்டா, சரி யோர்தான் பிளக்கும். எப்படி பிளக்கும்? நீ தண்ணியில் கால் வச்சா பழக்கம். நான் நிச்சயமாக சொல்லியிருப்பேன், மோசைக்கிட்ட இருந்த அபிஷேகம் உனக்கு இல்லாதனால எங்களை போட்டு வாங்கிறீரான். ஆமாம், கையை நிட்டினாலே அபிஷேகத்தில் தொம்மு தொம்முன்னு விழுந்தான். அவன் அங்கங்கே ஓடிச்சு குதிரை குட்டி மாதிரி இந்த பக்கம் இது செங்கடல் பிரிஞ்சுது, உமக்கு அந்த அபிஷேகம் குறையா இருக்கிறனால எங்களை வச்சே ட்ராமா போடுறீரா அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். அப்படி தானே கேட்டிருப்பான் இல்லையா? இது தேசத்தை சுதந்திரிக்கிற யோசுவாவின் காலம், நல்ல கவனிங்க, இது தேசத்தை சுதந்திரிக்கிற யோசுவாவின் காலம். நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஜனத்தை தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அழைத்து கொண்டு போவதற்கு தான் தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல அன்பு வைத்திருக்கிறபடினால உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினார். இப்ப நாலு பேரை எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனை. நாங்க பெரிய கூட்டத்தில் நான் அடிச்சு கலப்பிடும், இந்த கூட இந்த இன்னர் சர்க்கிள்னு ஒன்று இருக்குது, இதைத்தான் சரி பண்ண முடியல. ஹலோ, பக்கத்தில் கேளுங்க, உங்கள் சபையில் நாலு பேராது கிடைச்சானா சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, நாலு பேராது கிடைச்சானா? அந்த ஆளை வச்சு தான் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறாரு. என் மனைவி, ரெண்டு பிள்ளைகள், என் மச்சான், நாலு பேர் இருக்காங்க, அப்படி சொல்கிறீங்களா? அப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் தேவ வார்த்தையை அப்படியே நம்பி, தேவ வார்த்தைக்கு சொந்து நூற்றுக்கு நூறு என்ன நடக்குன்னு தெரியாட்டாலும், கர்த்தர் சொன்னார்ல நாங்கள் செய்கிறோம்னு சொல்கிறேன், ஒரு நாலு பேரை கண்டுபிடிச்சிருங்க ஐயா, வழி திறக்கும், வழி திறக்கும். நீ போகக்கூடாத இடங்களிலே, இதுவரை சுதந்திரிக்க கூடாத இடங்களிலே உனக்கு வழி திறப்பதற்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். இங்கே நான் வரும்போது போர்டை பார்த்தேன், கருத்து அரங்கு. இதுதான் வேதம் சொல்கிற கருத்து ஐயா. இந்த தேசம் சுரங்கிருக்கிறதுக்கு செங்கடல் தனை நடுவாய் பிரித்த ஆண்டவர் நமக்கு உண்டுங்கிறது உண்மை, ஆனால் அது வனாந்திரத்துக்குள்ளே தான் நடத்தும். ஆனால் தேசத்தை சுதந்திரிக்கிற அனுப்புறேன்னா, வி நீட் எ டீம். சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்கள், ஒரு சின்ன கூட்டம் கண்டிப்பாக வேணும். நம்புகிறவங்க மாத்திரம் அல்லையிலையோ சொல்லுங்கள். அந்த கூட்டம் எப்படி இருக்கணும்னு தான் காட்டி கொடுக்குறதுக்கு மூணு முக்கியமான காரியத்தை காய்க்கப்படுறேன். மூணு முக்கியமான காரியத்தை காட்டிய போகிறேன். அந்த உட்காந்துருப்பீங்கள, சோப்பாடு இங்கே கிடையாதுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு இல்லை இல்லை, சாதாரண பாஸ்டர்ஸ் மீட்டிங்னாலே பிரியாணி போடுவாங்க, இங்கே போட மாட்டிங்கல்ல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மூணு முக்கியமான காரியத்தை வேகமாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எனக்கு கொஞ்சம் அதிகம் பிரசங்கின்னு பேர், பேச ஆரம்பித்தா ரெண்டு மணி நேரம் அப்படியே போயிட்டே இருக்கிறது, அது என்னுடைய பழக்கம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் மிக்க நேரத்தில் முடிச்சு உங்களை அனுப்புகிறேன். இந்த சின்ன கூட்டத்தை முதல்ல அடையாளம் கண்டு கொண்டீர்கள் என்றால், அவர்களில் நடக்க வேண்டிய ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்கிறேன். முதலாவது, விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உடையவர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிக்கலாம், யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை கொஞ்சம் திருப்புங்கள், வாசிக்கலாம். நான்காவது வசனம்,
1: உங்களுக்கும்
0: உங்களுக்கும்
1: அதற்கும் இடையிலே,
0: அதற்கும் இடையிலே
1: 2000 முழ தூரமான
0: இடம் இருக்க வேண்டும்.
1: நீங்கள் நடக்க வேண்டிய வழியை,
0: நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு
1: அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக,
0: அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக.
1: இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும்,
0: இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும்
1: இந்த வழியாய் நடந்து போகவில்லை,
0: இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி
1: கட்டளையிட்டார்கள்.
0: நல்ல கவனிங்க, இந்த வழியில் இதுக்கு முன்னால் நடக்கவே இல்லை. யோர்தான் கரை பிறண்டு ஓடிக்கிட்டு இருக்குது, எங்கே குழி இருக்கும், எங்கே சின்ன கல் இருக்கும், எங்கே தட்டி உழுவான்னு தெரியாது. இங்கே இருக்கிறத உடன்பிடிக்க பெட்டி, இது பயங்கரமான பெட்டி, கொஞ்சம் அசைஞ்சாலும் ஆள் அவுட் ஆகிறதுக்கான ஒரு பெட்டி. அசைஞ்சதுன்னு ஒருத்தன் கையை நீட்டினா அவுட்டு, அவ்வளோ பயங்கரமான பெட்டியை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே போகும்போது, இங்கே போகும்போது குழி இருக்கிறது தெரியாது, குண்டு இருக்கிறது தெரியாது, பாசி இருக்கிறது தெரியாது, யாரும் கடந்து போகாத வழியில் ஆண்டவர் நடத்துகிறாரு. யோசுவா சொல்கிறான், யோ நீங்கள் போய் நாள் முன்னால் தண்ணியை வச்சோடனே பிளக்கும், அதுக்கு ஒரு போங்க. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது, மீனம்பாக்கத்தில் ஜெயராமன் ஒரு தம்பி ஞானஸ்தானம் எடுத்தான், இப்போ ஏர்ஃபோர்ஸில் இருக்கான், இவ்வளோ உயரம், இவ்வளோ நல்ல ஆள், உயரமான ஆள். அவருக்கு பாஸ்டர் ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிருந்தோம், குள்ளமான ஆள், ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு. அப்போ இங்கெல்லாம் தண்ணி இல்லைன்னுட்டு மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டுக்கு எதிர்த்தால இருந்த அந்த கல் குவாரியில் தான் தண்ணி கிடந்தது, அதனால் அங்கே கொண்டு போகலான்னு கொண்டு போயாச்சு. நாங்கள் ஒரு 10 வாலிபர்கள் சேர்ந்து ஜெயராமையும் கூட்டிகிட்டு கொண்டு போய், பயங்கரமான வைராக்கியமான இந்து குடும்பத்திலேருந்து வந்தவன், கிறிஸ்தவனான அவனை ரெண்டாக கிழிச்சிருவேன்னு அவங்க அப்பா சொல்லியிருந்தார். ஆனாலும் நாங்கள் போய் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதுன்னு கூட்டிகிட்டு போயிருந்தோம். நாங்கள் 10 பேர் நின்று சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குதுன்னு பாடிக்கிட்டு இருக்கோம். பாஸ்டர் முதல்ல இறங்கினார், இவ்வளோ தண்ணி இருந்துச்சு. ஜெயராம் இறங்கினா அவன் இவ்வளோ உயரம். இப்போ பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்க போன அப்புறம் ஞான பாஸ்டரை காணும், ஏன்னா அவர் நின்ன கல் உருண்டு கீழே போயிடுச்சு, பாஸ்டரும் உள்ளே போயிட்டார். இப்போ பாஸ்டரை காணணுன்னா எங்களுக்கு ஒருவேளை நீந்தி குளிக்கிறதுக்கு ஆசை வந்துட்டு போல, நீச்சல் அடிக்க போயிட்டான்னு நாங்கள் நினச்சிருக்கோம். எங்களுக்கு தெரியாதவருக்கு நீச்சல் தெரியாதுன்னுட்டு அவர் ஒரு நேரம் மேலே வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேர் உளுந்து நீச்சல் தெரிஞ்சவங்க உளுந்து தலையை பிடிச்சி இழுத்து கொண்டு போட்டோம். அடுத்த தடவை அந்தமானுக்கு அதே பாஸ்டர் போகும்போது அங்கே ரெண்டு முஸ்லீம்கள், ஐந்து இந்துக்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ பாஸ்டர் கடல்ல, அவர் சொன்னார், ஒருத்தன் குச்ச தூக்கிட்டு முன்னால போ, நான் பின்னால வரேன், உழுவனா இல்லையான்ட்டு இறங்குவனான்ட்டார். அவ்வளவு விசுவாசத்தை குறித்து பேசுறவர், அவர் பேச்சு மூச்சுமே விசுவாசமா தான் இருக்கும். ஆனா கடலில் முன்னால ஒருத்தன் கம்பு வச்சுட்டு போய் எவ்வளவு தண்ணி இருக்குன்னு நான் பார்த்துட்டு குழி இல்லைன்னா வர்றேங்கிறாரு. ஹலோ, போகாத வழியில போகணுமா? மேலே உடன்படிக்கை பெட்டி இருக்கணுமா? ஆனா அங்க இதுவரைக்கும் நடக்காத பூமியில நெருமன கத்தரின் நார்த்தையை நம்பி மாத்திரம் போனோம். கரங்களை தேடி ஆண்டவர் மயப்படுத்துங்க. எங்களுக்கு பேர் வராட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது போல எங்களுக்கு ஒரு பாக்கியம் இல்லை என்று சொல்கிற ஜனங்களை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா? எங்களுக்கு பேர் வராவிட்டாலும் பரவாயில்லை, எங்களை யாரும் நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை, எங்களை மறந்து போனாலும் பரவாயில்லை, நாங்கள் ஜனத்தின் மேல தேவன் அன்பு வைத்திருக்கிறபடினால அலைந்து திரிந்து சாபத்துக்குள்ளாகி பசியிலும் வெறுமையிலும் நடக்கிற ஜனத்தை முழுமைக்கு பூரணத்திற்கு நடத்துவதற்கு நான் என் பெயரை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, ஜனத்தை தேவன் நேசிக்கிறபடினால நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்கிற ஒரு சின்ன கூட்டத்தை உருவாக்கி இருக்கீங்களா? ஹலோ ஹலோ. இல்லைன்னா யோசுவா, நீரும் இறங்கும், நாங்கள் இறங்குறோம், நீர் எங்களை தள்ளி விட்டுட்டு முன்னால பின்னால அங்கே உளுந்து போனோன்னா ஓடி போயிடலான்னு பார்க்குறீர்களா? அப்படிலாம் வாய். ஏன் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாங்கள் உருவாக்க முடியாமல் தவிக்கிறோம் என்கிற கேள்வி உங்களை தட்டி எழுப்பலாம். ஏன் என் கைகளில் இருக்கிற ஜனங்களை நான் இப்படிப்பட்ட விசுவாச வீரர்களாக பூரணமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படுகிறவர்களாக ஜனத்துக்காக தங்களுக்கு பேர் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு கூட்டத்தை தேட விரும்புகிறேன். பீகாருக்கு வந்து பாருங்கள். இங்க இருக்கிற அருமையான சுந்தர அங்கிள் ஆண்டி பலமுறை கனடால இருக்காங்க, தஞ்சாவூர்காரங்க, ஆனா பலமுறை வந்திருக்காங்க. பாஸ்டர் ஆசீர்வாதம் இருக்கிறாரு. தம்பி ரூபன் இருக்கிறாரு. இங்க ஒரு சிலர் உண்டு, பெரிய பெரிய காரியங்களை செய்ய கத்திர உதவி செய்தார். நாங்கள் ஒரு ஆடிட்டோரியம் கட்டியிருக்கோம். வட இந்தியாவில் அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் இல்லை, 7000 பேர் தாராளம் உட்கார மாதிரி பெரிய ஆடிட்டோரியம். மேலே சிமெண்ட் போட்டு ஆர்சிசி போட்டது, யாருடையும் காது காசு கேட்கல. கத்திரதை பெரிய அற்புதமாக கட்டி தந்தார். வெளிநாட்டு பணத்தில் அல்ல, நல்லா கவனிங்க. ஆனால் அங்கே வந்து யார் திறந்தா, யார் தலைவர், யார் செயலாளர், யார் அவர், யார் கல் தேடினீங்கன்னா கிடைக்காது. நாங்கள் கல்லறைக்கே கல் வைக்காத ஆட்கள். 3000 ஐசிஎஸ்சி என்கிற இந்தியாவிலேயே உயர்ந்த கல்வி என்று சொல்லக்கூடிய ஐசிஎஸ்சி ஸ்கூல், 3000 பிள்ளைகளை படிப்பிக்கிற ரெண்டு, ஒன்று யூபியிலையும் ஒன்று பீகார்லையும் இருக்குது. 3100 பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலில் இருக்காங்க. எல்லா கிளாஸ்லையும் எல்லா கிளாஸ்லேயும் வீடியோ கேமராவோடு கூடிய டச் ஸ்க்ரீன் போட்டு ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய பிள்ளை எல்லா கிளாஸ்லையும் இருக்குது. முழு ஈஸ்டர்ன் இந்தியாவில் எந்த பள்ளிக்கூடத்துலையும் இல்லை. அப்படிப்பட்ட பெரிய பள்ளிக்கூடத்தை கேட்ட கத்திர உதவி செய்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கல் தேடினீங்கன்னா தெரியாது, யார் செக்ரட்டரி, யார் ஃபவுண்டர் தெரியாது. பெரிய ஆஃபீஸை உண்டாக்க கத்திர உதவி செய்தார். யாரையா தெரியாது. நீங்கள் கேட்பீங்க, ஐயா நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா? போயிட்டு போகிறேன், போயிட்டு போகிறேங்கய்யா, போயிட்டு போகிறேன். என் சொந்த பிள்ளைகளை அடக்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு கல் கிடையாது. என் பிள்ளை நோ. எதுக்குன்னு கேட்பீங்க, எதுக்கு கேட்பீங்க? எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியுயா, என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படுறதாயா எனக்கு நோக்கம். ஜனம் தேசத்தை சுதந்திரிக்கணும், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்யா. எங்களுக்கு மகிமை தேடுறதுக்கு நாங்கள் எந்த நாளிலும் விரும்பக்கூடாது, என் பிள்ளைகளும் விரும்பக்கூடாதுங்கிறதுனால நான் இன்னைக்கு இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன். வாடகை வீட்டில் இல்லை, என்னைக்கு ஒன்று தான் கத்தர் கேட்டாரு, கிருப கொடுத்தாரு, நான் வாடகை கொடுக்கறத என்னுடைய தம்பி மாட்டை கேளுங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லு கொடுக்கறத கொடுங்க. எதுக்குன்னு கேட்பீங்க, என்னையும் அவனுக்கு பைத்தியமா, வெளிநாட்டுக்கு போன ஒரு டாலரையும் தொட்டதே இல்லை, என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தையும் தொட்டதே இல்லை. தேவன் அறிவார். நீ கேப்பீங்க, இன்னும் இப்படி வாழ்றேன், இந்தியாவில் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுக்குற காணிக்கையில் தான் என் குடும்பத்தை ஓட்டுறேன். ஏன்னா நான் ஜெனரல் செக்ரட்டரிங்கனால என் ஸ்தாபனம் எனக்கு காசு கொடுக்கக்கூடாது. நானும் ஒரு சபைக்கு போதகனாக இருக்கிறேன், 1500 பேர் இருக்காங்க என் சபையில், ஆனால் அந்த காணிக்கை எவ்வளோன்னு எனக்கு தெரியாதுயா. விசுவாசமும் கீழ்ப்படுதலும் கூடவே இருந்து ஜனங்கள் அழிகிறார்களே, ஜனங்கள் அலைந்து திரிகிறார்களே, ஜனங்கள் வேதனைப்படுகிறார்களே. எப்படியாயிலும் சுதந்திரத்துக்கு போகணும்னா எனக்கு பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கீழ்ப்படுகிறதுக்கு ஆயத்தம் என்கிற ஒரு சின்ன கூட்டத்தை நீங்கள் உருவாக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அவங்க பார்த்துட்டு இவரே கீழ்ப்படுகிறதில்லை நம்மளை கீழ்ப்படிய சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இவரே விசுவாசிக்கிறதில்ல நம்மளை விசுவாசிக்க சொல்கிறார். ஆமாம், நான் டிவியில் சில நேரம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழியத்தை பார்ப்பேன், பெரிய காரியங்களை செய்கிறவர், செங்கனல அப்படி சொன்னா பிறந்துடும், ஆனா எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்கு அனுப்பி வைங்க. அடே, உனக்கு ஏன் பிளக்க மாட்டேங்குதா? எங்களுக்கு செங்கடலை பிளக்கன்று டிவியில இருந்து பிரசங்கம் பண்ணல, உனக்கு ஏன்டா பிளக்க மாட்டேங்குது? கொஞ்சம் காசு அனுப்புங்க. ஐந்தப்பர் உங்களுக்கு தெரியுது ஆம்பர, அதுக்கு பேரு அஞ்சப்பர் ஹோட்டல். ஏன் இந்த விசுவாசத்தை பார்க்குறான் கூட இருக்கிறவன், இவருக்கே விசுவாசம் இல்லை, இவர் அஞ்சு அப்பம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளை போய் அதை விசுவாசி இதை விசுவாசி, நான் எப்படி ஐயா விசுவாசிப்பா? பக்கத்தில் சொல்லுங்க, வாழ்ந்து காட்டுங்க, வாழ்ந்து காட்டுங்க. நீங்கள் கீழ்ப்படுகிறவங்களுக்கு மற்றவங்க தெரியட்டும், நீங்கள் விசுவாசிக்கிறவங்கன்னு உங்கள் கூட இருக்கவங்க தெரியட்டும், ஒரு கூட்டம் எழும்பிடும். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை வேத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. Today's young people are looking for role model. இன்றைய ஜனம் இன்றைக்கு ரோல் மாடலை தேடுது. யார் தெரியுமா நம்ம இளைஞர்கள் என்ன தெரியுமா, எதுக்கு பட்டனை திறந்து போட்டுட்டு அடிக்கடி இப்படி இப்படி தூக்கி விடுறான்னு தெரியுமா? அவன் பார்த்ததெல்லாம் ரஜினிகாந்த் தான். பட்டனை திறந்துட்டு இப்படி போட்டு தூக்கி விடுறாரு தலைவா. அதனால தான் நம்மளை பார்த்து படிக்கலை, ஏன்னா நம்ம கிட்ட படிக்கிற மாதிரி அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. Raise people. ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டாம், ஒரு சின்ன கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க. கேட்படிய விசுவாசிக்க, என்ன சொன்னாலும் எனக்கு பேர் வேண்டாம், என் ஜனத்தை ஆசீர்வாதத்துக்குள்ள அனுப்பணும், அதுக்காக நான் இறங்குறதுக்கு ஆயத்தம். புது வழி, யாரும் போகாத வழி, ஆபத்து இருக்குது பரவாயில்ல. உங்க சபையில் உண்டா அப்படிப்பட்டவர்கள்? அப்படிப்பட்டவர்கள் உண்டா? அப்படி நீங்கள் எழுப்புறதுக்கு தவறது வரைக்கும் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்படிப்பட்டவள் நீங்களை உருவாக்குறது வரைக்கும் பவுல கேட்டா சொல்லுவான், கிறிஸ்து உங்களில் உருவாக மட்டும் கற்ப வேதனைப்படுறேன், கிறிஸ்து உங்களில் உருவாக மட்டும் நான் கற்ப வேதனைப்படுறேன். என் அருமை உடன் ஊழியர்களே, இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு பெரிய தீர்மானத்தோடு கூட போக வேண்டும். அதற்கு தான் சொல்லிக் கொடுங்க, முதலாவது ஜனத்தை தேவன் நேசிக்கிறதுனால தான் என்ன தலைவனாக்கியிருக்கிறார், ஜனத்தை நேசிக்கிறதுனால தான் என்ன ஊழியக்காரனாக்கியிருக்கார். இது ஒரு மாறாத காரியம். நான் ஒரு நாலு பேரை ஆசீர்வாதத்துக்குள்ள ஜனத்தை நடத்துறதுக்கு வழி திறக்கிற, வழி உண்டாக்குற நாலு பேரை ஆயத்தப்படுத்த போகிறேன். அவங்களுக்கு நான் வாழ்ந்து காட்ட போகிறேன். என் காரியத்தை அவங்க கேட்பாங்க, நான் சொல்கிறத அவங்க நம்புவாங்க, என் விசுவாசத்தை அவங்க பிடிச்சிக்கொள்வாங்க, என்னுடைய நடக்கை அவங்க பின்பற்றுவாங்க, என்னுடைய கீழ்ப்படிதல் அவங்க அறிந்திருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார் அந்த மனுஷன் கீழ்ப்படிவேன்னு அவருக்கு தெரியணும். என் தம்பி மாற்ற கேளுங்க, அண்ணன் சொன்னார்னா கர்த்தர் சொல்லாமல் சொல்ல மாட்டார், அண்ணன் சொன்னார்னா கர்த்தர் சொன்னதை செஞ்சு தான் ஆவார். ரா பகலா நான் கூட கேட்கவங்களை கேட்டு பாருங்க. இன்னும் ரெண்டு குணத்தை காட்டி கொடுத்துறேன். இவர்கள் இலேவியர்கள் சொன்னல, இவங்களுக்கு அந்த பக்கம் என்னன்னு பார்க்கலாம், வாசிக்கலாம். உபாகமம் 18:1 உபாகமம் 18:1 லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் உங்கள் கண்ணை யாரை விட்டு பாருங்க, நாலு பேரும் பெட்டியை தூக்கிட்டு எல்லாரும் கடந்து போகிறது வரைக்கும் நிற்கணுமா? அது ஆண்டவருடைய கட்டளை. எத்தனை மணி நேரம் நின்னாங்கன்னுட்டு வேத பண்டிதர்கள் எழுதி வச்சுருக்காங்க தெரியுமா? 14 மணி நேரம். இன்னைக்கு நான் தஞ்சாவூர்ல இருந்து காரைக்கால்ல இருந்து நான் இங்க வந்தேன். என் கால் வீங்கிட்டு இந்த கூட்டத்துக்கு வரமுனால என் கூட வந்திருக்க சகோதரனை பார்த்து கொஞ்சம் அமிர்தாஞ்சனம் போட்டு தடை விடுப்பா, அப்பதான் நின்று பேச முடியும். எத்தனை மணி நேரம்? 4.5 மணி நேரம். நான் காரைக்கால்ல இருந்து இங்க வந்தது 4.5 மணி நேரம். 4.5 மணி நேரத்தில் கார்ல வந்தேன், காலை உட்கார வச்சு தொங்கப்பட்டு வந்தேன். கால் வீங்கிருக்கனால அவரை கொஞ்சம் அமிர்தாஞ்சனம் போட்டு தேய்ச்சி விட்டு தான் உங்க முன்னால் நிற்கிறேன். 14 மணி நேரம் பொட்டியை தூக்கிட்டு நிற்கணும். ஒன்று, இது சரீரத்தில் பெரிய வேதனை. காணா குறைக்கி முன்னால் போகிறால மற்ற கோத்திரம் செபுலோன், நப்தலி, யூதா, இசக்கார் இவெல்லாம் போகிறான்ல, இவனுக்கு அங்கே நட்டாத திராட்சை தோட்டம், கட்டாத வீடு, அது இதுன்னு அங்கே சுதந்திரம். உனக்கு என்னப்பா கிடைக்கும் சொல்லுங்க? கஷ்டந்தான். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மலேசியாவுக்கு பெரிய பாஸ்டர் பேர் சொல்ல விரும்பல போய் ஒரு செமினார் நடத்தினார். அங்கேருந்து எனக்கு செய்தி அனுப்புனாங்க. அவர் சொன்னார், முதலாவது உனக்கும் பெஞ்சாதிக்கும் நல்லா சேர்த்து வச்சுட்டு அதுக்கு பிறகு ஊழியம் செய். இது கத்தரே சுதந்திரம் இல்லை, இது பணமே சுதந்திரம். ஜனங்களை எவ்வளவு குறக்க முடியுமோ குறந்து மடுவை அறுத்தாது பாலை கறந்துடும். இப்படியா இல்லையா? இன்னைக்கு 4 பேர் வேணுயா? அப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்குங்க. எனக்கு ஒன்றும் அந்த பக்கத்தில் இல்லாவிட்டாலும் என் ஜனத்திற்கு ஆசீர்வாதம் பெறுவதற்காக என் உடலையும் என் உயிரையும் என்னுடைய பலத்தையும் என்னுடைய ஜீவனையும் கொடுக்கறதற்கான ஒரு கூட்டத்தை நான் எழுப்ப போறேன்னு சொல்லிட்டு போங்க. அந்த கூட்டத்திலிருந்து இந்த கூட்டம் சக்சஸ்ஃபுல் கூட்டம். அல்லேலூயா. தனக்கு பேர் வேண்டான்னு ஒதுக்கிற ஒரு கூட்டம். ரெண்டாவது, எனக்கு நன்மை கிடைக்க வேண்டாம், எனக்கு கத்தர் பார்த்துக்கிடுவாரு, என்னோடு கூட இருக்கிற இந்த ஜனம் எப்படியாவது ஆசீர்வாதத்துக்குள்ள போகணுங்கிற பெரிய ஆதங்கம் உள்ள ஒரு சின்ன கூட்டம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 4 பேர் வாங்க பிரதர்ஸ், சின்ன கொஞ்சம் சமீபம் 4 பேர் வாங்க. இவர் உயர்ந்த மனிதர், இவர் குட்டையான மனிதர். தேங்க்யூ. இவர் தான் யோசுவான்னு வச்சுக்கிடுவோம், வந்துட்டார். அதனால யோசுவா சொல்கிறார், கடந்து போங்களா அப்படின்னாரு. சரி போயாச்சு. கால் வச்ச உடனே பிறந்துருண்டா, பிறந்தாச்சு. நடுவில் நில்லு, எல்லாரும் கடந்து போகிறது வரைக்கும் நில்லு, இவர் சொல்லிட்டார். இவர் உயர்ந்தது. நீங்கள் மாட்டு வண்டி நிறையா பார்க்குற ஆள் மதுராந்தகத்தில். ஒரு குட்டை மாடும் ஒரு நெட்ட மாடும் இருந்ததுன்னா எந்த மாட்டுக்கு ரொம்ப வலிக்கும்? எந்த மாட்டுக்கு? ரெண்டு மாட்டுக்குமே வலி. குட்டை மாடு இந்த நெட்ட மாடும். ஆனா இவருக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 30 லட்சம் கடந்து போகணும். 1-2 இல்லை, 30 லட்சம். நம்ம ஊரில் 1 லட்சம் கடந்து போகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகுதுங்கிறான். இவன் வேற சட்டி பானை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான், கோழி குதிரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். அவ்வளோ பேரும் போகணும். இவங்க மனசில் என்ன யோசிக்கிட்டு இருப்பான், உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் தான் சுதந்திரிக்க போகிறீங்க, நிற்கிறோம் அப்படின்னு இவர் மண்ணால் யோசிக்கும் போது இவர் சொல்கிறார், அண்ணே விட்டுறாத, நான் பிடிச்சிக்கிட்றேன்ப்பா. இவர் சொல்கிறாரு, எவ்வளோ நேரம்டா நிற்கிறது? இவனுகளுக்காக நம்ம நின்று நின்று நமக்கு பேரும் கிடையாது, சொத்தும் கிடையாது, எதுக்காக நிற்கணுமா? உடனே இவர் சொல்கிறார், பின்னால் சொல்கிறார், விட்டுறாதீங்கண்ணே, விட்டுறாதீங்கண்ணே, நீங்களும் நானும் விட்டுட்டேன்னா மேலே இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, அல்லேலூயா, நம்மளை இணைச்சி வச்சுருக்க பெட்டியை நம்ம தூக்கி பிடிக்காம நம்ம தேசத்துக்கு ஆசீர்வாதம் வராது, நம்ம ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வராது, நம்முடைய ஜனங்கள் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்குள்ள. அதுக்குள்ளே இவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, நான் விட்டுட்டு போகிறேன்ப்பா, இன்னொருத்தரை டேன் போட்டுடலாம், இன்னொருத்தரை போட்டுடலாம். இவர் சொல்கிறார், இல்லைண்ணே, கொஞ்சம் பேர் தான் இருக்காண்ணே, கொஞ்சம் பேர் தான் இருக்கேன். ஒருவரை ஒருவர் தாங்கி இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். இவர் சொல்றாரு, நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட், இன்டர்நேஷனல் சர்ச், உயர்ந்த மனுஷன், பெரிய ஸ்தாபனம். இவர் சொல்றாரு, நீ அசம்பிளி, நான் ஐபிசி, நாங்க வெள்ள வெள்ள போட்டு தான் கம்யூனியன் கொடுப்போம், கலர் சட்டை போட்டா கம்யூனியன் தரமாட்டோம், காலை கழுவுனா தான் கம்யூனியன் கொடுப்போம், மருந்து சாப்பிட்டா பரலோகத்துக்கு போக மாட்டோன்னு சொல்கிற ஆட்கள் நாங்கள். உன்னை விட நான் பெரிய ஆள், நாங்கள் தான் சுத்தமான பரிசுத்தர்கள். இவர் சொல்கிறார், நான் பேப்டிஸ்டுங்க, என்னையும் சாத்திங்க பேப்டிஸ்டுங்க. அவர் சொல்ல நான் சிஎஸ்ஐங்க, சிஎஸ்ஐ என்னையும் சாத்திங்க, பரலோகத்துக்கு எனக்கும் டிக்கெட் வாங்கி கொடுத்துரு. அவர் பின்னால் வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இந்த பாரு, நீ கிறிஸ்மஸ் கொண்டாடுற ஆள், நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். இவர் அவர் சொல்கிறாரு, நாட்களை விசேஷித்துக் கொள்கிற பின்னால் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் தனக்கென்று இல்லை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், கொள்ளாதவன் தானான். ஓ, அப்படி ஒரு வசனம் இருக்கோ. ஆனால் இந்த வார்த்தை இணைச்சதுன்னா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இந்த வசனம் நம்மளை இணைச்சிட்டுன்னா, வசனம் என் தோளில் சுமக்கிறதுக்கு என்னென்னா, இந்த ஆள் வளர வேண்டிய அளவாக வளர்ந்துருவான், என்னையை பார்த்தே வளர்ந்துருவான், ஏன்னா நான் வளர்த்தியா இருக்கல, ஏன் அளவுக்கு அவனும் வளர்ந்துருவான். கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே, அவ சொல்றான், கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே, உங்களுக்கு கிடைச்ச விளைச்சம் எனக்கு இன்னும் கிடைக்கலண்ணே, கிடைச்சிருண்ணே, கிடைச்சிரும், ஏன்னா வசனம் படிக்கிறேண்ணே, வசனம் வெளிச்சன்னு சொல்லியிருக்கேன், வசனத்தில் என்ன கிடைச்சிரும். இப்போ நீங்கள் வெள்ளை போட்டீங்க, நான் அன்னைக்கு புழு போட்டிருந்தேண்ணே, இப்போ வெள்ளை மெல்ல மெல்ல தான் வருது. உடனே இவர் சொல்றாரு, உண்மைதான், மருந்து சாப்பிட்டா சரீரம் மறுரூபமாக ஆகுதுன்னு நான் நம்புகிறேன், மருந்து சாப்பிட்டா இயேசு வரும்போது மறுரூபமாகாதுன்னு நம்புகிறேன். ஆனால் 30 லட்சம் ஜனம் இருக்குது, அவங்க தண்ணி போடுறதுக்கு நம்ம ஒன்றா இருப்போம். சத்திரி சிரிச்சுக்கிட்டு நம்மளை பார்த்து ஒரே சாமியை கும்பிடுற உனக்குள்ள இத்தனை பிரிவு, நாங்கள் 33 கோடியை கும்பிடுறவங்கள ஒரே ஆளாக இருக்கிறோம். 33 கோடி கொண்டாடுறோம், ஒன்றா இருக்கிறான், ஒரே தேவனை கும்பிடுறேன், 33 கோடியாக இருக்கான். பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்மளை மாதிரி முட்டாளுங்க உலகத்திலே இருக்க மாட்டான். கஷ்டமான ஸ்டேட்மெண்ட் இல்லை, கஷ்டமான ஸ்டேட்மெண்ட்டு. சரீரத்தில் பிரிவினை உண்டோ, கிறிஸ்துவின் சரீரத்தில் பிரிவினை உண்டோ, கிறிஸ்துவின் சரீரத்தில் இந்த தேசம் சுதந்திரிக்கப்படணும். ஒன்று செய்வோம், வசனம் நம்ம இணைக்கட்டும், அந்த வெளிச்சத்தில் மற்றவர்கள் நடக்கட்டும். எனக்கல்ல, எனக்கல்ல, அவருக்கு மாத்திரம் மகிமை சேர்க்கிறதுக்கு ஒரு சின்ன கூட்டத்தை எழுப்பிடுவேன். இப்போ இவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, எப்பா எப்பா, நீங்கள் உங்களுக்கு காணிக்கலப்பா, ஜனத்துக்கு காணிக்கிறீங்க, ஏன்னா ஜனத்தை தேவன் நேசித்ததுனால தான் உங்களை ராஜாவாக்குறாருப்பா, ஜனத்தை நேசிந்தால் உங்களை ஆசாரியராக்கிறார், ஜனத்தை நேசிந்தால் சிநேகத்தினால் உங்களை செஞ்சிருக்கிறார். நான் சொன்ன வேலை நம்புகிறீர்கள், உங்களுடைய ஆரவார துணி எனக்கு விளங்குகிறது. ஒரு பெரிய ஆபத்து இந்த தேசத்துக்கு கடந்து வருகிறது. இந்த நேரத்தில் நாம் இணைந்து செயல்படுவதற்கு வேற்றுமைகளை மறந்து பிரிவினை ஆவிகளை தள்ளிவிட்டு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லைன்னு சொல்கிறதுக்கு நான் இனிமேல் ஒரு சின்ன கூட்டத்தை என் சபையில் போய் ரெடி பண்ணுவேன். எதையும் கொடுக்க அவங்களுக்கு நான் வாழ்ந்து காண்பிப்பேன் அவங்களுக்கு. அதனால தான் இயேசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உங்களுக்கும் மனசார்ந்த வாங்க, இதுதான் இயேசுவா சொல்ல முடிஞ்சது, நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உங்களுக்கு மனசிருந்த வாங்கயா. அந்த சவாலை விடுற இடமாக நீங்க மாறிடணும். ஒவ்வொரு சபையிலும் ஒரு சின்ன கூட்டத்தை எழுப்பினா ஒவ்வொரு ஊர்லையும் வழி திறக்கும், புதிய வழிகள் திறக்கும், தேசம் தேவனுடையதாகும். அதை நம்புகிறவங்க மாத்திரம், நீங்கள் உங்களுக்கு நான் பேசுனதில் நம்பிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக உட்காந்துக்கலாம். அகஸ்டின் ஜெபமாக இருக்குது, நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு வரல, ஆண்டவர் உங்களோடு கூட பேசினது உண்மைன்னா. நான் சபைக்கு போய் யாரெல்லாம் தன்னையே வெறுத்து ஜனத்தை நேசிக்கிற ஆண்டவரை பார்த்ததுனால தன் சரீரத்தையும் தன் சுகத்தையும் இழக்க ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை நான் எழுப்ப போகிறேன்னு சொல்கிற ஊழியக்காரங்க மாத்திரம், யாரும் கண்ண முட வேண்டாம், எழுந்து நின்று. ஐயா, எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, தனியாக ஓடி ஓடி கெட்டு போயிட்டோம், நாங்கள் சூப்பர் ஸ்டார் மாதிரி வேலை செஞ்சிட்டோம், இது யோசுவாவின் காலம். நாங்கள் ஒரு சின்ன கூட்டத்தை, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்புறதுக்கு எங்களுக்கு இருக்கிற குறைகளை தேவன் மன்னிக்கும்படியாக, ஜனத்துக்காகத்தான் எங்களை ராஜாவாக்கி இருக்கிறாரு. ஜனத்தை தேவன் நேசிக்கிற காரியத்தை பார்த்து நான் திருந்துறதற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஒப்புக்கொடுத்தலோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த பாடலை நம்ம 24 பாடலாம். தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே புதிய ஆவி என்ற தலைப்பிலே உங்களோடு இடைப்படுகின்ற ஜீவ வார்த்தையானது, அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். எசேக்கியேல் 11:19. கடைசி காலங்களிலே கர்த்தர் நமது மனதில் எழுதக்கூடிய புதிய உடன்படிக்கையை செய்தருளுவார். அந்த உடன்படிக்கையின்படி நமது உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுப்பார். பழைய ஏற்பாட்டில் தலையிலே எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணினவர் இப்பொழுது உள்ளத்தை அபிஷேகம் பண்ணுகிறார், புதிதான ஆவியை கொடுக்கிறார், சதையான இருதயத்தை அருளி செய்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் எழுதும் போது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 4:23-24 இவ்வாறு கூறுகிறது. கர்த்தர் என்னை ரட்சித்த போது அதுவரை என்னை அழுத்தி கொண்டிருந்த டிப்ரெஷன் என்னை விட்டு நீங்கினதை உணர்ந்தேன். ஒரு பெரிய பாறாங்கல் என்னை விட்டு நீங்கினது, இருளின் ஆதிக்கம் என்னை விட்டு விலகினதை உணர்ந்தேன். மட்டுமல்ல, கர்த்தர் என்னை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றினார், பரலோக குடும்பத்தின் அங்கத்தினராய் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படியாக ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த ஊழியக்காரன் தொடர்ந்து தன்னை பற்றி சொல்லுகிறார். தன்னுடைய சாட்சியும் தன்னுடைய மனம் மாறுதலையும் எப்படி என்றால், என்னை விட்டு பழைய சினிமா மோகங்கள் ஒளிந்து போயின, கையில் புகைந்து கொண்டிருந்த சிகரெட் ஒளிந்து போனது, பழைய நண்பர்கள் எங்கே போனார்கள் என்றே தெரியவில்லை. பிசாசின் ஆதிக்கத்துக்குள் இருந்த நான் இயேசுவின் இரத்தத்தால் புதிய மனிதனாகி கர்த்தரோடு நடக்க ஆரம்பித்தேன். ரட்சிப்பை மட்டுமல்ல, கர்த்தருடைய புதிய ஆவியினாலே உங்கள் ஆத்மாவை அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களுடைய இருதயம் வறுமையா இருக்க கூடாது. புதிய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். இவ்வாறு அவர் அறிக்கை பண்ணுகிறார். ஒருமுறை டிஎல் மூடி என்ற பக்தர் விசுவாசிகளை பார்த்து, ஒரு கண்ணாடி குடுவையில் விஷவாயு நிறைய இருக்கிறது, அதை வெளியேற்றுவது எப்படி என்று கேட்டார். சிலர் அந்த கண்ணாடி குடுவையை கவிழ்த்து வைத்து விட்டால் விஷவாயு வெளியேறி போய்விடும் என்றார்கள். வேறு சிலர் அந்த கண்ணாடி குடுவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி கொண்டிருந்தால் வெளிக்காற்று உள்ளே போய் முழுவதும் சுத்தமாகிவிடும் என்றார்கள். மூடி பக்தன் சிரித்து கொண்டே, என்ன செய்தாலும் நீங்கள் 100 அந்த விஷவாயுவை வெளியேற்ற முடியாது. அதை வெளியேற்ற எளிதான ஒரு வழி என்ன தெரியுமா? இந்த கண்ணாடி குடுவை முழுவதையும் தண்ணீரால் நிரப்பிவிடும் போது விஷவாயுக்கு உள்ளே இடமில்லாதபடி தானாக வெளியேறிவிடும் என்றார். அதுபோல உங்களை புதிய ஆவியாகிய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற வேண்டாத அசுத்தங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், சாத்தானுடைய கேடுபாடுகள் எல்லாம் வெளியேறிவிடும். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்தை ஒரு நாளும் வறுமையாய் வைத்திராதிருங்கள். அப்படி வைத்தால் உள்ளே இருந்து வெளியேறிய பல அசுத்த ஆவிகள் இன்னும் வேறு 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உள்புகுந்து விடும் அல்லவா? உங்களை பரலோக ஆவியினால் நிரப்புங்கள். உங்கள் நினைவுக்கு, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். சங்கீதம் 92:10. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைய தினத்தில் வாழ்வும் வார்த்தையும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறோம். ஆமேன்.

ஒரு காதல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

worship you, Lord. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை எண்ணவே முடியாது. ஆனால் அதை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நினைத்து நன்றி செலுத்துகிறோம். எத்தனை கோடி நாவுகள் இருந்தாலும் எத்தனை வார்த்தைகளாலும் நீர் செய்த நன்மைகளை விவரிக்கவே முடியாது ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய மகிழ்ச்சி உம்முடைய நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்வதும் உம்மை துதிப்பதும் எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளை நினைக்கிறோம், உம்முடைய இரக்கங்களை பாடுகிறோம். ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களுக்கு ஜீவன் தந்து ஜீவனை தீங்குக்கு தப்புவித்து ஏற்ற சமயத்தில் எங்களுக்கு சகாயங்களை கொடுத்து எங்களை ஜீவனோடு காப்பாற்றுகிறீரே உமக்கு நன்றி. குறைவில்லாமல் எங்களை பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றி. உம்முடைய அன்பை நினைக்கிறோம், உம்முடைய இரக்கங்களை நினைக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆத்துமாவி கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. தேவன் எதையும் மறக்கும்படி செய்யவே இல்லை. அவைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தான் ஆண்டவர் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி எழுதியிருக்கிறது, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை சீக்கிரத்தில் அவர்கள் மறந்து போனார்கள். அதனால அவங்க கூடாரங்களில் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் அவர்களுக்கு கொடுத்த விடுதலை, அவர்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு, அவர்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தி வழி நடத்தி வந்ததை சீக்கிரமாக மறந்துட்டாங்களாம். அதனால கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமா இல்லைன்னு வாசிக்கிறோம். இந்த காலையில் நம்முடைய உள்ளம் நன்றினால் நிறைந்த ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நான் மறக்க மாட்டேன், உம்முடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்தமை நான் ஸ்தோத்தரிப்பேன், உமக்கு நன்றி சொல்லுவேன். எத்தனை பேர் ஸ்தோத்திரிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க?

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருடைய உள்ளம் நன்றினால் நிறைந்திருக்கு. இந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நாம் நிற்பதும் நிர்மூலமாக ஆதரிப்பதும் அவருடைய கிருபையே. அந்த கிருபைக்கு முடிவே இல்லை, அந்த இரக்கத்திற்கு அளவே இல்லை. ஒவ்வொரு நாளும் இலவசமாக தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுத்த கிருபைகளை நினைக்கும் போது, தேவனே தேவனே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். உம்முடைய அன்பை நினைக்கிறோம், உம்முடைய அன்பை நினைக்கிறோம். ஹல்லேலூயா, we worship you.

பொதுவாக இந்த 103 சங்கீதத்தை நாம் ஒரு ஆராதனையுடைய முடிவில் சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் அந்த சங்கீதம் வெறும் முடிவில் மாத்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் நம்புகிறேன் ஒரு ஆராதனையின் ஆரம்பத்திலேயே அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தானே, ஒரு முறை சத்தமாக சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூ நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வாழவை இது போல் ஆகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம், 6 வாசிக்கலாம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷருடைய நாட்கள் புல்லு கொப்பா இருக்கிறது, பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படியே செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களில் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹலலூயா, ஹலலூயா. அவர் செய்த ஒரு கிரியை நீ மறக்காதே.

நம்முடைய தேவன் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you, Lord.

கரங்களத்தில் அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நமக்கு செய்த உதவிகள், நமக்கு கொடுத்த உபகாரங்கள், அவர் நம்மேல் பாராட்டின உருக்கம், அவருடைய உண்மை, அவர் நம்மை உயர்த்தி வந்தது, நம்மை உருவாக்கின வழிகள், நம்மை விட்டு விலகாமல் நம்மை வழிநடத்தி வந்த வழிகள். எல்லா நாவும் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. தேவனுடைய உபகாரங்களையும் அவருடைய உதவிகளையும் மறவாமல் வாயை திறந்த ஆண்டு நன்றி சொல்லுவோமா? ஓ லார்ட், யூ ஆர் எ குட் காட். ஓ லார்ட், யூ ஆர் எ குட் காட். யூ ஹவ் பீன் சோ குட் டு மீ. யூ ஹவ் பீன் சோ குட். வி மேக்னிஃபை. ஒரு நன்றி உள்ள கூட்டம் எழும்பட்டும். ஓ, வி மேக்னிஃபை யுவர் நேம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சங்கீதம் 121 7வது வசனம். டிஎல் மூடியின் பாடகர் சாங்கி ஒரு முறை நீராவி படகிலே சென்று கொண்டிருந்தார். அவரோடு படகில் சென்று கொண்டிருந்தவர்களின் விருப்பத்திற்கு இணங்க ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம் என்ற பாடலை பாடினார். அவர் பாடி முடித்ததும் ஒரு மனிதன் சாங்கியிடம் வந்து, நீங்கள் எப்போதாவது இராணுவத்தில் வேலை செய்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு சாங்கி, ஆம், நான் 1860 இராணுவத்திலே வேலை செய்தேன் என்றார். அந்த மனிதன், நானும் அப்போது இராணுவத்தில் தான் வேலை செய்தேன். அப்பொழுது ஒரு நாள் நீங்கள் உங்கள் பணியில் நின்று கொண்டிருந்தீர்கள். உங்களை பார்த்ததும் என் துப்பாக்கியை பயன்படுத்தி உங்களை கொன்றுவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அப்போதும் நீங்கள் ஒரு பாடலைத்தான் பாடிக்கொண்டிருந்தீர்கள். நான் உங்களை கொல்வதற்கு என் துப்பாக்கியை ஆயத்தம் செய்துவிட்டேன். நீங்கள் பாடிக்கொண்டிருந்த அந்த பாடலை பாடி முடித்த பின்பு நீங்கள் சற்று முன்பு பாடிய ரட்சா பெருமானை பாரும் என்ற பாடலை இரண்டாவதாக பாட ஆரம்பித்தீர்கள். அப்பொழுது அந்த பாடலில் ஏசுநாதா ஏசுநாதா உந்தன் சொந்தமாயினோம் என்ற வரிகளை நீங்கள் பாடிய போது என்னுடைய பழைய நினைவுகள் எனக்கு வந்தன. என் தாய் ஒரு பக்தி வைராக்கியமான தாய். எனக்கு அதே பாடலை பல முறை அவர்கள் பாடி காட்டியிருக்கிறார்கள். அந்த பாடல் வரிகளை கேட்ட பின்பு என்னால் உங்களை கொல்ல முடியவில்லை. என் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டேன். பிற்பாடு இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிய தேவன்தான் உண்மையான தேவனாக இருக்க முடியும் என்று பல வருடங்கள் கழித்து அந்த சாட்சியை சாங்கியிடம் கூறினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வரும் சகல ஆபத்துகளிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறார். ஒருமுறை எசேக்கியா ராஜாவின் காலத்தில் அசீரியர்கள் எருசலேமுக்கு விரோதமாக வந்தார்கள். சனகிரிப் என்ற அசீரிய ராஜா லட்சக்கணக்கான போர் வீரர்களோடு எருசலேமுக்கு விரோதமாக வந்தான். இதை பார்த்த எசேக்கியா மிகவும் பயந்தார். தேவனிடம் அன்றாடி ஜெபித்தார். எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்தான். சனகிரிப்பும் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்பி போய்விட்டான். எசேக்கியா ராஜாவுக்கோ அல்லது எருசலேமுக்கோ ஒரு தீங்கும் அவனால் செய்ய முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, தேவன் தமது பிள்ளைகளை எல்லா ஆபத்திலிருந்தும் பாதுகாக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்த தேவன் அனுமதிப்பதில்லை. நமக்கு தீமை செய்யும்படி தேவன் ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் கொடுக்க மாட்டார். நம்மை சுற்றிலும் இருக்கும் தேவனுடைய பாதுகாப்பு வேலியை கண்டு அவர்கள் புறமுதுகிட்டு ஓடிப்போவார்கள். இதே போலவே நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தரும் நமது வியாதிகளோ அல்லது பொருளாதார கஷ்டங்களோ நம்மை மேற்கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார். தேவன் நம்மை அவருடைய கண்மணியைப் போல பாதுகாக்கிறார். தம்மை நம்பும் மனிதர்களுக்கு அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். ஆகவே நாம் எதை பார்த்தும் அஞ்ச தேவையில்லை. நமது தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வார்.

ஒன்று கொரிந்தியர் 9 அதிகாரம். நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாய் இருக்கிறீர்கள் அல்லவா? நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டால் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதுக்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை? எவன் தன் சொந்த பழத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாய பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதி இருக்கிறதே. தேவன் மனிதர்களுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதி இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடம் படுகிறோம். ஆசாரிய ஊழிய செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிட செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவர்களின் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படியிருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுவதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவர் அபத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கரியாயிருந்தால் எனக்கு ஐயோ! நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலர் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்குறான உத்தியோகம் எனக்கு ஒப்பிக்கப்பட்டிருக்கிறதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டா இருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாமதாவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவும் ஆனேன். நியாய பிரமாணமே இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாயிருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனனுக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாமானேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாய் இருக்கும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சி அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாள் தியான பகுதியாக மத்திய 7:1-5 நாம் வாசிப்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அதனால இந்த 5 வசனங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. இதில் மெயினாக நாம் பார்க்கிறோம் என்றால் என்னவென்றால், நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு. நாம் மற்றவங்களால் குற்றவாளி என்று தீர்க்கப்படாது இருக்கணும்னா நாம் முத மற்றவங்கள குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரம் என்று சொல்கிறார். நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காமல் அடுத்தவர்கள் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறோம் என்று சொல்கிறார். நம்ம உத்தரம் என்றால் ஒரு பெரிய வாரம் மாதிரி, வார சைஸ். அடுத்தவங்களில் இருக்கிற காரியம் பார்த்தா ஒரு துரும்பு மாதிரியா. இன்றைக்கி நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நாம் உணராமல் அடுத்தவர்கள் கண்களில் இருக்கிற துரும்பை பார்த்து அதை எடுத்து போடட்டும் என்று சொல்கிறோம். நமக்குள்ளார திருத்த வேண்டிய காரியம், திருந்திக் கொள்ளக்கூடிய காரியங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் நாம் அதை பார்க்காதபடிக்கு நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தவர்களுடைய குறைகளையும் குற்றங்களும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம், ஒரு தேவ மனிதன் சொன்னது ஞாபகம் வருது. அவர் ஒரு ஊரில் ஆராதனை எடுத்து கொண்டிருக்கும்போது, அந்த ஆராதனை வேலையில் அந்த சபையிலேருந்து ஒரு 3 வாலிபர்கள் டான்ஸ் ஆடிக்கொண்டு அந்த புல்பிட்டை நோக்கி வந்தார்களாம். இவர் பார்த்து அந்த 3 நபரை அந்த ஆடி பாடி அந்த புல்பிட்டை நோக்கி வரவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியாக அவரை ரொம்ப உற்று நோக்கி கொண்டிருந்தாராம். அப்போ இந்த ஊழியக்காரை நோக்கி பார்த்தாராம். அப்போ இவருக்கு தரிசனமாக பிரதட்சமாக அவர் கண்களுக்கு தெரிகிறது. ஆண்டவர் புல்பீட்டில் நின்றுக்கிட்டு அதை ரசிக்கிறது. அப்போ நான் சொன்னார், என் பிள்ளைகள் ஆடி பாடுறதை நான் மகிழ்ச்சியோடு பார்க்கும்போது நீ எதற்கு அவருக்கு அவர் மேலே நீ எரிச்சலும் கோபமும் படுகிறாய், அவளை ஏன் குற்றவாளி என்று தீர்க்கிறாய் என்று சொன்னாராம். அப்போ பாருங்கள், அன்பனுடைய நம்ப பார்வை வேறு, ஆண்டுடைய பார்வை வேறு. ஆண்டுடைய கண்ணோட்டத்தில் அவங்க என்ன காரியத்துக்காக அதை செய்தார்கள் என்று அவர் வேறு விதமாக பார்க்க, நாம் வேறு விதமாக பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய பார்வை ஆண்டுடைய பார்வைக்கு ஈக்குவலாக மாறணும். அதனால் நம்ம கண்ணில் இருக்கிறத நம்ம பார்க்கணும், நம்ம முதுவை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் வேதத்தில் கூட யூதா என்ற பொதுவான நிருபத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறோம். அந்த ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அதில் 9வது வசனம், பிரதான தூதனாகிய மீகாள்வேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடைய தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அப்போ ஒரு தூதர்களுடைய குணாதிசயம் என்ன? குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றான். இன்றைக்கி அந்த தூதர்களுடைய குணாதிசயத்தில் நாம் மாற வேண்டும் என்பது தான் ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட குணாதிசயத்தில் இருக்கிறோம்? குற்றப்படுத்துகிறது சாத்தானுடைய குணாதிசயமாக இருக்கிறது. தேவ தூதர்களுடைய குணாதிசயம் குற்றப்படுத்துவது அல்ல. இன்றைக்கி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தில் கூட ஒவ்வொருவரை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலே அந்த குற்றப்படுத்துகிற காரியம் என்பது அது பிசாசுக்கு உரித்தாதது. அதை நாம் அறிந்து அதிலிருந்து நாம் விடுதலையாக நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக அந்த குற்றப்படுத்துகிற குணம் நம்மளை விட்டு போகும். நான் இலங்கை தேசத்துக்கு போயிருக்கும்போது போய் இறங்கின உடனே அந்த அங்கே இருக்கிற மக்கள் என்னோடு சொன்ன காரியம் என்னவென்றால், 2 மிகவும் ஃபேமஸான ஒரு பிரபலமான 2 ஊழியக்காரர்கள் அப்போ தான் அவங்க தேசத்துக்கு வந்துட்டு போனாங்களாம். அதில் ஒரு ஊழியக்காரர் வந்து இன்னொரு ஊழியக்காரை மேடையில் அவ்வளோ மட்டமாக அவ்வளோ குற்றமாக சினிமாக்காரங்களாம் வச்சு கூத்தடிக்கிறாரு, ஒரு ஆச்சா போச்சான்னு சொல்லி பயங்கரமாக மட்டமாக பேசியிருக்கிறாரு. ஆனால் அந்த மக்கள் அந்த குற்றப்படுத்தின சுவரை பொறுத்து இவங்க ரொம்பவும் மனசு கஷ்டமாக சொன்னாங்க. ஐயோ, இவர் நான் என்னவோ நினச்சேன், இவர் இவ்வளோ உயர்வாக நினச்சோம், இவர் அப்படி மெசேஜ் கொடுக்குறாரு, இப்படி மெசேஜ் கொடுக்குறாரு. ஆனால் இன்னொரு ஊழியக்காரர், சக ஊழியக்காரர் இவரை குற்றப்படுத்துவதுக்கு இவர் யார் அப்படின்ட்டு சொல்லி அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள். அன்பாலே, இது இந்த காரியம்லாம் நாம் அறியாததுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகரை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் ரோமர் 2:1-2 இப்படியாக சொல்கிறது, இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. ரோமர்லேயும் பவுல அழகாக கூறுகிற, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அதனால இன்றைக்கி இந்த வார்த்தையை கொஞ்சம் அர்த்தத்தை நம்ம உணர்வோம். யாரானாலும் சரி, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, நீ குற்றமாய் தீர்க்கிறவைகளை நீயே செய்கிறபடியால் நீங்கள் மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னையே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அன்பால் இது அறியாதபடிக்கு அநேகர் இன்றைக்கு நாம் தேவ கோபத்துக்கு ஆளாகிறோம். அதனால் நாம் இன்றைக்கு சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அதை புரிந்து கொண்டு மற்றவர்களை நாம் குற்றவாளியாக மாற்றாமல், அவர்களை குற்றம் தீர்க்காமல், அவர்களை ஆண்டவருக்கு, அவருங்க குற்றமே செஞ்சாலும் நீ அவங்களை குற்றம் தீர்க்க வேண்டாம், அவரை ஆண்டவர் கண்டிப்பாராக என்று எப்படி தேவ தூதர்கள் யூதாவிலே சொல்லி அந்த மிகால் வேலையை சொல்லி ஆண்டவருனை குற்றம் தீர்ப்பாராக என்று சொல்லி விடுகிறானோ, அதே போல் நாமும் ஆண்டிடத்தில் விட்டுரும். அவங்கவுங்க பாடுகள் அவனுடைய கிரியைக்குத்தக்க பலனை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறார். அதனால் மாயக்காரனேன்னு சொல்கிறார் நம்மளை பார்த்து. முன்னே உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, அடுத்தது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா என்றார். அப்போ நம்ம கண்ணில் இருக்கிற நம்ம சுத்தப்படுத்துவோம், நம்மகிட்ட இருக்கிற குறைகளை குற்றங்களை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி அதை தாழ்த்தி அதை முதலாவது நாம் சரி பண்ண நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபை ரக்கம் நிறைந்த நீ தகப்பனே, இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை இன்னும் ஆழமாய் ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து இதிலிருந்து நாங்கள் விடுதலையாக, அந்த குற்றப்படுத்துகிற அந்த குணத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக, தேவ குணத்தை பெற்ற தேவ சாயலை என்னை இவங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை கரம்பிடித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே, ஆமே. காட் பிளஸ் யூ அன்மான்லே. இனி யாரையும் நம்ம குற்றப்படுத்த வேண்டாம், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நம்மளை நாம் திருத்திக் கொள்வோம், நம்மளை குற்றவாளியா என்று அதிலிருந்து விடுவித்துக் கொள்வோம். கர்த்தன் உங்களையும் ஆசிரிப்பார், என்னையும் ஆசிரிப்பாராக. ஆமே. தேங்க்யூ.

சொல்லுங்களேன், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், நாம் வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா.

அமென். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடிக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன். எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

அமேன். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளாய் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவனோடு கூட இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுவோம்.

们，哈利路亚，哈利路亚。தானியேல் க்கு விரோதமாய் கையெழுத்து போடப்பட்டது. தானியேலுக்கு விரோதமாய் கையெழுத்து போடப்பட்ட போது தானியேல் பயந்ததாக வேதத்தில் நாம் வாசிக்க முடியல. தைரியமாயிருந்தான், என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார், நான் நம்பி இருக்கிறவர் நார் என்று அறிவேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பயப்படவே இல்லை, பயப்படவே இல்லை. யோசேப்பு சொந்த சகோதரர்கள் பகைத்து விற்று போட்ட போது அவன் பயப்படவே இல்லை, அவன் நம்பி நான் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் சில காரியங்கள் செய்யப்பட்டு பயமோடு இந்த வேளையிலே வந்திருந்தால் விசுவாசத்தோடு சொல்லுங்க, பயம் இல்லை, பயம் இல்லை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான், ஆபத்து நிறைந்த பாதைகளிலே போனான். ஒரு ராஜா வந்து அவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு போனான். அப்பொழுதும் நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் சொல்ல, பயம் இல்லை, பயம் இல்லை, தேவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமின் மனைவி நிமித்தம் ராஜாவை வாதித்தார், ராஜாவை வாதித்தார். நல்ல நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நீங்கள் அவருடைய கண்களில் அருமையானவர்கள். சொல்லுவோமா விசுவாசத்தோடு?

நமக்கு விரோதமாய் உள்ள சகலவற்றையும் நமக்கு சார்பாய் திருப்புகிற தேவன் அவர். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லியிருக்கிறாரே. துதிப்பீங்களா? ஆண்டவருக்கு சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், இரனோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

அவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு, எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர், என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறேன் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிரதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது

ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது மிக லேசான காரியம், லேசான காரியம். பெரிய கோலியாத் முன்னாடி நின்னாலும் சிறுப்பையின் தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துவது மிக லேசான காரியம் சுவாமி. எனக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுவது உமக்கு லேசான காரியம். மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லுங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க ஏசப்பா, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எஸ் நன்றி ஆண்டவரே, நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை உமக்கென்று உருவாக்கி வணைந்து பயன்படுத்துவது லேசான காரியம். என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் சுவாமி, உடைய கரங்களில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்கும் சுவாமி. Thank you Father, thank you Lord, thank you Jesus. ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, லேசான காரியம், எதுவுமே ரொம்ப லேசான காரியம். Thank you Father. ஒரு முறை கூட ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சூழ்நிலையை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். மாற்றுங்க.

பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்திலே ஜெயம் எடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சார். உன்னுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அந்த மாபெரும் நாடகத்தை நடத்திய பொறுப்பாளர்களுக்கு அன்றைய காலநிலை அறிவிப்பு துக்கத்தையே தந்தது. காரணம், இன்னும் பல மணி நேரங்களுக்கு பனிப்பொழிவு இருக்கும் என்பதே அந்த அறிவிப்பு. அது மட்டுமல்ல, ஒரு சிறிய கூட்டத்திற்கு முன்னால் தங்களுடைய முழு முயற்சியோடு நடத்தும் அந்த நாடகத்தினால் என்ன பயன் இருக்கப் போகிறது என்பது அவருடைய சோர்வுக்கான இரண்டாவது காரணம். ஆனால் அந்த குழுவின் வழக்கத்தின்படி எந்த தங்கு தடையும் இல்லாமல் நாடகத்தை நடத்தி முடித்தார்கள். மிகச்சிறிய ஒரு கூட்டமே அங்கு வந்திருந்தது. நாடகம் முடிந்தபொழுது ஒரு சிறிய தாளில் எழுதப்பட்ட ஒரு வாசகத்தை ஒரு தன்னார்வ தொண்டர் நாடக மேடையின் பின்னால் இருந்த பொறுப்பாளர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். அந்த குறிப்பு அந்த நாடகத்தை பார்க்க வந்த ஒருவர் எழுதி கொடுத்து அனுப்பியது. அந்த காகிதத்தை திறந்து அந்த பொறுப்பாளர் வாசிக்க தொடங்கினார். "நீங்கள் இன்று செய்தது மிகவும் சிறப்பான பணி. நாடகத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை நான் மிகவும் உற்சாகப்படுத்தப்பட்டேன். என்னுடைய அன்பான முழு மனதான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்" என்று எழுதப்பட்டிருந்த அந்த காகிதத்தின் அடியிலே அந்த நாட்டின் அரசன் கையொப்பமிட்டிருந்தார். இது உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவம் பல நூறு ஆண்டுகளாக அநேக பேச்சாளர்களையும் நாடக கலைஞர்களையும் பாடகர்களையும் இசைக்கலைஞர்களையும் உற்சாகப்படுத்துகின்ற ஒரு சம்பவமாகும். நமது செயல்களை பார்ப்பவர்களோ கேட்பவர்களோ பெரும் கூட்டமாய் இருக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை. நாம் நமது கடமையை மிகச் சிறப்பாக செய்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அன்பு நண்பரே, நீங்கள் இன்று எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் உங்கள் முழு முயற்சியோடு முழு திறமையோடு சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உந்துதலோடு செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்களா என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் உங்களை படைத்து, உங்களை பாதுகாத்து, உங்களுக்கு இந்த திறமைகளையெல்லாம் தாளந்துகளையெல்லாம் கொடுத்தவர் எப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எனவே வாயால் உங்களை போற்றும் மனிதர்களுக்காக காரியங்களை செய்யாமல் மறைவாயிருந்து சகலத்தையும் கண்டு மகிழும் கடவுளுக்காக உங்கள் காரியங்களை செய்யுங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பணி சிறிய பணியோ இல்லை பெரிய பணியோ என்பது முக்கியமல்ல. நான் செய்யும் காரியத்தை என் முழு மனதோடு முழு முயற்சியோடு சிறப்பாக நான் செய்கிறேனா என்பதுதான் முக்கியம். இந்த நாள் உங்களுக்கு அப்படிப்பட்ட சிறந்த நாளாக அமைய உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம்.

நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பின்மாற்றத்திலிருந்து பின்மாற்றம், பேக்ஸ்லைடிங் ஃப்ரம் பேக்ஸ்லைடிங். வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 6:12. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரெடுக்கிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதுமாயிருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்பு குறைவுகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 18:14. ஒருவரும் கெட்டு போவது விண்ணுலக தந்தையின் விருப்பம் அல்ல. It is not my heavenly father's will that anyone should perish. பின்மாற்றம் என்றால் கிறிஸ்துவை மறுதலித்தல் என பொதுவாக கூறப்படுகிறது. அதில் வகைகள் உண்டா? ஆன்மீக காரியங்களில் உற்சாகம் குறைவதும் பின்மாற்றமா? பின்மாற்றத்திலிருந்து மீள முடியுமா? இவைகளை குறித்து இன்று காண்போம். பின்மாற்றம் என்பது திடீரென்று அல்ல, படிப்படியாய் நிகழும். பின்மாற்றத்தில் இரு வகை உண்டு. ஒன்றிலிருந்து திரும்புதல் சாத்தியம், அடுத்ததிலிருந்து பொதுவாக மீளுவது அரிது. முதல் வகையிலும் கூட 3 நிலைகள் உண்டு. முதலாவது, கடவுள் மீதுள்ள ஆதி அன்பு, ஆன்மீக காரியங்களில் உள்ள ஆர்வம், இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவுபட துவங்கும். அடுத்து வருவது தூய்மையின் இழப்பும் பாவத்தின் மேல் வெற்றி இல்லாத ஒரு நிலையுமாகும். இவ்விரு நிலைகளில் இருந்தாலும் எழுந்து வர வாய்ப்புண்டு. உடன் சகோதரர்கள் இதற்கு உதவ வேண்டும். இவ்விதம் உதவுபவன் ஓர் ஆன்மாவை சாவியிலிருந்து மீட்டு ஏராளம் பாவங்களை மூடுகிறவன் என்று திருமறை பாராட்டுகிறது. அந்த வசனங்களை வாசிக்கிறேன். யாக்கோபு 5:19-20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஓர் ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று இருக்கிறது. பின்மாற்றத்தின் 3 நிலை, அதாவது அதனுடைய ஏறத்தாழ கடைசி நிலை என்று சொல்லலாம், அது விசுவாசத்திலிருந்தே விலகி கள்ள போதகத்தில் சிக்கிக் கொள்ளுதலாகும். இதை ஒரு புற்றுநோய் என்று பவுல் 2 தீமோத்தேயு 2:17 அழைக்கிறான். கடவுளின் கிருபையையும் நாம் நாடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை நோக்கி பார்த்தால் இதையும் குணமாக்கலாம். ஆனால் கடவுளின் பணியாளர் கடவுள் அவர்களுக்கு மனந்திரும்புதலை அருளவும் பிசாசானவனின் விருப்பத்திற்கேற்ப அவனால் பிடிக்கப்பட்ட அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கவும் அவர்கள் அவர்களுக்கு சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் கவனமாய் அவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும். இது முதல் வகை பின்மாற்றத்தை குறித்த 3 படிகள். 2 வகை பின்மாற்றம் ஒன்று உண்டு. அது கிறிஸ்துவை வெளிப்படையாக மறுதளித்து புறம்பே தள்ளிவிடுவது.
பொதுவாக இதற்கு பரிகாரம் காண்பது அரிது. இதை குறித்துதான் எபிரேயர் 6:4-6 இப்படி வாசிக்கிறோம், ஒரு முறை ஒளியை பெற்று விண்ணக கொடையை சுவைத்தவர்கள், தூய ஆவியை பெற்றவர்கள், மற்றும் கடவுளின் நல்ல வார்த்தையையும் வரவிருக்கின் உலகின் வல்லமையையும் சுவைத்தவர்கள் நெறிப்பிழைந்து விடின் இவர்களை மனமாற்றி மீண்டும் புத்துணர்வு பெய்ய செய்வது அரிது. ஏனெனில் இவர்கள் இறைமகனை தாங்களே சிலுவையில் அறைந்து வெளிப்பாடாக இழிவுபடுத்துகிறவர்கள் ஆவர். வார்த்தைகள் எவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறது பாருங்கள். ஒருவேளை சாப்பாட்டிற்காக தன் தலைப்பேற்று உரிமையை விற்ற ஏசாவை போல் இவர்கள் சீர்கட்டவர்கள் என்று இப்படிப்பட்டவர்களை திருமறை குறிப்பிடுகிறது. தலைப்பேற்று உரிமையை விற்று போடுவது என்பது கடவுளின் பார்வையில் அந்த வாரிசில் வரவிருந்த மேசியாவாகிய இயேசுவையே புறக்கணிப்பதாகும். அதற்கு சமம். இதுவே சாவுக்குரிய பாவம் என்று யோவான் தன்னுடைய முதல் நிருபம் 5:16-17 குறிப்பிடுகிறான். இப்படிப்பட்டவர்களுக்காக பிறர் வேண்டினாலும் சம்பந்தப்பட்டவர் மனம் திரும்பினால் அன்றி அவர்களுக்கு பரிகாரம் இல்லை. இவர்களையும் உடன் சகோதரர்கள் விட்டு விடாமல் சென்று அவர்களை பார்த்து சந்தித்து அன்புடன் பேசி அவர்களின் சந்தேகங்களையும் தடுமாற்றங்களையும் போக்கி எப்படியாவது திரும்பவும் கிறிஸ்துவின் அன்புக்குள் கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை இன்று தொலைக்காட்சியில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எவராவது நான் இப்பொழுது குறிப்பிட்டுள்ள ஏதோ ஒரு பின்மாற்ற நிலையிலே நீங்கள் காணப்படுவீர்களானால், அருமையான தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் எழுதி பாடிய இந்த பாடலை உங்களுடைய பாடலாக்குங்கள்.

தேன் இந்த பாடல் உங்கள் பாடலாக நிசமாக உங்கள் இருதயத்திலிருந்து வரும் என்றால் கர்த்தர் திரும்பவும் உங்களை தமது மந்தையின் ஆசீர்வாதங்களுக்குள் கொண்டு வந்து முன்னிலைமையை பார்க்கிறோம்.

விட்டு பரமேறிய பிறகு கூட மறுபடியும் உம்முடைய அன்பின் பக்கமாக எங்களை ஈர்த்துக் கொள்வதற்குத்தானே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்தீர். ஆனாலும் செவியை கொஞ்சம் கூட உம்முடைய வார்த்தைகளுக்கு சாய்க்காமல் செவிட்டு விரியன் போல் தள்ளி தள்ளி விலகி செல்லுகிற எங்கள் மேல் கர்த்தாவே இன்னும் கிருபையாய் இந்த நாளிலே ஒரு நல்ல தியானத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். காலம் பிந்தி போவதற்கு முன்பதாக உம் பாதம் சரணடைய உமக்கு முன்பாக வந்து முகங்குப்புற விழுந்து அந்த இளைய குமாரன் எல்லாம் செலவழிந்து போன பின்பு ஒரு வேலைக்காரனாயினும் என்னை வைத்துக் கொள்ளும் என்று விழுந்த பொழுது தகப்பன் அவனை அணைத்து கட்டி அவனுக்கு எல்லா அந்தஸ்தையும் திரும்ப கொடுத்தாரே, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீர் இன்று காத்து கொண்டிருக்கிறீர். கரம் நீட்டி எங்களை அழைக்கிறீர். நாங்களும் எங்களுடைய கரத்தை உம்முடைய கரங்களுக்குள் கொடுத்து விட உதவி செய்யும். உம்மை போல் யாருண்டு எங்களை நேசிக்க இந்த பாலுலகில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பின்வாங்கிய சகோதரர்கள் சகோதரிகள் எவராயிருப்பினும் இந்த நாளிலே கர்த்தாவே நீர் இறங்கி அவர்களுக்கு மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று உம்முடைய நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய பாதங்களை பற்றி பிடித்து கொண்டு கர்த்தாவே செய்யும் என்று கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் கூட நீங்கள் அநேக காரியங்கள், தேவைகள், இப்பொழுது உள்ள சூழ்நிலையினால் எல்லாம் அடைப்பட்ட நிலையில் உள்ளவைகள் போன்றவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் கவலை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துவிட்டபடியினால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பங்களுடன் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஏனென்றால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் எவையெல்லாம் முடியாது, இது கூடாது என்று இருந்தீர்களோ அவற்றில் இன்றைக்கு வெற்றியை காணப் போகிறீர்கள். முதலாவதாக பார்ப்போம் தண்ணீர் குவியலாகி நின்றதை. யோசுவாவின் புஸ்தகம் 1:10 நாம் வாசிக்கையில், அங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கட்டளையிட்ட வார்த்தையின்படி யோர்தானை கடந்து அவர்கள் சுதந்தரிக்கப் போகும் தேசத்திற்கு நடத்தி செல்வதையும், வழியிலே அவர்களுக்கு எதிராக எழும்பி வருகின்ற பகைவர்களையும் யுத்தங்களையும் அவர்களை கர்த்தரின் பலத்த கரத்தினால் முறியடிக்கிறதையும் நாம் வாசித்து அறியலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3:15 நாம் வாசிக்கையில், அங்கே இயற்கையாக நடக்கிற ஒரு சம்பவத்தை, காலம் காலமாக நிகழ்ந்து வருகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்னவென்றால், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு தண்ணீர் ஓடும் என்பதை. இந்த சூழ்நிலையில்தான் இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா யோர்தான் வழியாக அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் தம் ஜனங்களுக்காக யோசுவாவின் புஸ்தகம் 3:13 ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நின்றது, சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கை பயணத்திலும் கர்த்தர் அநேக ஆசீர்வாதமான கானானை போன்ற வழிகளை வைத்திருந்தாலும் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாமலும் தடைகளாக காணப்படுகிறவர்களை கடக்க முடியாமலும் என்னதான் வழி? எப்படி நாம் தப்பிப்பிழைப்போம்? அறுப்பு காலம் முழுவதும் இப்படித்தான் தண்ணீர் கரை புரண்டு ஓடும், கடந்து போக முடியாது என்று இயற்கை சொல்வதை போன்று இன்றைக்கும் அடைப்பட்ட சூழ்நிலையில் உயிர்கொல்லி நோயினால் தேவைகள் சந்திக்கப்பட மாட்டாது, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி உண்டாகும், பெரிய நஷ்டம், வருமானத்திற்கு வழிகள் திறக்கப்பட மாட்டாது என்று உலகம் சொன்னாலும், இன்றைக்கு கர்த்தர் கரை புரண்டு ஓடுகிற உங்களின் பிரச்சனைகளை குவியலாக ஒரே இடத்தில் நிற்கச் செய்து அவைகள் உங்களை மேற்கொள்ள விடாமல் சுகமாய் நடத்தி செல்லுவார். வசனம் இப்படியாக சொல்கிறது, உனக்கு முன்பாக ஒருவரும் நிற்பதில்லை என்று. இரண்டாவதாக பார்க்கலாம் சத்துவங்கள் கீழ்ப்படிந்தது. யோசுவாவின் புஸ்தகம் 10:10 நாம் வாசிக்கையில், அங்கே 5 ராஜாக்களும் இஸ்ரவேலருக்கு எதிராக எழும்பி நிற்கின்றார்கள். பெரிய யுத்தம் நடக்கிறது. கர்த்தரின் கரம் இஸ்ரவேலரோடும் யோசுவாவோடும் இருந்தமையினால் அவர்களை எளிதில் முறியடித்து விழும்படி கர்த்தர் ஆதரவாயிருந்தார். பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தனர் என்றும்

வாசிக்கின்றோம். யோசுவாவின் புஸ்தகம் 10:13 ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது என்று வாசிக்கின்றோம். எனக்கன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு பெரிய எதிரியாக எதிர்த்து நிற்கிற சூழ்நிலைகளில் பல துன்பமான பாதைகளையும் எதிர்பார்த்தவைகள் நடக்காமலும் நாளைய தினத்திற்காக போராடும்படிக்கு யுத்தகலமாகிய லாக்டவுன் சூழ்நிலையில் அடைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்காய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததைப் போல சூரியனை தரித்திருக்கும்படியும் சந்திரனை நிறுத்தியும் வைப்பாராக. எதற்காக கர்த்தர் சூரியனை தரித்திருக்கவும் சந்திரனை நிற்கவும் செய்தாரென்றால், யுத்தகலத்தின் நியதியானது சூரியன் இருக்கும் மட்டும் யுத்தம் செய்ய முடியும், சந்திரன் வந்துவிட்டாலோ நிறுத்திவிட வேண்டும். கர்த்தர் தம் ஜனங்களின் போராட்டத்திற்கு முடிவை உடனடியாக ஒரே நாளில் செய்ய வேண்டி அப்படி செய்தார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்விலும் காணப்படுகின்ற கடந்து போகின்ற பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு சூரியனை சந்திரனை போன்ற முக்கிய பொறுப்பில் பதவியில் உள்ளவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை பெற்றுத்தந்தும் தீமைகளை நிறுத்தியும் உங்களை வெற்றி காண செய்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதை விசுவாசியுங்கள். ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. எண்ணாகமம் 11:17. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசேயை கர்த்தர் அழைத்து எகிப்துக்கு அனுப்புகிறார். மோசேயின் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கிருபையாய் கொண்டு வருகிறார். மோசேயை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலரை நடத்தி வரும் வழியில் இஸ்ரவேலர்கள் பல விதங்களிலே தேவனை பரீட்சித்தார்கள். அதில் மிகவும் பாதிக்கப்பட்டது மோசே. ஒரு சூழ்நிலையில் ஜனங்கள் இறைச்சிக்காக மிகவும் அழுது புலம்புகிறார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை சொல்லி புலம்புகிறார். அதில் ஒரு வார்த்தை தான் 14, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொண்டு போடும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். அவனால் சுமக்க முடியல, தாங்க முடியவில்லை, மிஞ்சின பாரமாக இருக்கிறதை போல உணர்கிறான். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறான் தெரியுமா? என்னால் சுமக்க முடியலை, நான் ஒருவனாக இது தாங்க முடியவில்லை, இப்படி எனக்கு செய்யாமல் என்னை கொன்று போட்டு விடும் என்று மோசே வேதனையின் மிகுதியில் கேட்கிறான். கர்த்தர் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒரு காரியத்தை நாம் பேசும்போது உலகம் என்ன சொல்லும் என்றால், ஆனால் இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. எந்த சூழ்நிலையில் இதை பேசுகிறான், வேண்டுமென்றால் மோசே பேசுகிறான், நிச்சயமாக இல்லை, வலியினாலே இந்த வார்த்தைகள் வெளியே வருகிறது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் மோசேயை கூப்பிட்டு சொல்லுகிறார், ஆமை தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பர்களில் 70 இருக்கிறாங்க அல்லவா, அவங்களை அழைத்து கொண்டு வா, அவங்க எல்லார் மேலேயும் நான் இதை பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு காரியத்தை தெளிவாய் பார்க்க முடிகிறது என்னவென்றால், என்னால் முடியாது என்ற நிலை வரும்போது கர்த்தர் பாரத்தை அப்படியே வைக்கவில்லை, அதோடு கூட கூட்டவில்லை, மாறாக பாரத்தை லெகுவாக்குகிறார். என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, முடியாது என்ற நிலை வரும் வரைக்கு தான் உன்னை சுமக்க வைப்பார். அதன் பிறகு உன்னால் முடியவில்லை என்றார் பாரத்தை நிச்சயமாய் லெகுவாக்குவார். காரணம், அவர் நம் நிலைமையை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஒரு நாளும் அவர் வைத்த நுகத்தை முடியாதென்று சொல்லாதே, போதும் ஆண்டவரை வாழ்ந்தது போதும் பா என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லாதே, உன்னால் சுமக்க முடியவில்லையா, ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை இதை லெகுவாக்கும் என்று கேளு. சுமக்க வேண்டியதாய் இருக்குமானால் சுமக்க கிருபையை கேளு, சுமக்க கூடாததானால் இந்த பாரத்தை லெகுவாக்கும் என்று கேளு. ஒரு நாளும் ஆண்டவரிடத்துல வாழ்ந்தது போது ஆண்டவர் என்னை கொண்டு போட்டு விடும், எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி புலம்பாது, கர்த்தர் உன்மேல் ஒரு நுகத்தை வைத்திருப்பார். ஆனால் ஆமேன், அதில் உனக்கு ஒரு சுகத்தை வைத்திருக்கிறார், அதுதான் உனக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். உன்னை வழி தப்பி போக விடாதபடி அவருடைய பாதையில நிறுத்தி, ஆமேன், அவர் ஆயத்தம்மன் நன்மைகளை ஆசீர்வாதங்களை காணும்படிக்கு கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அதுதான் உபாகமம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு என்று. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அறிவாருங்க. உங்களால் இதுக்கு மேலே இந்த பாரத்தை இந்த முகத்தை சுமக்க முடியாதுன்னா நிச்சயமாக இலகுவாக்குவார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து வேதனையில் எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்ற புலம்பலோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களேனா, அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் பாரத்தை கர்த்தர் இலகுவாக்குவார். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக. நல்ல தகப்பனே, மிஞ்சின பாரத்தை எங்கள் மேல் சுமத்தாதவர், எங்கள் பாரத்தை லெகுவாக்குகிறவர், ஸ்தோத்திரம் அப்பா. விரக்தியில் நாங்களும் பல நேரத்தில் எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, எங்களை கொன்று போட்டு விடு, போது வாழ்ந்தது என்றெல்லாம் சொன்னது உண்டுப்பா, தயவாய் மன்னிப்பீராக. நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் பாரத்தை லெகுவாக்கி எங்களை விடுதலையோடு மகிமைப்படுத்த வைக்க நீர் இருக்கிறீர். நன்றி அப்பா. திருக்கரங்களில் தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: Rama Shakala Rahanta Rabanama.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜிஃபன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
3: பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஏசாயா 31:5. விலங்குகள் வருடாந்திர இடப்பெயர்ச்சி செய்வது உண்டு. அதற்காக மிக பெரிய காட்டு விலங்குகள் ஆற்றை கடந்து செல்லும். ஆனால் அந்த ஆற்று நீரில் மறைந்து இருக்கும் முதலைகளுக்கு இந்த நேரம்தான் மிக பெரிய விருந்து நேரம். இடம்பெயரும் மிகப்பெரிய காட்டு விலங்குகளை பிடித்து சாப்பிடுவது அவ்வளவு சுலபமானதல்ல. அவைகளில் பல விலங்குகள் 600 பவுண்டுகளுக்கு மேல் எடை கொண்டவை. மேலும் அவை பலமானவைகளும் கூட. இந்த கட்டத்தில்தான் நாம் முதலைகளின் தாடைகளை பற்றி யோசிக்க வேண்டும். இந்த முதலைகள் விலங்குகளை தங்கள் தாடைகளுக்குள்ளே இருக்கும் கூர்மையான பற்களால் கடித்து கிழித்துவிடும். ஆனால் மற்ற விலங்குகளை கடித்து குதறி சாப்பிடும் அதே தாடைகள் தன்னுடைய முட்டைகள் மற்றும் குட்டிகளை தன் தாடைகளுக்குள் இருக்கும் பற்களுக்குள் சிக்கி கொள்ளாதபடி வாயை திறந்தே வைத்து அதை மென்மையாக சுமந்து செல்லும். அதன் கூரிய பற்களில் ஒன்று கூட அதன் குட்டிகளின் மீது படாமல் பாதுகாத்து கொள்ளும். ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே நம்முடைய தேவனும் நம் எதிரிகளின் மேல் தமது பலத்தை பிரயோகித்து அவர்களை அதம் பண்ணுகிறார். ஆனால் தமது பிள்ளைகளாகிய நம்மீது அவர் மிகவும் மென்மையாக நடந்து கொள்ளுகிறார். தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரை எகிப்தியர் மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்களுடைய ஜீவனும் அவர்களுக்கு கசப்பாக மாறிற்று. இஸ்ரவேலரின் பெருமூச்சு தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டியது. தேவன் இஸ்ரவேலரை மீட்கும்படிக்கு இறங்கினார். எகிப்தியரை மகாவாதைகளால் தேவன் வாதித்தார். பேன், வண்டு, தவளை, வெட்டுக்கிளி, இருள், கொப்புளங்கள், மிருகஜீவன்களின் அழிவு, தலைப்பிள்ளை சங்காரம் போன்ற பல வாதைகளை தேவன் எகிப்தியருக்கு அனுப்பினார். ஆனால் அதே எகிப்து தேசத்தில் இருந்த தம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலரை எந்த வாதையும் அணுகாமல் தேவன் பார்த்து கொண்டார். சங்கார தூதன் இஸ்ரவேலரின் வீடுகளை கடந்து போனார். ஆனால் எகிப்தியருடைய வீட்டிற்குள் சென்று தலைப்பிள்ளைகளை சங்கரித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம் எதிரிகளிடம் கடினமாகவும் நம்மிடம் மென்மையாகவும் நடந்து கொள்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய பாதுகாப்பு நமக்கு நிச்சயம் உண்டு.

0: தேவன் வழி நடத்துவார் என்ற தலைப்பில் ஊழியர் கப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 3:5-6 நாம் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3:5-6.
1: உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன்

0: தியானித்தோம்.
1: By the grace of God, even yesterday we also meditated from the same scripture portion.
0: அதிலே எப்படி தேவன் நமக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார் என்று குறித்து நாம் கவனித்தோம்.
1: And yesterday we saw how the Lord directs our paths.
0: நம்முடைய வாழ்க்கைகள் நம் இஷ்டம் போல நாம் வாழ வேண்டும், நடக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல.
1: The Lord's purpose and plan is that not that we should live a life pleasing to us and walk according to our wish and will.
0: நாம் மனம்போன போக்குல வாழ்றதுக்கு தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கிறதில்லை.
1: The Lord does not give us permission to live according to our desire.
0: அவர்தான் மேய்ப்பன்.
1: He is a shepherd.
0: நாம் ஆடுகள்.
1: We are the sheep.
0: ஆடு மேய்ப்பனை நடத்த கூடாது, மேய்ப்பன் தான் ஆட்டை நடத்த வேண்டும்.
1: A sheep should not lead the shepherd but only a shepherd should lead the sheep.
0: ஆடு ஒன்றும் அறியாது.
1: The sheep is not aware of anything.
0: ஆட்டுக்கு தான் தேவை என்னன்னு தெரியும்.
1: Sheep knows its need.
0: ஆனால் அந்த தேவையை எப்படி பெற்றுக்கொள்வது, எங்கே பெற்றுக்கொள்வது என்று அதுக்கு தெரியாது.
1: But it doesn't know where to get, how to get that need.
0: எல்லாரையும் பார்த்தா அது நம்பிவிடும்.
1: So it will believe everyone whomsoever it sees.
0: எல்லா இடத்தையும் ஒரே இடம் போல நினைச்சிரும்.
1: So it will consider every place to be a similar one.
0: கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று நம்மை வழி நடத்த வேண்டும்.
1: But God should be with us and she should lead us.
0: எதற்காக கர்த்தர் நமக்கு வழி காட்ட வேண்டும்?
1: Why should the Lord direct our paths?
0: எதற்காக கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவையாக்க வேண்டும்?
1: Why he should straighten our paths?
0: முதலாவது நாம் போய் சேர வேண்டிய இடம் என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய நோக்கத்தை நாம் அடைந்து நம்முடைய உத்தரவாதத்தை நிறைவேற்றதான் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார்.
1: First we have a specific destination for us to reach, so we have to accomplish that purpose in our life and for which we are accountable.
0: நமக்கு உத்தரவாதம் ஒன்று இருக்கு. கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமாய் நம்மிடத்துல கேள்வி கேட்க போறார்.
1: So we have a responsibility and surely God is going to question about us today.
0: நாம் சரியான பாதையிலே போவோமானால் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நாம் சீராய் பயன்படுத்துவோம்.
1: Only if we go in the right path we will make use of the opportunities and the chances that the Lord has given us.
0: ஏன் நமக்கு வழிநடத்தல் தேவை என்றால் நமக்கு முன்பாக இருக்கிற பாதையை நாம் அறியாமல் இருக்கிறோம்.
1: Second, why do we need the direction of the Lord? Because we don't know what is the way that is before us.
0: நம்முடைய ஞானம் குறைவாக இருக்கிறது.
1: Our wisdom is very little.
0: நமக்கு முன்னால் இருக்கிற வழி நமக்கு தெரியாமல் இருக்கிறது.
1: We don't know the way that is present before us.
0: நமக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் புதிதாய் தெரிகிறது.
1: So every problem appears to be new to us.
0: நமக்கு முன்பாக இருக்கிறது ஆபத்தா அல்லது நமக்கு கொடுக்கிறது திறந்த வாசலா நமக்கு தெரியல.
1: We don't know whether the way that is before us is dangerous or it is a blessing to us.
0: ஆகவே நமக்கு என்ன தேவை என்று சொன்னால் நமக்கு முன்னால இருக்கிறது நமக்கு தெரியாததனால தான் நமக்கு வழிநடத்தல் தேவை என்று நேற்று கவனித்தோம்.
1: So therefore since we do not know what is before us we need the direction of God.
0: இது எல்லாவற்றை விட பிரச்சனை என்னவென்றால் மூன்றாவது நமக்கு முன்பாக ஒன்று அல்ல பல வழிகள் நிற்கிறது.
1: And above all what is the main problem is that it is not one choice or one way but we have multiple choices before us.
0: எல்லாமே சரி போல தெரிகிறது.
1: Everything appears to be right.
0: சில வேளை எல்லாமே தவறு போல தெரியும்.
1: Sometimes everything appears to be wrong.
0: எதை தெரிந்து கொள்வது என்று தெரியாது.
1: We don't know which to choose.
0: எதை தெரிந்து கொண்டால் என்ன பின்விளைவு வரும்னு தெரியாது.
1: We also don't know what consequences we will face when we choose a path.
0: ஆகவே தெரிந்தெடுக்கிற ஒரு வேலையை மேய்ப்பன் தன்னுடைய கையில எடுத்துக் கொள்வாரானால் நம்முடைய பாதைகளை எல்லாம் செவ்வையாக ஆண்டவர் கடந்து போக பண்ணுவார்.
1: Therefore if this work of choosing is taken over by the shepherd then he will lead us in a straight path.
0: எனக்கு இந்த வசனத்தை விட்டு இன்றைக்கு அதிகாலையில என்னால விலகவே முடியல. அந்த ஒரு வார்த்தையை விட்டு என்னால் விலக முடியல.
1: So this morning I was not able to move from this word, from this verse and the scripture portion.
0: அந்த வார்த்தை என்னன்னா அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
1: The word is he shall direct thy paths.
0: ஆங்கிலத்துல வந்து அவர் உன் பாதைகளை நடத்துவார், வழி நடத்துவார் அப்படின்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கு.
1: So in English it means as he will direct our paths.
0: தமிழ்ல வந்து அதை வந்து சீர்படுத்துவார்ன்ற மாதிரி இருக்கு.
1: In Tamil it is like he will straighten your paths.
0: இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஆட்டை அல்லது நம்மை தேவன் நடத்த விரும்புகிற பாதைகளை குறித்து நான் கொஞ்சம் பேச போறேன்.
1: So today I am going to speak about the paths that the Lord wants to direct us in.
0: யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 2-5 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால்
1: John chapter 10 verses 2-5
0: அங்கே இயேசு பேசுகிறார்.
1: Yeah, Jesus speaks.
0: அவர் சொல்லுகிறார், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால்

0: அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்று வாசிக்கிறோம்.
1: The one who enters by the door is the shepherd of the sheep. The doorkeeper opens it for him and the sheep hear his voice. He calls his own sheep by name and leads them out. When he has brought all his own outside, he goes ahead of them. The sheep follows him because they recognize his voice. They will never follow a stranger. Instead, they will run away from him because they don't recognize the voice of strangers.
0: அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க.
1: Look at the words that are mentioned here.
0: மேய்ப்பன் என்று ஒருவர் இருப்பாரானால்,
1: if there is someone called shepherd,
0: அவர் என்னெல்லாம் செய்றார் பாருங்க.
1: What does he do?
0: முதலாவது சொல்லி இருக்கிறது இரண்டாம் வசனத்துல, அவர் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறார்.
1: First in verse 2 it says he enters by the door.
0: இரண்டாவது வேதம் சொல்கிறது மூன்றாம் வசனத்துல, ஆடுகளை பார்த்து சத்தமிடுகிறார் அல்லது பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்.
1: So in verse 3 he says he calls his own sheep by name.
0: அடுத்து சொல்லியிருக்கு வெளியே கொண்டு போகிறார்.
1: And next he leads them out.
0: அது அடுத்தது பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு முன்பாக அவை நடந்து கொண்டு போகிறார்.
1: And next he says he goes ahead of them.
0: முன்பாக நடந்து போகிறார்.
1: He goes ahead of before them.
0: அடுத்தது வாசிக்கிறோம், அது வந்து அந்த ஆடுகள் என்ன செய்யும்னா அந்த மேய்ப்பனுக்கு பின் சென்று போய் கொண்டே இருக்கும்.
1: The sheep follows him.
0: பின் சென்று போய் கொண்டே இருக்கும்.
1: They will follow him.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒரு மேய்ப்பன் என்று ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் நடத்துகிறவர், அவர் ஆடுகளால் அவர் பின்தொடரப்படுகிறவர்.
1: So if there's one person called shepherd, he is the one who leads a sheep and he is being followed by his sheep.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒவ்வொரு ஆடும் அவரை பின்தொடர்ந்து அவர் எங்க கூட்டு போறாரோ அங்க போய் கொண்டே இருக்கும்.
1: Every sheep will follow him and goes wherever he takes them.
0: அந்த மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனா இருப்பாரானா அவர் நிச்சயமா அந்த ஆட்டை எந்த தீங்கான பாதையில் நடத்திடவே மாட்டார்.
1: If he is a good shepherd, he will surely not lead his sheep in an evil path.
0: கூலிக்காரன் வந்து அவன் எங்க போறானே அவனுக்கு தெரியாது. அவன் வந்து ஒரு ஒரு கரிசனை இல்லாமல் ஒரு எந்த ஒரு தயமும் இல்லாம நடத்தி கொண்டு போவான்.
1: So hired man or a servant does not know where he is going. He will just lead without any mercy and kindness.
0: ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா கூட அந்த ஆபத்துல நிக்க மாட்டான்.
1: So if there is any danger, he will not even stand by them during the danger.
0: இயேசுவே சொன்னார் அவன் விட்டு ஓடி போய்டுவான்னு
1: சொன்னார். Even Jesus said he will leave them and run away.
0: ஆனால் ஒரு நல்ல மேய்ப்பன் வந்து எப்பொழுதே அவன் நடத்துகிற பாதைகள் வந்து ரொம்ப செவ்வையா இருக்கும்.
1: But the paths of a good shepherd are always straight and very good.
0: இன்றைக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் அல்லது ஒரு ஆடுகளை நடத்துகிறவன் இன்னொரு விதமாய் சொன்னால் நம்முடைய பரம தகப்பனாகிய தேவன் நம்மை நடத்துகிற சில வழிகளை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்.
1: Today I want to show you few ways that the Lord or the shepherd leads us.
0: மூன்று காரியங்கள்.
1: Three things.
0: முதலாவது,
1: first,
0: நமக்கு அறிந்த சங்கீதம் 23 சங்கீதம் மூன்றாம் வசனம் பாருங்க.
1: Psalm 23 and verse 3.
0: 23:3.
1: Psalm 23 verse 3.
0: அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
1: He leads me in paths of righteousness for his name's sake.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: முதலாவது அவர் நடத்துகிறது என்ன தெரியுமா?
1: First, what does he lead?
0: அவர் நீதியின் பாதைகளில் அல்லது ஒழுக்க நெறிகளில் செம்மையான பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார்.
1: First, God leads in morally perfect ways.
0: ஒழுக்க ரீதியான செம்மையான பாதைகளில் கர்த்தர் நடத்துகிறார்.
1: The Lord leads in morally perfect ways.
0: பாருங்க, ஒரு மேய்ப்பன் வந்து தான் எந்த பாதையில நடத்துறாரோ அந்த பாதையில தான் ஆட்டையும் நடத்துவார்.
1: So a shepherd will lead the sheep only in the way in which he leads himself.
0: அவன் நடக்காத பாதையில ஆடுகளை நடத்த அவன் வந்து கட்டாயப்படுத்த மாட்டான்.
1: He will never force a sheep to go in the path which he does not choose.
0: அவனுக்கு ஆபத்தான ஒரு பாதையில ஆடுகளை கொண்டு போய் நிறுத்த மாட்டான்.
1: He will not take a sheep in a path which is dangerous to him.
0: அவனுக்கு பிரியமில்லாத பாதையில ஆடுகளை நடத்த மாட்டான்.
1: He will not lead the sheep in a path which is not pleasing to him.
0: நம்முடைய தேவன் யார்?
1: Who is a God?
0: அவர் நீதி உள்ளவர்.
1: He is a righteous God.
0: அவர் நீதியினால் நீதியை தன்னுடைய வஸ்திரமாய் தரித்திருக்கிறவர்.
1: He has clothed righteousness as his garment.
0: நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவர்.
1: He also judges righteously.
0: அவர் நீதியை வந்து தம்முடைய அணிகலனாக அணிந்திருக்கிறார்.
1: And the Lord has also ordained or clothed himself as its ornaments.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அந்த நீதி உள்ள தேவன் நிச்சயமாய் தன்னுடைய ஆடுகளை எதில தான் நடத்துவார்னா நீதியின் பாதையில தான் நடத்துவார்.
1: And therefore surely this righteous Lord will also lead his sheep in a righteous ways.
0: அதனால தான் ஒருத்தர் சொன்னாரு.
1: That's why a person said.
0: ஒரு உண்மையான நடத்துபவர் அல்லது தலைவன் என்பவர் யாருன்னு சொன்னா,
1: who is a true leader?
0: அவர் வழியை அறிந்திருக்கிறார்.
1: He knows the way.
0: அவர் அந்த வழியிலே செல்கிறார்.
1: He goes the way.
0: அதுக்கு அப்புறமா வழியை காட்டுகிறார்.
1: And he shows the way.
0: அப்படிதான் உண்மையான தலைவன்.
1: He is a true leader.
0: நம்முடைய தேவன் நீதியை அறிந்திருக்கிறார். நீதியில நடக்கிறாரு. நீதியில தனக்கு பின்வருகிற ஆடுகளை நடத்துகிறார்.
1: God knows the righteousness. The Lord walks in that righteousness and also he will show that righteousness way.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: இப்போ சொல்லுகிறாரு இந்த வசனத்துல.
1: In this verse he says,
0: அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகள் நடத்துகிறார்.
1: He restores my soul and he leads me in paths of righteousness for his name's sake.
0: நீ தமது நாமத்தின் நிமித்தம் அல்லது தம்முடைய நாமத்திற்காக.
1: Or for his name's sake.
0: தம்முடைய நாமத்திற்காக.
1: For his name's sake.
0: தாவீதுனுடைய அனுபவத்தை நீங்க பார்ப்பீங்களா?
1: When you see the experience of David.
0: அவருடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது அப்படினு கேட்டா.
1: You know how did his life start?
0: அவருடைய நாமத்தை கொண்டு அப்படினு ஆரம்பிச்சது.
1: So he started as by his name.
0: இன்னொரு விதமா சொன்னா அவருடைய நாமத்தை துணையாய் கொண்டு.
1: So having by his name or having his name as our support.
0: கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க.
1: When you see the word that he said before Goliath.
0: நீ வந்து ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய்.
1: You come with spear and sword.
0: ஆனால் நானோ சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அல்லது நாமத்தினாலே வருகிறேன்.
1: But I come in the name of our Lord and Lord of host of Israel.
0: அப்போ ஆரம்ப அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா நாமத்தை கொண்டு.
1: So initially his life was by his name or in his name.
0: ஆனால் காலம் கடக்கும் போது அவர் எப்படி மாறினார்னு கேட்டா நாமத்தை கொண்டுன்றதை விட நாமத்திற்காக.
1: But as days went by, how did he change? He moved from by his name to for his name.
0: நம்முடைய வாழ்க்கை கூட ஆரம்பம் வந்து தேவனை கொண்டு தேவனாலே அப்படின்ற வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எங்க கொண்டு வருவார்னா தேவனுடைய நாமத்திற்காக.
1: Even our life also, as we start, we would have started as by his name or in his name, but the Lord will change it as for his name.
0: அவருடைய நாமத்திற்காக.
1: For his name.
0: அது ஒரு ஆழமான வார்த்தை. அது
1: That's a very deeper word.
0: அவரை கொண்டுன்னு சொல்றது உற்சாகமா சொல்லலாம். அவரை கொண்டு நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு அனுபவம்.
1: It is one experience where we say we enter the truth by his name, we can leap over the wall by his name.
0: ஆனால் உம்முடைய நாமத்திற்காக அப்படின்னு சொல்லும்போது அது என்னுடைய விருப்பம் என்னுடைய பிரியம் இல்லை. உம்மை நான் மகிமைப்படுத்தணும், உம்மை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உமக்காக அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமைக்கு நான் வர்றேன்.
1: But when you say for his name, it is an experience where you say it is just to please you, to glorify you for your name's sake alone and not for mine.
0: எபிரேயர் 6 அதிகாரம் 10 வசனம் பாருங்க.
1: Hebrews 6:10.
0: ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
1: For God is not unjust, he will not forget your work and the love you showed for his name when you served the saints and you continue to serve them.
0: யாருக்காக?
1: For whom?
0: உம்முடைய நாமத்திற்காக.
1: For your name.
0: அவருடைய நாமத்திற்காக நீங்க பட்ட பிரயாசத்தை கர்த்தர் மறக்க மாட்டார்.
1: The Lord will never forget the labor that you showed for his name.
0: அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரம் 15 இருந்து 16 வசனங்களை வாசித்தால்.
1: If you read Acts chapter 9 verses 15 and 16.
0: அப்போஸ்தலாகிய பவுலை கர்த்தர் அழைத்தது எதற்காக?
1: What is the purpose behind which the Lord called Apostle Paul?
0: 16 வசனத்தை வாசித்தீங்கன்னா.
1: Verse 16 says,
0: என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன்.
1: I will show him how much he must suffer for my name.
0: அல்லது இன்னொரு மாதிரி சொன்னா என் நாமத்திற்காக.
1: Or in other words, for my name.
0: என்னுடைய நாமத்துக்காக அவன் பாடுபடுகிறான்.
1: So he is suffering for my name's sake.
0: நீங்கள் மத்தேயு 10 அதிகாரம் 21 முதல் 22 வாசிப்பீர்களானால்.
1: If you read Matthew chapter 10 verses 21 and 22.
0: சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் அல்லது என் நாமத்திற்காக நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்.
1: And the brother shall deliver up the brother to death and the father the child and the children shall rise up against their parents and cause them to be put to death and he shall be hated of all men for my name's sake but he that endureth to the end shall be saved.
0: என் நாமத்திற்காக நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க.
1: You will be hated by all men for my name's sake.
0: லூக்கா 21:12 பாருங்க.
1: Luke 21:12.
0: அங்கே வாசிக்கிறோம். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அல்லது என் நாமத்திற்காக அவர்கள் உங்களை பிடித்து ஜெபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள்.
1: But before all these they shall lay their hands on you and persecute you, delivering you up to the synagogues and into prisons, being brought before kings and rulers for my name's sake.
0: அங்க முக்கியமான வார்த்தை என் நாமத்திற்காக.
1: The important word is for my name's sake.
0: அப்படின அர்த்தம் என்னன்னா நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க.
1: So it means that you are in the place where I should be.
0: என்னை ஏற்றுக்கொண்டதனால என்னை பின்பற்றதனால நீங்க சகிக்கிறீங்க.
1: Since you accepted me, since you follow me, you endure this.
0: என்னை பிரியப்படுத்த என் மேல நீங்க வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த இதை செய்றீங்க.
1: So just to please me, just to show your love on me, you are doing this.
0: இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, நாமத்திற்காக அப்படின்னு வருது பாருங்க. இந்த வாழ்க்கையில பொதுவாகவே துன்பமும் பாடுகளும் கடந்திருக்குது.
1: So this life where we called us for his name's sake, it always filled with all trouble, persecution and tribulations.
0: அதனால எத்தனையோ வேதனைகளை ஒருவன் அனுபவிக்க வேண்டும்.
1: And because of which a person have to suffer so much of trouble.
0: தேவன் நம்மை நடத்துகிறார் அப்படினு சொல்லும் பொழுது,
1: when we say the Lord leads us,
0: அவர் எதில நடத்துகிறார்னா,
1: where did he lead us?
0: நீதியின் பாதைகளை நடத்துறாரு.
1: He leads us in the path of righteousness.
0: ஆனா அந்த நீதியின் பாதை யாருக்காக அப்படினு கேட்டா,
1: but the path of righteousness for whom?
0: ஆண்டவர் சொல்லுகிறாரு,
1: the Lord says,
0: தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார்.
1: He leads me in the path of righteousness for his name's sake.
0: அவருடைய நாம மகிமைக்காக.
1: For the glory of his name.
0: அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படும்படியாக.
1: For promulgation of his name.
0: அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக.
1: To bring glory to his name.
0: நான் என்ன செய்றேன்னா என் வாழ்க்கையை நீதியின் பாதையில் நடத்தப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன்.
1: So therefore I commit my life to be walked in the path of righteousness.
0: பாருங்க, நம்ம ஒரு காலம் வந்து நீதியை வந்து நாம பரிசாக தேவனிடத்தில் பெறுகிறோம்.
1: So once we receive this righteousness as a blessing from the Lord.
0: It's a gift. வேற சொல்லுகிறது அவரே நமக்கு நீதியாக இருக்கிறார்.
1: So he himself is a righteousness.
0: இதை நான் சொல்லுவேன் bestowed righteousness னு சொல்வேன்.
1: So this I call as bestowed righteousness.
0: இது நமக்கு தானமாய் கொடுக்கப்பட்டது.
1: So this was bestowed upon us.
0: இயேசு கிறிஸ்துவின் நீதி நமக்கு ஆடையாக கொடுக்கப்படுகிறது.
1: The righteousness of Jesus has been given as a clothing to us.
0: இது நம்முடைய பிரயாசத்தினால் வருகிறது அல்ல.
1: This is not fetched by any of our labor.
0: இது நம்முடைய கிரியைகளால் உண்டாகிறது அல்ல.
1: This did not happen by our works.
0: இது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்தது.
1: This is something the Lord earned for us in the cross.
0: அவருடைய சிலுவையிலே அவர் நமக்காய் மரித்ததினாலே நம்முடைய பாவத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் தம்முடைய நீதியை நமக்கு வஸ்திரமாக கொடுத்தார்.
1: Since he died upon the cross, he took and he carried all our sins upon him and he gave his garment of righteousness for us.
0: இதுல ஒருவனும் மேன்மை பாராட்டவே முடியாது.
1: So there's no one who can boast in this.
0: இதுல ஒருவனும் என்னால தான் இந்த நீதி கிடைச்சதுன்னு சொல்லவே முடியாது.
1: Yeah, no one can boast or say that it is because of me that I have received this righteousness.
0: எல்லாமே இது இலவசமாய் கிடைத்தது.
1: It is all something bestowed or given free of cost.
0: நாம் எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்?
1: How are we made righteous today?
0: நம்முடைய நீதி கிரியைகளால் அல்ல.
1: Not by a works of righteousness.
0: நமக்காக இயேசு நீதியாக மாறினார்.
1: But Jesus became righteousness for us.
0: Amen.
1: Amen.
0: அப்ப முதலாவது ஒரு நீதி இருக்கு.
1: So there's one first kind of righteousness.
0: அது என்ன சொன்னா தேவன் நமக்கு நீதியாக மாறுகிறார். அந்த நீதியை நமக்கு இலவசமாய் தானமாக கொடுக்கிறார்.
1: So it is a bestowed righteousness where Jesus became the righteousness and bestowed it upon us.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நான் பெற்றுக்கொண்ட நீதி எனக்கு தானமாய் அழிக்கப்பட்ட நீதி அப்படின்ற நிலையில நின்ற கூடாது.
1: But we should not stop with this bestowed righteousness alone.
0: இன்னொன்னு இருக்கு.
1: There's one more thing.
0: அதுதான் நான் சொல்லுவேன், நடவடிக்கைகளாலே நடக்கையினாலே நீதிமான்களாய் வெளிப்படுவது.
1: So that I call as behavioral righteousness.
0: Bestowed righteousness versus behavioral righteousness. தேவனுடைய நீதி எனக்கு தானமாய் கொடுக்கப்பட்டது ஒரு அனுபவம்.
1: So that is first experience where the righteousness was bestowed upon me.
0: ஆனால் இன்னொரு அனுபவம் இருக்கு.
1: There's one more experience.
0: அந்த நீதி என்னுடைய கிரியையாக மாறுகிறது.
1: That righteousness becomes my behavior.
0: அது என்னுடைய நடவடிக்கையாய் மாறுகிறது.
1: That becomes my behavior.
0: அனுதின நடக்கையாக மாறுகிறது.
1: It becomes my daily lifestyle.
0: அதை தான் நீங்க சங்கீத 23:3 வாசிக்கலாம்.
1: That's what you can read in Psalm 23:3.
0: என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
1: He leads me in the path of righteousness. நாம்
0: இதில் எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be very careful in this.
0: ஆண்டவர் எனக்கு இலவசமா நீதி கொடுத்தார் நீதி கொடுத்தார் நம்ம மேன்மை பாராட்டி இருக்கிறது மாத்திரம் இல்ல.
1: It's not where we keeping on boasting that the Lord has given me righteousness, he bestowed upon me free of cost.
0: அந்த நீதியை பெற்றுக்கொண்ட நான்,
1: we who have received that by righteousness,
0: என்னுடைய வாழ்க்கை நீதியின் பாதைகளில் நடத்த அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்.
1: So I should commit myself for his name's sake that I may bring that righteousness in my behavior.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நல்ல கவனிங்க.
1: Listen carefully.
0: இயேசு நமக்கு இலவசமாய் கொடுத்த நீதியின் இருக்கு பாருங்க. பரிசாய் கொடுத்த நீதி இருக்கு பாருங்க. நம்மளை நீதிமான்களாக்கிட்டார் அப்படின்னு நம்ம அந்த ஸ்தானத்திலிருந்து பேசுறோம் பாருங்க. இதை உலகம் பார்க்க முடியாது.
1: So this bestowed righteousness or this imputed righteousness which we speak that the Lord Jesus has given to us as a gift, this cannot be seen by the world.
0: நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு?
1: I think you can understand.
0: நீங்க வெளியே போய் சொல்லலாம் நான் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானா இருக்கிறேன்.
1: You may say outside I am a righteous in the Lord.
0: அது யாருக்கு தெரியாது.
1: That is not shown to anybody.
0: உங்களை அதே பழைய ஆளா தான் பார்க்கறாங்க.
1: They will look you as the same old person.
0: உங்க தோற்றத்துல எந்த மாற்றமும் நடக்க போறது இல்ல.
1: Because there is no change in your appearance.
0: நீங்க அத விசுவாசிக்கிறீங்க அது உங்க இதயத்திலே ஏற்றுக்கொள்றீங்க.
1: So you believe that, you accept that in your heart.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: உங்க ஸ்தானத்துல உங்க தகுதியில நீங்க நீதிமான்கள் தான்.
1: You are righteous in your position.
0: ஆனால் ஆண்டவர் நம்முடைய தகுதியில நம்ம நீதிமான்களா இருக்கணும்னு மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் காணும்படியும் நம்ம நீதிமான்களா இருக்கணும் விரும்புறாரு.
1: But the Lord not only desires that we should be righteous in our position, but also he wants us to be righteous even in the behavior.
0: நான் நீதியை பெற்றுக்கொண்டேன் நீதியை பெற்றுக்கொண்டேன்னு சொல்றது மாத்திரம் இல்ல.
1: It's not only saying that I have received the righteousness.
0: அவருடைய நாமத்தின் நிமித்தம் நான் நீதியின் வழிகளில் நடக்கிறேன் என்பதை மக்கள் காணணும்.
1: But people should see that I walk in the path of righteousness for his name's sake.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை அவர்கள் பார்ப்பார்களானால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள்.
1: When they see that such kind of behavioral righteousness, then they will glorify the Lord who is in heaven.
0: அப்போ நீதியின் பாதை என்பது எழுத்தின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக நாம நடக்க வேண்டிய ஒரு பாதை.
1: So therefore this path of righteousness is a literal path that we have to make it as an experience in our daily life.
0: அதனால தான் நீங்கள் நீதிமொழிகள் 11:5 வாசிப்பீர்கள். ஆனால்
1: That's why if you read Proverbs 11:5,
0: உத்தமனுடைய நீதி அவன் வழி செம்மைப்படுத்தும் துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான் என்று வாசிக்கிறோம்.
1: The righteousness of the blameless makes a straight way for them, but the wicked are brought down by their own wickedness.
0: நீதிமொழிகள் 12:28 பாருங்க.
1: Proverbs 12:28.
0: நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லைன்னு வாசி.
1: In the way of righteousness there is life, along that path is immortality.
0: அப்பனா அர்த்தம் என்ன?
1: What does it mean?
0: நம்முடைய வாழ்க்கையில நீதியின் பாதை அப்படி நடக்க வேண்டிய ஒரு வழி ஒன்னு இருக்கு.
1: So it means that there is a path of righteousness that we have to walk in our life.
0: நீங்கள் யூதாவின் நிருபம் முதலாம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
1: If you read book of Jude chapter 1 and verse 4,
0: வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
1: For certain men whose condemnation was written about long ago have secretly slipped in among you, they are godless men who change the grace of our God into a license for immorality and deny Jesus Christ our only sovereign Lord.
0: ரொம்ப அழகா இருக்கு இங்கிலீஷ்ல.
1: It is very beautiful here.
0: தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட இவங்க,
1: these people have received the grace of God.
0: தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்ட இவங்க,
1: these people have received the righteousness of God.
0: அதை எதற்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா காம விகாரத்துக்கு அல்லது பொல்லாப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு லைசென்ஸ் ஆக பயன்படுத்துறாங்க.
1: They are using that as a license for immortality.
0: ஆண்டவரே நீதிமானாக்கி விட்டா.
1: The Lord has made me righteous.
0: தம்முடைய நீதி எனக்கு கொடுத்து விட்டா.
1: The Lord has given his righteousness.
0: இத வந்து அவங்க சொல்லி சொல்லி என்ன பண்றாங்கன்னா, இத வந்து தங்களுடைய தொடர்ந்த பொல்லாப்பின் வாழ்க்கைக்காக பயன்படுத்துறாங்க.
1: So they use as a license to continue in their immoral and wicked life.
0: அவங்க சர்டிபிகேட்ட பாத்தீங்கன்னா நீதிமான்.
1: When you see the certificate they are righteous.
0: ஆனா வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அநீதிமான்.
1: But when you look at their life they are not righteous.
0: ஆனா எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க? சர்டிபிகேட்டே காமிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க.
1: But they are living their life just showing the certificate alone.
0: ஆனா ஆண்டவர் நம்மை நடத்துறாரு.
1: But the Lord is leading us.
0: எதில நடத்துறாரு?
1: He is leading us in what?
0: தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
1: He is leading us in the path of righteousness for his name's sake.
0: கர்த்தரின் பாதையை செவ்வையாக்குவார் அப்படினா அர்த்தம் என்ன?
1: So when you say the Lord will direct my path, what does it mean?
0: ஒரு காலம் நான் அநீதியின் பாதையில விரும்பி நடந்தேன்.
1: Once I desired and walked in the path of unrighteousness.
0: ஆனால் இன்றைக்கோ நான் நீதியின் பாதையில நான் நடக்கிறேன்.
1: But today I walk in the path of righteousness.
0: இது யார் நடத்துகிறான் சொன்னா கர்த்தரே நடத்துகிறார்.
1: It is God himself who is leading us.
0: அவரே வழிகாட்டி நடத்துறார்.
1: He is the one who is showing the way and leading us.
0: எது நீதி எது அநீதி என்று ஆண்டவர் நமக்கு பகுத்து காண்பிக்கிறார்.
1: The Lord is discerning and showing which is righteousness which is unrighteousness.
0: எப்படி வேணாலும் நடக்கலாம் நீதிமான் ஆயிட்ட அப்படினு சொன்னா ஆண்டவருடைய சத்தம் நமக்கு துணிக்க வேண்டிய அவசியம் இல்ல.
1: So if we can live and walk whatever however we want if you become righteousness we need not listen to the voice of God.
0: நான் நீதிமான் ஆயிட்டேன்.
1: I have become righteous.
0: எனக்கு பாவமே இல்ல.
1: There is no more sin to me.
0: அப்படினு சொல்லிட்டா
1: if you say so
0: கர்த்தரும் சொல்ல போறது இல்ல நான் நடக்கும்போது பின்னால ஒரு சத்தம் கேக்கும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் அப்படி சத்தம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல.
1: And it is not necessary for us to listen hear a voice saying this is the way walk in it.
0: அப்போ கர்த்தர் ஏன் தொடர்ந்து பேசுறாரு?
1: Why does the Lord continue to speak?
0: நீ அதல நீதியின் பாதையில நடக்கணும் பா.
1: Because you have to walk in the path of righteousness.
0: நீதியான பாதையில ஒன்னு இருக்கு.
1: There is something called unrighteous way.
0: ஒவ்வொரு காரியத்திலயும் நீ நீதியை தெரிந்து கொள்ளணும்.
1: You have to choose righteousness in each and everything.
0: பிரியமானவர்களே,
1: my dear ones,
0: கர்த்தர் நம்மை நடத்துகிறார்.
1: The Lord is leading us.
0: நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குகிறார்.
1: The Lord is directing our paths.
0: எப்படிப்பட்ட பாதையில் அவர் நடத்துகிறார்?
1: In what kind of path does he lead us?
0: முதலாவது வந்து நம்மள morally upright righteous way-ல கர்த்தர் நம்மள நடத்துறார். நேர்மையான ஒழுக்கமான நெறிகள்ல கர்த்தர் நம்மை நடத்துகிறார்.
1: First the Lord leads in morally perfect and upright ways.
0: கர்த்தரே நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இரண்டாவது தேவன் நம்மை நடத்துற ஒரு பாதை இருக்கு.
1: And the second way that the Lord leads us.
0: 23 சங்கீதம் 2 வசனம் பாருங்க.
1: Psalm 23 verse 2.
0: 23:2.
1: Psalm 23:2.
0: அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார்.
1: He takes me beside he leads me beside the still waters
0: avar enna inga nadathuraarna amarnda thannirgal andayile ennai kondu poi vidugiraar
1: he leads me beside the still waters
0: amarnda thannirgal andayile ennai kondu poi vidugiraar
1: he leads me or takes me beside the still waters
0: kathode parisutha naamathirku maiyai undavada
1: glory be to the name of the lord
0: appo modhalavathu oru paada aandavar nadathuradhu enna nu sonna morally upright ways la aandavar nadathuraar ennai olukka neriyana neethin paadigalla thammude naamathe nimithana nadathugiraar
1: the first path that the lord leads us is a morally upright ways for his name's sake
0: rendavathu avar edhila nadathugiraar appdin keta
1: second in what way that the lord leads
0: avar nammai dharalamana thammude aashirvaathin paadigala nammai நடத்துகிறார்
1: God leads us in magnanimous ways
0: அவர் நம்மை தாராளமான ஆசீர்வாதத்தின் செழிப்பின் பாதையில் நடத்துகிறார்
1: He leads us in magnanimous ways
0: அவர் சொல்லுகிறது பாருங்க
1: He says here
0: அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார்
1: The Lord leads me beside the still waters
0: தண்ணீர் என்று சொல்ல தண்ணீர்கள்னு வாசிக்கிறோம்
1: It says it is not water but waters
0: தாராளமாய் கொடுக்கிறார்
1: He gives me generously
0: பாருங்க இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து இத படித்தீங்கனா அது ரொம்ப ஆழமா உங்களுக்கு விளங்கும்
1: If you read this word in the perspective of Israelites you may understand the meaning more deeper
0: இஸ்ரவேல் தேசத்துல ரொம்ப அரிதாய் கிடைக்கிறது என்னன்னு கேட்டினா
1: தண்ணீர் So one of the rarest thing that is found in Israel is water
0: இஸ்ரவேல் தேசத்தின் பெரும் பகுதி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வரைக்கும் வனாந்திரம் தான்
1: So you know most major part of Israel is desert
0: இந்த கூட நீங்க இஸ்ரவேலுக்கு பயணம் போனீங்கன்னா நீங்க போற வழியில நீ கண்டுபிடிப்பீங்க அங்கங்க சிட்டிஸ்ல மட்டும் பயங்கர செழிப்பா இருக்கும் ஆனா அதை தாண்டிட்டீங்கன்னா வெறும் மணல் குவியலும் வெறும் வனாந்திரம் தான்
1: So even today if you go to Israel you can find out only in cities there you can find it is a prosperous place but otherwise all of the places it is full of desert and wilderness
0: அவங்களுக்கு வந்து தண்ணீர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சொத்து
1: Water is the greatest gift to them.
0: இன்றைக் கூட இஸ்ரவேல் தேசத்துல அவர்கள் செலவழிக்கிற அதிகமான பணம் எதுலன்னு சொன்னா தண்ணீரை ஜனங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது குடிக்கிற தண்ணீர் ஃப்ரெஷ் வாட்டர்
1: even today they spend most of their money in Israel just to bring fresh water to people
0: இன்னைக்கு அதிகமான தண்ணீரை எங்க இருந்து எடுக்குறாங்கன்னு சொன்னா கடல் நீரை அவங்க வந்து குடிநீரா மாற்றி கொண்டிருக்காங்க
1: so even today they change this sea water into drink, fresh water
0: இந்த தண்ணீர் என்பது ஏன் அடிக்கடி வராதுன்னா ஏன்னா அவங்களுக்கு மழை வந்து அடிக்கடி வராது
1: so why do they don't have water is because they don't have frequent rainfalls
0: நமக்குலாம் மழை அடிக்கடி அதனால நமக்கு அதுல விலை மதிப்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது
1: since we have frequent rainfalls we don't know the value of water
0: ஆனா இஸ்ரவேல்ல மழைன்றது ஒரு பெரிய அதிசயமாக அற்புதமாக பார்க்கப்படும்
1: but in Israel this rainfall is seen to be a rare one
0: அது மழை வந்தாலும் எப்படி வரும்னா வேகமா பெஞ்சிட்டு நின்றோம்
1: so even if it rains it is a sudden rain and it stops immediately
0: அதனால அங்க என்ன வரும்னா அடிக்கடி flash flood னு சொல்வாங்க திடீரென்று நினையாத நேரத்துல ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து வனாந்திரத்துல வந்து அப்படியே அடிச்சு வாரிட்டு போய்டும்
1: so therefore they call it as a flash flood where sudden floods will come in the wilderness and wash it away
0: அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க திடீர்னு தண்ணீர் அடிச்சிட்டு வரும்
1: suddenly they would have not expected it would come the floods would come all the way
0: இதுதான் இஸ்ரவேலின் நிலைமை
1: so this is the situation in Israel
0: ஆனா இதுல வந்து தாவீது சொல்றாரு.
1: பட் இன் திஸ் டேவிட் சேஸ்
0: கர்த்தர் எங்க கொண்டு போறாருனா அமர்ந்த தண்ணீரண்டே கொண்டு போறார்.
1: Here the Lord is leading me beside the still waters.
0: தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
1: It is really rare to get water.
0: அப்படி தண்ணி வந்தாலும் வேகமா வெள்ளப்பெருக்கு அடிச்சிட்டு போய்டும்.
1: But even if they receive it will be taken away as a sudden flood.
0: ஆனால் கர்த்தரோ எங்க கொண்டு போறாருன்னா அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார்.
1: But the Lord is leading me beside the still waters.
0: அப்ப அர்த்தம் என்னன்னா,
1: What does it mean?
0: நல்லா நீங்க கவனிக்கணும்.
1: You have to understand.
0: தண்ணீர் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான்.
1: What is really greatest gift?
0: மழை ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான்.
1: Rainfall is a gift to us.
0: தண்ணீர்கள் அண்டையில போய் உட்கார்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான்.
1: Sitting beside waters is really a great blessing.
0: ஆனால் அந்த தண்ணீரை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்னு கேட்டா,
1: But how does the Lord change that water into?
0: அமர்ந்த தண்ணீரை மாற்றுகிறார்.
1: That he makes us a still water.
0: இதுல ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கு.
1: There's an important truth here.
0: கர்த்தர் நம்மை தாராளமா ஏராளமாய் ஆசீர்வதிக்க வல்லவர்.
1: The Lord is able to bless us magnanimously and prosperously.
0: நாம் வேண்டிக்கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாகவே கொடுக்க வல்லவர்.
1: The Lord is able to give us more than we ask or request.
0: நாம வந்து பெற்றுக்கொள்ளத்தக்க இடமே இல்லாத அளவு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர்.
1: The Lord is also able to bless us that we may can contain it or may not hold it.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: பாத்திரம்லாம் நிரம்பி வழிகிற வரை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர்.
1: The Lord is also able to bless us overflowing.
0: ஆனா உன்ன கவனிக்கணும் நீங்க.
1: But you have to understand.
0: கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல முக்கியமான ஒரு சத்தியம் என்னன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு அமர்ந்த தண்ணீரை போல சமாதானத்தோடு கலந்து வரும்.
1: But what is the important aspect in the blessing of God is that the blessing of God will come like a still water along with peace.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆகவே தான் நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம்.
1: That's why we read in Proverbs 10:22.
0: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை
1: The blessing of the Lord, it make the rich and he addeth no sorrow with it.
0: மனுஷன் கொண்டு வருகிற அநேக ஆசீர்வாதங்கள் அவனுடைய செழிப்புகள்ல வந்து என்ன வந்து இல்லாம போயிடும் அப்படின்னா, அமர்ந்த நிலை அல்லது சமாதானம் இல்லாம போயிடும்.
1: So all the blessing that a human or a man can bring, what would be missed out from it is the still water or a peace in the.
0: அது ஒரு மனிதனுக்கு வேதனையை கொண்டு வரும்.
1: It brings sorrow to a person.
0: பண ஆசையை குறித்து கூட வாசிங்கனா வேதத்துல வாசிக்கிறோம்.
1: Even if you read about the lust of money,
0: பண ஆசை எல்லா தீமைக்கும் தான் வேர்னு போட்டுருக்கு.
1: So it says it is the root of all evil.
0: அது நன்மைக்கு வேர் கிடையாது.
1: It is not root of good.
0: அது விளைவு என்னன்னா, ஜனங்கள் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிற நிலைமைக்கு தான் ஒருத்தர கொண்டு போகும்.
1: And it always leads a person to pierce himself.
0: ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது கிடையாது.
1: But the blessing of the Lord is not so.
0: அந்த ஐஸ்வரியம் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம்.
1: That riches is without sorrow.
0: நம்முடைய தேவன் நம்மளை எப்படி நடத்துவார்னு கேட்டிங்கன்னா,
1: How will our Lord lead us?
0: எப்பவுமே வந்து வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களுக்கு நேரா நம்மளை நடத்துவார்.
1: The Lord always leads us towards riches and blessings that bring no sorrow. நிறைய
0: பேர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்ற ஒரே கண்ணோட்டத்தோட போயிட்டு அதிகமான வேதனைகளை தான் தங்கள் மேல் ஏற்றி கொள்கிறாங்க.
1: Today many people go in one perspective as blessing and blessing and they add more sorrow on themselves.
0: லோத்து பாருங்க, சோதோம் கொமோரா பட்டணத்தை அவன் பார்த்த பொழுது அது ஏதேன் தோட்டம் மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சதான்.
1: So even Lot, when you see that he, when he saw this city of Sodom, it appeared to be like a garden of Eden to him.
0: ஆனால் உள்ள போன பிறகு தான் தெரிஞ்சது அவனுக்கு எவ்வளவு வேதனை அந்த பட்டணம் கொடுத்தது என்று.
1: But only when he entered into it he came to know how much sorrow did that bring to him.
0: கண்ணு செழிப்பான பூமியை சுதந்திரிச்சது போல உள்ள போனாரு.
1: So he assumed that he has inherited a prosperous land.
0: முடிவை பாருங்க.
1: But the end,
0: அவனுடைய மனைவி அவன் இழந்து போக வேண்டியதா இருந்தது.
1: He had to lose his wife.
0: அவனுடைய பிள்ளைகளுக்கு திருமணமே ஆகல.
1: His daughters were not married.
0: கடைசில பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளால் ஒரு துஷ்ட சந்ததியும் வெளியே வர்றதுக்கு ஒரு ஒரு மோசமான பாவத்திற்குள்ள ஈடுபட வேண்டியதாயிடுச்சு.
1: So he have to involve in a very wicked sin to bring a wicked generation through his daughters.
0: ஆனா இதெல்லாம் ஆரம்பம் பாத்தீங்கனா அப்படியே செழிப்பா இருக்குறது மாதிரி தெரிஞ்சது.
1: But the beginning of all these things appear to be a prosperous one.
0: ஆமாண்டவர், ஆம் பிரியமானவர்களே.
1: Yes dear ones.
0: இந்த காலை வேளையில ஆண்டவரே என கொடுக்கிற நீர் நடத்துகிற ஆசீர்வாதங்கள் அந்த அமர்ந்த தண்ணீராக நீர் வந்து கொடுக்கிற சமாதானத்தோட கலந்த ஒரு ஆசீர்வாதமா எனக்கு இருக்கணும்.
1: Lord, this morning the blessings that you give should be like a blessing of still waters along with a peace added to it.
0: அது ஏதோ ஒரு குறுகிய கால என்ன உற்சாகப்படுத்தி என்ன வந்து சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்திட்டு போற ஒரு ஆசீர்வாதமா இல்ல.
1: It should not be a blessing that is a short living or short term blessing that just excite me and make me enjoy for a short time.
0: அது கொஞ்ச நேரம் இருந்து என்னுடைய எல்லா பலனையும் சத்துவத்தையும் உறிஞ்சி கொண்டு போய் என்ன வேதனைப்படுத்துற ஆசீர்வாதமா இல்ல.
1: It should not be a blessing that just be with me for some time and drain all my energy and expense from me.
0: அது நிலைத்திருக்கிற ஒரு அமர்ந்த தண்ணி.
1: But it should be a perpetual blessing and still waters forever.
0: அதே வேளையில ஒரு நிம்மதியான தண்ணி.
1: And at the same time is a peaceful water.
0: நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம்.
1: It is a perpetual blessing.
0: அதே வேளையில சமாதானமான ஆசீர்வாதம்.
1: And a peaceful blessing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்படிப்பட்ட பாதையில தான் கர்த்தர் நம்மளை நடத்துவார்.
1: The Lord will lead only in the such paths.
0: சகேயு எத்தனையோ வருஷமா பாடுபட்டு எவ்வளவு பணம்
1: சேர்த்துட்டான். Zacchaeus toiled for many years and he stored up many money.
0: வேதம் சொல்லுது அந்த ஊர்லயே அவன் ஐஸ்வர்யவான் என்று கருதப்பட்டான்.
1: The Bible says he was considered to be rich in that city.
0: ஆனா இவ்வளவு பணத்தை சேர்த்துட்டு
1: but having gained so much in life.
0: இயேசுவை தான் வீட்டுக்குள்ள அழைத்த பொழுது
1: when he welcomed Jesus into his house.
0: அவன் சேர்த்த பணத்தை வச்சு நிம்மதியா இருக்க முடியல பாருங்க.
1: He was not able to be peaceful with the money he had.
0: அவன் சொல்லுகிறான் அநியாயமா சம்பாதித்ததை நான் நாலு தனியா திரும்பி கொடுத்துறேன்.
1: He says I will return back the money that I earned in unrighteous way 4 times.
0: அப்ப அவனுக்கு மனசு நல்ல கிளியரா சொல்லி இருக்கு.
1: So his heart has told him very clearly.
0: என்னதான் பணக்காரன் பேர் வாங்கினாலும்
1: no matter how much you are called as a rich man
0: நீ சம்பாதிச்சதெல்லாம் அநியாயம் அநியாயம்னு மனசு சொல்லிட்டே இருக்கு.
1: So whatever you earned is just unjust unjust his heart was pricking him.
0: அதல ஒண்ணுல கூட அவனுக்கு சமாதானம் இல்ல.
1: He did not feel any peace in that.
0: நான் சொல்லுவேன் இந்த கர்த்தர் நம்மை ஒரு வழியில நடத்துறாரு.
1: So today the Lord is leading us in a path.
0: அதல நாம கேட்க வேண்டிய ரெண்டு காரியம்
1: there are 2 things that we are supposed to ask.
0: இது அமர்ந்த தண்ணீரை போன்ற ஒரு ஆசீர்வாதமா?
1: Lord is this a blessing like still waters?
0: இது நிலையான தண்ணீரா இருக்குமா?
1: Lord will it be a perpetual water?
0: இது ஒரு நிம்மதியான தண்ணீரா இருக்குமா?
1: Will this be a peaceful water?
0: நம்ம வாழ்க்கையில தேடற எல்லா ஆசீர்வாதமும் இப்படி தான் இருக்கணும்.
1: All the blessing that we seek in our life should be also the same kind.
0: இது வந்து வந்து போற ஃபிளாஷ் ஃப்ளட் மாதிரி கிடையாது.
1: It should not be like a flash flood that comes and goes.
0: இது வந்து நிலைத்திலாத ஒரு குழம்பி போன ஒரு தண்ணீரா கிடையாது.
1: It should not be like a confused water or without which it does not stay forever.
0: இது ஒரு அமர்ந்த தண்ணீரா இருக்கணும்.
1: It should be a still water.
0: அதற்காக என்னை நடத்த ஆண்டவரே.
1: Lord lead me for that Lord.
0: அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்னை நடத்த ஆண்டவரே.
1: Lord lead me towards that place.
0: கொந்தளிக்கிற வாழ்க்கையிலிருந்து என்ன ஒரு அமைதிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு நடத்துங்க ஆண்டவரே.
1: Lord lead my life towards a peaceful place from this roaring life Lord.
0: போகிற ஒவ்வொரு பாதையும் இப்படி சொல்லப்படட்டும்.
1: So each and every path that I take may be said by this.
0: கர்த்தர் என்னை தாராளமாய் ஆசீர்வதித்திருக்கிறார்.
1: The Lord has blessed me in a magnanimous ways.
0: அதே வேளையில கர்த்தர் தம்முடைய சமாதானத்தினால் என்னை நிறைத்திருக்கிறார்.
1: At the same time the Lord has filled with his peace.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: கர்த்தர் எப்படி நடத்துகிறார்?
1: How does the Lord lead us?
0: முதலாவது ஒழுக்க ரீதியான நேர்மையான பாதைகளை நடத்துறார்.
1: First God leads in morally upright ways.
0: இரண்டாவது தாராளமாய் தயாளமாய் கொடுத்து அதிலே தம்முடைய சமாதானத்தையும் அமைதியையும் தருகிறார்.
1: Next the Lord leads in magnanimous ways by offering peace to it.
0: மூன்றாவது கடைசியாக
1: at last
0: கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார்?
1: How does the Lord lead us?
0: ஏசாயா 42:16
1: Isaiah 42:16
0: குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன்.
1: And I will bring the blind by a way that they knew not. I will lead them in paths that they have not known. I will make darkness light before them and crooked things straight. These things will I do unto them and not forsake them.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: கர்த்தர் எங்கே நடத்துகிறார்?
1: Where does the Lord lead us?
0: எந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போறாரு?
1: To which place does he take us?
0: மூன்றாவது சொல்லுவேன்.
1: Third I will tell you.
0: அறியாத வினோதமான பாதைகள் கர்த்தரம்ல நடத்துறாரு.
1: The Lord leads us in mysterious ways.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அறியாத பாதைகள்.
1: They are mysterious ways.
0: இதுவரைக்கும் நம்முடைய மனதில தோன்றாத பாதைகள்.
1: Those are the unknown ways which have not thought.
0: எல்லாருக்கும் பிரபலமாய் தெரியாத பாதைகள்.
1: They are unpopular ways.
0: எல்லாருமே அதற்கு வந்து பழக்கப்படாத பாதைகள்.
1: Not everyone are used to it.
0: மனுஷனுடைய எண்ணங்களுக்கு அவனுடைய யோசனைகளுக்கு அவனுடைய அனுபவத்திற்கு எட்டாத பாதைகள்.
1: Those are the ways that doesn't reach human wisdom or his experience.
0: இது எல்லாரும் போகாத பாதை.
1: It is not the regular way.
0: கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட வினோதமான பாதைகளை நடத்துறார்.
1: The Lord will lead us in such mysterious ways.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அவர் சொல்றார் அறியாத பாதப்பா.
1: He says the way that is unknown to you.
0: இதுவரைக்கும் உனக்கு தெரியவே தெரியாது.
1: You don't know this way so far.
0: உன் எண்ணங்கள்ல உதிக்காத ஒரு பாதை.
1: It would have not come to your thoughts even.
0: அதுல தான் உன்னை நடத்துவேன்.
1: I will lead you in that way.
0: பொதுவாகவே நாம வந்து அறிந்த பாதை தெரிந்த பாதை தான் நம்ம ரொம்ப தெரிந்தெடுப்போம் பாருங்க.
1: So generally we choose the path which are very popular which are very familiar to us.
0: நாம வந்து பொதுவாகவே செய்ததையே திரும்ப திரும்ப செய்யறதுல ரொம்ப சந்தோஷம் நமக்கு.
1: We always enjoy doing things again and again.
0: நமக்கு வசதியான பாதைகள் நமக்கு தெரிந்த பாதைகள் பழக்கப்பட்ட பாதைகளை பொதுவா பயன்படுத்துவோம்.
1: We usually choose ways which are popular which are habitual which we are comfortable to use.
0: எல்லாரும் போற பாதையை தான் நாமும் தெரிந்தெடுப்போம்.
1: We also choose the regular way which everyone chooses.
0: இன்னும் சொல்லப்போனா யார் அதிகமாக அதை தெரிந்து கொள்றாங்களோ அந்த பாதையில நம்ம போக விரும்புவோம்.
1: To say more, where majority chooses, the same path we will also choose.
0: ஆனா கர்த்தர் வந்து நம்மளை நடத்தும் போது பாருங்க, நம்முடைய பாதையை செவ்வையாக்குறாருனா அவர் நாம் அவரை முழுவதுமா சார்ந்து இதுவரைக்கும் அறியாத பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு விரும்புறாரு.
1: But when the Lord want to direct our path, he always want us to commit to his path, which are totally unknown and new and unpopular ways.
0: நம்ம நிறைய வேளை அதனால தான் சொல்றோம், ஆண்டவரே இந்த வழியா நீங்க நடத்திட்டு போலாமே.
1: We used to say, Lord, you can lead me through this way.
0: அவங்க போற பாதையில நடத்தலாமே.
1: Now why don't you lead me in that path that they take?
0: அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு கொடுக்கலாமே.
1: Now why don't you give me as they have?
0: ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் நீ அறிஞ்ச பாதப்பா.
1: The Lord says all these paths are known to you.
0: நான் உன்னை நடத்தும் போது அறியாத பாதைகளை நடத்துவேன்.
1: But when I lead you, I will lead you in a mysterious way.
0: நிறைய வேளை நம்ம வாழ்க்கையில வந்து உலகம் போகிற பாதைகள், எல்லாரும் பழக்கப்பட்ட பாதைகளை நாமும் நடந்து போயிடணும் நம்ம நினைக்கிறோம்.
1: So many times we also think that we also take a regular way which the entire which all the people majority of the people choose.
0: நாம வந்து ஆண்டவரே என்ன வந்து அவங்களுக்கு எல்லாம் இப்படி கொடுத்துருக்கீங்கள அதே மாதிரி எனக்கு கொடுங்க.
1: We also ask Lord, you have given this to them, why don't you give this same to me?
0: அதே பாக்கெட் எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே.
1: Give the same packet to me Lord.
0: இன்னொரு டூப்ளிகேட் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே.
1: Lord, make a duplicate, give it to me Lord.
0: இந்த கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம கட்டற வேலையில நான் சில தடவை வீட்டில் போய் பேசுவேன்.
1: So as we are constructing the church premises, I used to speak at home.
0: அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க.
1: They all do this way.
0: அவங்களுக்கு இப்படிலாம் கிடைச்சிருது.
1: They get in this way.
0: அவங்க இப்படிலாம் நடத்திடுறாங்க.
1: They just lead it in this way.
0: நம்ம ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம்.
1: But only we are suffering so much.
0: அப்போ சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ண போனா.
1: Then when I say this and then go to for prayer.
0: அப்போ ஆண்டவர் பேசுவாரு.
1: The Lord will speak to me.
0: பார்ப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாதையில நடத்தணும் அவசியம் இல்லை.
1: So see, it is not necessary for me to lead you in the path that you know.
0: இந்த பாதை உனக்கு அறியாத பாதை தான்.
1: This is an unknown path to you.
0: ஆனால் நான் உன்னை நடத்துகிறேன்.
1: But I will lead you.
0: இது எல்லாரும் போகாத பாதை தான்.
1: This may not be chosen by everyone.
0: இது உனக்கே புரியாத பாதை தான்.
1: This is a way which could not reach your wisdom.
0: ஆனால் நான் உன்னை நடத்துகிறேன்.
1: But I will lead you.
0: இது உனக்கு புரியாததா இருந்தாலும்
1: though you don't understand this way.
0: நிச்சயமாய் கர்த்தர் முடிவு வரைக்கும் கொண்டு நடத்த உண்மை உள்ளவராய்
1: இருக்கிறார். But surely the Lord is faithful to lead us until the end.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால தான் ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார்.
1: That's why a man of God said this way.
0: When God wants to do something wonderful, he starts with a difficulty. And when God wants to do something really wonderful, he starts with an impossibility. தேவன் ஒரு அதிசயமான காரியத்தை நடத்த ஆண்டவர் தீர்மானிக்கும் போது அதை கடினமான ஆரம்பங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறாராம். அதே வேளையில் உண்மையாகவே அதிசயமான மிக அதிசயமான பாதைகளை நடத்த ஆண்டவர் தீர்மானிக்கும் போது முடியவே முடியாது அப்படின்ற இடத்துலேருந்து ஆண்டவர் துவக்குகிறார். நம்முடைய தேவன் நல்லவர்.
1: Our God is good.
0: நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர்.
1: Our God is faithful.
0: ஒருவேளை ஆரம்பிக்கிற இடம் முடியவே முடியாதுன்னு இருக்கலாம்.
1: Maybe when you start you may feel it's totally impossible.
0: அது ரொம்ப கடினமா இருக்கலாம்.
1: It might be difficult.
0: ஆனா கர்த்தர் நம்மை அறியாத அதிசயமான பாதைகளை நடத்த வல்லவராய் இருக்கிறார்.
1: The Lord is able to lead us in mysterious and unknown ways.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுவரைக்கும் கேள்விப்படாத காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய்
1: இருக்கிறார். The Lord is also able to do those unexpected things which we have not heard so far.
0: அதனால தான் ஏசாயா 43:15 வாசிக்க
1: That's why if you read Isaiah 43 and verse 19.
0: இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்.
1: Behold, I will do a new thing.
0: இப்பொழுதே அது தோன்றும்.
1: Now it shall sprout.
0: நீங்கள் அதை அறியீர்களா?
1: Shall you not know it?
0: நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்.
1: I will even make a way in the wilderness, rivers in the desert.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் ரொம்ப அதிசயமா நடத்துறவர்.
1: The Lord is the one who leads us wonderfully.
0: அவருடைய ஆலோசனைகள் எட்டி முடியாதது.
1: His counsels cannot be reached.
0: எப்பொழுதுமே அதை நாம் யோசித்து நினைத்து நாம் ஒரு நாளும் புரிந்து கொள்ளவே முடியாது.
1: They are beyond our comprehension which we cannot reach or understand.
0: அவ்வளவு அழகாக நடத்துவார்.
1: He leads us so beautifully.
0: ஏன் சில வேளை இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் வேஸ் லாண்ட் நடத்துறார் தெரியுமா?
1: Why does the Lord lead in his mysterious way sometimes
0: எல்லாம் தாண்டி முடிச்சு நாம நிக்கும்போது
1: because when we go through and stand at the end
0: நம்ம திரும்பி பார்த்தா நம்ம ஒண்ணதான் சொல்லுவோம்.
1: When we look back we can say only one thing.
0: ஆண்டவரே
1: Lord,
0: நான் வந்த வழி எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: Lord, I don't understand the path that I came
0: ஆனா இன்னைக்கு என்ன கொண்டு வந்து கரை சேர்த்திருக்கீங்க.
1: But the Lord, you have made me and brought me to the shore.
0: இது எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்த கிரியை.
1: Lord, this work came from your hand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுல எனக்கு எந்த பங்கும் இல்ல, எந்த ஒரு பகுதி எனக்கு இல்ல.
1: I don't have any kind of my portion in this. I don't have any part in this.
0: ஆகவே எல்லா மகிமையும் உமக்கு தான் தருவேன்.
1: All glory belongs to you alone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சில இடங்களுக்கு வந்து நாம வந்து தெரிந்த பாதைன்னு நினைச்சிருப்போம்.
1: Sometimes we would have thought this is a very popular way or known way.
0: ஆனால் சில வேளையில பாத்தீங்கன்னா ஒரு இடம் வரும்போது இதுக்கு மேல வழி தெரியலன்னு சொல்லிடுவோம் பாருங்க.
1: பட் சம்டைம் வென் யூ ரீச் அ செர்டன் பாயிண்ட் யூ சே வி டோன்ட் நோ தி வே.
0: அப்ப அந்த வழி அறிந்தவர்களை அழைத்து நம்மள கொண்டு போக சொல்லும் பொழுது,
1: சோ வென் வி கால் தி பீப்பிள் ஹூ நோ தி வே ஆல்ரெடி அண்ட் வென் தே லீட் us,
0: அவங்க லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அவங்க பாட்டுக்கு ஒவ்வொரு பாதையா மாறி மாறி போறாங்க.
1: சோ தே வில் டேக் தி கரெக்ட் டர்ன்ஸ் as left right and take the right path.
0: அப்ப நாம என்ன செய்வோம்னா,
1: வாட் வி வில் டு,
0: அந்த வழி நடத்துறவரோடு நெருங்கி நிப்போம்.
1: சோ வி வில் பீ வெரி க்ளோஸ் டு தி ஒன் ஹூ லீட்ஸ் us.
0: அதே வேளையில வழி நடத்துறவரை சார்ந்துருவோம்.
1: அட் தி சேம் டைம் will depend and lean on the one.
0: நல்லா கவனிக்கிறீங்களா நான் சொல்றது?
1: Are you listening properly?
0: தெரிந்த பாதை வந்தா நம்ம யாரையும் எதிரில வர்றவங்க கூட தெரியாது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம்.
1: So if you know a familiar way, we will not even mind anybody coming even opposite, we'll just take the path as we want.
0: ஆனா கர்த்தர் நம்மள மிஸ்டீரியஸா நடத்துறாரு பாருங்க, அறியாத பாதையில நடத்துறாரு பாருங்க.
1: But when the Lord leads in mysterious ways,
0: அப்ப அப்படி நடத்துகிற தேவனை நம்ம பக்கத்திலே வைத்து கொள்ளணும்னு நினைப்போம்.
1: Then we will want that Lord who leads us to be with us.
0: ஒவ்வொரு turn and twist வரும்போது ஆண்டவரே என்ன விட்டுறாதீங்கப்பா, இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல, நீங்க என் கூடவே இருங்க கூடவே இருங்க என் அருகிலே இருங்கன்னு சொல்லுவோம்.
1: In every turns and twists we will be saying, Lord, you be with me, you be close to me, you don't leave me, Lord, you'll just lead me everywhere.
0: ரெண்டாவது சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறது மாத்திரம் இல்ல, என் அருகில இருக்கிறது மாத்திரம் இல்ல, நான் உம்மையே சார்ந்து கொள்றேன்ப்பா.
1: And second also we will say, Lord, it is not only you should be close with me, but Lord, I will depend totally on you, Lord.
0: நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நடத்துகிற பாதையில இந்த மூன்று,
1: these three ways are the ways that the Lord leads us.
0: முதலாவது எதில நடத்துறாரு?
1: First, where does he lead us?
0: நீதியின் பாதை.
1: Leads us in the morally.
0: இரண்டாவது எதில நடத்துறாரு?
1: Second, where he leads us?
0: செழிப்பும் சமாதானமும் கலந்த வாழ்க்கை.
1: So he leads us in magnanimous and prosperous ways.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: Prosperous and peaceful ways. செழிப்பும் ஆசீர்வாதமும் நிறைந்த தயாள பாதைகள்.
1: So it is a prosperous and peaceful ways.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: எதில நடத்துறாரு?
1: Third, where does he lead us?
0: அறியாத பாதைகள்.
1: They are the unknown mysterious ways.
0: நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நடத்துகிற பாதைகளை கண்டுபிடிக்க முடியுதா?
1: So are we able to find out the path that the Lord is leading us?
0: கர்த்தர் நடத்துகிற பாதை உங்களால அறிய முடியுதா?
1: Are you able to identify and find the path that the Lord is leading you?
0: நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் இந்த மூன்று கேள்வியை நம்ம கேட்கணும்.
1: No matter wherever you go in your life, we have to ask these three questions.
0: இது கர்த்தர் என்னை செவ்வையாய் நடத்துகிற பாதையா?
1: Is this a path that the Lord leads us in a righteous way?
0: அப்படி கர்த்தர் நடத்துகிற செவ்வையான பாதைனா முதலாவது அது எப்படி இருக்கும்னா நீதியின் பாதையில தான் இருக்கும்.
1: So if it's a path that is directed by the Lord, then that will be a righteous way.
0: தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை அதுல தான் நடத்துவார்.
1: He will lead me in that path for his name's sake.
0: நான் வந்து வழி விலகி போகாமல் சோரம் போகாதபடி எப்பொழுதும் நீதியின் பாதையில் நடத்துகிறதே அவருடைய வழியா இருக்கும்.
1: So his path would be that always leading me in the righteous way, that I may not turn away from the righteousness.
0: நான் நடக்கிற பாதை நான் போகிற வழி நீதியா இருக்கா?
1: The path that I take, the way I take, is it righteous?
0: நாம கேட்க வேண்டிய கேள்வி.
1: That is a question we have to ask.
0: இரண்டாவது,
1: second,
0: அவர் நடத்துகிற பாதையில செழிப்பு மாத்திரம் இல்ல, செழிப்போடு சேர்ந்த சமாதானமும் கலந்திருக்கா?
1: So is there prosperity along with peace in the way that he lead me?
0: அல்லது வெறும் நன்மையை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறேன்?
1: Or am I looking only at the prosperity?
0: வெறும் சந்தோஷத்தை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறேன்?
1: Or am I looking only at the happiness?
0: என் ஆசைகள் நிறைவேறத மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறேன்?
1: Or am I looking only that my desires are fulfilled?
0: அல்லது என்னுடைய இதயம் ஒரு தெய்வீக புத்தி கெட்டாத சமாதானத்தால் நிறைந்திருக்கிறதா?
1: Or is my heart filled with the divine peace of God?
0: கண்ணீர்கள் அப்படினு ஓடிறது இல்ல.
1: It's not that when you look at waters you just run to it.
0: அமர்ந்த தண்ணீர்.
1: But they are still waters.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கடைசியாக.
1: At last.
0: அந்த வழிகள்ல நான் தேவனையே சார்ந்து தேவனண்டை நெருங்கி நிக்கிறது போல ஒரு பாதையில கர்த்தர் நடத்துறாரா?
1: Is the Lord leading me in a path where I depend on the Lord totally and where I close with the Lord?
0: இது எனக்கு அறியாத பாதை ஆண்டவரே.
1: Lord, this is unknown way, Lord.
0: உம்மாலே எல்லாம் இதுல நான் கடந்து போகவே முடியாது.
1: Lord, I cannot go through this path but with you.
0: நீங்க எனக்கு நெருங்கி நிக்கணும்.
1: Lord, you have to be very close to me.
0: நீங்க எனக்கு முன்னாலே போகணும்.
1: Lord, you have to go before me.
0: நீ சத்தமிட்டு கொண்டே இருக்கணும்.
1: Lord, you have to raise a voice, Lord.
0: எல்லாத்துக்கும் மேல
1: and above all,
0: உம்மையே நான் சார்ந்து இருக்கணும்.
1: And I should depend on you alone, Lord.
0: என்னுடைய ஞானத்தை என்னால் ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியாது.
1: I cannot even take a step with my wisdom.
0: அதுதான் கர்த்தருடைய பாதை.
1: That is the path of God.
0: ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதையில் நம்மை நடத்த விரும்புகிறார்.
1: The Lord desires to lead us in such paths.
0: அப்படிப்பட்ட பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்தி நடத்துகிறார்.
1: The Lord directs so those paths. He will straighten and lead us.
0: கேட்கும்போது நமக்கு நல்லா தெரியும்.
1: So when we hear this we can understand.
0: இந்த பாதைன்றது உலகம் தெரிந்தெடுத்து போற பாதை கிடையாது.
1: This is not a way that the world can choose and take.
0: இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பாதை.
1: This is totally a different way.
0: கர்த்தர் நடத்துகிற பாதைகளுக்கு
1: I thank God for the path that the Lord is leading us.
0: இப்படிப்பட்ட ஒரு செவ்வையான பாதையில என்ன நடத்த ஆண்டவரே கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க.
1: Let us commit ourselves to the Lord saying, Lord, lead me in such kind of straightened paths.
0: கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக.
1: May the Lord lead us.
0: ஜெபம் பண்ணுவோமா?
1: Shall we pray?
0: இன்றைக்கும் நாளைக்கும் பைபிள் குவிஸ் தொடர போகிறது.
1: சோ ஈவன் டுடே அண்ட் டுமாரோ we gonna have this bible quiz.
0: இந்த ரெண்டு நாளோடு முதல் ஃபேஸை நாங்கள் நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம்.
1: சோ பை டுமாரோ we want to complete and finish this first phase exam.
0: இதுவரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதாதவங்க எழுத முயற்சி பண்ணுங்க.
1: Those have not taken this exam so far try to take part in that.
0: மற்ற நண்பர்களுக்கும் உங்களுக்கு அறிமுகமான மற்ற விசுவாசிகளுக்கும் இது அறிமுகம் செய்யுங்க.
1: Also introduce and spread this news to all your friends and acquaintances.
0: கர்த்தர் தாமே இதை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராம்.
1: May god make this blessing to many people. Let us close our eyes and pray.
0: பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Our holy and merciful father, we thank you lord.
0: எங்கள் பாதைகளை குறித்து எவ்வளவு கவனமாக இருக்கிறீர்கள்.
1: Lord how concerned you are about our paths lord.
0: எங்கள் பாதைகள் எல்லாம் செவ்வையாக்கி நீர் வழிநடத்துகிறீர்கள்.
1: Lord you direct our paths and lead us lord.
0: இன்றைக்கு எப்படிப்பட்ட பாதைகளில் நீர் நடத்துவீர் என்று எங்களுக்கு போதித்தீர்.
1: Lord you have taught us that in what kind of paths you will lead us.
0: உம்முடைய பாதை நீதியின் பாதை, உம்முடைய நாமத்திற்காக அதிலே நடத்துகிறேன்.
1: Lord your paths are righteous ways and your leaders for your name's sake in that.
0: ஆண்டவரே உம்முடைய பாதை தயாளம் உள்ளது, அதிலே செழிப்பும் சமாதானமும் கலந்திருக்கிறது.
1: Lord your ways are magnanimous ways filled with prosperity and peace lord.
0: ஆண்டவரே உம்முடைய பாதை ஆண்டவரே அறியாத பாதையா இருக்கிறது.
1: Lord your ways are mysterious ways lord.
0: அந்த பாதையிலே நீர் எங்களுக்கு நெருங்கி இருக்கவும் ஆண்டவரே உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு புரியாத அறியாத பாதையிலே நடத்துகிற நம்முடைய அன்புக்காக நன்றி.
1: Lord thank you for leading us at mysterious ways where we are so intimate with you and that we may depend on you in those paths lord.
0: ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிறீர் என்பதை இனங்கண்டு கொள்ள கிருபை தார்.
1: Lord help us to identify that you are leading us lord.
0: அந்நியனுடைய சத்தத்தை கேட்டு வழிவிலகி போகாதபடி எச்சரிப்பாயிருக்க கிருபை தார்.
1: Lord give us grace to be careful that we not go astray listening to a stranger's voice lord.
0: உம்முடைய சத்தம் எப்பொழுதும் எங்களுக்கு தொனிக்கட்டும்.
1: Lord let your voice be heard always in our ears.
0: உம்முடைய சத்திய பாதைகள் எங்களை வழிநடத்தும்.
1: Lord lead us in your paths of truth.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

சிந்திப்போம், செயல்படுவோம். கிளி ஒண்ணு கழுகுகிட்ட போய், நான் ரொம்ப உயரமா பறப்பேன், இந்த உலகத்திலேயே உயரமா இருக்கிற மரங்கள் மேல வரைக்கும் நான் பறப்பேன்னு பெருமையா சொல்லுச்சு. அதுக்கு கழுகு, அப்படியா, பரவாயில்லையே, நீ ரொம்ப சிறந்தவன்னு சொல்லிச்சுது. கிளி சந்தோஷமா சிரிச்சது. உன்னை மாதிரி பல பறவைகளுக்கு என் அளவு இவ்வளவு உயரமா பறக்க முடியாது, நான் ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லிச்சு. ஆமா, நீ உண்மைக்குமே பாக்கியசாலிதான்னு சொல்லிச்சு கழுகு. அடுத்த நாள் கிளி கழுகுகிட்ட வந்து, நான் வேணா உனக்கு பறக்க சொல்லி கொடுக்கட்டுமா, என்கிட்ட நீ பறக்க கத்துக்கிட்டீனா ரொம்ப உயரமான மரங்கள் மேல நீ என்னைய மாதிரி உட்காரலாம்னு சொல்லிச்சு. கழுகு சரின்னு சொல்ல கிளி அதுக்கு பறந்து காட்டுச்சுது. கழுக பார்த்து பறந்துவான்னு சொல்லிச்சு. கழுகு உயர உயர பறந்து போச்சு. கிளி பார்க்க முடியாத உயரம் வரைக்கும் பறந்து போச்சுது. கிளிக்கு தன்னுடைய கண்களை நம்பவே முடியல. கடைசியா கழுகு கீழே வந்ததும் கிளி அவமானத்தோட கழுக பார்த்து, நீ எவ்வளவு நல்லா பறக்கிற, இதையே என்கிட்ட முதல்லயே சொல்லலன்னு கேட்டுச்சுது. அதுக்கு கழுகு, அதுதான் கழுகுக்கும் கிளிக்கும் உள்ள வித்தியாசம். நான் ஒரு கழுகு, நான் அதிகமா பேச மாட்டேன், பெருமையும் படமாட்டேன். கடவுள் எனக்கு வலிமையையும் சக்தியையும் கொடுத்திருக்காரு, இதுல நான் பெருமைப்பட என்ன இருக்குதுன்னு பணிவா சொல்லிச்சு. நாம எப்படி இருக்கிறோம்? கிளி மாதிரி நான் இதை பண்ணிடுவேன், நான் இதை சாதிச்சிடுவேன்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோமா, அல்லது கழுகு மாதிரி பணிவோட இருக்கோமா? அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் அறிவுறுத்துது.

சங்கீதம் 39:3. நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அப்பொழுது என் நாவி

கர்த்தநாதர் இயேசு லூக்கா 12:49 பூமியிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே தெரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

அன்று பாலைவனத்தில் முட்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா.

இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19.

எல்லா சத்துருவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. எல்லா எரிகோவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. தடைகளை நீக்குகிறவர் இதோ உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக. நீ மேற்கொள்ள விடாதபடி, நீ ஜெயிக்க விடாதபடி, உன்னை மேற்கொள்ள நினைக்கிற எல்லா கோலியாத்தின் கோஷங்கள் இதோ நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது. ஒரு அபஷகாதரா, ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ பலர் இந்த காலை நேரத்தில் உன்னத பலத்தினால் இடை கட்டுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரபல சகதரபா முன்னேறு அவனை மேற்கொள்ள விடாதே. அவனுடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றுக்கொள். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ரகபலா சகதரா ரிகபகதராதரா. மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு, மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார், உனக்கு ஒப்பானவர் யார்? ரிபல சகதரா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? ஆமென். நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை சொல்ல என் ஆண்டவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. சகலவற்றின் மேலும் அதிகாரமுடைய நாமமுடையவர். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், ஆராதனைக்குரியவரே. ஓரி மகத, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறான். அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை, அவர் நாமத்தை அறிகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான்.

ஹல்லேலூயா, ஆமென். 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைக்கிற தேவன், எது நிமித்தம் அவர் கொண்டு வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால், ஒரே ஒரு காரியம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்ட பாக்கியத்தை கிருபையாய் நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று இரவு நேரத்தில் ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் முதன்மையானதும் பெரிதானதும் இந்த ஆசீர்வாதத்துக்கு இணையா வேற எதுவுமே கிடையாது, அதுதான் என் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டதுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக்க போகலாம். ஆமே. ஆண்டவர் சொல்றார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில், தாழ்ந்திருக்கிற என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் செய்த காரியம் தமது நாமத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். இதை வெளிப்படுத்தும்படியாய் அவர் செய்த பிரதானமான காரியம் என்னன்னா, உயர்ந்த இடத்திலிருந்து அவர் நான் இருக்கும் தாழ்ந்த இடத்திற்கு எனக்காய் இறங்கி வந்ததினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாமத்தை அறிந்து கொள்வதற்கே என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியம் என்பது என்னால் கிரகிக்க முடியாதது. ஆமே, என்னால் கிரகிக்க முடியாது. அவர் இன்னும் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவின் நாமத்தில் சொல்ற நாம் யார் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. உலகம் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் தேவ பிள்ளையே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நாமமுடைய நாமம் தரிக்கப்பட்ட சரங்கள் எனக்கானதை ஏற்ற காலங்களிலே என் தேவன் எனக்கு செய்து முடிக்க வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லு.

ஆமென். இந்த நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார். இன்னைக்கு உனக்கு இந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு ஒரு தேவ பிள்ளை சொல்ல மாட்டாங்க. மாறா சொல்லுவாங்க, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று வாழ வைத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே இன்றும் எனக்கு ஜீவனை தந்து கொண்டிருக்கிறது. அறிந்திருக்கிறவன் செய்ய வேண்டிய முதல் காரியம், யாரு என்ன கேட்டாலும் உங்களை அல்ல வெளிப்படுத்த வேண்டியது, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறான். அவருடைய நாமத்தை அறிந்தவன் தன்னை முன்வைக்க மாட்டான், தன்னுடைய எந்த காரியத்தையும் முன்வைக்க மாட்டான். எந்த கேள்விக்கும் அவன் வாயில வரக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் மட்டுமே. இந்த நன்மை உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. எப்பா உன் பேர் இன்னைக்கு நிலை நிற்க காரணம் என்னன்னு கேட்டா, உடனே வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பேர் இன்னும் கிறுக்கப்படாமலும் இன்னும் அழிந்து போகாமலும் இன்றும் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க

0: 하나님
1: solo Jesus
0: Jesus um nama me melanade
1: amen ellavattukagum நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எபேசியர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாமத்தை அறிந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நாமம் உடையவர்கள், இயேசுவின் நாமத்தை உடையவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் தீமை அனுமதிக்க மாட்டார். அவர் சகலவற்றை நன்மை கேதுவாகவே செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாமத்தை அறிந்தவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார். எனவே தான் யோபு சொல்றார், அவன் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோபுக்கு அந்த நாமம் அறிவிக்கப்படவில்லை. அந்த நிலைமையிலே அந்த யோபுவால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமானா? அந்த நாமத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஏன் நம்மளால சொல்ல முடியாது? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் சொல்ல. அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை அவர் திக்கற்றவராய் விட மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை ஆபத்து காலத்தில் கைவிட்டுட்டு போக மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு தீமையை ஒரு நாளுமே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆமே. எந்த சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை சொல்லியே முன்னேறி கொண்டே இருங்கள். நாமத்தை சொல்லி நடக்கிறவன் வாழ்க்கை பின்வாங்காது, முன்னேறி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கோலியாத் வந்து நின்றதும் மொத்த சேனையும் பின்வாங்கும் போது நாமத்தை சொல்லி வந்த தாவீது பின்வாங்கவில்லை, முன்னேறி கொண்டே இருக்கிறா, முன்னேறி கொண்டே இருக்கிறா. உனக்கு முன்பாக எத்தனை பெரிய கோலியாத் வந்தாலும் நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. உனக்கு எதிராய் நிற்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த செங்கடலும் தடுக்க முடியாது, எந்த எரிகவும் தடுக்க முடியாது, எந்த கோலியாத்தும் தடுக்க முடியாது. காரணம், மேலான நாமம் தரிக்கப்பட்டவன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. யார் கேட்டாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. அவர் நாமத்தை நினைத்து எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவர் நாமத்தை முன்வைத்து முன்னேறி கொண்டே இருங்கள். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். அந்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். மேலான நாமம் இயேசுவின் நாமம்.

கதராதரா மகிம். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த நாமத்தில் எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். யார் வந்து என்ன கேட்டாலும் ஃபஸ்ட்டு அவரை சொல்லிருங்க, அவரை சொல்லிருங்க. அவரை சொன்ன பிறகுதான் உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும். ஏன்னா அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த நாமம் மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமானால், அந்த நாமத்தை மாத்திரம் நான் அறியாமல் இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு இந்த பெயர் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா.

நாமத்தை அறிகிற பாக்கியம். இந்த நாமத்தினாலே எல்லாவற்றையும் தாண்ட எனக்கு அவர் கிருபை செய்வார் விசுவாசிக்கிறவர். இந்த நாமத்தினாலே சகலவற்றையும் ஜெயிக்க எனக்கு அவர் கிருபை செய்வார் விசுவாசிக்கிறவர். நல்ல கைகளை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். சகரபலகதரோ ரிமனதுரியதரா லேரியாத்துரோலரோ சகதரியதரா. நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே. யாரு சொன்னா உன்னை உயர்த்துறதற்கு யாரு இல்லைன்னு? யாரு சொன்னா உன் வழிகளில் நீ தனி என்று? இல்லை, நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, அந்த நாமத்தினாலே முன்னேறு, பின்வாங்காதே. காலடி முன்னாடி வை. உன் சூழ்நிலை உன்னை மேற்கொள்ளாது. கோலியாத் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். தடைகள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போனே. மேலானவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். நாம் தேடி வந்தவர்கள் அல்ல, நாம் தேடி கொள்ளப்பட்டவர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல கிடந்தோம். அதில் இன்று நம்மை அவர் திருப்பி இருக்கிறார். நான் அவரால் திருப்பப்பட்டவர். அவர் நாமத்தை அறிந்து கொள்ள காரணம் அவர் என்னை திருப்பினார்.

0: ஆமென். சபை சத்தம் மட்டும் கேட்கட்டும், சத்தம் உயர்த்தி சொல்ல, இயேசுவே
1: இயேசுவே மேலானது. நம்பி செல்லுங்க, இந்த நாமத்தை பிடித்துக்கொண்டு

மகிமை மகிமையே. அந்த நாமத்தினால் நாங்கள் ஜெயிப்போம், அந்த நாமத்திலே இன்னும் நடப்போம். நீ தண்ணீரல நடந்தால் அது உன்மேல் புரளாது, அது உன்மேல பாயாது. காரணம் உன்மேல் தரிக்கப்பட்ட நாமம், அது மேலான நாமம். ரகாஷகதரா, யோர்தான் உன்னை கண்டு நடுகுமே என்று நீ யோர்தானை கண்டு நடுக்க தேவையில்லை. காரணம் நீ பற்றி கொண்டிருக்கிற நாமம் வல்லமை உள்ள நாமம். ரகலஷ்யாதராதரா, முன்னேறு சபையே, விசுவாசத்தில் முன்னேறுங்கள், ஆமே, நம்பிக்கையில் முன்னேறுங்கள், பாதையில் முன்னேறுங்கள். தொட்டு போக மாட்டாய், குறுகி போக மாட்டாய். கர்த்தருடைய நாமத்தால் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா, அந்த நாமம் மேலானது. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாமத்தை அறிகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா. ஆமென், ஆமென்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா? வல்லமை

மகிமை ஊற்றுங்கப்பா. Lord, let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யா

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 23 அதிகாரம். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கத்தரிடத்தில் விசாரித்ததற்கு கத்தர், நீ போ, பெலிஸ்தரை முறிய அடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே ஜூதாவில் இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போனார்கள். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதனிடத்தில் தப்பியோடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தார். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார்கள் என்றார். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவில் இருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். தாவீது வனாந்தரத்திலுள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தார். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்திலுள்ள ஒரு காட்டிலே இருந்தார். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய ஜோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டார். ஜோனத்தானோ தன் வீட்டுக்கு போனார். பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எசிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலை காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்போதும் ராஜாவே, நீருமுடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக,
நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. அவன் ஒளித்துக் கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப்பூருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எசிமோனுக்கு தெற்கான அந்தர வழியாகிய மாகோன் வனாந்திரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்தில் தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றார். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனார். ஆதலால் அவ்விடத்துக்கு சேலா அமாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினார்.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை விசேஷித்த விதமாய் பாதுகாப்பாராக. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாய் ஜனங்கள் கலங்கி போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் தங்கள் வாழ்க்கையை குறித்து கேள்விக்குறியோடு கூட பயத்தோடு நின்று கொண்டிருக்கிறதை இந்த நாட்களிலே நாம் கேள்விப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் என்னை சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து யோபுவை சுற்றிலும் வேலி அடைத்தது போல என்னையும் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாப்பார். ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் இந்த நாட்களிலே கர்த்தரை சார்ந்து கொள்வோம். இன்னைக்கு ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். உபாகம புத்தகம் 33 கடைசி வசனத்திலே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. மொத்தத்தில் சொல்லப்போனால், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், அவர்தான் உனக்கு பாதுகாப்பு, அவர்தான் உன்னை மறைக்கிறவர். இனி கடந்து போக வேண்டிய ஏராளமான பாதைகள் உண்டு. யோர்தானை கடக்க வேண்டும், அதை சுற்றில் இருக்கிற ராஜாக்களின் ராஜ்யங்களை சுதந்திரிக்க வேண்டும், அநேக யுத்தங்களை சந்திக்க வேண்டும், அநேக போராட்டங்களை சந்தித்து நீ ஜெயிக்க வேண்டும். இவை எல்லாவற்றிலும் மேற்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரையே நீ சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் உனக்கு பாதுகாப்பு. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு பயங்கர தைரியம் மூட்டுகிற வார்த்தையை மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்தபடியே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் தேவனே பாதுகாப்பு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளர். அவரே நமக்கு இரட்சணிய கொம்பு, அடைக்கலம், கேடகம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்களை யோபுவை சுற்றிலும் வேலியடைத்து கர்த்தர் பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாக்கிறார். நம் விசுவாசத்தோடு கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற போது கர்த்தர் விசேஷித்த விதமாய் நம்மை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் விலக்கி ரட்சிப்பார். நாம் செய்ய வேண்டியது என்ன?

கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இரண்டாவது, அபிஷேகத்தினாலே நிரம்பிக் கொண்டே இருங்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. அபிஷேகத்தினால் நிரம்ப நிரம்ப அந்த பொல்லாத கிருமிகள் கிரியைகள் சுட்டரிக்கப்படும். நாம் எப்பொழுதும் பரிசுத்தாவியானவரின் வல்லமையினாலே நிரம்பிக் கொண்டே இருப்போம். 3வது, நமக்குள்ளாய் விசுவாசத்தை எழும்ப பண்ணுவோம். கர்த்தாவே, நீர் எனக்கு பாதுகாப்பு, என்னை சுற்றிலுமாய் நீர் மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். அந்த விசுவாசத்தை, தேவன் மேலே முழு நம்பிக்கையோடு கூட அவரை சார்ந்திருப்போம். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன். கர்த்தர் எனக்காய் கிரியை செய்வார். கர்த்தர் எனக்காய் பாதுகாப்பை கட்டளையிடுவார். தம்முடைய தூதர்களை அனுப்பி அவருக்கு பயந்த எனக்கு சுற்றிலுமாய் தூதர்களை அனுப்பி என்னை பாதுகாத்துக் கொள்வார். நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை சார்ந்து கொள்வோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேலே, இரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? அவரே உனக்கு கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமுமாய் இருக்கிறார். உனக்கு ஒரு தீங்கும் அணுகாது. உன்னை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை காக்கிறவர். நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை சார்ந்து கொள்வோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நாளுக்காக ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, எங்கள் தேவன் எங்களை பாதுகாக்கிறவர். நாங்கள் அநேக காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை செய்தாலும் எங்கள் நம்பிக்கை எங்கள் தேவன் மேலேயே இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். தேவனே எங்களை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் விலக்கி ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர், மறைக்கிறவர், எந்த கிரிகளும் அணுகாதபடி காக்கிறவர் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, இந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்டு பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக அடியேன் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய குணமாக்கும் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி பரிபூர்ண சுகம் தந்து கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. மன தைரியத்தை கொடுப்பீராக. நீர் அவர்களுக்கு கேடகமும் பரிசயமும் இருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே புதிய ஆவி என்ற தலைப்பிலே உங்களோடு இடைப்படுகின்ற ஜீவ வார்த்தையானது, அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். எசேக்கியேல் 11:19. கடைசி காலங்களிலே கர்த்தர் நமது மனதில் எழுதக்கூடிய புதிய உடன்படிக்கையை செய்தருளுவார். அந்த உடன்படிக்கையின்படி நமது உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுப்பார். பழைய ஏற்பாட்டில் தலையிலே எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணினவர் இப்பொழுது உள்ளத்தை அபிஷேகம் பண்ணுகிறார், புதிதான ஆவியை கொடுக்கிறார், சதையான இருதயத்தை அருளி செய்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் எழுதும் போது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 4:23-24 இவ்வாறு கூறுகிறது. கர்த்தர் என்னை ரட்சித்த போது அதுவரை என்னை அழுத்திக் கொண்டிருந்த டிப்ரெஷன் என்னை விட்டு நீங்கினதை உணர்ந்தேன். ஒரு பெரிய பாறாங்கல் என்னை விட்டு நீங்கினது, இருளின் ஆதிக்கம் என்னை விட்டு விலகினதை உணர்ந்தேன். மட்டுமல்ல, கர்த்தர் என்னை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றினார், பரலோக குடும்பத்தின் அங்கத்தினராய் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படியாக ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த ஊழியக்காரன் தொடர்ந்து தன்னை பற்றி சொல்லுகிறார். தன்னுடைய சாட்சியின் தன்னுடைய மனம் மாறுதலையும் எப்படி என்றால், என்னை விட்டு பழைய சினிமா மோகங்கள் ஒளிந்து போயின, கையில் புகைந்து கொண்டிருந்த சிகரெட் ஒளிந்து போனது, பழைய நண்பர்கள் எங்கே போனார்கள் என்றே தெரியவில்லை. பிசாசின் ஆதிக்கத்துக்குள்ளிருந்த நான் இயேசுவின் இரத்தத்தால் புதிய மனிதனாகி கர்த்தரோடு நடக்க ஆரம்பித்தேன். ரட்சிப்பை மட்டுமல்ல, கர்த்தருடைய புதிய ஆவியினாலே உங்கள் ஆத்துமாவை அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களுடைய இருதயம் வறுமையாயிருக்க கூடாது, புதிய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். இவ்வாறு அவர் அறிக்கை பண்ணுகிறார். ஒருமுறை டிஎல் மூடி என்ற பக்தர் விசுவாசிகளை பார்த்து, ஒரு கண்ணாடி குடுவையில் விஷவாயு நிறைய இருக்கிறது, அதை வெளியேற்றுவது எப்படி என்று கேட்டார். சிலர் அந்த கண்ணாடி குடுவையை கவிழ்த்து வைத்து விட்டால் விஷவாயு வெளியேறி போய்விடும் என்றார்கள். வேறு சிலர் அந்த கண்ணாடி குடுவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி கொண்டிருந்தால் வெளிக்காற்று உள்ளே போய் முழுவதும் சுத்தமாகிவிடும் என்றார்கள். மூடி பக்தன் சிரித்து கொண்டே, என்ன செய்தாலும் நீங்கள் 100க்கு 100 அந்த விஷவாயுவை வெளியேற்ற முடியாது. அதை வெளியேற்ற எளிதான ஒரு வழி என்ன தெரியுமா? இந்த கண்ணாடி குடுவை முழுவதையும் தண்ணீரால் நிரப்பிவிடும் போது விஷவாயுக்கு உள்ளே இடமில்லாதபடி தானாக வெளியேறிவிடும் என்றார். அதுபோல உங்களை புதிய ஆவியாகிய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற வேண்டாத அசுத்தங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், சாத்தானுடைய கேடுபாடுகள் எல்லாம் வெளியேறிவிடும். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்தை ஒரு நாளும் வறுமையாய் வைத்திராதிருங்கள். அப்படி வைத்தால் உள்ளே இருந்து வெளியேறிய பல அசுத்த ஆவிகள் இன்னும் வேறு 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உள் புகுந்து விடும் அல்லவா? உங்களை பரலோக ஆவியினால் நிரப்புங்கள். உங்கள் நினைவுக்கு, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். சங்கீதம் 92:10. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைய தினத்தில் வாழ்வும் வார்த்தையும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறோம். ஆமேன்.

0: உன்னை உயர்த்தும் என்ற தலைப்பில் ஊழியர் பென்ஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வேதம் சொல்லுது, யோசேப்பை ஆண்டவர் அந்த அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தினார். சிறைப்பட்டு போன தேசத்திலே, அடிமையாக விற்கப்பட்ட தேசத்திலே, யாருமே இல்லாம தனிமையில போன அந்த தேசத்துல ஆண்டவர் அவனை அதிகாரியாய் உயர்த்தினார். அப்ப எனக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துருச்சு, இவன் என்ன ஆண்டவரே செஞ்சான்? இத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்னுடைய இருதயத்துல நான் தியானித்த போது, அவன் உண்மை உள்ளவன், அதனால ஆண்டவர் உயர்த்தினேன் என்று என்கிட்ட கர்த்தர் பேசினார். வேதம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நான் சொல்றேன், கொஞ்சத்தில் உண்மையாய் உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். நீங்க மனுஷங்களுக்கு முன்பாக மேன்மைப்படணும்னு நினைக்கிறீங்களா? உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்க மேல பொறாமைப்படுகிற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீங்க உண்மையா மட்டும் இருந்து பாருங்க, ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏன் மற்றவர்களுக்கு முன்பாக அவங்க குறைஞ்சு போறாங்க? ஏன் மற்றவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்க முடியல அப்படின்னா, நிறைய பேர் உண்மையாகவே இல்லைங்க. ஆனா இன்னைக்கு இந்த மாலையில எனக்கு இந்த யோசேப்பனுடைய உண்மை என்னை ரொம்ப கவர்ந்து இழுத்துருச்சு. நான் வந்து ஒரு சில ஏரியாவில் அவன் உண்மையா இருந்ததை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நம்பர் ஒன், முதலாவதாக அவன் யாருக்கு உண்மையா இருந்தான் அப்படின்னா, 39 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39 8 வசனத்தையும் 9 வசனத்தையும் வாசிக்க போகிறோம். 39 வசனத்தையும் 9 வாசிக்கலாம். அவனோ தன் எஜமானனுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. நம்பர் ஒன், முதலாவதாக இந்த யோசேப்பை கர்த்தர் சகல ஜனங்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்தினார். ஏன் மேன்மைப்படுத்தினார் அப்படின்னா, முதல்ல அவன் யாருக்கு உண்மையா இருந்தான் தெரியுமா? கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. கவனிங்க, இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற நிறைய

மக்களுக்கு உண்மையா இருக்கிறீர்கள். பாஸ்டருக்கு உண்மையா இருக்காங்க, வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இங்க இருக்கிற எத்தனை பேர் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீங்க? இந்த யோசேப்பு சொல்றான், இவ்வளோ பெரிய பொல்லாங்க, நான் வந்து உங்க கணவனா இருக்க துரோகம் பண்றதா நினைக்கல, இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் துரோகம் பண்றதா நினைக்கல, இவ்வளோ பெரிய பொல்லப்ப செஞ்சு தேவனுக்கு விரதமா நான் எப்படிப்பா செய்வேன்? அவருக்கு உண்மையா, அவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும்னு தானே அவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தார். உங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கிறது. நான் இங்க ஆண்டவருக்கு, ஆண்டவரை பார்க்கிறேன். வேதம் சொல்லுது, சின்ன வயதிலிருந்து தன்னுடைய தகப்பனார் வந்து அவ்வளோ செல்லமா வளர்த்தினார். அப்பா வந்து அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தினார். அவனுக்கு நேரடியாக வேற எந்த ஃபைத்துமே இல்லை. சொப்பனத்தை பார்க்குறவன் அவங்க அப்பா கொடுத்த விசுவாச வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்தில் வாங்கி இந்த போத்திபாருடைய வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு பல நாட்கள் அடிமை வேலை பார்க்கிறான். இப்ப அவன், வேதம் சொல்லுது, அவன் சிவந்த மேனி உள்ளவன், ரொம்ப அழகான ஒரு பையன். அந்த வீட்டில் இருக்கிற போத்திபார் என்கிற அவனுடைய மனைவி அவன் பேர்ல கண்ணு போட்டு, வா தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை கூட பிடிக்கும் போது வேதம் சொல்லுது, உதறி தள்ளிவிட்டு, என் ஆண்டவருக்கு நான் என்னவா இருப்பேன்னா உண்மையா இருப்பேன். இது நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறதுனால எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எனக்கு பரவாயில்லப்பா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை நான் செய்யாவிட்டால் எனக்கு தண்டனை வரும், என்ன எப்படி வேணாலும் என்ன பழி வாங்கலாம், என்ன தூக்கி சிறைச்சாலையில போடலாம், என்ன கொல்ல கூட செய்யலாம், கொல்ல கூட. ஆனா எதையுமே அவன் பொருட்படுத்தல. அவனுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நான் கத்தருக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் யாரை மேன்மைப்படுத்த விரும்புறாரு தெரியுமா? சகல ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவார், சொந்தங்களுக்கு முன்னாடி கத்தரவங்களை மேன்மைப்படுத்துவார். எப்ப தெரியுமா? கத்தருக்கு முதல்ல உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு முதல்ல உண்மையா இருங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் முன்னாடி நின்று பாக்குறது மாதிரி தெரியாததுனால நிறைய பேர் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது இல்லை. உலகத்துல இருக்கிற மனுஷன் நம்மை கண்ணு முன்னாடி பாக்குறான்றதுக்காக நிறைய பேர் உண்மையா இருக்கிறாங்க. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உட்காறுதலையும் உங்களுடைய எழுதலையும் கத்தர் அறிந்திருக்கிறார். நீங்க என்னென்ன செய்றீங்கன்றது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல ஒண்ணு சொல்லுங்க, என்னை மேன்மைப்படுத்த உங்களால முடியும் ஆண்டவரே, நான் யாருக்கு முன்னாடி முதல்ல உண்மையா இருக்க விரும்புறேன்னா, உமக்கு முன்னாடி நான் உண்மையா இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. ஹாலேலூயா, கையை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்க. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும் உண்மை உள்ளவனை போல நடிச்சான். அவன் அவன் அவன் எல்லாரும் அந்த அவன் செய்த தப்பை குறித்து, பர்சேபாளை அவன் அனுபவித்ததை குறித்து யாருமே பெருசா தப்பா எடுக்கல, யாருமே பெருசா தப்பா சொல்லவும் இல்லை. அவனிடத்துல வந்து யாரும் அதை குறித்து கேள்வியும் கேட்கல. ஏன்னா எல்லாருமே ராஜாவை நம்பினாங்க, எல்லாருமே ராஜாவை நம்பினாங்க. யோவாவுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன், உரியாவை கொன்னது யோவாவுக்கு தான் தெரியுமே தவிர, லெட்டரை அவன் கையில கொடுத்து, யோவா கையில கொடுத்து, யோவா பிரிச்சு படிக்கும் போது இவனை யுத்தத்துல முன்னாடி நின்று கொன்று அப்படின்ற செய்தி அதுல எழுதப்பட்டிருக்கிறது. இவன் பேதம் மாதிரி தன்னுடைய உயிரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த லெட்டரை கொண்டு யோவாவு கையில கொடுக்கிறான். யோவாவுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்குமே தெரியாது. தாவீது என்ன நினைச்சான் அப்படின்னா, சே எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லவங்கள மாதிரி இருக்கிறோம், நல்லவங்கள மாதிரி இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, மகனே நீ எல்லாருக்கும் முன்னாடி உண்மை உள்ளவனை போல நடிச்சிட்ட, ஆனா எனக்கு முன்னாடி நீ உண்மை உள்ளவனா நிக்க முடியுமா? நிக்க முடியுமா? இன்றைக்கு அதே வார்த்தையை இன்றைக்கு முழங்கால் யுத்த ஜபத்துல வந்திருக்கிறவங்கள்ட்ட கேட்கறாங்க. உலகத்துல இருக்கிற ஜனங்களிடத்துல உண்மையா இருக்கிறது ஈஸி தான் பிரதர், நிறைய நேரத்துல ரொம்ப சுலபம் தான். அவங்க உண்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இல்ல பெரிய உயர்வு அவங்க தரணும்னு நினைச்சா நம்ம உண்மையா இருந்துருவோம். ஆனா நீங்க உண்மையா இருக்க வேண்டியது மனுஷனுக்கு முன்னாடி இல்ல, முதல்ல யாருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும்னா, என் கர்த்தருக்கு முன்னாடி நான் உண்மையா இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு ஹாலையிலேயே சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை, அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, மனைவிக்கு தெரியாது, கணவனாருக்கு தெரியாது, எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. நான் சொல்றேன், யாருக்குமே தெரியாம இருக்கலாம், யாருக்குமே தெரியாம இருக்கலாம் சிஸ்டர். கத்தர் பார்க்கிறார், கத்தர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு முன்னாடி மட்டும் நீங்க உண்மையா இருந்துட்டீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், நீங்க இருக்கிறது எகிப்து தேசமா இருந்தாலும் அங்கே கர்த்தர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அந்த தேசத்துல கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், எதிரையினுடைய நாட்டிலேயே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவருக்கு தேவை உண்மை உள்ளவங்களை மட்டும்தான் தேடுறாரு, உண்மை உள்ளவர்களை மட்டும்தான் கர்த்தர் அழைக்கிறார். ஊழியத்துல பயன்பட வேண்டும் என்று நீங்க விருப்பம் இருக்குதா? ஸ்டேஜ்ல ஏறி பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதமா வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கர்த்தர் என்ன ஒரு மேன்மையான இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களா?

0: நான் சொல்றேன், நீங்க உண்மையா மட்டும் இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வந்து அநேக ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துவார். பார்த்தா அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை நிறுத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் உண்மையை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். அதான் நான் எல்லா வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் முன்னாடி உண்மையுள்ளவன மாதிரி நீ நடிச்சிடலாம்ப்பா, நீ நடிச்சிடலாம்ப்பா. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி நீ உண்மையுள்ள நபரா நடிக்கவே முடியாது, நடிக்கவே முடியாது. அது வந்து மற்றவங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அதனால இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே உமக்கு உண்மையாய் வாழ நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. நம்பர் டூ, இரண்டாவதாக இவனுடைய உண்மையை குறித்து நான் வாசிக்கும் போது வேதத்துல ஒரு காரியத்தை நான் வாசிச்சேன், வாசிக்கலாம் பார்க்கலாம். 39 அதிகாரத்துல 2-3 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சக்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. நம்பர் டூ, இந்த யோசேப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தது மட்டும் இல்ல, எதுல உண்மையா இருக்கான்னா அவனுடைய வேலையில அவன் உண்மையா இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன வேலைன்றது, நீங்க நினைக்கிறது மாதிரி முன்னாடி உட்காந்து எழுதுறது வேலை இல்லை, இல்லைன்னா பணம் வசூல் பண்ற வேலை இல்லை, இல்லைன்னா இருக்கிறதுல பெரிய போஸ்ட்ல கொடுக்குற வேலை இல்லை, பெரிய வேலையெல்லாம் கொடுக்கல. நான் சொல்றேன், போத்திபாருடைய வீட்டிலே இவன் என்ன வேலை செஞ்சிருப்பான்னா அடிமை வேலை செஞ்சிருப்பான். நான் இப்படி யோசிக்கிறேன், அந்த வீட்டில் பாத்திரம் வளர்க்குறது, அந்த வீட்டில் வந்து கூட்டுறது, அந்த வீட்டில் வந்து மாட்டுக்கெல்லாம் அவங்க மாடு வச்சுருக்காங்களா அவங்களுக்கு புல் போடுறது, அந்த வீட்டை சுத்தமாக வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் அவன் கையில். அடிமையாக இருக்கிற ஒருத்தனுடைய கையில் பணம் என்ற வேலையாக கொடுப்பாங்க சொல்லுங்க? அடிமையாக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய கையில் என்ன வேலை கொடுப்பாங்க, என்ன வேலை கொடுப்பாங்க? நான் சொல்கிறேன், அந்த வீட்டிலேயே இருக்கிறதுலயே மோசமான வேலை அவனுக்கு தான் கொடுப்பாங்க. பாத்திரம் வழங்குடா, பாத்திரம் கழுவுடா, உனக்கு வேற எந்த வேலையும் கொடுக்க மாட்டான். ஆனா வேதம் சொல்லுது, அவன் உண்மையா இருந்தது ராஜ பதவியில இருக்கும் போது இல்ல, என் கையில பெரிய வேலையை கொடுக்கும் போது இல்ல, சின்ன வேலையை கொடுக்கும் போது அவன் உண்மையா இருந்ததுனால கர்த்தர் அந்த தேசத்தையே ஆளுகிற பெரிய வேலையை கர்த்தர் அவன் கையில கொடுத்தாரு. கொஞ்சத்தில் உண்மையா இருங்க, கர்த்தர் கொடுக்குற சின்ன வேலையில உண்மையா இருங்க. நீங்க வேலை செய்கிற இடத்துல அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை எல்லாரையும் விட குறைவான வேலையா இருக்கலாம், உங்களுக்கு கூட்டுற வேலையா இருக்கலாம், ஆனா உங்களை போல படிச்சவங்க, உங்களை விட அழகுல குறைவா இருக்கிறவங்க பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். நீங்க அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அவனுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கீங்க, எனக்கு சாதாரணமான ஒரு வேலை கொடுத்துருங்க, சொல்லவே சொல்லாதீங்க. எனக்கு கர்த்தர் இந்த வேலையை ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார், இந்த வேலை எந்த வேலைனாலும் இதுல நான் உண்மையா இருப்பேன்னு உண்மையா செய்யுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவது, இந்த யோசேப்பு எதுல உண்மையா இருந்தா அப்படின்றத நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 45 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 45 அதிகாரத்துல 1-2 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 45:1-2. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாகவும், தன்னை அடக்கி கொள்ள கூடாமல் யாவரும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை, அவன் சத்தமிட்டு அழுதான். அவன் அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். அல்லேலூயா. அவன் நம்பர் 3, மூணாவது எங்க உண்மையா இருந்தானா, அவனுடைய உயர்விலே அவன் உண்மையா இருந்தான். ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என் வேலையில உண்மையா இருக்கலாம், ஆனா எதுல உண்மையா இருக்க முடியாது தெரியுமா? உயர்வு வரும்போது நிறைய பேருக்கு உண்மையா இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஊர்ல இருக்கும் போது, தன்னுடைய வீட்டில இருக்கும் போது, தன்னுடைய சகோதரர்களை அவன் எப்படி நேசிச்சானோ, இப்ப அவனை வெறுத்து அவனை குழியில போட்டு அத்தனை வருடங்கள் கஷ்டப்படுவதற்கு காரணமான தன்னுடைய சகோதரர்கள் முன்பாக வந்து நிற்கும் போது இவன் பெரிய அளவுல உயர்த்தப்பட்டிருக்கிறான். கர்த்தர் இவனை எட்டாத உயரத்துல கொண்டு போய் வச்சாரு. ஆனா நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, கண்டிப்பா சொல்றேன், அந்த சிச்சுவேஷன்ல நம்முடைய சகோதரர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், நீங்க அழுதுருப்பீங்களா? ஹலோ, நீங்க உங்களை வந்து அந்த யோசேப்பினுடைய சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு தெரியும்ல. அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, அவனை பிடிச்சி சொல்றாங்க இவனை கொன்றுவோம், இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பாத்துடலாம் அப்படின்றாங்க. அவனை குழியில தூக்கி போடும்போது கத்துறான், என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு. அவனை கொண்டு போய் வித்து போடும்போது அவ்வளவு அவனுக்கு கஷ்டமா இருக்குது. 14 வருஷம் பாடு மேல பாடு அனுபவிச்சுட்டான். இப்ப ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஒருவேளை அவங்கள பார்த்துருந்தா, வாடா வா காலில் விழு, முதல்ல காலில் விழுற, கடைசி வரைக்கும் ஒன்று நம்ம யாருன்றத சொல்ல மாட்டோம். ஒருவேளை அப்படி நம்ம யாருன்றத சொல்லிட்டோமா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கெத்தா சொல்லுவோம், ஏய் யாத்திரிமா நான் நான் ஏத்தரமடா, நீங்க தூக்கி போட்டீங்களே குழியில, அந்த யோசேப்படா நானு, ஐயா கெத்த பாத்தீங்கல்ல, ஐயா இப்ப எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு. நம்மளா இருந்தா அவ்வளவு டயலாக் பேசியிருப்போம், ஆனா வேதம் சொல்லுது ஃபர்ஸ்ட் டைம் தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் யோசேப்பு சத்தமிட்டு அழுதான். எல்லாருமே கேட்டாங்க, அந்த அந்த அந்த ஹாலுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அவன் அழுததை கேட்டாங்களாம். அந்த இடத்துல அவன் அழவே முடியாது, ஏன்னா பெரிய பொசிஷன்ல உட்காந்துருக்கான். அவன் அழுத அழுதான்னா எல்லாருக்கும் என்ன இவர் அழுறாரா இவர் அழுறாரா, அவ்வளவு போஸ்டிங். எல்லாத்தையும் விட்டுட்டு வேதம் சொல்லுது ஒவ்வொருத்தரையா கட்டி பிடிச்சு அழுதாங்க. அவனுடைய இளைய சகோதரனை கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் சத்தமிட்டு அழுதான். நம்ம தன்னுடைய அன்பை அவ்வளவு உயர்விலையும் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் சகோதரன் தான் அப்படின்றத நிரூபிச்சிட்டான். பிரதர், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு உயர்வை உங்களுக்கு கொடுக்கும் போதே உங்க எண்ணம் எப்படி எல்லாம் மாறுது, உங்க சிந்தை எப்படி எல்லாம் மாறுது, உங்க பேச்சு எப்படி எல்லாம் மாறுது. அவங்க உங்களுக்கு எதிரியாகவே இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறதுக்கு அவங்க காரணமானவர்களாவே இருக்கலாம், ஆனா இப்ப அவங்களை விட ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டாரு, அவங்களை விட கத்துறவங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆசீர்வதிக்கும் போது உங்களை அப்படி கஷ்டப்படுத்தின அந்த மனுஷனை பார்க்கும் போது நீங்க நெஞ்சில கெத்தா நடக்கிறீங்களா இல்ல அதே தாழ்மையா இருக்கிறீங்களான்னு நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம நிறைய பேர் எப்படி தான் தெரியுமா, என்ன கஷ்டப்படுத்தின, எனக்கு விரோதமா பேசினல்ல, என்ன என்ன பண்ண, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், கடவுள் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு, அப்படியே அப்படியே கெத்த பயணிப்போம். இல்ல இல்ல இல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல நீங்க எதுல நீங்க உண்மையா இருக்கணுமோ இல்லையோ, எதுல உண்மையா இருக்கணும் தெரியுமா, உயர்வுல உண்மையா இருக்கணும். உயர்த்த உயர்த்த உயர்த்த உயர்த்த ஆண்டவர் உங்களிடத்துல உண்மையை எதிர்பார்த்துட்டே இருப்பார். நான் டெய்லி இந்த ஊழியத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபம், என் மனசு ஜெபிக்கிற ஜெபம், எனக்கு ஆயிரக்கணக்கான ஃபோன் கால்ஸ் வரும்போது, நிறைய பேர் ஊழியத்தை குறித்து சந்தோஷப்படும் போது, நீங்கள் நல்லா ஊழியம் செய்கிறீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, என் மனசு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையின் பேரில் கூட பிரியப்படலை, ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது என் மனசில் சொல்கிறேன், ஆண்டவரே கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும்ப்பா, நீர் எவ்வளோ உயர்த்தினாலும் நீர் உயர்த்த உயர்த்த உயர்த்த உயர்த்த என் உயர்வில் உண்மையாக இருக்கணும்ப்பா. நான் உயர்வடைஞ்சன்றதுக்காக யாரையும் மதிக்காமல் இருந்துடக்கூடாது, நான் உயர்வறிஞ்சன்றது கூடாது, உயர்த்தப்பட்டிருக்கன்றதுக்காக யாரையும் தூக்கி எறிஞ்சு நான் பேசிடக்கூடாதுப்பா, என் கேரக்டர் சேஞ்ச் ஆயிடக்கூடாதுப்பா, என் நடக்க சேஞ்ச் ஆயிடக்கூடாதுப்பா, மற்றவங்களை வேற்றுமையும் ஒற்றுமையும் அப்படி பார்க்கக்கூடாது. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் பலிபீடத்திலேருந்து நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் இதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நீர் என்னை எவ்வளோ உயர்த்தினாலும் நான் எதில் உண்மையாக இருக்கணும்னா என் உயர்வில் நான் உண்மையாக இருக்கணும். இந்த பென்ஸ் 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் 2005 வந்தது எப்படி இருந்தானோ, சாகிற வரைக்கும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நான் மரணம் அடைகிற வரைக்கும் எப்படி இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேனோ அதே தாழ்மை எனக்குள்ளே இருக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபக்குறிப்பில் கூட இந்த அம்மாங்க இப்போ ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஜெப அறை கட்டுறேன், அந்த ஜெபக்குறிப்பில் எழுதி வச்சிருக்கிறேன், பாஸ்டருக்கு இருக்கிற தாழ்மை இப்போ இருக்கிற தாழ்மை எவ்வளோ உயர்ந்தாலும் அவருக்கு இருக்கணும் அப்படின்றத ஜெபக்குறிப்பாக எழுதி எனக்காக ஜெபிக்கிற டீம்கிட்ட நான் கொடுத்துருக்கேன், எங்கிட்ட டீம்கிட்ட கொடுத்துருக்கேன். அந்த டீமில் அவங்கள்ட்ட இருக்கிற புக்கை வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், பாஸ்டர் எவ்வளோ உயர்ந்தாலும் அவர் அவராகவே இருக்க வேண்டும் என்று ஜெபிங்க அப்படின்னு எழுதியிருப்பேன். அதனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களத்தில் என்ன எதிர்பார்க்குறாருன்னா ஒரு சின்ன சின்ன பதவி கொடுக்கும்போது அந்த பதவி கிடச்சிருச்சே அந்த உயர்வு கிடச்சிருச்சேன்றதுக்காக தலக்கணம் வந்துடக்கூடாது, ஹெட்வெயிட் வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. ஆண்டவர் உயர்த்த உயர்த்த உயர்த்த உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா, போஸ்டிங் அதிகமாக அதிகமாக, பொறுப்புகள் அதிகமாக அதிகமாக, உங்களுக்கு பெருமை வந்துடக்கூடாது. போஸ்டிங்கும் பொறுப்புகளும் வர வர உங்களுக்கு என்ன வரணும் தெரியுமா? தாழ்மை வரணுங்க, தாழ்மை வரணுங்க. ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உயர உயர உங்களுக்கு தாழ்மை வரணுங்க. ஒரு வீடுக்கு ரெண்டு வீடு வரும்போது இன்னும் கொஞ்சம் தாழ்மை வரணுங்க. ஒரு வாகனத்துக்கு இன்னொரு வாகனம் வரும்போது இன்னும் கொஞ்சம் தாழ்மை வேணுங்க. ஆண்டவர் ஒரு சொத்துக்கு இன்னொரு சொத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் தாழ்மை வேணும். அப்படி நீங்கள் தாழ்மையா இருப்பீர்களே ஆனால் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். நீங்க மரணம் அடைகிற வரைக்கும் கொடுப்பார், வருக வரைக்கும் கர்த்தர் கொடுப்பார், உங்களது எடுக்கவே மாட்டார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல. ஐ சரண்டர், நான் என்ன ஒப்பு கொடுக்குறப்பா. எதுக்கு அப்படின்னா, உனே உனக்கு எவ்வளோ உயர்ந்தாலும் நான் உண்மையா இருப்பேன்ப்பா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு அலை அலிவாசன். அப்புறம் கதவை திறந்து விடணும் அப்படின்னு நினைக்கிறது. நான் உயர்ந்ததுக்கு அப்புறம் ஆளு அப்படி நிறைய நீங்க பாக்குறீங்க தானே எல்லாரும், அப்படியே என்ன என்ன ஆக்சன், என்ன பேச்சு. சே, அவர் உயர்ந்துட்டாராமா, அவர் எல்லாரோட வளர்ந்துட்டாராமா? இல்லை இல்லை, ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தர் உங்களுக்கு காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த காசு கொடுத்துட்டாருன்றதுக்காக நீங்க ஆடம்பரமா வாழ்ந்துட முடியாது. அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுக்காம சோதிப்பாராமா, ரெண்டாவது ஆண்டவர் கொடுத்து சோதிப்பாராமா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கொடுக்காமலே சோதிப்பாரு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கொடுக்காமலே சோதிப்பாரு. நீங்க விசுவாசத்துல நிக்கிறீங்களா இல்லையான்னு பாப்பாரு. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, ட்ரெஸ் இல்ல, எதுவுமே இல்லப்பா, கொடுக்காமலே கத்த நிக்கிறீங்களா பாப்பா. அதுக்கப்புறம் கத்தர் என்ன பண்ணுவார்னா, ஒரு காலம் தாண்டி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். பணமா வந்துச்சு, சாப்பாடா, ஐயோ ஒரு சாப்பாடுக்கு பத்து சாப்பாடு வந்து நிக்குது, ஒரு ஆளுக்கு பத்து பேர் வந்து நிக்கிறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பத்து ட்ரெஸ். நான் சொல்றேன், நிறைய பேர் ஆண்டவர் கொடுக்காத போது அந்த இதுக்கு சோதனையில் நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா நிறைய பேர் எதுல தோத்தாங்க தெரியுமா? சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற சோதனையில் தாங்க நிறைய பேர் தோத்துட்டாங்க. நான் சொல்றேன், அந்த லிஸ்ட்ல இங்க இருக்கிற யாரும் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு எவ்வளவு வேணாலும் கொடுங்க ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவு நீ எனக்கு கொடுத்தாலும் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. அடுத்ததாக இந்த யோசேப்பா ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதற்கு அவனுக்கு இருந்த உண்மையை நான் வாசித்த போது வேதத்தை திறந்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 46:31 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு யோசேப்பு தன் சகோதரனையும், நான் பார்வோனிடத்திற்கு போய் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசே நாட்டில் குடியிருக்கும்படி அவரை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவறுப்பாய் இருக்கிறார்கள். மேலான அதிகாரம் தனக்கு முன்பாக இருக்கும் போது அதுல உண்மையா இருந்தார். ஆமேன் சொல்லுங்க. நன்றாய் கவனிங்க. அவங்க சகோதரர்களை கூப்பிட்டு சொல்றான், நான் இப்ப யாருக்கு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன் சொல்லுங்க, பார்வோனுக்கும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். அப்ப நான் சொல்லுவேன், இவங்க இந்த வேலையத்தான் செய்யறாங்கன்னு சொல்லுவேன். சொல்லும் போது பார்வோன் உங்களை அழைத்து உங்க வேலை என்னன்னு கேட்பாரு. அந்த வேலை என்னன்னு கேட்கும் போது நீங்க என்ன சொல்லணும், நாங்க வந்து எங்க முற்பிதாக்களுடைய காலத்தில் இருந்து ஆடு மேய்க்கிற தொழிலை செஞ்சிருக்கிறோம்னு யாருக்கு முன்னாடி சொல்லணுமாமா? ஆனா அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி முடியுது, மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு. சத்தமா சொல்லுங்க, நல்லா புரியுதா? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு ஆபீசர்னு வைங்களேன், இல்ல சரி வேற யாராவது ஒரு ஆபீசர், பெரிய ஆபீசர் வந்திருக்கிறாரு. அந்த ஆபீசருக்கு முன்னாடி ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறோம். அப்போ அந்த ஆபீசர் வந்து அவருக்கு வேலை போட்டு கொடுக்க போறாரு. நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஒரு டிடிபி ஒர்க் பண்ற ஆளுன்னு வைங்களேன், ஒரு டிசைன் பண்ற ஒருத்தரை வேலைக்காக கொண்டு போய் அப்பாயின்மெண்ட்டுக்காக எனக்கு தெரிஞ்சவர்னு கொண்டு போய் நிக்க வைக்கிறீங்க. அந்த அந்த மேனேஜருக்கு வந்து இப்படியெல்லாம் இருக்கிறது பிடிக்காது, இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது, அது உங்களுக்கு தெரியும். நீங்க கூட்டிட்டு போற ஆள்கிட்ட என்ன சொல்லுவீங்க?
1: டே தப்பி தவறி இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லிடாத. ஏன்னா அவருக்கு கேட்கல, சுத்தமாக பிடிக்காதரா அந்த வார்த்தையை கனவுல கூட நினைச்சிடாது, நீ சொல்லவே கூடாது அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் பொய் சொல்லுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஏற்கனவே அப்பாட்ட போய் இவனை வித்துப்புட்டு அப்பாட்ட போய் துணியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை தேய்ச்சி உங்கள் பையன் செத்து போயிட்டான்னு சொன்னான்னு வரல. அதனால இவன் எங்கே போனாலும் இவனுக்கு இந்த திருப்பி போகாதுன்னு நினச்சானு தெரில, இவன் கண்டிப்பாக பொய் சொல்லுவான். அதனால் கரெக்டாக சொல்லி அனுப்புகிறான், உனக்கு அதிகாரம், உனக்கு மேலான அதிகாரம் இருக்கும்போது அந்த மேலான அதிகாரம் நமக்கு அவங்கள ப்ளீஸ் பண்ணணுன்றதற்காக, அவங்கள கூல் பண்ணணுன்றதற்காக ஒரு நாளும் அவர்களுக்கு முன்பாக பொய்யானவர்களாக மாறிடாதீங்க. ஹலோ ஹலோ, நிறைய பேர் பாஸ்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவே நிறைய பொய் சொல்லுவாங்க. ஆமே, பாஸ்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதுக்காகவே நிறைய பொய், மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதுக்காகவே நிறைய பொய். ஏப்பா, அதிகாரம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் உண்மையாக தான் பார்ப்பேன். அந்த அதிகாரத்திலே இருக்கிற நபர் நினைச்சா அவங்கள நல்லா வைக்கலாம், நினைச்சா அவங்கள வெளியே துரத்தலாம். ஆனா இவருக்கு இந்த மாதிரி சொன்னா அவருக்கு பிடிக்காது, அவர் வெளியே துரத்துவாரு. நான் அப்படிதான் சொல்லுவேன், அவர் என்னை வெளியே துரத்தினா கூட பரவாயில்ல, நான் உண்மையா இருப்பேன்னு யோசேப்பு முடிவெடுத்தான். வேதம் சொல்லுது பார்வோனுடைய கண்கள்லாம் ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. ஆமென். நீங்க ஒரு விச உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா ஒரு டைம் நீங்க பொய்ய சொல்லிட்டீங்கன்னா அந்த பொய்ய மறைக்கிறதுக்கு ஓராயிரம் பொய் சொல்லுவீங்க பாருங்களேன். அது கடைசியில உங்க வாயிலிருந்தே என்ன சொல்லிடுவீங்க? கேட்கல, உண்மையை சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் திரும்பவும் உங்களை பார்த்துக்கே என்கிட்ட அப்படி தானே சொன்ன, நீ என்னைக்கு பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, பொய் சொன்னா என்னைக்குனாலும் ஒரு நாள் சிக்கத்தான் போறீங்க. நல்லா சொல்லுங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே சொல்லுவீங்க, நீங்களே உலகி கொட்டிடுவீங்க. சொல்லுங்க, நீங்க உலகி கொட்டிடுவீங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன், நான் ஃபர்ஸ்டே என்னத்த சொல்லிட்டு போயிடுவோம். கேட்கல, இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் இந்த சக்கரை திருடுவாங்க பாருங்களேன். இந்த சக்கரை திருடும் போது ஏய் எடுத்தியா அப்படின்னு கேட்டோம், எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எடுத்தியா இல்லையா அப்படின்னு குச்சியை கொண்டு வந்தா அப்படியே மாலை மாலையா கண்டு எடுக்கல, அண்ணன் தான் திறக்க சொன்னான் அப்படின்னா. அடுத்த நெக்ஸ்ட் டேய் கூப்பிடுறான் அவனை, இவன் திறக்க சொன்ன அவன் உடனே அழுதுட்டு இல்ல டேடியோ அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா சாரி தெரியாம எடுத்துட்டேன். நான் சொல்றேன், அதுக்கு ஃபர்ஸ்டே என்ன சொல்லிடுவோம்? கேட்கல எல்லாரும், நீங்க எதுக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும் அப்படின்னா, மேலான அதிகாரத்திற்கு முன்பாக யோசேப்பு உண்மையாயிருந்தான். அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் சார், அதனால அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொய் சொல்றதுல தப்பு இல்லை சார். எதுக்கு சார் சொல்லணும், அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். நீர் மனிதனை பிரியப்படுத்த அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் அதிகாரிகளுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறதுக்கு ஏன் தவறுகிறார்கள் என்று சொன்னால், மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க, அதிகாரியை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க, தலைவர்களை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், அவர்களை பிரியப்படுத்துறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. அதுக்கு மாறாக உண்மையை பேசி கர்த்தரை பிரியப்படுத்துங்க. எங்கனாலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமோதிக்கிறவங்க சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கணும். அடுத்ததாக இந்த யோசேப்பு எதுல உண்மையா இருந்தான் அப்படின்றத வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். 47 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். 47 அதிகாரத்தில் நான் சொல்கிற வசனத்தை வேக வேகமாக வாசிக்கணும். 13 வசனத்தை வாசிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓகே, பஞ்சம் மிகவும் கொடியதாக இருந்தது, தேசமெல்லாம் ஆகாரம் கிடைக்காமல் போயிற்று, எகிப்து தேசம் கானான் தேசம் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. 14 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 லைனில் பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவரிடத்திற்கு வாங்கி, நெக்ஸ்ட் 16 அதிகாரத்தில் ஆடு மாடுகளை கொடுங்கள், 17 வசனத்தில் குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு, அடுத்து 20 வசனத்தில் அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் வயல் நிலங்களை விட்டார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்கு கொண்டான். யாருக்கு கொண்டானாமா? சத்தமா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஜனங்கள் வந்து பாடுபடும் போது ஃபர்ஸ்ட் எதை எதை வாங்குறாரு?
0: பணத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன தர்றேன், ஆகாரம் தர்றேன். அதற்கு பிறகு ஆடு மாடுகளை கொண்டு வாங்க, உங்களுக்கு ஆகாரம் தர்றேன். அதுக்கப்புறம் குதிரைகளை கொண்டு வாங்க, கழுதைகளை கொண்டு வாங்க, உங்களுக்கு ஆகாரம் தர்றேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க, நிலங்களை கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன தர்றேன். ஆனா இது எல்லாத்தையும் யோசேப்புக்கு பேருக்கு எழுதல. ஹலோ, நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் பார்வனுடைய பேரை போட்டுட்டு கண்டிப்பா கீழே யார் பேரை ஆட் பண்ணுவோம். ஹலோ, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆசீர்வாதத்துல உண்மையா இருங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி காண்பிக்கும் போது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொருட்களை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் காண்பிக்கும் போது நீங்க என்னவா இருக்கணும் சொல்லுங்க. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, யாவையும் பார்வோனுக்கு கொண்டான், இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. எனக்கு ஒரு பிட்டு நிலம் கூட வேணாப்பா, எனக்கு ஒரு ரூபாய் காசு கூட வேணாப்பா, எனக்கு ஒரு ஆடு மாடு கூட வேணாப்பா, அது உனக்குரியது. உனக்கு எனக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் நினைச்சா காசை எடுக்கலாம், நான் நினைச்சா கொஞ்சம் பணத்தை எடுக்கலாம், நான் நினைச்சா கொஞ்சம் சொத்தை என் பேர்ல எழுதி வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்வோன் பெருசா கேட்க போறதெல்லாம் இல்லை. ஆனாலும் யோசேப்பு என்ன நினைச்சான் அப்படின்னா, எப்பா உன் இடத்துல எனக்கு ஒரு பிட்டு இடம் கூட எனக்கு வேண்டவே வேண்டாம். நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, நான் வேலை செய்யறேன். நீங்க எனக்கு நீங்களா எனக்கு கொடுத்தா ரெடி, நான் வாங்கிக்கிறேன். ஆனா உங்களுடைய பொருள் நீங்க கேட்கலன்றதற்காக எனக்கு, சத்தமா சொல்லுங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய நீதி என்ன தெரியுமா, அடுத்தவங்களுடைய ஒரு ரூபாய் காசு கூட உங்கள்கிட்ட இருக்க கூடாது. ஹலோ, அடுத்தவங்களுடைய ஒரு பிட்டு நிலம் கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க கொடுத்தா நீங்க வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏதோ ஆசீர்வாதம் உங்களுக்கு தர்றாங்க, நீங்க வாங்கிக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனா நீங்களா இச்சிக்கப்பட்டு இன்னொருத்தருடைய பொருளை நீங்க அபகரிச்சுக்கவே வேண்டாம். அது 10 ரூபாய் நஷ்டமானா கூட பரவாயில்ல, இன்னொருத்தருடைய வீட்டில் இருக்கிற பொருள் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவு தான். ஹலோ, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, பாஸ்டர் இவ்வளவு சிட்டா பேசிக்கிறாருன்னு நினைக்காதீங்க, உண்மை இதுதான். அடுத்தவங்களுடைய பணமும் அடுத்தவங்களுடைய சொத்தும் ஒரு நாளும் நம்ம கையில இருக்கக்கூடாது. நம்ம கை எப்போ எப்படி இருக்கணும்னா அந்த விஷயத்துல சுத்தமா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை, அவங்க கேட்கறதுக்கு தகுதி இல்லை, அவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. வேணாவே வேணாப்பா, இன்னொருத்தருடைய பொருள் எனக்கு வேணாப்பா, இன்னொருத்தர் பொருள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல உண்மையா இருக்கணும், இந்த யோசேப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னா, எதுல உண்மையா இருந்தானம்மா, அவன் கண்ணு முன்னாடி காமிச்ச அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் எதுவா இருந்தானம்மா. சத்தமா சொல்லுங்க எல்லாரும், ஒரு ரூபாய கூட தனக்குன்னு அவன் எடுத்துக்கவே இல்லை. 1 கோடி ரூபாய் என் கண்ணுக்கு முன்னாடி கிடக்குதியா, ஆனா அது இன்னொருத்தருடையது வச்சுக்க, எனக்கு வேணாப்பா. அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை குப்பையில கொட்டுறாங்க, பரவாயில்லப்பா, உன் பணத்தை நீ கொட்டுறப்பா, நான் அதுக்காக எடுக்க முடியாதுப்பா. இந்த வைராக்கியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பங்க வரும், எப்போ வரும்? நான் சொல்றேன், இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னா உங்களுக்கு அந்த தைரியம் வரணுங்க, அந்த தைரியம் வரணும். இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் இன்னொருத்தருடைய பணம் உங்கள் வீட்டில் இருக்குமானால் நான் சொல்கிறேன், எப்படியாவது கொடுத்துருங்க. நீங்கள் இன்னொருத்தர் இடத்துல கை நீட்டி காசை வாங்கியிருப்பீர்களே, ஆனால் அந்த கை நீட்டி வாங்கின காசை நீங்கள் உங்களுக்குடையதுன்னு வச்சுருக்காதீங்க. நீங்கள் கடன் வாங்கினது உண்மையானால் எப்படியாவது கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்டு அந்த பணத்தை வாங்கி அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்துருங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரரான ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பேங்க்ல எடுத்த ஒரு லோன் பணத்தை திரும்ப கொண்டு போய் பேங்க்ல 15 வருஷம் தாண்டி கட்டியிருக்காருங்க. அப்படியே பேங்க் மேனேஜர்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாமா, எப்படி சார் உங்களால முடிஞ்சிச்சுன்னு கேட்டவுடனே அவர் எழுமின்னு சொன்னாராமா, நான் ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன், ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு யாருடையதையும் அநியாயமா நீ வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் திரும்பி கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் கோயம்புத்தூர்ல பெரிய கோடீஸ்வரராய் கத்திரவரா ஆசீர்வச்சு வச்சிருக்கிறார், அவர் உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆசைப்பட வேணாம், கொடுத்துருங்க. வேண்டாம், அந்த பொருள் வேணாம், அந்த நகை நமக்கு வேணாம், அந்த பத்திரம் நமக்கு வேண்டாம், இன்னொருத்தருடைய ஒரு பிட்டு இடம் கூட நமக்கு. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அது தேவையில்லைன்னு சொல்லுங்க. நல்லா ஐய் நல்லா இருக்கும், தேவையில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது தகுதியும் இல்லை, தேவையும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொருத்தருடைய பொருள் நமக்கு எதுக்கு? இன்னொருத்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு எதுக்குது? வச்சுக்கப்பா உன் பொருள். சொல்கிறேன், இது வந்து வெறும் பொருள் சம்மந்தப்பட்டதில்லை. இன்னொருத்தருடைய பிள்ளைங்க கூட நம்ம வந்து அவங்கள நம் பக்கமாக இழுக்க பார்த்துடக்கூடாது. இன்னொருத்தருடைய மனைவியை கூட நம்ம வந்து நம் பக்கமாக இழுத்துறக்கூடாது. இன்னொருத்தருடைய கணவனாரை கூட நம்ம பக்கமாக இழுத்துறக்கூடாது. அடுத்தவங்களுடைய இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆமேன்னு சொல்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த ஃபோனு பார்த்தோன்னே எந்த கடையில் வாங்குறீங்க, நீங்கள் வேணால் கொடுங்க. அது என்னப்பா, அதுக்கு மேலே எதுக்கு இச்சை போகுது? வேண்டியதில்லை. அது கொடுப்பீங்களா, தருவீங்களா? வேணாப்பா, தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதுவும் தருவார், அதுக்கு மேலேயும் தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்ததாக ஸோ கடைசியாக ஒரு ஒரு ஒரு அதில் ஒன்றில் அவன் உண்மையாக இருக்கிறான். அதனால ஆண்டவரை மேன்மைப்படுத்தினார். வாசிக்கலாம், 39 எடுத்துக்கொள்ளுங்க. 39 ஸ்தோத்திரம் 20 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 39:20 யோசேப்பு, யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறையிலே அவனை அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிற யாவரையும் யோசேப்பு கையிலே ஒப்புவித்தான். அங்கே செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அதிகாரத்தில் யோசேப்பு உண்மையாக இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. எதில் உண்மையாக இருந்தான்? இப்போ யோசேப்பினுடைய கையில் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அதிகாரம்னா, சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரையுமே அவர் கையில் கொடுத்துட்டான். எப்பா நீ தான்ப்பா இந்த சிறைச்சாலைக்கு ஹெட்டு. இவனும் ஒரு கைதியாக வந்திருக்கிறான் அவன், ஆனால் இவன் உண்மையானவன். இவன் வந்து செய்யாத ஒரு தப்புக்காக உள்ள வந்திருக்கிறான். ஆனா ஏற்கனவே சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்காக உள்ள வந்திருக்காங்க. இப்ப அவங்களெல்லாம் பாக்குற மாதிரி ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரம் என் கையில வந்த உடனே யோசேப்பு அந்த அதிகாரத்தை வச்சு ஆளுகை செய்யல. ரெண்டு பேர் சொப்பனம் பார்த்து கலங்கி போய் வந்திருக்கிறவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க பார்த்த சொப்பனம் இதுதான்னு அவங்களுக்கு ஆறுதலாய் விளக்கத்தை உள்ளதுபடி அவன் சொல்லி அனுப்பினான். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் எதில் உண்மையாக இருக்கணும்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் நான் என்ன இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள், உண்மையுள்ள மனுஷன், பரிபூர்ண ஆசீர்வாதம். எத்தனை பேரை ஆண்டவர் அநேகருடைய கண்ணுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கி கொடுத்த வார்த்தை உண்மையான வார்த்தை. கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உங்களை வெட்கப்படுத்தின உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை தரக்குறைவாய் பேசின மனுஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக மேன்மைப்படுத்துவார். உங்கள் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். உங்களை ரொம்ப குறைவாக எடை போட்ட மனுஷங்க முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை பார்த்து நிறைய பேரிடத்துல தூற்றி திரிஞ்ச அந்த ஜனங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாள் ஆண்டவர் ஆசீர்வாதமா கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க உயர்வை விரும்பாம உங்க மேல பொறாமப்பட்ட ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு நாள் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு எதிராய் உங்களை அழிக்கணும்னு வர்ற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலாகும். ஆனா ஆண்டவர் மேன்மைப்படுத்தணும்னா ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த 2வது சர்வீஸில் கர்த்தர் சொல்கிறாரு, நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரோ. சத்தமாக சொல்லுங்கள், கேட்கல. ஹல்லேலூயா. இப்போ ஒப்பு கொடுக்க முடியுமா ஆண்டவர்கிட்ட? உண்மையாக வாழக்கூடிய கிருபையை மட்டும் எனக்கு தாங்கப்பா. கையை எல்லாரும் மேலே உயர்த்து, முடிஞ்சால் முழங்கால்களை மடக்கி ஏசப்பா சமூகத்தில் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், சத்தத்தை உயர்த்தி. ஓ நன்றி அப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே உமக்கு உண்மையாய் வாழக்கூடிய கிருபை எனக்கு தாரும் என்று சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம்.

கரங்களை உயர்த்தி இயேசுப்பா பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே முழு பலத்தோட இயேசுப்பா பார்த்து சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே மரணம் பரியந்த உண்மையா இருக்கக்கூடிய ஒரு கிருபையை தாங்கப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் கையை உயர்த்தி ஏசப்பட்ட சொல்லுங்க, நீங்க உண்மையா மட்டும் இருப்பீர்களே, ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். ஆண்டவர் இருக்கார்ல, ஆண்டவர் கைவிட்டுருவாரா? ஆண்டவர் கைவிட்டுருவாரா? எஸ் எஸ், பொய்ய சொல்லி வாழ்றதோட உண்மையை சொல்லி மடிகிறது ஆசீர்வாதம். பொய்ய சொல்லி பிழைக்க வேண்டாம், பொய்ய சொல்லி ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம், உண்மையை சொல்லி செத்தா கூட இங்க கண்ணை மூடின அடுத்த நிமிஷத்துல பரலோகத்துல நமக்காய் கத்தர் கிரீடத்தோட ஆயத்தமா காத்திருப்பாரு. கிரீடத்தை கத்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. கையை மட்டும் மேல உயர்த்தி சாகர வரைக்கும் உண்மையை தாங்கப்பா. கெஞ்சுங்க, கெஞ்சு மகா, கெஞ்சு மகா, கெஞ்சு. இயேசுப்பாவுக்கு உண்மையாரு, இயேசுவே நான் எல்லாருக்குமே உண்மையா இருக்கிறேன், ஆனா உங்களுக்கு நான் உண்மையா இல்லப்பா, உங்களுக்கு நான் உண்மையா இல்லப்பா, நான் உங்களுக்கு உண்மையா இருக்க விரும்புறப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் உங்களுக்கு உண்மையா இருக்க விரும்புறேன், நான் உங்களுக்கு உண்மை.

ராஜ் இந்த பாட்டினுடைய வரிய நான் திரும்ப திரும்ப சொல்லும் போது நீங்க கையை உயர்த்தி இயேசுப்பாவே உமக்கு உண்மையா வாழக்கூடிய கிருபை. ஓ எஸ் எஸ் எஸ் எஸ் உங்க சத்த வான பரியந்தம் எட்டுட்டும் போய் ஏச பாட்டேன். மரண பரியந்தம் உண்மையாயிரு. உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறேன். இந்த முழங்கால் யுத்தத்தினுடைய இந்த இரண்டாவது நாள் முழங்கால் படிட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பரலோகத்துக்கு நீ போகும்போது உன்னை ஏற்றுக்கொள்றதுக்கு தூதர்கள் கிரீடத்தை வச்சு காத்துட்டு இருக்கணும். வாப்பா வாப்பா, உன் பேரை சொல்லி கூப்பிட்டு வா, உனக்காக வச்சிருக்கிற ஜீவ கிரீடத்தை வாங்கி தலையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும்.

நம்ம திருச்சபைக்கு ஒரு சொந்தமான இடம் தேவை. அதற்கு தேவை ரொம்ப பெருசு. ஆனா நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கரத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், சத்ருக்களுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தி ஆயத்தை படுத்துவேன். இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறணும். எல்லாரும் ஏசப்பா பார்த்து, ஏசப்பா எங்க திருச்சபை வாடக இடத்துல இருந்தது போதுமா, ஒரு சொந்த இடத்தை தாங்கன்னு எல்லாரும் சத்தமா ஜெபமண்ணுங்க பார்க்கலாம். எஸ், உங்க சத்தம் கேட்கட்டும். ஏசப்பாட்ட ஏசுப்பா என் காலத்துல படணும். ஏசுப்பா நான் அந்த இடத்துல ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு வரணும்ப்பா. அந்த இடத்துல லட்சக்கணக்கான ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும்ப்பா. எங்களுடைய இந்த பட்டணத்துல இந்த பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் உம்முடையது. இந்த பட்டணத்துல எங்களுக்கு ஒரு சொந்தமான இடத்தை தர்றதற்கு இப்பவே பத்திரத்தை நீங்க கையெழுத்து வச்சிருங்க சுவாமி. அதற்கான ஆட்களை எழுப்பி தாங்கப்பா, அதற்கான ஆட்களை எழுப்பி தாங்கப்பா. பரத்திலிருந்து எங்களுக்கு உதவி வரட்டும். எங்க கையில எதுவுமே இல்லப்பா, எங்க கை வெறுமையா இருக்குது. நாங்க ஒன்றும் கொண்டு வரல, எங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. எங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்டு நீங்க தான்ப்பா, எங்களுக்கு இருக்கிற ஆதாரம் நீங்க தான்ப்பா. ராஜயோக்கியமா ஒரு இடத்த வில பேசுறதற்கு எங்களை நம்புறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை முத்தம் செய்யறோம். ஏழு நாட்களும் உங்க பிரசன்னம் எங்களை முழுவதுமா ஆளுக சேர்த்து இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறும். நாளைக்கு காலையில எந்த தடையும் இல்லாம வர உதவி செய்யும். மூன்று செக்ஷனையும் ஆசீர்வதி. பேசக்கூடிய தொண்டையில பலன், மனபலன், சிந்தையில பலன், அனைத்தையும் கட்டளை எடுங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அந்த மாபெரும் நாடகத்தை நடத்திய பொறுப்பாளர்களுக்கு அன்றைய காலநிலை அறிவிப்பு துக்கத்தையே தந்தது. காரணம், இன்னும் பல மணி நேரங்களுக்கு பனிப்பொழிவு இருக்கும் என்பதே அந்த அறிவிப்பு. அது மட்டுமல்ல, ஒரு சிறிய கூட்டத்திற்கு முன்னால் தங்களுடைய முழு முயற்சியோடு நடத்தும் அந்த நாடகத்தினால் என்ன பயன் இருக்கப் போகிறது என்பது அவருடைய சோர்வுக்கான இரண்டாவது காரணம். ஆனால் அந்த குழுவின் வழக்கத்தின்படி எந்த தங்கு தடையும் இல்லாமல் நாடகத்தை நடத்தி முடித்தார்கள். மிகச்சிறிய ஒரு கூட்டமே அங்கு வந்திருந்தது. நாடகம் முடிந்தபொழுது ஒரு சிறிய தாளில் எழுதப்பட்ட ஒரு வாசகத்தை ஒரு தன்னார்வ தொண்டர் நாடக மேடையின் பின்னால் இருந்த பொறுப்பாளர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். அந்த குறிப்பு அந்த நாடகத்தை பார்க்க வந்த ஒருவர் எழுதி கொடுத்து அனுப்பியது. அந்த காகிதத்தை திறந்து அந்த பொறுப்பாளர் வாசிக்கத் தொடங்கினார். "நீங்கள் இன்று செய்தது மிகவும் சிறப்பான பணி. நாடகத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை நான் மிகவும் உற்சாகப்படுத்தப்பட்டேன். என்னுடைய அன்பான முழு மனதான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்" என்று எழுதப்பட்டிருந்த அந்த காகிதத்தின் அடியிலே அந்த நாட்டின் அரசன் கையொப்பமிட்டிருந்தார். இது உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவம் பல நூறு ஆண்டுகளாக அநேக பேச்சாளர்களையும் நாடக கலைஞர்களையும் பாடகர்களையும் இசைக்கலைஞர்களையும் உற்சாகப்படுத்துகின்ற ஒரு சம்பவமாகும். நமது செயல்களை பார்ப்பவர்களோ கேட்பவர்களோ பெரும் கூட்டமாய் இருக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை. நாம் நமது கடமையை மிகச் சிறப்பாக செய்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அன்பு நண்பரே, நீங்கள் இன்று எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் உங்கள் முழு முயற்சியோடு முழு திறமையோடு சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உந்துதலோடு செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்களா என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் உங்களை படைத்து, உங்களை பாதுகாத்து, உங்களுக்கு இந்த திறமைகளையெல்லாம் தாளந்துகளையெல்லாம் கொடுத்தவர் எப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எனவே வாயால் உங்களை போற்றும் மனிதர்களுக்காக காரியங்களை செய்யாமல் மறைவாயிருந்து சகலத்தையும் கண்டு மகிழும் கடவுளுக்காக உங்கள் காரியங்களை செய்யுங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பணி சிறிய பணியோ இல்லை பெரிய பணியோ என்பது முக்கியமல்ல. நான் செய்யும் காரியத்தை என் முழு மனதோடு முழு முயற்சியோடு சிறப்பாக நான் செய்கிறேனா என்பதுதான் முக்கியம். இந்த நாள் உங்களுக்கு அப்படிப்பட்ட சிறந்த நாளாக அமைய உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம்.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போகணும். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போவதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்தியிருக்கிறாரா? வயசு நாளை பெண்ண வயசு, உங்களுக்கு இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல, உங்களை கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீ கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவன் என் கூட இருக்கிறாருப்பா. சர்வ வல்லமையுள்ள இயேசு என் கூட இருக்கிற, நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி என் கூட சேர்ந்து பழைய பாடலை என் கூட சேர்ந்து பாடுறீங்களா?

கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு நடமும் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலது கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் நின்னால் இருக்கிறாரு, நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் ஃப்ரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வா, நான் நம்புறேன். இத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். நெருக்கத்துல கத்திர நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர்ல ஆண்டவர், நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை. அவ்வளவுதான், இங்க எல்லாம் முடியுது, நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில, முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். ஆவின் சொல்றீங்க, என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை ஆசை. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிற பயமே இல்லை, எனக்கு நெருக்கமே இல்லை. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா போய்கிட்டே இரு. மேலையிலே என் கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும், நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்கூட சேர்ந்து பாடுவீங்களா?

சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாத. ராமின் சொல்றீங்க, கவலை வந்தாலும் கண்ணீர் விடாது. அதான் நான் சுமக்கிறேன், அதான் நான் தோள்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும்? அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்க

பணம் இல்லாம போதும், நெருக்கம் அதுலயும் நீ குருகி போக மாட்ட, நெருக்கம் வர மாதிரி இருக்கும், தாக்கற மாதிரி இருக்கும். அன்று சொன்னாரு, நெருக்கம் வரும்போதெல்லாம், குறை வரும் போதெல்லாம்

சோர்ந்து போயிடாதீங்க, வியாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்தது தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குவிடத்தை கொடுத்துரும். ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறமா படுக்கை என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னவன் விஸ்வரோகியம் பார்த்து கை நீட்டினோன்னு விஸ்வரம சரியாச்சு இல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசுட தோல் மேலதான் இருக்கிறீங்க. அப்படியே வியாபார பாடலும் அப்பா அவர் நினைச்சு நான் தோல்ல சாஞ்சி நடப்பேன், அவர் சுமக்கிறதுக்கு ரெடி, நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கிறதா யோசி.

இரக்கத்தை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. அந்த நெருக்கம் தான் உங்க பெருக்கத்துக்கு ஒரு வழி, அந்த நெருக்கம் தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி. தைரியமா சொல்லுங்க, நெருக்கத்தை நான் மேன்மையாய் கருதுகிறேன். இந்த நெருக்கம் எனக்கு பெருக்கத்தை தான் கொடுக்கும், இந்த நெருக்கம் எனக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். என்ன இயேசு என் சத்தத்தை விசாலத்துல வைத்து ஏற்றுக்கொள்வார். இன்னுமே உங்க வாழ்க்கையில் எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருல்ல, அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணணும் யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ண நான் பண்ண. இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களுக்கு கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானு, நான் பண்ண, நான் ஏன் சபை, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க. சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவர், நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்கிருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லணும், இயேசப்பா அதுதான் நன்றி இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவர், குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்னை எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்னை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

எல்லாம் பின்ன தொடர்ந்து நமக்காக வந்து

வருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார், எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன ஆசீர்வாதிவார். நினைச்சு பாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தாரு, உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடிச்சதுனால எனக்கு குறைவில்லை, ஆகையாக அவரை நான் பிடிக்கிறேன்.

இந்த பாடல்களை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் கூட நீங்கள் அநேக காரியங்கள், தேவைகள், இப்பொழுது உள்ள சூழ்நிலையினால் எல்லாம் அடைப்பட்ட நிலையில் உள்ளவைகள் போன்றவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் கவலை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டுபடியினால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பங்களுடன் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஏனென்றால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் எவையெல்லாம் முடியாது, இது கூடாது என்று இருந்தீர்களோ அவற்றில் இன்றைக்கு வெற்றியை காணப் போகிறீர்கள். முதலாவதாக பார்ப்போம் தண்ணீர் குவியலாகி நின்றதை. யோசுவாவின் புஸ்தகம் 1:10 நாம் வாசிக்கையில், அங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கட்டளையிட்ட வார்த்தையின்படி யோர்தானை கடந்து அவர்கள் சுதந்திரிக்க போகும் தேசத்திற்கு நடத்தி செல்வதையும், வழியிலே அவர்களுக்கு எதிராக எழும்பி வருகின்ற பகைவர்களையும் யுத்தங்களையும் அவர்களை கர்த்தரின் பலத்த கரத்தினால் முறியடிக்கிறதையும் நாம் வாசித்து அறியலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3:15 நாம் வாசிக்கையில், அங்கே இயற்கையாக நடக்கிற ஒரு சம்பவத்தை, காலம் காலமாக நிகழ்ந்து வருகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்னவென்றால், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு தண்ணீர் ஓடும் என்பதை. இந்த சூழ்நிலையில்தான் இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா யோர்தான் வழியாக அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் தம் ஜனங்களுக்காக யோசுவாவின் புஸ்தகம் 3:13 ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நின்றது, சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கை பயணத்திலும் கர்த்தர் அநேக ஆசீர்வாதமான கானானை போன்ற வழிகளை வைத்திருந்தாலும் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாமலும் தடைகளாக காணப்படுகிறவர்களை கடக்க முடியாமலும் என்னதான் வழி, எப்படி நாம் தப்பிப்பிழைப்போம்? அறுப்பு காலம் முழுவதும் இப்படித்தான் தண்ணீர் கரை புரண்டு ஓடும், கடந்து போக முடியாது என்று இயற்கை சொல்வதை போன்று இன்றைக்கும் அடைப்பட்ட சூழ்நிலையில் உயிர்கொல்லி நோயினால் தேவைகள் சந்திக்கப்பட மாட்டாது, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி உண்டாகும், பெரிய நஷ்டம், வருமானத்திற்கு வழிகள் திறக்கப்பட மாட்டாது என்று உலகம் சொன்னாலும், இன்றைக்கு கர்த்தர் கரை புரண்டு ஓடுகிற உங்களின் பிரச்சனைகளை குவியலாக ஒரே இடத்தில் நிற்கச் செய்து அவைகள் உங்களை மேற்கொள்ள விடாமல் சுகமாய் நடத்தி செல்லுவார். வசனம் இப்படியாக சொல்கிறது, உனக்கு முன்பாக ஒருவரும் நிற்பதில்லை என்று. இரண்டாவதாக பார்க்கலாம் சத்துவங்கள் கீழ்ப்படிந்தது. யோசுவாவின் புஸ்தகம் 10:10 நாம் வாசிக்கையில், அங்கே 5 ராஜாக்களும் இஸ்ரவேலருக்கு எதிராக எழும்பி நிற்கின்றார்கள். பெரிய யுத்தம் நடக்கிறது. கர்த்தரின் கரம் இஸ்ரவேலரோடும் யோசுவாவோடும் இருந்தமையினால் அவர்களை எளிதில் முறியடித்து விழும்படி கர்த்தர் ஆதரவாயிருந்தார். பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தனர் என்றும் வாசிக்கின்றோம். யோசுவாவின் புஸ்தகம் 10:13 ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது என்று வாசிக்கின்றோம். எனக்கன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு பெரிய எதிரியாக எதிர்த்து நிற்கிற சூழ்நிலைகளில் பல துன்பமான பாதைகளையும் எதிர்பார்த்தவைகள் நடக்காமலும் நாளைய தினத்திற்காக போராடும்படிக்கு யுத்தகலமாகிய லாக்டவுன் சூழ்நிலையில், அடைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்காய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததைப் போல சூரியனை தரித்திருக்கும்படியும் சந்திரனை நிறுத்தியும் வைப்பாராக. எதற்காக கர்த்தர் சூரியனை தரித்திருக்கவும் சந்திரனை நிற்கவும் செய்தார் என்றால், யுத்தகலத்தின் நியதியானது சூரியன் இருக்கும் மட்டும் யுத்தம் செய்ய முடியும், சந்திரன் வந்துவிட்டாலோ நிறுத்திவிட வேண்டும். கர்த்தர் தம் ஜனங்களின் போராட்டத்திற்கு முடிவை உடனடியாக ஒரே நாளில் செய்ய வேண்டி அப்படி செய்தார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்விலும் காணப்படுகின்ற
கடந்து போகின்ற பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு சூரியனை சந்திரனை போன்ற முக்கிய பொறுப்பில் பதவியில் உள்ளவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை பெற்றுத்தந்தும் தீமைகளை நிறுத்தியும் உங்களை வெற்றி காண செய்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதை விசுவாசியுங்கள். ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

ஒன்று கொரிந்தியர் 9 ஆம் அதிகாரம். நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையா இருக்கிறீர்கள் அல்லவா? நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனா இராவிட்டால் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனா இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையா இருக்கிறீர்களே. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதுக்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை? எவன் தன் சொந்த பழத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தியை மேய்த்து அதன் காலை சாப்பிடாதிருப்பான்? இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? நியாய பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மனிதர்களுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடம் படுகிறோம். ஆசாரிய ஊழிய செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிட செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவர்களின் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படியிருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுவதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவர் அபத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கரியாயிருந்தால் எனக்கு ஐயோ! நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலர் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் குறான உத்தியோகம் எனக்கு ஒப்பிக்கப்பட்டிருக்கிறதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டா இருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாமதாவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும்,

மகனாயிருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாமானேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாய் இருக்கும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவானென்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சி அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சங்கீதம் 121:7. டிஎல் மூடியின் பாடகர் சாங்கி ஒரு முறை நீராவி படகிலே சென்று கொண்டிருந்தார். அவரோடு படகில் சென்று கொண்டிருந்தவர்களின் விருப்பத்திற்கு இணங்க ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம் என்ற பாடலை பாடினார். அவர் பாடி முடித்ததும் ஒரு மனிதன் சாங்கியிடம் வந்து, நீங்கள் எப்போதாவது இராணுவத்தில் வேலை செய்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு சாங்கி, ஆம், நான் 1860 இராணுவத்திலே வேலை செய்தேன் என்றார். அந்த மனிதன், நானும் அப்போது இராணுவத்தில் தான் வேலை செய்தேன். அப்பொழுது ஒரு நாள் நீங்கள் உங்கள் பணியில் நின்று கொண்டிருந்தீர்கள். உங்களை பார்த்ததும் என் துப்பாக்கியை பயன்படுத்தி உங்களை கொன்றுவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அப்போதும் நீங்கள் ஒரு பாடலைத்தான் பாடிக்கொண்டிருந்தீர்கள். நான் உங்களை கொல்வதற்கு என் துப்பாக்கியை ஆயத்தம் செய்துவிட்டேன். நீங்கள் பாடிக்கொண்டிருந்த அந்த பாடலை பாடி முடித்த பின்பு நீங்கள் சற்று முன்பு பாடிய ரட்சா பெருமானை பாரும் என்ற பாடலை இரண்டாவதாக பாட ஆரம்பித்தீர்கள். அப்பொழுது அந்த பாடலில் ஏசுநாதா ஏசுநாதா உந்தன் சொந்தமாயினோம் என்ற வரிகளை நீங்கள் பாடிய போது என்னுடைய பழைய நினைவுகள் எனக்கு வந்தன. என் தாய் ஒரு பக்தி வைராக்கியமான தாய். எனக்கு அதே பாடலை பல முறை அவர்கள் பாடி காட்டியிருக்கிறார்கள். அந்த பாடல் வரிகளை கேட்ட பின்பு என்னால் உங்களை கொல்ல முடியவில்லை. என் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டேன். பிற்பாடு இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிய தேவன்தான் உண்மையான தேவனாக இருக்க முடியும் என்று பல வருடங்கள் கழித்து அந்த சாட்சியை சாங்கியிடம் கூறினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வரும் சகல ஆபத்துகளிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறார். ஒருமுறை எசேக்கியா ராஜாவின் காலத்தில் அசீரியர்கள் எருசலேமுக்கு விரோதமாக வந்தார்கள். சனகிரிப் என்ற அசீரிய ராஜா லட்சக்கணக்கான போர் வீரர்களோடு எருசலேமுக்கு விரோதமாக வந்தான். இதை பார்த்த எசேக்கியா மிகவும் பயந்தார். தேவனிடம் அன்றாடி ஜெபித்தார். எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்தான். சனகிரிப்பும் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்பி போய்விட்டான். எசேக்கியா ராஜாவுக்கோ அல்லது எருசலேமுக்கோ ஒரு தீங்கும் அவனால் செய்ய முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, தேவன் தமது பிள்ளைகளை எல்லா ஆபத்திலிருந்தும் பாதுகாக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்த தேவன் அனுமதிப்பதில்லை. நமக்கு தீமை செய்யும்படி தேவன் ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் கொடுக்க மாட்டார். நம்மை சுற்றிலும் இருக்கும் தேவனுடைய பாதுகாப்பு வேலியை கண்டு அவர்கள் புறமுதுகிட்டு ஓடிப்போவார்கள். இதே போலவே நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தரும் நமது வியாதிகளோ அல்லது பொருளாதார கஷ்டங்களோ நம்மை மேற்கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார். தேவன் நம்மை அவருடைய கண்மணியைப் போல பாதுகாக்கிறார். தம்மை நம்பும் மனிதர்களுக்கு அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். ஆகவே நாம் எதை பார்த்தும் அஞ்ச தேவையில்லை. நமது தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாள் தியான பகுதியாக மத்திய 7:1-5 நாம வாசிப்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அதனால இந்த 5 ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. இதில் மெயினாக நாம் பார்க்கிறோம் என்றால் என்னவென்றால், நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு. நாம் மற்றவங்களால் குற்றவாளி என்று தீர்க்கப்படாத இருக்கணும்னா நாம் முத மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரம் என்று சொல்கிறார். நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காமல் அடுத்தவர்கள் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறோம் என்று சொல்கிறார். நம்ம உத்தரம் என்றால் ஒரு பெரிய வாரம் மாதிரி, வார சைஸ். அடுத்தவங்களில் இருக்கிற காரியம் பார்த்தா ஒரு துரும்பு மாதிரியாக. இன்றைக்கி நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நாம் உணராமல் அடுத்தவர்கள் கண்களில் இருக்கிற துரும்பை பார்த்து அதை எடுத்து போடட்டும் என்று சொல்கிறோம். நமக்குள்ளார திருத்த வேண்டிய காரியம், திருந்தி கொள்ளக்கூடிய காரியங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் நாம் அதை பார்க்காதபடிக்கு நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தவர்களுடைய குறைகளும் குற்றங்களும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம், ஒரு தேவ மனிதன் சொன்னது ஞாபகம் வருது. அவர் ஒரு ஊரில் ஆராதனை எடுத்து கொண்டிருக்கும்போது, அந்த ஆராதனை வேலையில் அந்த சபையிலேருந்து ஒரு 3 வாலிபர்கள் டான்ஸ் ஆடிக்கொண்டு அந்த புல்பிட்டை நோக்கி வந்தார்களாம். இவர் பார்த்து அந்த 3 நபரை, அந்த ஆடி பாடி அந்த புல்பிட்டை நோக்கி வரவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியாக அவரை ரொம்ப உற்று நோக்கி கொண்டிருந்தாராம். அப்போ இந்த ஊழியக்காரை நோக்கி பார்த்தாராம். அப்போ இவருக்கு தரிசனமாய் பிரதட்சமாய் அவர் கண்களுக்கு தெரிகிறது. ஆண்டவர் புல்பிட்டில் நின்றுட்டு அதை ரசிக்கிறது. அப்போ நான் சொல்கிறார், என் பிள்ளைகள் ஆடி பாடுறதை நான் மகிழ்ச்சியோடு பார்க்கும்பொழுது நீ எதற்கு அவருக்கு அவர் மேலே நீ எரிச்சலும் கோபமும் படுகிறாய், அவளை ஏன் குற்றவாளி என்று தீர்க்கிறாய் என்று சொன்னாராம். அப்போ பாருங்கள், அன்பனுடைய நம்ப பார்வை வேறு, ஆண்டுடைய பார்வை வேறு. ஆண்டுடைய கண்ணோட்டத்தில் அவங்க என்ன காரியத்துக்காக அதை செய்தார்கள் என்று அவர் வேறு விதமாக பார்க்க, நாம் வேறு விதமாக பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய பார்வை ஆண்டுடைய பார்வைக்கு ஈக்குவலாக மாறணும். அதனால் நம்ம கண்ணில் இருக்கிறத நம்ம பார்க்கணும், நம்ம முதுகு தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் வேதத்தில் கூட யூதா என்ற பொதுவான நிருபத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறோம். அந்த ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அதில் 9 பிரதான தூதனாகிய மீகால்வேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடைய தர்க்கித்து பேசின போது, அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அப்போ ஒரு தூதர்களுடைய குணாதிசயம் என்ன? குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றான். இன்றைக்கி அந்த தூதர்களுடைய குணாதிசயத்தில் நாம் மாற வேண்டும் என்பது தான் ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட குணாதிசயத்தில் இருக்கிறோம்? குற்றப்படுத்துகிறது சாத்தானுடைய குணாதிசயமாக இருக்கிறது. தேவ தூதர்களுடைய குணாதிசயம் குற்றப்படுத்துவது அல்ல. இன்றைக்கி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தில் கூட ஒவ்வொருவரை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலே அந்த குற்றப்படுத்தல காரியம் என்பது அது பிசாசுக்கு உரித்தாதது. அதை நாம் அறிந்து அதிலிருந்து நாம் விடுதலையாக நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், கண்டிப்பாக அந்த குற்றப்படுத்துகிற குணம் நம்மளை விட்டு போகும். நான் இலங்கை தேசத்துக்கு போயிருக்கும்போது போய் இறங்கின உடனே அந்த அங்கே இருக்கிற மக்கள் என்னோடு சொன்ன காரியம் என்னவென்றால், 2 மிகவும் ஃபேமஸான ஒரு பிரபலமான 2 ஊழியக்காரர்கள் அப்போ தான் அவங்க தேசத்துக்கு வந்துட்டு போனாங்களாம். அதில் ஒரு ஊழியக்காரர் வந்து இன்னொரு ஊழியக்காரை மேடையில் அவ்வளோ மட்டமாக அவ்வளோ குற்றமாக சினிமாக்காரங்களாம் வச்சு கூத்தடிக்கிறாரு, ஒரு ஆச்சா போச்சான்னு சொல்லி பயங்கரமாக மட்டமாக பேசியிருக்கிறாரு. ஆனால் அந்த மக்கள் அந்த குற்றப்படுத்தின சகோதரை பொறுத்து இவங்க ரொம்பவும் மனசு கஷ்டமாக சொன்னாங்க. ஐயோ, இவர் நான் என்னவோ நினச்சேன், இவர் இவ்வளோ உயர்வாக நினச்சோம், இவர் அப்படி மெசேஜ் கொடுக்குறாரு, இப்படி மெசேஜ் கொடுக்குறாரு. ஆனால் இன்னொரு ஊழியக்காரர், சக ஊழியக்காரர் இவரை குற்றப்படுத்துவதுக்கு இவர் யார் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்னிடத்துல கேட்டார்கள். அன்பாலே, இது இந்த காரியம்லாம் நாம் அறியாததுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகரை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் ரோமர் 2:1-2 இப்படியா சொல்கிறது, இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. ரோமர்லேயும் பவுல அழகாக கூறுகிற, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அதனால இன்றைக்கி இந்த வார்த்தையை கொஞ்சம் அர்த்தத்தை நம்ம உணர்வோம். யாரானாலும் சரி, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, நீ குற்றமாய் தீர்க்கிறவைகளை நீயே செய்கிறபடியால் நீங்கள் மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னையே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அன்பால் இதை அறியாதபடிக்கு அநேகர் இன்றைக்கு நாம் தேவ கோபத்துக்கு ஆளாகிறோம். அதனால் நாம் இன்றைக்கு சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அதை புரிந்து கொண்டு மற்றவர்களை நாம் குற்றவாளியாக மாற்றாமல், அவர்களை குற்றம் தீர்க்காமல், அவர்களை ஆண்டவருக்கு, அவருங்க குற்றமே செஞ்சாலும் நீ அவங்கள குற்றம் தீர்க்க வேண்டாம், அவரை ஆண்டவர் கண்டிப்பாராக என்று எப்படி தேவ தூதர்கள் யூதாவிலே சொல்லி, அந்த மிகால் வேலை சொல்லி ஆண்டவருனை குற்றம் தீர்ப்பாராக என்று சொல்லி விடுகிறானோ, அதே போல் நாமும் ஆண்டிடத்தில் விட்டுறோம். அவங்கவுங்க பாடுகள் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறார். அதனால் மாயக்காரனேன்னு சொல்கிறார் நம்மளை பார்த்து. முன்னே உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, அடுத்தது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்றார். அப்போ நம்ம கண்ணில் இருக்கிற நம்ம சுத்தப்படுத்துவோம், நம்மகிட்ட இருக்கிற குறைகளை குற்றங்களை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி அதை தாழ்த்தி அதை முதலாவது நாம் சரி பண்ண நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபி ரக்கம் நிறைந்த நீ தகப்பனே, இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை இன்னும் ஆழமாய் ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து இதிலிருந்து நாங்கள் விடுதலையாக, அந்த குற்றப்படுத்துகிற அந்த குணத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக, தேவ குணத்தை பெற்ற தேவ சாயலை என்னை இவங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களை கரம்பிடித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோல்ல தாப்பனே, ஆமே. காட் பிளஸ் யூ. அன்பானே, இனி யாரையும் நம்ம குற்றப்படுத்த வேண்டாம், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நம்மளை நாம் திருத்தி கொள்வோம், நம்மளை குற்றவாளியா என்று அதிலிருந்து விடுவித்துக் கொள்வோம். கர்த்தன் உங்களையும் ஆசிரிப்பார், என்னையும் ஆசிரிப்பாராக. ஆமே. தேங்க்யூ.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் தயாநிதி. நான் கும்மிடிப்பூண்டியில் என் தாய் தகப்பனுக்கு இரண்டாவது மகனாக நான் பிறந்தேன். என் கூட பிறந்தவர்கள் மூன்று பிரதர், மூணு சிஸ்டர். இரண்டாவது மகனாக நான் பிறந்தேன். எனக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து கண் பார்வை தெரியாது. ஆனால் ஒன்றரை வயதில் எனக்கு கண் பார்வை போனது என்று சொல்லி என் பெற்றோர்கள் எனக்கு சொல்லி தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்பாக நல்லா பார்த்து கொண்டு விளையாடி கொண்டு நன்றாக இருந்த நான், எனக்கு நினைவு தெரிந்ததுலேருந்து எனக்கு பார்வை தெரியாது. நாங்கள் பூர்வீகமான இந்து குடும்பத்தில், வைராக்கியமாய் வளர்க்கப்பட்ட ஒரு இந்து குடும்பத்தில் தான் நாங்கள் பிறந்தோம். எங்கள் அம்மா அப்பா இந்து முறைப்படி தான் எங்களை பெற்று வளர்த்தாங்க. இந்த இயேசுவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. என் தாய் தகப்பனுக்கு இரண்டாவது மகனாய் பிறந்த நான், இந்த உலகத்தை, இந்த வானத்தையும் பூமியையும் பார்க்க முடியவில்லைங்கிற வேதனையும் துக்கமும் அதிகமாக எங்கள் பெற்றோர்களுக்கு இருந்தது. என்னை கூட்டி கொண்டு போகாத டாக்டர் இல்லை, நான் என்னை கொண்டு போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, நிறைய மருத்துவரெல்லாம் பார்த்தாங்க. எனக்கு வயது ஆக ஆக இடது கண்ணில் ஒரு பெரிய சதை அப்படியே வளர்ந்து அப்படியே கீழே தொங்கும். என்னை பார்க்குறவங்கெல்லாம் பயப்படுவாங்க. பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சிங்கள்லாம் என்னை பார்த்து பயந்து ஓடி வீட்டுக்குள்ளே போய் ஒளியுவாங்க. அப்போது எனக்கு ஓரளவுக்கு தெளிவு தெரியும் போது என்ன சொல்லுவாங்க, நீ வீட்டு பக்கம் வராத, என் பிள்ளைங்கள்லாம் உன்னை பார்த்து பயப்படுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எனக்கு நல்லா நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏன் இந்த பூமியில் வாழணும், இந்த உலகத்தில் முக்கியமானது மனுஷனுக்கு கண், அதுவே இல்லைங்கிறப்ப நம்ம எதுக்கு வாழணும்னு சொல்லி நான் பலமுறை தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறேன். எத்தனையோ எங்கள் வீட்டு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குது, பைபாஸ் ரோடு இருக்குது. என்னை யாராவது கூட்டிகிட்டு போகிறப்ப நான் அவங்க கையை உதறி போட்டுட்டு நான் போய் ரயில்வே ட்ராக்கில் அல்லது பைபாஸ் அந்த ஓடுகிற அந்த லாரியில் விழுந்து செத்து போயிடணும் அப்படிலாம் நான் பலமுறை யோசித்திருக்கிறேன். ஆனால் அப்போதே தேவனை தெரிந்து கொண்டார் என்பது எனக்கு இப்போ தான் தெரியுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாட்சியை கேட்குற உங்களுக்கும் தேவனுக்கும் அது மகிமையாகவும் உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசத்தோடு இந்த சாட்சியை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நாட்கள் செல்ல செல்ல எனக்கு வயது ஆக ஆக என்னால் பார்க்க முடியவில்லைங்கிற கவலை எனக்கு அதிகமானது. என்னால் மற்றவரிடத்தில் பேச முடியல, பார்க்க முடியலங்கிற கஷ்டம், மன கஷ்டம் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. எனக்கு சினிமா பாட்டுன்னா ரொம்ப தாகம். சினிமா நாட்கள் செல்ல செல்ல சில சினிமா கச்சேரிலாம் கூட நான் போய் பாடிக்கிட்டு இருந்தேன். ஒரு சில சினிமா கச்சேரியில் போய் பாடுவேன். இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன், யேசுதாஸ், அவருடைய தீவிர ரசிகனாக இருந்தேன். இப்போ இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னால், இயேசுவை என் சொந்த ரசிகராக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் நான் இந்த மாதிரி சினிமா கச்சேரிலாம் பாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு சிவசேஷகர் அடிக்கடி வீட்டுக்கு வருவார். அவர் பேர் டாக்டர் எம்சி பால். அவர் என்னை அடிக்கடி இயேசுவை குறித்து சொல்லிகிட்டே இருப்பார். நீங்கள் சபைக்கு வாங்க, இயேசப்பாவை நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார்லாம் சொல்லுவார். நான் அப்போ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எங்கள் அம்மா அப்பா எனக்காக கும்பிடாத தெய்வங்கள் இல்லை, போகாத கோயில்கள் இல்லை, செய்யாத பூஜைகள் இல்லை, நிறைய மருத்துவர்களெல்லாம் போயிட்டாங்க. அப்போது என்னை இவரது அடிக்கடி தொந்தரவு செய்கிறப்ப நான் அவரை ஒரு மாதிரி பேசியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக அவரை பேசியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, இயேசுவை பற்றி சொல்லாதீங்க, எனக்கு அது பிடிக்கல. எங்கள் அம்மா அப்பா அதை கேள்விப்பட்ட

பக்கம் இருக்க எனக்கு எழுத படிக்கவெல்லாம் தெரியாது. ஆனால் எங்கள் தாய் மாமாவுக்கு என்னை எப்படியாவது ஸ்கூலில் சேர்த்து நான் நல்லா படிக்கணும்னு எனக்கு அவங்க ஆசைப்படுவாங்க. நல்லா படித்து முன்னால் வரணும், முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு சில அதிகாரிகள்லாம் கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ எங்கள் பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி சொன்னாங்க, என் பேரனை நான் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன், அங்கே எல்லாம் அனுப்ப மாட்டேன், அது எங்கேயாவது போய் தனியாக ஏரியில் குளத்தில் கிணத்துல எங்கேயாவது விழுந்து செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி என்னுடைய படிப்புக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாங்க, தடையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்னை அனுப்பாத பட்சத்தில் அந்த அதிகாரிகள் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் தாய் மாமா துக்கத்தோடு என்னை பார்த்துட்டு, சரி உன் லைஃப் அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு வேதனை, எனக்கு கண்ணு தான் தெரியலையே, படிக்க வச்சாலாவது நல்லா இருக்குமே, படிக்க வச்சாவது நல்லா இருக்குமேன்னு சொன்னால் பலமுறை யோசித்தேன். நீ படித்து என்ன பண்ண போகிற, நீ படிக்கிறதுக்கு தனியாக போக முடியாது உன்னால், நீ எப்படி படிப்பை, எப்படி எழுதுவ, எப்படி கற்றுக்குவே அப்படின்லாம் என்னை கேள்வி கேட்டு என்னை அதுக்கும் போகாமல் பண்ணிட்டாங்க. அதுலேயும் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். இப்படி என்னுடைய லைஃப் இருந்துச்சு. அதை பாஸ்ட் என்னை விடாமல் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்ததுனால லூக்கா எழுந்த சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் எப்படி ஒரு விதவை ஓயாமல் அந்த ராஜாவை தொந்தரவு செய்தாலோ, அதே போல் என்ன அந்த ஊழியக்காரர் இந்த தேவ மனிதன் என்னை தொந்தரவு செய்துட்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, ஒரு ராத்திரி ஜபத்துக்கு நான் போயிருந்தேன். எங்கள் அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு இரவு ஜபத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த இரவு ஜபத்திற்கு நான் போய் ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். எனக்காக அவங்க ப்ரேயர்லாம் ஸ்டார்ட் பண்ணி, அது ஒரு நியூ இயர் சர்வீஸாக இருந்தது. அப்போ அது எனக்கு தெரியாது. அந்த ராத்திரி ஜபத்தில் பாடல் முடிஞ்சது, ஆராதனை முடிஞ்சது, பழைய வருட செய்தியெல்லாம் முடிஞ்சது. புது வருட செய்திக்கு முன்னால் எனக்காக ஒரு கூட்டம் கண்ணீர் வடித்து அழுது ஜெபம் பண்ணாங்க. என்னை பார்த்தாங்க, என் இடது கண்ணில் கீழே தொங்குகிற அந்த சதையை பார்த்தாங்க. கண்ணும் தெரியல, இடது கண்ணு கீழே சதையை வளர்ந்து தொங்குது, இது என்ன ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி என்னை பார்த்து எல்லோரும் அழுது எனக்காக பிரார்த்தனை பண்ணாங்க. அப்போ என் மனசுக்குள்ளே யோசித்தேன், இவங்க யாரோ நான் யாரோ, இவங்க எனக்கு சொந்தக்காரங்களும் கிடையாது, என் கூட பிறந்தவங்களும் இல்லை, ஆனால் எனக்காக இவங்க இந்த மாதிரி எதுக்கு அழணும் அப்படின்னு சொல்லி, எனக்காக இப்படி இவங்க ஏன் கண்ணீர் விடணும் அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே யோசனை, சரி என்ன நடக்குது பார்க்கலன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என் கண்ணில் இடது கண்ணில் வளர்ந்து தொங்கிக்கிட்டு இருந்த அந்த காய் சதை திடீர்னு கண்ணுக்குள்ளே ஒரு பிடி ஆற்று மனதை அள்ளி கொட்டினா எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு கஷ்டம் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ என் கூட ஒரு தங்கச்சி வந்திருந்தேன், என் கூட என் தங்கச்சி வந்திருந்தாங்க. அவங்க தான் எனக்கு கடைசி தங்கச்சி. அவங்க பேர் பானுமதி. இப்போ அவங்க ஊழியம் பண்ணுறாங்க, பொன்னேரி பகுதியில் அவங்க ஊழியம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து கத்தருக்கு ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க சொன்னாங்க, சின்ன பிள்ளை அவங்க சொன்னாங்க, உங்கள் கண்ணில் கையை வச்சு பாருங்கள், உங்கள் கண்ணில் இருக்கிற சதையெல்லாம் மாறிடுச்சு, நார்மலாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை அப்போ 4வது 5வது படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என் கண்ணில் நான் கையை வச்சு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம், சந்தோஷம் தாங்க முடியல. எப்போ பொழுது விடிய போதோன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பொழுது விடிஞ்ச உடனே போய் என் வீட்டுக்கெல்லாம் அதை காட்டணும், இயேசு தான் உண்மையான தெய்வம், அவர் தான் இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்தார், அவரால் தான் இதை செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி எப்போ விடிய போதோன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லா ஜனத்துக்கும் ஒரே ஆச்சரியம், சபை மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அது ஒரு சின்ன சபை தான், ஒரு கூரை கொட்டகையில் உட்காந்து கத்திரை ஆராதனை பண்ணோம். நான் சொல்கிறது ஒரு 25-30 வருஷம் சம்பவத்தை நான் சொல்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இருக்கும்போது பொழுது விடிஞ்சது நான் வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே என்னை பார்த்த அம்மா அப்பா பாட்டி என்னுடைய உடன் பிறந்தவர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து என்னை ஆச்சரியமாக பார்த்தாங்க, தொட்டு பார்த்தாங்க, தடவி பார்த்தாங்க. அந்த இடத்துல இருந்த அந்த சதை காணும்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு கத்தரை மகிமைப்படுத்தினாங்க. உடனே வீட்டுக்குள்ளே இருந்த அந்த இந்து டெம்பிள் அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு, இயேசு தான் உண்மையான தெய்வம், அவர் தான் உலக ரட்சகருங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என் கூட அவங்களும் சபைக்கு வந்து கத்தரை ஆராதிக்கிறாங்க. இன்றைக்கி நானும் என் குடும்பமும் வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல், இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டாரும் கத்தருக்கு ஊழியம் செய்கிறோம். என்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் என் கூட இருக்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா வயதானவர்கள் தான். எங்கள் அப்பா லாரியில் வேலை செஞ்சு எங்களை எல்லாம் காப்பாற்றுவார், கூலி வேலை, சாதாரண கூலி வேலை செஞ்சு எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். எனக்குள்ள ஒரு வருத்தம், எங்கள் அப்பா லாரியில் போயிட்டு வேலை செஞ்சு எங்களை காப்பாற்றுறார். என்ன வேலைன்னு கேட்டுன்னா, இந்த செங்கலில் ஏற்றுறது இறக்குறது தான் அவருடைய வேலை. அவருடைய கையெல்லாம் ரொம்ப காக்காச்சி போயிருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அந்த நிலமையில் என்னை நான் இப்படி யோசிப்பேன், என்னால் என் குடும்பத்துக்கு எதுவும் உதவ முடியலையே, என் குடும்பத்துக்கு எதுவும்

0: எனக்கு செய்ய முடியலையே, அதாவது என்னால் என் குடும்பத்துக்கு ஒரு லாபமும் கிடையாதுன்னு சொல்லி நான் ஆண்டர்கிட்ட ரொம்ப அது ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். நாட்கள் போனது, என் தங்கச்சி தான் எனக்கு ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. நிறைய அப்போவே சிவசேஷ ஊழியர்களுக்கெல்லாம் நான் போயிட்டு இருந்தேன். எங்கள் ஊழியக்காரர் சொல்லுவார், பிரதர் உங்கள் எல்லோருக்கும் தேவன் கிள்ளி கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு கிருபைகள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவார் எங்கள் பாஸ்டர், பிரதர் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கலன்னாலும் இந்த உலகமே உங்களை பார்க்குற மாதிரி ஆண்டவர் வச்சுருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் அடிக்கடி என்ன சொல்லி தேற்றுவார், தைரியப்படுத்துவார். அந்த வார்த்தைக்கு நான் அந்த வார்த்தையை நான் கனம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய கிருபையில் அவரும் நானும் சேர்ந்து இன்றைக்கி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கும்மிடி பூண்டில் எத்தனையோ சபைகள் இருக்கிறது. இன்னும் சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். தேவ கிருபையிலே நாட்கள் போயிட்டு இருந்தது. சினிமா பாடல்கள் எல்லாம் நான் பாடுகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா உண்மையான தெய்வத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்காக தான் நான் பாடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நான் சினிமா பாட்டு பாடுறதெல்லாம் நிறுத்திட்டேன். சினிமா கச்சேரிகள்லாம் போகிறத நிறுத்திட்டேன். நான் தேவனுக்காக வைராக்கியமாக எழுப்பி பிரகாசிக்கணும், நான் தேவனுக்காக எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் அந்த எண்ணமும் தான் என் மனசில் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன மாதிரி பிளைண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய படிச்சிருக்கிறாங்க, டிகிரி படிச்சிருக்கிறாங்க, எம்ஏ எம்காம் டபுள் எம்ஏலாம் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் சில பிளைண்டர்ஸ் எல்லாம் கேள்விப்படும்போது அவங்க சொல்கிறது, பிரதர் நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன், டிகிரி முடிச்சிருக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க. என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், என்னாலையும் படிக்க முடியலையே, படிச்சிருந்தால் நானும் இவ்வளோ மாதிரி சொல்லிக்கிறதுக்கு ஒரு டிகிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நிறைய வேதனை எனக்குள்ளே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் கண்ணு, அதாவது நான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் கண்ணு இல்லைன்னு கவலைப்பட்டேன். ஆனால் நாட்கள் செல்ல கண்ணு இல்லைங்கிற கவலையே எனக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் கத்துன வச்சுருக்கிறார். இன்றைக்கி படித்தவர்கள் பெரிய பெரிய ஆட்கள் மத்தியிலலாம் என்னை கொண்டு போய் தேவன் வாசிக்கவும் அவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கவும் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் என்ன வச்சிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதுதான் என்னுடைய சாட்சி. விசேஷமாக நாட்கள் சென்றது. என் கூட உதவிக்கு இருந்த எங்கள் தங்கச்சி, ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக இருந்த என் தங்கச்சிக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு நல்ல ஊழியக்காரரை தேவன் அவங்களுக்கு தந்திருக்கிறார். அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே எனக்கு மனசில் ஒரு விதமான கஷ்டம் இருந்துச்சு. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அல்ல, எனக்கு ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தேன். என் தங்கச்சி மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்களே, எனக்கு இனிமேல் ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது யார், என்னால் தனிமையாகவும் போக முடியாது. அந்த ஸ்டிக்கு வச்சு நான் ட்ரைனிங் பண்ணதும் கிடையாது. என் கூட பிறந்தவங்க ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் மூணு சிஸ்டர் மூணு பிரதர்ன்னு சொன்னால் இளைய மகன் ரெண்டாவது மகன் நான். அப்படி இருக்கும்போது என் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு. எங்கள் பாஸ்டர் என்னை மல்ல வந்து ஒரு கேள்வி கேட்டார், மெல்லமாக வந்து ஒரு கேள்வி கேட்டார், பிரதர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஓகே, ஆனால் என்னை யார் பாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறதை மட்டும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பொண்ணு பார்க்குறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே, நீங்கள் பண்ணுங்க பாஸ்டர், செய்யுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ எங்கள் சபையில் உள்ள ஒரு சகோதரிக்கிட்ட அவர் விசாரித்தார், இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறாரு, நம்ம சபை நல்லா பாடுவார், நல்லா ஊழியம் பண்ணுவார், அவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த புள்ள சொன்ன வார்த்தை, நான் கன்னியாஸ்திரியாக போக போகிறேன், என்னை ஏதாவது ஒரு நல்ல பைபிள் காலேஜில் சேர்த்து விட்டுருங்க பாஸ்டர், நான் கன்னியாஸ்திரியாக போய் கர்த்தருக்கு ஊழியம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள சொன்னாங்க. அதுக்கு எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் கன்னியாஸ்திரியாக போயிட்டு ஊழியம் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணி சாதிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அந்த புள்ள சில காலங்கள் அவகாசம் கேட்டாங்க, சில மாதங்கள் அவகாசம் கேட்டாங்க. அதுக்குள்ளே அவங்க நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, என்னை போல் ஒரு கண்ணு தெரியாதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களால் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் எழுப்பினாங்க. அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் நிறைய கேள்வி கேட்டாங்க. அந்த புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய அம்மாவுக்கு, என்னுடைய ஒய்ஃபோட அம்மாவுக்கும் என் ஒய்ஃபோட தங்கச்சிக்கும் விருப்பம், மற்றவங்க யாருக்கும் எங்கள் கல்யாணத்தில் ஈடுபாடு இல்லை. காரணம், கண்ணு தெரியாத மனுஷன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி காப்பாற்றுவான், எப்படி சாப்பாடு போடுவான், எப்படி இவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுப்பான்னு சொல்லி என்னை சொந்த பந்தங்களாக ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. தேவ கிருபையில் எங்கள் பாஸ்டர் தயவில் திருமணம் பெரிய மண்டபம் எடுத்து நல்லா நடந்துச்சு. எல்லோருமே கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் கண்ணீரும் கவலையுமாக தான் வந்தாங்க. யாருன்னா, எங்கள் சொந்த பந்தங்கள் இல்லை, என்னுடைய சொந்த பந்தங்கள் இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அந்த பெண்ணுடைய சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு தான் வந்தாங்க திருமணத்துக்கு. ஏன்னா இப்படி ஒரு நபரை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாழ போகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி. கல்யாணம் முடிஞ்சுது, இப்போ எல்லா சொந்த பந்தங்களும் எங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் எங்களை வச்சுருக்கிறார். உடந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது என் ஒய்ஃபோட தங்கச்சி தான், அங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ என் சொந்தக்காரங்க, எங்கள் மாமனார் மாமியார்லாம் என்னை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இது போல் ஒரு மாப்பிள்ளையே இது மாதிரி ஒரு ஒரு வரணும் நாங்கள் மிஸ் பண்ணிருப்போனுமேனு சொல்லி அவங்க சங்கடப்படுறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி இதுவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு மனசில் ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, நானும் எப்படியாவது பாடல்களை எழுதணும், ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசில் பல நாட்களாக ஆசைகள் இருந்தது. இது நிறைவேறாமல் நான் ஜெபித்து கொண்டே இருந்த நாட்கள் உண்டு. அநேக மாதங்களாய் வருஷங்களாய் என்னாலும் பாடல் எழுத முடியலையே, நானும் ஆல்பம் பண்ண முடியலையேன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக தேவ பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து இருந்த நாட்களில் தேவன் எனக்கு பாடல்களை எழுதுகிற கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்தார். ஸ்தோத்திரம். பாடல்களையும் பாடல்களை எழுத பாட கர்த்தனுக்கு கிருபை செய்தார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக அந்த பாடல் எழுதுகிற அந்த வரங்களையும் அந்த கிருபைகளையும் தேவன் மாத்திரமே எனக்கு தந்திருக்கிறார். தேவன் தான் எனக்கு அதை தந்திருக்கிறார். சிலர் கேட்பாங்க, என்ன எப்படி நீங்கள் பாடலாம் எழுதுறீங்க, பாட்டை எழுதுறீங்க, எப்படி உங்களால் இப்படி நல்லா பாட முடியுது, பாட்டை நீங்கள் எப்படி எழுதுறீங்கிற விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. அதுக்கு முன்னால் எங்கள் தங்கச்சி எனக்கு பைபிள் படித்து கொடுப்பாங்க, நான் அதை தேவ பாதத்தில் உட்காந்து பாட்டாக எழுதுவேன். இப்போது எங்கள் மனைவி எனக்கு அந்த உதவியை செய்கிறாங்க. அவங்க எனக்கு வேணுங்கிற வேத வசனங்களை படித்து கொடுத்தாங்கன்னா நான் அந்த தேவ பாதத்தில் உட்காந்து அதை அப்படியே எனக்கு அந்த பாட்டை நான் எழுதிடுவேன். கீபோர்டில் உட்காந்து நான் அதை கம்போஸ் பண்ணி எனக்கு நல்ல ராகங்களையும் நல்ல கிருபைகளையும் தேவன் கொடுத்துருவார். நல்ல பாடல்கள் எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். தேவ கிருபையில் ஒரு 11 ஆல்பங்களில் பாடுவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அநேக பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன் தேவ கிருபையில். அது மாத்திரமல்ல, தேவ கிருபையில் நான் ஒரு 3 மொழிகளிலே பாடுவேன். இந்தி, மலையாளம், தெலுங்கு, இப்படி ஒரு 3 மொழிகளிலும் தேவன் எனக்கு பாட கிருபை செய்திருக்கிறார். நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு மொழியில் தான் நான் பேச முடியுமா பாட முடியுமான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் கிருபையில் தெலுங்கில் பாடுவேன், மலையாளத்தில் பாடுறேன், ஆண்டவர் கிருபையில் இப்போ கன்னடாவில் பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறேன். என்னாலையும் சாதிக்க முடியும் என்பதை தேவன் என்னோடு கூட இருந்து இதை செய்கிறார் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, அதாவது இன்றைக்கி பார்வையற்றவர்களால் எதையும் சாதிக்க முடியாது என்று சொல்வதற்கு இல்லை, என்னாலும் சாதிக்க முடியும் என்பதை தேவன் என்னோடு இருந்து எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதை நானும் சாதித்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, பாடல் எழுதுகிறது பாடுகிறது எல்லாம் தேவ கிருபையில் என்னால் முடியும். இது உங்களால் எப்படி முடியும்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். எங்கள் மனைவி பைபிள் வசனங்களை படித்து கொடுப்பாங்க. எனக்கு எந்த வசனங்கள் வேணுமோ, எது எனக்கு எது தேவைப்படுகிறதோ அதை என்னுடைய இருதயத்தில் நிறுத்தி கொள்வேன். என்னுடைய நினைவில் அதை வச்சுக்குவேன், மனப்பாடம் பண்ணிக்குவேன். அப்படியே போய் கீபோர்டு ஆன் பண்ணிவிட்டு அதில் உட்காந்து தேவ பாதத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு நான் அப்படியே கீபோர்டில் கையை வச்சு அதுக்கான டெம்போவை அதுக்கான ரெதமெல்லாம் செட் பண்ணி நான் அப்படியே பாடுவேன். தேவன் அதன் கூட பாடலாய் கொடுத்து விடுவார். பிரைஸ் இல்லை, தேவனுக்கு மகிமையாக அதை சொல்லுகிறேன். இப்படி ஆண்டவர் கிருபையில் 300 அதிகமான பாடல்களை எழுதி 11 ஆல்பங்களில் பாடி தேவநாமத்தை நான் மகிமைப்படுத்தி வருகிறேன். அது மாத்திரமல்ல, காஸ்புல் ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். சுவிசேஷ ஊழியங்களையும் நான் செய்து வருகிறேன். சபை ஊழியங்கள் போக எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நான் சுவிசேஷ பணிகளையும் செய்து கொண்டு வருகிறேன். அதுக்கு நான் என்னை மியூசிக் பண்ண கூப்பிடுவாங்க, வாஷிப் பண்ண கூப்பிட்டாலும் சரி, பாட கூப்பிட்டாலும் சரி, பிரசங்கிக்க கூப்பிட்டாலும் சரி, அல்லது என்னுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள அழைத்தாலும் சரி, எப்படி வேணாலும் என்னை பயன்படுத்தி கொள்ளலாம். சாட்சியோ அல்லது பாடல் பகுதியோ வாசிப்போ எப்படி வேணாலும் என்னை பயன்படுத்தி கொள்வார்கள். தேவன் நல்ல கருவிகள் எல்லாம் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். குமிடி பூண்டியில் எந்த ஊரில் நான் தலை குனிந்து இருந்தேனோ, எந்த ஊரில் நான் அவமானப்பட்டு அசிங்கத்தோடு இருந்தேனோ, அதே குமிடி பூண்டியில் என் தலையை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அதில் சந்தேகமே இல்லை. இதை கேட்கிற பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாட்சி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பாடல் எழுதுவதற்கும் பாடுவதற்கும் முதலாவது தேவன் அதுக்கு காரணம், ரெண்டாவது எங்களுடைய ஆவிக்குரிய தலைமை பாஸ்டர் பிலிப் ஞானசேகர் ஐயா அவர்கள் காரணம், மூன்றாவதாக என்னுடைய மனைவி முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு நல்ல கண்ணு தெரிஞ்ச ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி எத்தனையோ பிளைண்டு, நான் குறை சொல்லலை, எத்தனையோ பிளைண்டு அதாவது கண்ணு தெரியாதவங்களே தான் மனம் முடிச்சுக்குவாங்க, திருமணம் பண்ணிக்குவாங்க. எனக்கு தேவன் பாருங்கள், தேவன் நல்ல கண்ணு தெரிஞ்ச ஒரு நல்ல மனைவியை கர்த்தருக்கு கொடுத்துருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு எங்கள் மனைவி ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்த உடனே என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்கள் குழந்தை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி அவங்கள குழந்தைய டெஸ்ட் பண்ணி பாருங்கள்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவாக திருமணம் அதாவது குழந்தை பிறந்த உடனே என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நார்மலாக பிறந்துச்சா இல்லை செசரினாக பிறந்த செசரின் பண்ணி பிறந்துச்சான்னு கேட்பாங்க. ஆனால் என்ன ஒரு மாதிரி கேட்டாங்க, எங்கள் சிஸ்டர்கிட்ட ஒரு மாதிரி கேட்டாங்க, நீதி தயாநீதி பதிலுக்கு பிறந்திருக்கிற குழந்தையால பார்க்க முடியுதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னான். என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஏன் இப்படி கேட்டாங்கன்னா, அவங்க கேட்டது கேள்விக்கு அர்த்தம் இருக்கிறது. எனக்கு கண்ணு தெரியலங்கிறதுனால கண்ணு தெரியாமல் குழந்தை பிறக்கும், கண்ணு தெரியாத குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லி அவங்க நினச்சி கேட்டாங்க. ஆனால் தேவன் எனக்கு அதுலேயும் குறை வைக்காம இல்லையா, எனக்கு கண்ணு தெரியலைன்னாலும் என் மனைவிக்கு கண்ணு தெரியும், என் மகளுக்கு இன்றைக்கி ரெண்டு கண்ணுமே நல்லா தெரியும். என் மகள் க்ளோரி கர்சியால் இன்றைக்கி செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிக்கிறாங்க, எல்இஎஃப் ஸ்கூலில் படிக்கிறாங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எனக்கும் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து, நல்ல மனைவியை கொடுத்து, நல்ல மகளை கொடுத்து, இன்றைக்கி என்னையும் கர்த்தர் குமிடி புண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வச்சுருக்கிறாருன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விசேஷத்தை தேவ கிருபைன்னு தான் சொல்லலாம். இது வரைக்கும் எத்தனையோ கடவுளை கும்பிட்டோம், எத்தனையோ தேவர்களை ஆராதித்தோம் பூஜித்தோம், எத்தனையோ கோயில் குளங்களுக்கெல்லாம் போகணும். எங்கள் அம்மா எனக்கு கண்ணு தெரியணுன்றதுக்காக அவங்க புருஷன் கட்டின தாலையை கூட கொண்டு போய் உண்டியில் போட்டாங்க, மண்சோறு சாப்பிட்ருக்குறாங்க, தீ மிதிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் எனக்கு பார்வையும் கிடைக்கல, அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த சதையும் எனக்கு எந்த விதமான ஒரு அற்புதமாக நடக்கலை. ஆனால் அந்த இயேசுவை நான் என்றைக்கு சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தரனை அதிசயமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, என்னை பார்க்குறவங்களெல்லாம் வியந்து போகிற அளவுக்கு தான் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்றைக்கி இவங்களாலையும் சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிற வகையில் கர்த்தர்களை வச்சிருக்கிறார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் குமிடி பூண்டி தான், ஒரு சின்ன ஒரு வில்லேஜ், ஒரு அது பேர் வெட்டு காலனி. ஆனால் இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்துல ஊழியத்தை ஸ்தாபித்து சபையை கட்டி சபையை ஸ்தாபித்த பிறகு நாங்கள் அதை வெற்றி காலனியாக மாற்றிட்டோம். தேவ கிருபையில் இன்றைக்கி அது வெற்றி காலனி இல்லை, அது வெற்றி காலனி. ஏன்னா எனக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் அதை வெற்றி காலனியாக மாற்றிட்டார். அதனால் நான் அந்த வெற்றி காலனியில் பிறந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் என்ன தெரியும். ஆனால் நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால ஊர் உலகம் முழுவதும் என்னை தெரிகிற அளவுக்கு கர்த்தர் இன்றைக்கி வச்சிருக்கிறார். நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, இது யார் செய்த பாவம், இந்த பிள்ளை இப்படி பிறந்துச்சு, எல்லா பிள்ளையும் நல்லா பிறந்திருக்குது, இந்த பிள்ளை மட்டும் இப்படி பிறந்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கள் அம்மா அப்பாட்ட கேள்வி கேட்பாங்க. அதுக்கும் பைபிளில் ஆதாரம் இருக்கிறது, வசனம் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் சீசர்கள் ஏசாண்டவரை பார்த்து கேட்டாங்க, இது இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விகளெல்லாம் எழுப்புனாங்க சீசர்கள் ஏசாண்டவர் இடத்துல. அதுக்கு ஏசப்பா சொன்ன பதில், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. நான் அன்னைக்கு யோசித்தேன், கண்ணு தெரிஞ்சால் நான் என்ன எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஒருவேளை கண்ணு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் ஒரு ரவடியாக இருந்திருக்கலாம், ஜெயிலில் இருந்திருக்கலாம், எப்படியாவது வாழ்ந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரையே நான் ஏற்றுக்காமல் தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கலாம், அப்படியே செத்து நரகத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு கண்ணு இல்லைங்கிற கவலையே இல்லை. ஏன்னா இன்றைக்கி பெரிய பெரிய இடங்களெல்லாம் என்னை எங்கள் அப்பா கொண்டு போய் உட்கார வச்சு, பாட வச்சு, பேச வச்சு, வாசிக்க வச்சு என்னை அவர் கனப்படுத்துகிறார். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்பண்ணுவார்னு சொல்கிற அந்த வார்த்தையை என் மூலமாக, அதாவது ஆண்டவரால் நான் கற்றுக்கொண்டேன். நான் அவருக்கு ஊழியம் செய்ததுனால என்னை அவர் கனப்படுத்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாட்சி நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்னை போல பார்வையற்றவர்கள் இந்த பூமியில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் பாஸ்டர் பிலிப் ஞானசேகர் ஐயா அவங்க எங்களுக்காக ஒரு பாட்டையே எழுதியிருக்கிறார், மனிதன் பார்வைக்கு நாங்கள் ஊனம், இறைவன் கொடுத்தார் எனக்கு ஞானம் என்று சொல்லி அந்த பாட்டையே அதில் எழுதியிருக்கிறார். அது ஆண்டவர் சித்தமான அந்த பாடலில் ஒரு வரியை நான் அந்த சாட்சியில் பாடும்படி விரும்புகிறேன். இந்த பாடல்கள் அநேக பார்வையற்றவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த பாடல்களில் நல்ல கருத்துக்கள் இருக்கிறது, நல்ல அர்த்தங்கள் இருக்கிறது. இது எங்களாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஆதாரமாக இந்த பாடலை எங்களுடைய தலைமை போதகர் அவர்கள் எழுதி அதை நான் பாடியிருக்கிறேன். அந்த பாடலில் ஒரு பல்லவியை சரணத்தை நான் உங்கள் மத்தியில் பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறேன்.
1: மனிதன் பார்வைக்கு நாங்கள் ஊனம் இர

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஏசாயா 31:5. விலங்குகள் வருடாந்திர இடப்பெயர்ச்சி செய்வது உண்டு. அதற்காக மிகப்பெரிய காட்டு விலங்குகள் ஆற்றை கடந்து செல்லும். ஆனால் அந்த ஆற்று நீரில் மறைந்து இருக்கும் முதலைகளுக்கு இந்த நேரம்தான் மிகப்பெரிய விருந்து நேரம். இடம்பெயரும் மிகப்பெரிய காட்டு விலங்குகளை பிடித்து சாப்பிடுவது அவ்வளவு சுலபமானதல்ல. அவைகளில் பல விலங்குகள் 600 pounds மேல் எடை கொண்டவை. மேலும் அவை பலமானவைகளும் கூட. இந்த கட்டத்தில்தான் நாம் முதலைகளின் தாடைகளை பற்றி யோசிக்க வேண்டும். இந்த முதலைகள் விலங்குகளை தங்கள் தாடைகளுக்குள்ளே இருக்கும் கூர்மையான பற்களால் கடித்து கிழித்துவிடும். ஆனால் மற்ற விலங்குகளை கடித்து குதறி சாப்பிடும் அதே தாடைகள் தன்னுடைய முட்டைகள் மற்றும் குட்டிகளை தன் தாடைகளுக்குள் இருக்கும் பற்களுக்குள் சிக்கிக் கொள்ளாதபடி வாயை திறந்தே வைத்து அதை மென்மையாக சுமந்து செல்லும். அதன் கூரிய பற்களில் ஒன்று கூட அதன் குட்டிகளின் மீது படாமல் பாதுகாத்து கொள்ளும். ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே நம்முடைய தேவனும் நம் எதிரிகளின் மேல் தமது பலத்தை பிரயோகித்து அவர்களை அதம் பண்ணுகிறார். ஆனால் தமது பிள்ளைகளாகிய நம்மீது அவர் மிகவும் மென்மையாக நடந்து கொள்ளுகிறார். தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரை எகிப்தியர் மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்களுடைய ஜீவனும் அவர்களுக்கு கசப்பாக மாறிற்று. இஸ்ரவேலரின் பெருமூச்சு தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டியது. தேவன் இஸ்ரவேலரை மீட்கும்படிக்கு இறங்கினார். எகிப்தியரை மகாவாதைகளால் தேவன் வாதித்தார். பேன், வண்டு, தவளை, வெட்டுக்கிளி, இருள், கொப்புளங்கள், மிருகஜீவன்களின் அழிவு, தலைப்பிள்ளை சங்காரம் போன்ற பல வாதைகளை தேவன் எகிப்தியருக்கு அனுப்பினார். ஆனால் அதே எகிப்து தேசத்தில் இருந்த தம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலரை எந்த வாதையும் அணுகாமல் தேவன் பார்த்து கொண்டார். சங்கார தூதன் இஸ்ரவேலரின் வீடுகளை கடந்து போனார். ஆனால் எகிப்தியருடைய வீட்டிற்குள் சென்று தலைப்பிள்ளைகளை சங்கரித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம் எதிரிகளிடம் கடினமாகவும் நம்மிடம் மென்மையாகவும் நடந்து கொள்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய பாதுகாப்பு நமக்கு நிச்சயம் உண்டு.